இதெல்லாம் தானே பாவம், நான் அதெல்லாம் ஒண்ணு நான் செய்யல. ஆனால் கர்த்தர் அந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கவில்லை, கூடவே மற்றொரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் வேணும் தான், ஆனால் விசுவாசம்

பிள்ளைகள் இந்த சுயநீதியை நம்பி நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இது போதும், இந்த வாழ்க்கை போதும், நான் வேசித்தனம் பண்ணவில்லை, பாவம் செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கல. அவர் திருவசனத்தின்படி ஜீவிக்கிறவன் இந்த கிரியைகளோடு அதையும் சேர்த்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ விசுவாசமும் கிரியையும் ரெண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்குதான் பேரு கர்த்தர் விரும்புகின்ற சரியான ஜீவியம், சரியான கிறிஸ்தவன். விசுவாசமும் கிரியைகளும் இணைந்த ஒரு வாழ்க்கை, சரியான கிறிஸ்தவ ஜீவியம். இப்போ சரியான கிறிஸ்தவன்னா எப்படி இருக்கணும்ன்றத பத்தி தான் இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிறேன். ஐந்து காரியங்கள், முக்கியமான ஐந்து காரியங்கள் இந்த சரியான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இப்போ நீங்களே அதை தற்பரசனம் செய்து கொள்ளலாம். நான் சொல்லுகிற இந்த அஞ்சு விஷயங்களும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜீவித்திலே காணப்படுமானால் நீங்கள் நல்ல கிறிஸ்தவனா சரியான கிறிஸ்தவனா என்பதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவது காரியம், சரியான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில முதலாவது காரியம், அவன் மனம் திரும்பின அனுபவம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். இதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை, மனம் திரும்புதல். கிறிஸ்தவ வாழ்க்கையில திருச்சபையின் உபதேசத்துல ஆரம்ப உபதேசம் இந்த மனம் திரும்புதல். எபிரேயர் அனுபவம் ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்துல திருச்சபையினுடைய மூணு உபதேசத்தினுடைய முதல் காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். இதெல்லாம் வரிசையா வருது. இதுதான் அடிப்படை உபதேசம் அல்லது அஸ்திவார உபதேசம் சொல்லுவாங்க. அதுல முதன்மையாக வருகிறது மனம் திரும்புதல். யோவான் மூணாம் அதிகாரம் மூணாவது வசனத்துல ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். பெயர் கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம், லேபிள் கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம், உன் ஜீவியத்தில மனம் திரும்புதல் வேணும். அது எப்படி நான் தெரிஞ்சுக்கொள்றது? நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையான்றது எனக்கே சந்தேகம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே எங்களுக்கே சந்தேகமா இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? பல வருஷத்துக்கு கிறிஸ்தவன், சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன், திருச்சபையினுடைய காரியங்களில் ஈடுபடுறேன், இது போதாதா? போதாது. மனம் திரும்பின ஒரு அனுபவம் உடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆரம்ப திருச்சபையை அப்படிதான் கர்த்தர் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் 47வது வசனத்துல ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். கர்த்தரே அதை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார். இதுக்கப்புறம் என்னை பின்பற்றுகிறவங்க எல்லாம் இந்த அடிப்படையில தான் திருச்சபையை ஆரம்பிக்கணும்னு அவர் சொல்லி வச்சுட்டு போறார், காண்பித்து வைத்து போகிறார், பிராக்டிக்கலாக நடத்தி வச்சுட்டு போனார். திருச்சபைன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் இணைந்து கூடி ஆராதிக்கிறதுக்கு தான் பேரு திருச்சபை. அந்த அனுபவம் உடைய வாழ்க்கையில காணப்படுதா? மனம் திரும்பின அனுபவம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண மாட்டான். எத்தனை வருஷத்து கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, எங்க தாத்தா பாட்டன் எல்லாமே சேர்ந்துதான் இந்த ஆலயத்தை கட்டினாங்கன்னு சொன்னாலும் சரி, ஆனா உடைய வாழ்க்கையில மனம் திரும்பின அனுபவம் இல்லாம போனால் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீ ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறியா, அந்நிய பாஷை பேசுறியா, இதெல்லாம் நியாய தீர்ப்பில் முதல்ல கேட்க மாட்டாங்க. முதல் கேள்வியே, நீ மனம் திரும்பினாயா? அப்ப அந்த மனம் திரும்புதல எப்படி நம்ம பெற்றுக்கொள்றது? முதலாவது காரியம், நீ கர்த்தரின் பார்வையில குறை உள்ளவன், குற்றம் உள்ளவன்றத சம்மதிக்கணும், ஒத்துக்கொள்ளணும். நாமெல்லாம் ஜென்ம பாவம் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலும் இருக்குது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனாலதான் உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ளானது. இதுக்குதான் பேரு ஜென்ம பாவம். பரம்பரை பரம்பரையா எல்லாருடைய சரீரத்திலும் ஜென்ம பாவம் உண்டு. இந்த பாவம் கழுவப்பட வேண்டும். அடுத்தது, நீ பிறந்த உடனேயே உன்னுடைய கிரியைகளினால நீ செய்யற பாவம் இருக்குதே, அந்த பாவமும் கழுவப்பட வேண்டும். இந்த ரெண்டு பாவமும் சேர்ந்துதான் மனுஷ வாழ்க்கை. அப்ப இந்த ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த ரெண்டு பாவங்களும் உண்டு. ஜென்ம பாவம் உண்டு, நீ ஜீவிக்கிற சமயத்துல செய்த பாவங்கள். சரீரத்துல செய்தாதான் பாவம்ன்றது அல்ல, சிந்தனையிலும் கூட சிலர் பாவம் செய்வாங்க. சிந்தனையினாலே அவர்கள் வீணராய் போனார்கள் வசனம் சொல்லுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் சரீரத்துல பாவம் செய்யல, ஆனால் கற்பனையில நீ பாவம் செஞ்சிருக்கிற, சிந்தனையில பாவம் செய்திருக்கிற. ஆகவே டோட்டலா மனுஷன் சரீரத்திலும் சிந்தனையிலும் அவன் பாவம் செய்திருக்கிறான். அந்த பாவங்கள் கழுவப்பட வேண்டும். அதுதான் பாவம் மன்னிப்பு பெறத்துக்கு மனுஷங்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்றது. ஏன், எந்த மனுஷனும் பாவியே, இயேசு ஒருவர் தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும்.

0: ஏன்னா அவர் தான் உயிரோடு இருக்கிறார். மற்ற பரிசுத்தவான்கள் எல்லாம் நல்லவங்க தான், ஆனா அவங்க உனக்கு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க செத்து போனவர்கள். எவ்வளோ பெரிய செயின்டா இருந்தாலும் அவங்க செத்து போனவங்க, அவங்களால எந்த கிரியையும் செய்ய முடியாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. பிரசங்கனுடைய புஸ்தகம் 9:5, யோபனுடைய புஸ்தகம் 14 எல்லாம் தெளிவா சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 88:10 என்ன சொல்லுது? செத்தவர்கள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது, இனி அவர்களால எந்த பலனும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. இனி செத்தவர்களால எந்த பலனும் இல்லை, செத்தவர்கள் மூலியமாய் நீர் அற்புதம் செய்வீரோ என்று வசனம் சொல்லுது. ஆகவே மரித்து போனவர்கள் உன் பாவத்தை மன்னிக்க முடியாது, உனக்காக அவர்கள் பரிந்து பேசவும் முடியாது. அப்ப யார் நமக்காக பரிந்து பேசுறது? இயேசுவை தான் கர்த்தர் அதுக்காக அனுப்பி இருக்கிறார். 1 Timothy 2:5-6 சொல்லுது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து. பரிந்து பேசுகிறவர் இயேசு, உனக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே மீடியேட்டர், தேவனுக்கும் நமக்கும் உள்ள மத்தியஸ்தர், மீடியேட்டர் இயேசு போதும். சரி, இயேசு செத்தாரு, ஆனா உயிரோடு கூட இருக்கிறார். அதனால்தான் ஜீவிக்கிற தேவனிடத்துல நாம் பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ள போக வேண்டும், அவரிடத்திலே பேச வேண்டும், அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அந்த இயேசு அதுக்காகவே இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அந்த இயேசுவின் ரத்தம் தான் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும். 1 John 1:7 இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கிறது. அப்போ இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய், உனக்கு அந்த மனம் திரும்புதலின் சந்தோஷம் உனக்கு கிடைக்குது. அது எப்படி நம்ம பெற்றுக்கொள்றது? முதலே சொன்னேன், நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவ பார்வையில நான் குற்றவாளி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது நான் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். யாருகிட்ட? இயேசுகிட்ட அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்? உன் பாவத்தை வெளிப்படையாக ஓபனாக சொல்லணும். சும்மா டோட்டலா பாவின்னு சொல்லக்கூடாது. என்ன பாவம் செஞ்சேன், ஞாபகத்துல வர்றத மாத்திரம் செஞ்சா போதும், அறிக்கை செஞ்சா போதும். ஞாபகத்துல வராதத குறிச்சு நீ கவலைப்பட வேண்டாம். ஆனா யோசனை செய்து பார்த்து எது எது கர்த்தருடைய மனசை வேதனைப்படுத்தி இருக்குது, எப்படி நீ பாவி என்பதை ஒத்துக்கொண்டன்றத கர்த்தருக்கு சொல்லணும். ஆமாண்டவரே, இந்த காரியம் பாவம் செய்திருக்கிறேன், உம்முடைய மனசை பலமுறை நான் துக்கப்படுத்திருக்கிறேன், உம்முடைய வசனத்தின்படி நான் ஜீவிக்கவில்லை, என் பார்வையிலே தவறு உண்டு, என்னுடைய சிந்தனையிலே தவறு உண்டு, என்னுடைய பேச்சிலே சில மனசை நான் வேதனைப்படுத்திருக்கிறேன். இப்படி என்னென்ன விதத்துல கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமா இருக்கிறன்றதை பார்த்து நீ பாவி என்பதை அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் உன் பாவம் மன்னிக்கப்படும். நீ அவரே அதை அந்த இயேசு எனக்காகவே சிலையில் அறையப்பட்டாருன்னு நீ விசுவாசிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரர்கள் ஆகிறாங்க. இதுதான் தேவன் எழுதி வைத்த சட்டம். எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நம்புகிறவர்கள், இயேசு எனக்காக தான் மரித்தார் என்று நீ எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, இதை நீ நம்பினால் உனக்கு ரட்சிப்பு, உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை, உன் பாவங்கள் கழுகப்படுகிறது. இந்த அனுபவம் உடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்போ சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். ரெண்டாவது, சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா அவனுடைய வாழ்க்கையில சாட்சியை காட்டப்பட வேண்டும். சரியான கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்ளணும், சாட்சி உண்டா உடைய வாழ்க்கையில. இப்ப நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட, ரட்சிக்கப்பட்டுட்ட, மனம் திரும்பிட்ட, ஆனா உன்னுடைய வெளி ஜீவியத்துல அந்த சாட்சியை காமிக்கலனாக்கா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நீ என்ன, நீ மனம் திரும்பிட்ட, இன்னும் அதே மாதிரிதான் நீ ஜீவிக்கிற, அதே மாதிரிதான் உன் கையில அந்த மாதிரி ஆபாச புஸ்தகம் இருக்குது, நீ என்ன மனம் திரும்பிட்ட கேட்பாங்களே. அப்ப மனம் திரும்புடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் காணப்படணுமே. ஜீவியத்துல அந்த மாற்றம் காணப்படலைன்னாக்கா நீ சரியான கிறிஸ்தவன் அல்ல, பெயர் கிறிஸ்தவன் தான். உன் சொந்த வீட்டுக்குள்ளே சாட்சி, உன் ஜீவியத்துக்குள்ளே சாட்சி, அப்பா மகனுக்குள்ளே சாட்சி, பெற்றவர்களை பிள்ளைகள் மதிக்கணும்னாக்கா பெற்றவங்களுடைய ஜீவியத்துல சாட்சி இருக்கணும். ஏன் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் வாழ்க்கை, பெற்றோர்கள் தான் உலகமே. அந்த பெற்றோருடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை பார்த்தேனாக்கா பிள்ளைகளும் அதை கடைபிடிக்கும். நாளைக்கு பிள்ளையினுடைய வாழ்க்கையில தவறு வரும்போது நீ அவனை ஏதாவது கண்டிச்சேன்னு வை, நீ யோகியமானு கேட்பான், நீ யோகியமானு கேட்பான். அப்போ உன்னால கண்டிக்க முடியாது, பிள்ளைகளுடைய தவறுகளை நீ சுட்டி காட்ட முடியாது. உன் வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும், உன்னுடைய பேச்சுக்களும் உன்னுடைய நடவடிக்கைகளும் சாட்சியா இருக்கணும். ரெண்டாவது, சாட்சிகளுடைய வாழ்க்கையில அவனுடைய சொந்த ஜீவியத்தில் மாத்திரமல்ல, அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலுமே சாட்சி காணப்படணும். 143 சங்கீதம் 10 வசனத்துல தாவீது சொல்றான், கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தருளும், உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தருளும். ஆண்டவரே, நான் உம்மை எப்படி சந்தோஷப்படுத்துறது, என்னென்ன காரியத்தை செஞ்சா நீ சந்தோஷமா இருப்பே, இதை விட்டுட்டா, இந்த காரியத்தை நான் நிறுத்திட்டா, இந்த மாதிரி காரியத்தை இல்லாம நான் செய்யட்டுமா, அது உமக்கு சந்தோஷமா இருக்குமா? இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு செஞ்சாலே சாட்சியுள்ள வாழ்க்கை தானா வந்துடும். அதை செய்யாத இதை செய்யாதும் சொல்ல வேண்டாம். நீ கர்த்தரை திருப்திப்படுத்துகிறவனா இருந்தால் சாட்சியுள்ள வாழ்க்கை தானாகவே வந்துடும். முடி இப்படி வளர்த்தாதேன்னு சொல்ல வேண்டாம், ட்ரெஸ் இப்படி உடுத்தாதேன்னு சொல்ல வேண்டாம், தானாகவே வந்துடும். அமெரிக்காவில் ஹூஸ்டன் நகரத்தில் அங்க இருக்கிற எல்லா சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களுக்கு, அமெரிக்கா ஸ்டேட்ல இருக்கிற அத்தனை 14 ஸ்டேட் நினைக்கிறேன், அத்தனை ஸ்டேட்ல இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் தியான கூட்டம் 3 வச்சிருந்தாங்க. அந்த தியான கூட்டத்தில் பல விஷயங்களை குறித்து 3 தியானங்கள் நடந்தது. கடைசி நாள் இந்த 3 தியானித்த விஷயத்தை பற்றி கேள்வி பதில் என்று சொல்லி ஏற்பாடு பண்ணி, அந்த என்னென்ன கேள்விகள் இந்த 3 எழுந்ததோ அந்த கேள்விகள் எல்லாம் பேப்பரில் எழுதி என் முன்னாடி கொண்டு வச்சிட்டாங்க. பெரிய படிப்பாளிகள், பட்டதாரிகள், தியாலஜி செமினரி டைரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, பிரின்சிபல்லாம் வந்திருக்கிறாங்க, பிஷப்மார் 13 வந்திருந்தாங்க. அப்பேற்பட்ட பெரிய கூட்டத்தில் கேள்விக்கு பதில் சொல்ல என்னை தெரிந்தெடுத்தாங்க. அந்த கேள்விகள் எல்லாமே ஆடையை பற்றியதாக இருந்தது, ஆடையை பற்றியதாக இருந்தது. அங்க அமெரிக்காவில் வாழுகின்ற இந்திய பெண்களுக்கு, இந்திய ஆண்களுக்கு, வாலிபர்களுக்கு பெரும் பிரச்சனை என்ன, அமெரிக்கர்களைப் போலவே நானும் குறைந்த உடை உடுத்தினால் என்ன, ஏன் எங்களை மாத்திரம் இந்திய பெற்றோர்கள் எங்களை கண்டிக்கிறாங்க, இப்படி உடுத்தாதே அப்படி உடுத்தாதேன்னு ஏன் அப்படி சொல்றாங்க, அது எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்குது, எங்களை சுதந்திரமா இருக்க விட மாட்டேன்றாங்க. இதை குறித்து பெற்றோர்களுக்கும் கேள்வி, அப்பா அம்மா என்ன எழுதுறாங்க, பிள்ளைங்க எப்போ எங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கறாங்க, நாங்க என்ன பதில் கொடுக்கறது. அங்க வந்திருக்கிற அவங்க பெற்ற பிள்ளைகளுக்கும் இதே கேள்வி, இவர்களுக்கு என்ன பதில் கொடுப்பது. இதுதான் அடுக்கி வச்ச அந்த பேப்பர்களில மிக அதிகமாக காணப்பட்டது. என்ன மாதிரி உடைகளை உடுத்தலாம், ஏன் அமெரிக்கர்களும் கனடாவில் இருப்பவர்களை போல வஸ்திரங்கள் குறைந்து ஏன் ஜீவிக்க கூடாது. 2 காரணங்கள் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க முடியும். 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2:10 வசனத்தில் தகுதியான வஸ்திரங்களினாலே உங்களை உடுத்துங்கள்னு எழுதியிருக்குது. தகுதியான வஸ்திரம், என்ன மாதிரி உடுப்பு உடுத்தணும்னு ஆண்டவர் கட்டிங்லாம் போட்டு காமிக்கல, ஆனா நீ உடுத்துறதுக்கு முன்னாடி இது உனக்கு தகுதிதானான்னு பார்க்க சொல்றாரு. அந்த தகுதியை எது வச்சு, எதை வச்சு நம்ம நிதானிக்க முடியும், பேண்ட் போடுறது தப்பா, இல்ல ஸ்கர்ட் உடுத்துறது தப்பா, இல்ல கையில்லாத ஜாக்கெட் உடுத்துறது தப்பா, இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கறதை விட தகுதிதானான்றத கொஞ்சம் நீ யோசனை பண்ணா போதும். வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வசனம் கொஞ்சம் வாசிப்போம். தன் மானம் காணப்படாதபடி தன்னுடைய வஸ்திரங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உன்னுடைய உடைகள் எதுவானாலும் மானம் காணப்படாதபடி காணப்பட வேண்டும். ஏன், மற்றவர்களுடைய பார்வைக்கு பார்வையில அவருடைய உள்ளத்துல தவறான சிந்தனைகள் உருவாக கூடாது, காம எண்ணங்கள் உருவாக கூடாது. அதற்காகவே மானம் காணப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீ கையே இல்லாத சட்டை ஜாக்கெட்டை போட்டாலும் சரி, அல்லது நீ உடுப்பை நீ எப்படி மாற்றிக்கொண்டாலும் சரி, ஆனால் மானம் காணப்படாதபடி, மற்றவருடைய கண்களிலே தவறான எண்ணங்கள் உருவாகிவிடாமல், சிந்தனைகளிலே உருவாகாமல் நீ பார்த்து கொள்வது நல்லது. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இடர்கள் வராமல் இருக்கிறது கூடாத காரியம், ஆனால் யாரால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவன் இந்த உலகத்திலே பிறக்காமல் இருப்பது நல்லது. அவன் கழுத்துல ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போவது அவனுக்கு நல்லது என்று கர்த்தர் சொன்னார். யாரை பார்த்து இதை சொல்றாரு, சாட்சி இல்லாதவனை பார்த்து. உன்னுடைய சாட்சியினால ஒருத்தர் கெட்டு போறாங்க அப்படின்னாக்கா அதை விட நீ செத்துறது நல்லதுன்னு சொல்றார். எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் இல்லையா? ஆண்டவர் எதை அதுல எதிர்பார்க்கிறார், நீ சாவதியா எதிர்பார்க்கிறார், நீ தற்கொலை பண்ணணும் எதிர்பார்க்கிறார், இல்ல நீ சாட்சியோடு வாழ்ந்துக்கோ, உன்னால மற்றவர்களுக்கு இடர்ச்சி வராதபடி நீ பார்த்துக்கோ, உன்னுடைய உடையினால மற்றவர்களுக்கு இடர்ச்சி வராமல், உன்னுடைய உடையின் உறுப்பினாலே மற்றவருடைய உள்ளத்திலே காம எண்ணங்கள் உருவாகாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டியது உனக்கு நல்லது. இதுதான் கர்த்தர் சொல்றார். அமெரிக்கால இருக்கிற அவங்களுடைய தோலுக்கும் நம்ம தோலுக்கும் ரொம்ப வித்தியாசம். அவங்க தோல்ல ஒரு பெரிய சாபக்கேடு என்ன தெரியுங்களா, புள்ளி, சிகப்பு புள்ளி, பிரவுன் புள்ளி, அவங்களுடைய தோல் எல்லாம் நீங்க பார்க்கலாம், புள்ளி புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கும். இது அவங்களுடைய உள்ளத்துல மிகப்பெரிய வேதனையை கொடுக்கிற ஒரு காரியம். இது அவங்க சாபமா நினைக்கிறாங்க. இந்த புள்ளி மாற்றப்பட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, சன்பாத் எடுப்பது. சூரிய வெளிச்சத்துல அந்த ரேடியேஷன் இந்த புள்ளிகளை மாற்றிவிடும். மற்ற தோலுக்கும் நிறம் இந்த புள்ளிக்கு ஈக்குவலாக பிரவுனாக கொண்டு வந்துவிடும். அந்த சூரியனிலிருந்து வருகிற ரேடியேஷன் அது இந்த தோலுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் அநேக எல்லா வெளிநாட்டு மேற்கத்திய நாட்டில் இருக்கிற அநேக பெண்களும் ஆண்களும் அந்த சமுத்திர கரையிலோ அல்லது வெளி இடத்திலோ அவர்கள் எண்ணெயை தடவி கொண்டு அந்த சூரிய வெளிச்சத்துல சன்பாத் என்று சொல்லுவாங்க. அதனால அந்த சன்பாத்தை சூரிய வெளிச்சத்துல தன்னுடைய முழு சரீரம் காணப்படத்தக்கதாய் படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த புள்ளி வேதனை. உனக்கு என்ன வேதனை, ஏன் நீ சட்டையை கழட்டிட்டு ஓடுற, யோசனை பண்ணி பாருங்க. அவங்க மாதிரியே வாழணும் நீ ஆசைப்படுறியே, அவங்களுக்கு அந்த பிரச்சனை, உனக்கு அந்த பிரச்சனை இல்லையே. நல்ல தோலை கொடுத்துட்டாரு, பிரவுன் தோலை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்களே. ஆனா உனக்கு அது அவமானமா இருக்குது, ஐயோ என் தோல் கொஞ்சம் டார்க்கா இருக்குது, பிரவுனா இருக்குதுன்னு. ஆனா மேல நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தோலை பார்த்து பொறாமப்படுறாங்கய்யா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களிலே சாட்சி, உன்னுடைய உடையிலே சாட்சி, உன் ஜீவியத்திலே சாட்சி, உன்னுடைய ஒவ்வொரு குடும்ப வைபவத்திலே சாட்சி, உன் சொந்த வீட்டுக்குள்ளே சாட்சி, நீ வேலை செய்யற இடத்திலே சாட்சி, திருச்சபையிலே சாட்சி, இப்படி ஒவ்வொரு சாட்சியும் நீ ஆண்டவருக்காக மற்றவர்களுக்கு முன்பு நீ காட்டப்படணும்னாக்கா தேவனை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணா போதும். என் ஆண்டவர் எப்படி இஷ்டப்படுகிறாரோ அது போல நான் வாழ ஆசைப்படுகிறேன். தாவீது சொன்னது போல, கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தருளும், ஒவ்வொரு நாளும் கேளு, ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி நான் ஜீவிக்கிறேன், என் சாட்சி உள்ள வாழ்க்கை என்று சொல்லி நீ கேட்டனா அந்த சாட்சியை கர்த்தர் உனக்கு தருவார். அந்த சாட்சி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு உணர்த்தி தருவார். ரைட், சரியான கிறிஸ்தவனாய் வாழணும்னாக்கா ஒன்னு மனம் திரும்பின அனுபவம் உள்ளவனாய் இருக்கணும், ரெண்டாவது சாட்சி உள்ள கிறிஸ்தவனாக இருக்கணும், மூணாவது ஜெபிக்கிற கிறிஸ்தவனா இருக்கணும். ஜெபிக்காத கிறிஸ்தவன் யாரா இருக்க முடியும், எல்லா கிறிஸ்தவனாலே ஜெபிக்காதவன் நிச்சயமா இருக்க முடியாது. எல்லாருமே ஜெபிப்பாங்க, அந்த ஜெபம் சொல்லவில்லை நான், வசனம் அந்த ஜெபத்தை சொல்லவில்லை. நீ ஜெபிக்கிற, ஆனால் சரியான கிறிஸ்தவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவன், அதுதான் சரியான கிறிஸ்தவன். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய சரியான விசுவாசனுடைய பைபிள்ல ஒரு ஜப குறிப்பு ஒண்ணு எழுதி வச்சிருக்கணும். அந்த ஜப குறிப்பு ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்க குறிப்புகளாக எழுதி வச்சு அதை பார்த்து பார்த்து ஜெபிக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார், அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த ஜபம் உன்னுடைய வாழ்க்கையில இல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜபம் உன்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னா நீ சரியான கிறிஸ்தவன் அல்ல. உன் குடும்பத்துக்காக நீ ஜபம் பண்ணிட்டு இருக்கிற, அந்த ஜபத்தை நீ கடைசியா வச்சுட்டு உன் பைபிள்ல ஒரு ஜப குறிப்பை வச்சுக்கோ. ஒவ்வொருத்தருக்காக ஜெபி, நம்முடைய தேசத்தை ஆளுகின்றவர்களுக்காக, உனக்கு பிரியமில்லாதவங்க ஆண்டாலும் சரி, பிரியம் உள்ளவங்க ஆண்டாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆளுகின்றவர்களுக்கு ஜெபிக்கணும்னு பைபிள் கட்டளையிட்டு இருக்குது. எங்க இருக்குது, நீங்க சொல்றதெல்லாம் வேத ஆதாரத்தோடு சொல்றீங்களே, இது எங்க இருக்குது, ஒன்னு தீமோத்தேயுடைய புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனத்துல சொல்லுது, ஆளுகின்றவர்களுக்காக அதிகாரம் உள்ளவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். நீ சரியான கிறிஸ்தவனாக இருந்தால் உன் வேத புஸ்தகத்துல ஒரு ஜப குறிப்பு உன் தேசத்துக்காக. அடுத்தது மற்ற தேசத்துல சோமாலியாவில் பிரச்சனைன்னு கேள்விப்படுறியா, பேப்பர்ல வாசிக்கிறியா, அந்த தேசத்துக்காக. இப்படி என்னென்ன விவரங்களை நீ பத்திரிக்கையில வாசிக்கிற கேள்விப்படுறியோ அதெல்லாம் ஜப குறிப்புல சேர்த்தலாம். உன்னுடைய அதிகாரி, மேல் அதிகாரி, மேனேஜர், உன்னுடைய முதலாளி, அதிகாரிகளுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு வசனம் சொல்லுது. ஆகவே நீ நல்ல விதமா கலகம் இல்லாம சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு நீ மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கணும். அந்த ஜபத்தில் என்ன நடக்குது, உனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த அடையாளம் ஏன் கொடுக்கப்படுது, அந்த தேசத்தில் அதையும் மீறி பிரச்சனை வரும்போது உன்னை மாத்திரம் கர்த்தர் விசேஷமாய் காப்பாற்றுகிறார். ஏன், நீ மற்றவங்களுக்காக ஜெபிச்சவன், மற்ற இனத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சவன், உன்னுடைய தமிழர்களுக்காக மாத்திரமல்ல மற்றவங்களுக்காக நீ ஜெபிச்சவன். எல்லாருமே கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் விரும்புகிறவர். எல்லா மக்களுக்காகவும் நான் பாரப்படுகிறேன் வேதபோஷம் சொல்லுது. எல்லா மக்களுக்காகவும் இயேசு ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆகவே நீ எல்லாருக்காகவும் கண்ணீர் விட்டு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிற உன் வேத புஸ்தகத்துல ஒரு ஜெப குறிப்பை வச்சிரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் விசுவாசி ஜபிக்கணும்னா ஒரு மணி நேரம், அதான் குறைந்தபட்சம், மினிமம் 1 hour. காலையில ஒரு மணி நேரம் ஜபம் பண்ண முடியலன்னா ஹாஃப் அன் அவர் காலையில வச்சுக்கோ, ராத்திரி ஹாஃப் அன் அவர் வச்சுக்கோ. அப்ப ஒரு மணி நேரம் என்னத்தை நம்ம ஜபம் பண்ண போறோம், சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றதா? அப்படி அல்ல. ஜப குறிப்பு இருந்துச்சுன்னா உன் ஜப நேரம் நீண்டு கொண்டே போகும். ஆகவே ஜபிக்கிற கிறிஸ்தவனாக நீ இருக்கணும். சரியான கிறிஸ்தவன்னாக்கா அவன் மனம் திரும்பின கிறிஸ்தவனா இருக்கணும், ரெண்டாவது சாட்சி உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும், மூணாவது அவன் ஜெபிக்கிற கிறிஸ்தவனா இருக்கணும், நாலாவது கொடுக்கின்ற கிறிஸ்தவனா இருக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு கைய மடக்கிக்கிட்ட ஆசீர்வாதமே இல்லை. உனக்கு ரட்சிப்பு இருக்குது, மனம் திரும்புதல் இருக்குது, நீ சாட்சி உள்ள ஒரு விசுவாசியா இருக்கிற, நீ ஜெபிக்கிற, மத்தவங்களுக்காக எல்லாம் ஜெபிக்கிற, ஆனா ஊழியத்துக்கு நான் மாத்திரம் 5 விரலும் மடக்கிக்கிற, இது ஆசீர்வாதம் அல்ல, கொடுக்கிற கிறிஸ்தவன். அப்ப கொடுக்கிறதுனாக்கா எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும், இதையும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய பேருக்கு அதுல ஒரு கன்ஃபியூஷன் உண்டு, சிக்கல் உண்டு, நான் எப்படி கொடுக்கணும். அதுக்கு வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. என்ன ஒழுங்குமுறை? தசம பாகம், அதுக்கு ஒரு பேர் உண்டு. இது பழைய ஏற்பாட்டின் உபதேசம். மல்கியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 3:8-9-10 வசனங்கள் சொல்லுது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆண்டவரே கேள்வி கேட்டு ஆண்டவரே பதில் சொல்றாரு. எதனால் வஞ்சித்தோம் நீங்க கேக்குறீங்க, உடனே அவரே பதில் சொல்றாரு, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் நீங்கள் என்னை ஏமாற்றினீர்கள். உண்மைதான? மனசாட்சியில நல்லா கை வச்சு பார்ப்போம். நாம கர்த்தர நிறைய காரியத்துல கர்த்தர திருப்திப்படுத்துற மாதிரி வாழ்ந்தாலும் இந்த ரெண்டு காரியத்துல நிறைய பேர் ஏமாத்துறோம். ஒண்ணு தசம பாகம், மற்றொன்று காணிக்கை. காணிக்கை வேற, தசம பாகம் வேற. தசம பாகம்னாக்கா 10 1 100 10, அதான் தசம பாகம். 100 ரூபாய் உனக்கு சம்பளம்னா 10 ரூபாய் எடுத்து வைக்கிறியே, அதுதான் தசம பாகம். அப்ப காணிக்கைனாக்கா இந்த 10 ரூபாய் எடுத்து வச்சது போக மீதி இருக்குதே, அந்த 90 ரூபாயில இருந்து எடுத்து கொடுக்கிறது தான் பேரு காணிக்கை. காணிக்கைக்கு அளவே கிடையாது, நீ கூட்டியும் கொடுக்கலாம் குறைச்சும் கொடுக்கலாம், ஆனால் தசம பாகத்துக்கு சரியான அளவு உண்டு, அதை நீ குறைச்சி கொடுக்க கூடாது. அது கர்த்தருடையது, அது கர்த்தருடையது. இந்த தசம பாகத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்க வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டின் உபதேசத்துல தசம பாகமே சொல்லப்படலை. அப்ப தசம பாகமே இல்லையா புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு? இயேசு பிறந்து வளர்ந்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமேல அப்ப ஆரம்பித்த திருச்சபைக்கு தசம பாகம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு உள்ளத வருகிற வருமானத்துல தனக்குள்ளதை எடுத்துட்டு மீதி எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கிறது தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய உபதேசம். தசம பாகம் அல்ல, அப்படி அளவு பார்த்து கொடுக்கறதல்ல, அளவுக்கு மீறி. அதான் 2 Corinthians 8:3-4 சொல்லுது, தன்னுடைய திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மீறியும் அவர்களாகவே கொடுத்தார் என்பதற்கு நான் சாட்சின்னு சொல்றார். மெக்கதோனியா சபையினர், மக்கதோனியா சபையினர் திருச்சபையில் வேத புஸ்தகத்திலே சாட்சியை கொடுக்கின்ற சபையினர். அவங்க அந்த சபையில் இருக்கிற அங்கத்தினர்கள் ரொம்ப ஏழை, அவங்க பெரிய பணக்காரர்கள் அல்ல. அதனாலதான் அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்கன்றத முதல் 2 வசனம் நமக்கு நல்லா சுட்டி காட்டுது. பயங்கர தரித்திரத்தில் இருந்தவங்க, ஆனா ஊழியத்துக்கு என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட போது அவங்க எப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் தெரியுமா? தன்னுடைய தரித்திரம், கஷ்டமான ஒரு சூழ்நிலை, கொடுமையான சோதனை, இந்த சூழ்நிலையில திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மேலையும் அவர்களாகவே கொடுத்தாங்களாம், அவர்களாகவே. அத பவுல் ரொம்ப திட்டவட்டமா சொல்றாரு, என் பிரசங்கம் கேட்டுட்டு அவங்க கொடுக்கல, அவங்களாகவே கொடுத்தாங்க. அதனால்தான் அவனவன் விசனமாகவும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல. யாத்திராவின் புஸ்தகம் 25:1 சொல்லுது, மனப்பூர்வமாய் கொடுக்கறவன் இடத்துல காணிக்கை வாங்குங்கள். யாரு மனப்பூர்வமா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க கிட்ட போய் ஆஃபரிங் வாங்கு. சில சமயத்துல சில ஆவிக்குரிய காரியத்துக்கு டொனேஷன் பிரிக்கிறது போறாங்களே, கூட்டமா போனாதான் சில கையில இருந்து கொஞ்சமாவது பெயரும், இல்லைன்னா லேசில் கொடுக்க மாட்டாங்க. கெஞ்சோ கெஞ்சனு கெஞ்சனும், இப்படி கேட்டு வாங்குறவங்க இருக்கிறாங்க. அப்படி இஷ்டம் இல்லைன்னா கட்டாயப்படுத்தாத, ஏன்னா கொடுக்கறது ஆலயத்துக்கு அல்ல, சபைக்கு அல்ல, ஊழியக்காரனுக்கு அல்ல, யாருக்கு கொடுக்குற? கர்த்தருக்கு கொடுக்குற. இந்த நினைப்போடு நீ கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை நிச்சயமாக அதில் ஆசீர்வதிப்பார், கட்டாயமாக அல்ல. நீ ஆசீர்வாத பெற்றுக்கொள்ள ஆசையோடு கொடுக்கணும். நன்றி உள்ளவனுக்கு தான் அந்த ஆசை வரும். வாசவத்திலேயே இப்ப நாமெல்லாம் ஆலயத்துல காணிக்கை எடுக்கிறோமே, அந்த முறை தவறான முறை. எப்படி காணிக்கை எடுக்கிறோம்? நீட்ட குச்சி வச்சு பை ஒன்று நீட்டி எல்லாத்துக்கிட்டையும் வாங்குறோமே. ஏன் அப்படி செய்யறோம்? வசனம் என்ன சொல்லுது? கொண்டு வந்து போட்டாங்கன்னு தான் பைபிள் சொல்லுது, போய் வாங்கினாங்கன்னு சொல்லப்படல. ஆனா இன்னைக்கு ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, நீட்ட குச்சி வச்சு குத்துனா கூட கொடுக்க மாட்டேன்றானே, அதனாலதான் அப்படி வாங்குறாங்க. அப்ப உண்மையான ஆசை இருக்குமானா, அவனும் கொண்டு போடுவான். நீ இப்படி எல்லாம் நீட்ட குச்சியை வச்சுட்டு நீ போக வேண்டிய அவசியமே இல்லை. மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் இடத்துல காணிக்கையை வாங்குங்கள். அப்ப எப்படி கொடுக்கணும் அதை நீங்க தெரிந்து கொள்ளணும். வசனம் திட்டவட்டமாக சொல்லுது. இப்ப சில சொல்லுவாங்க, நான் தசம பாகம் கொடுப்பேன். தசம பாகன்றது குறைந்த பட்சத்துக்கு கணக்கு வச்சுக்கலாம். நாம தசம பாக தான் கொடுக்கணும்னு அல்ல. நான் முன்னே சொன்னேன், புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு தசம பாகம் கணக்கு அல்ல. பின்ன எப்படி தனக்கு வருகிற வருமானத்துல நம்முடைய குடும்ப தேவைக்கு எல்லாம் எடுத்தது போக மீதியை கர்த்தருக்கு கொடுக்கறதுதான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய உபதேசம். ஆனா குறைந்த பட்சன்ற கணக்குல வரும்போது அட்லீஸ்ட் தசம பாகமாவது நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுல தவறு கிடையாது. குறைந்த பட்சம்னு வச்சுக்கொள்ளலாம், அதுதான் சரியான காரியம். ஆனா சில சொல்லுவாங்க, நான் தசம பாகம் கொடுப்பேன், ஆனா எனக்கே இங்கேதான் எழுத்துக்கிறேன் பிடிச்சுக்கிறேன் இருக்குது, எக்கச்சக்கமான செலவு, எவ்வளவு கடை இருக்குது, எவ்வளவு என்ன எவ்வளவு வீட்டுக்கு செலவுன்னு ஆண்டவருக்கே தெரியும். போட்டுருவாங்க பழி அவர் மேலேயே, ஆண்டவருக்கே தெரியும் எனக்கு எவ்வளவு செலவு இருக்குதுன்னு. ஆனா செலவுகள் இருந்தாலும் சரி, வறுமைகள் இருந்தாலும் சரி, நீ கர்த்தருக்குரிய பணத்தை நீ கர்த்தருக்கு தான் நீ கொடுக்கணும். இந்த மக்கதோனியா சபையினரை பத்தி என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 8:1-2 வாசிப்போம். மக்கதோனியா சபையினருக்கு தேவன் அளித்த கிருபையை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றார். மிகுந்த உபத்திரத்தில் இருந்த போது கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் பரிபூர்ண சந்தோஷத்தினால் போதும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்களா? பயங்கர சோதனை, கொடிய தரித்திரம், பயங்கரமான நிலைமையில அவங்க இருந்த சமயத்தில் ஆண்டவருக்கு சந்தோஷத்தோட கொடுத்தாங்களாம். இவங்களுக்கு கடன் இல்லையா, இவங்களுக்கு வறுமை இல்லையா, தரித்திரம் எப்ப பார்த்தாலும் தரித்திரம், எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் வீட்டில் தரித்திரம் போகல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டு சந்தோஷத்தோட கொடுத்தாங்களாம். சில சொல்லுவாங்களே, தனக்கு மிஞ்சினதாயா தானம் தருமோ, அப்ப எனக்கே இங்க கஷ்டமா இருக்கும், எப்படி தானம் தருமோ பண்றது. ஆனா உண்மையான விசுவாசி, சரியான ஒரு விசுவாசி, வறுமை இருந்தாலும் கர்த்தருடைய பங்கை கர்த்தருக்குன்னு எடுத்து வைக்கணும், தரித்திரம் இருந்தாலும் கர்த்தருக்கு நீ எடுத்து வைக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
1: சரியான கிறிஸ்தவனா, நல்ல கிறிஸ்தவனா என்ற தலைப்பில் பாகம் 2 நாளைய தினம் கேட்க தவறாதிருங்கள். தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்ததினாலே என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், என் சாபத்தை நீக்கியிருக்கிறார், என் வியாதியை நீக்கியிருக்கிறார், என் ஏழ்மையை நீக்கியிருக்கிறார். சிலுவையில எனக்காக யாவையும் செய்து முடித்தார், சிலுவையில யாவையும் எனக்கு செய்து முடித்தார். இனி நான் பாவியால நீதிமான் என்று சொல்லி வேதம் எனக்கு சொல்லுகிறது.

சொல்லுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் எங்களுக்கு செய்து முடித்த தேவன், ஒரு குறை நீங்க வைக்கவே இல்லை ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சகலவற்றையும் செய்து முடித்தவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் பெரியவர் பரிசுத்தர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போமா, ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டே இருப்போமா. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த யூதாவின் ராஜ சிங்கமான தெய்வம் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவராயும் இருக்கிறார், தந்தை போல நம்மை ஆற்றுகிறவருமாயிருக்கிறார். ஹாலேலூயா.

உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவீங்களா, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீர் போதும் என்னுடைய வாழ்க்கையில, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய பலவீன நேரத்தில் உடைய கிருபையினாலே என்னை தாங்குகிறவரையுமே நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னை குறித்து அநேகர் தவறாய் பேசும் பொழுது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீர் போதும், ஆண்டவரை பார்த்து சொல்ற நேரம், ஆண்டவரே என் வாழ்க்கையில காரியங்கள் மேலும் கீழுமாய் போய்கொண்டிருக்கிறது, என் காரியங்கள் நிரந்தரமா இல்லையே, ஆனாலும் நான் சொல்லுகிறேன் நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் போதும் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என் வாழ்க்கையில துன்பங்கள் சூழ்ந்து வரும்பொழுதும் கூட நீர் எனக்கு போதும், என் துன்பங்களை மாற்றுகிற தேவன், மலை போல வருகிறவை ஆண்டவரை பணி போல விளக்குகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும், நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே.

கரங்களை எடுத்து நன்றி சொல்லுவோமா? நீங்க போதுமாண்டவரே, நீங்க போதுமாண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் போதும், நீர் போதும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமை போல ஒருவருமே இல்லை. அதற்காக உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஹாலேலூயா, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you, Father. Thank you, Lord. ஆண்டவருக்கு அப்படி நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர்.

அவருடைய கிருபை, எல்லாமே அவருடைய கிருபை. நான் என்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவரீருடைய சுத்த கிருபை. அதற்காகவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை, எங்களை தாங்குவது உம்முடைய கிருபை, எங்களை பாதுகாப்பது உம்முடைய கிருபை. உங்க பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில எங்களை நிறைவாக்குகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நிறைய கேள்விகள் எங்களிடத்திலே உண்டு சுவாமி, என்னுடைய மனதிலே அநேக பாரங்கள் உண்டு. ஆனால் மனிதனுக்கு அது தெரியாது, உமக்கு அது தெரியும். அதற்காக நன்றி. இந்த நாளில என்னோடு இந்த ஜபத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கேளுங்க, ஏசப்பா என் கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். I need to listen to the word of God. I need to listen to the voice of God. தேவ சத்தம் ஆண்டவரே இந்த நாளில துணிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாள் தியானத்திற்கு நாம் 1 கொரிந்தியர் 4:20 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. இது ஏன் பவுல் இப்படியாக சொன்னார் அப்படின்னாக்கா, 19 வாசிக்கிறேன். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்தில் வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல, அவருடைய பலத்தை அறிந்து கொள்வேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாம் பேச்சில கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பலத்தில் அல்ல. பேச்சுக்கும் பலத்துக்கும் உள்ள ஒப்பீடு என்ன? நாம் எப்படி நம்மளை ஒப்பிட்டு பாருங்க. நான் பேசுகிற பேச்சு நிறைந்த கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னா பலம் நிறைந்த கிறிஸ்தவனாக இருக்கிறேன். இங்கே பலம் அப்படின்னு சொல்கிறது எதை குறித்து சொல்கிறார் பவுல்? பலன் என்பது கிரியையில் காண்பிக்கிற கிறிஸ்தவனாக இருக்கிறோமா, செயல்பாடில் செயல்படுத்துகிற கிறிஸ்தவனாக இருக்கிறோமா, கிறிஸ்துவத்தை பேசுகிற கிறிஸ்தவனாக இருக்கிறோமா, அல்லது கிறிஸ்துவத்தை செயல்படுத்துகிற கிறிஸ்தவனாக இருக்கிறோமா? இதை சொல்லும் பொழுது எனக்கு காந்தி தான் ஞாபகத்துக்கு வரார். அவர் தன்னை கிறிஸ்தவன் என்று அடையாளம் காட்டி கொள்ளவில்லை, எங்கேயும் அவர் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லவில்லை. பட் அவர் இங்கிலாண்டில் படிக்கும் பொழுது அவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்தார் என்று ஒரு ஆதாரம் இருக்கிறது என்று ஒரு பத்திரிகையில் வெளியிட்டாங்க. அந்த சர்ச்சில் அவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்ததனுடைய ஆதாரம் இருக்கிறது, அவர் கையெழுத்திட்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ அது கிழிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பேஜ் அங்கே இல்லை, அந்த பேஜ் அங்கே இல்லை. அதனால் அதில் சில நிறைய காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் கிறிஸ்தவனாக வாழ்ந்தா என்ன, கிறிஸ்தவனாக இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. ஆனால் அவர் பேச்சு இல்லை கிறிஸ்தவனாக இல்லாமல் அவர் செயலிலே கிறிஸ்தவனாக இருந்தார். அதுதான் இன்றைக்கி நான் அறிந்து கொண்ட சத்தியம். அவர் கிறிஸ்தவனாக இருக்கிறாரா இல்லையான்றத அது அப்பாற்பட்டது, அது சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறதுனால அதை நம்ம போய் தொட வேண்டாம். ஆனால் அவர் பைபிளை அறிந்தவராக இருந்தார், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார், கிறிஸ்துவத்தை நேசித்தவராக இருந்தார், அதனால் கிறிஸ்து சொன்ன எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு அவர் நினச்சிருந்தா எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் வாழலை, அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அதேபோல் கிறிஸ்து சொன்ன அந்த மலை பிரசங்கத்தின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை கொடுத்தார் என்று பார்த்தோம். இன்றைக்கி அது சாது சுந்தர் சிங் வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருந்தது. சாது சுந்தர் சிங் வாழ்க்கையினுடைய பயோகிராஃபி எல்லாரும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை படிக்க வேண்டும். அந்த சாது சுந்தர் சிங் ஒரு கன்னத்தில் ஒருத்தன் வந்து அடித்தான், என்ன நீ பேசுகிற, பொய்யான கடவுளை பற்றி பேசுகிற, எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத கடவுளை பற்றி பேசுகிற அப்படின்னு. அவர் சொன்னாராம், சகோதரனே இந்த கன்னத்தை அடிச்சிட்டேன், இந்த கன்னத்தையும் அடி அப்படின்னு இந்த கன்னத்தையும் கொடுத்தாராம். அப்படியே வெக்கி விளவழுத்து போயிட்டான். அன்றைக்கு ஈவினிங் அந்த மாலை நேரத்துக்குள்ளே அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல மண்டிட்டானான். முத அவர் முன்னால் வந்து மண்டிட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தை அவனுடைய இருதயத்தை பிளந்ததான். தட் இஸ் த ப்ராக்டிக்கல் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கி நாம் எப்படி இருக்க போகிறோம், பேச்சின் அளவில் கிறிஸ்தவனாக இருக்க போகிறோமா, ப்ராக்டிக்கல் லெவலில் கிரியில் காண்பிக்கிற கிறிஸ்தவனாக இருக்க போகிறோமா, நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் நம்மளை ஒப்பிட்டு பார்க்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, எதில், பலத்திலே. ஏன்னா இன்றைக்கி பேசுகிறவங்க இருமாப்படைந்திருக்கிறார்கள் என்று பவுல் சொல்கிறார். இது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இருக்குது. பேசுகிறவன் இருமாப்பாக தான் பேசுவான், நான்லாம் பெரிய கிறிஸ்தவனாக்கும், ஆனால் பலத்தில் காட்ட மாட்டான், கிரியில் காட்ட மாட்டான். இன்னால் இதை சொல்லும்போது எனக்கு வேதத்தில் ஒரு நான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த சத்தியம் தான் எனக்கு ஞாபகம் வருது. மத்திய 23:2 நான் வாசிக்கிறேன். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளுகிறவர்படி அவர்கள் உங்களுக்கு சொல்கிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இது யாரு? வேதபாரகர் பரிசேயரை குறித்து ஏசாண்டவர் சொன்ன ஒரு கருத்து. அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அன்பாலே, அப்போ நான் தீர்மானித்த ஆண்டவரே, நான் சொல்லுகிற கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, அதை செயல்படுத்துகிற கிறிஸ்தவனாக இருக்கணும். அன்பாலே, இன்றைக்கி நீ நானும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கி நம்ம கடந்து வருதுன்னக்குள்ளார இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போகிறதுக்கு கிடையாது. இன்றைக்கி நாம் எதை கற்றுக்கொண்டோம், எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் ஆண்டவர், அதை கற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யணும்? இனி நான் பேசுகிற கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பேச்சு அளவில் இருக்கக்கூடாது, செயல் அளவில் இருக்க வேண்டும், கிரியையில் காண்பிக்க வேண்டும் என்று நாம் தீர்மானம் எடுக்கிற ஒரு ஒரு தருணத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நீ பேசுகிற கிறிஸ்தவனாக இருந்தால் அதில் ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை, இருமாப்பு தான் வரும் நமக்கு. ஆனால் செயல்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவனாய், கிறிஸ்துவத்தை செயல்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவனாய் நாம் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பாலே, இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து நெகேமியா ஜெபக்குழுவில் ஒரு காரியத்தை தியானித்தோம். எபேசியர் 2 முழுமையாக தியானித்தோம். அந்த 2 என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா, புறஜாதிக்கும் யூதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதை ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சிட்டார், அந்த பகைமையை இரு திறத்தாரையும் ஒரே ஒன்றாக மாற்றினார் சிலுவையினால். யூதர்கள் புறஜாதிகள் என்ற வேறுபாடு இல்லாமல் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறார்களோ, அவர் உயிர் தந்த விசுவாசிக்கிறார்களோ, அவங்கெல்லாம் ஒரே ஒரு திறத்தாராக ஒன்றாக மாற்றினார். அதுதான் அந்த சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை, எபேசியர் 2:5 சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்திலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். ஒரே சாயலில் ஒரே புதிய மனுஷனாக நம்மை மாற்றினார். நம்மளாம் யார்? இப்போ அதுக்கு தான் நான் அர்த்தம் சொன்னேன். எபிரே வகுப்பில் நாங்கள் படித்ததை நான் நேற்று இன்னைக்கு காலையில் நான் அதை நினைவு கூர்ந்து சொன்னேன். என்னென்னா, யூதன் அப்படின்றதுக்கு யகுதா அப்படின்னு சொல்லுவாங்களாம் எபிரேயத்தில். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, தேவனை முகமுகமாக தரிசிக்கிறவள் என்று அர்த்தம். புறஜாதியான் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதுக்கு புறஜாதிக்கு வந்து எபிரேயத்தில் என்ன சொல்லுவாங்கனாக்கா, கொய்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. GOYIEM கொய்யம். இவர்கள் புறஜாதிக்கு கொய்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி போட்டிருக்கு அப்படின்னாக்கா, அதில் எபிரேயத்தில் தமிழ் அர்த்தம் என்னன்னாக்கா, முதுகை காட்டுகிறவர்கள் என்று போட்டிருக்கு. எகுதா அப்படின்னாக்கா YHUDA, எகுதா அப்படின்னாக்கா யூதன் அப்படின்னு அர்த்தம். அந்த எகுதாக்கு என்ன அர்த்தம்னாக்கா, தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறவள் என்று அர்த்தம். கொய்யன் அது அப்படின்னாக்கா புறஜாதியான். புறஜாதியான்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, தேவனுக்கு முதுகை காட்டுகிறவன் அர்த்தம். இப்போ நீ நானும் புறஜாதியாக இருந்த நம்மை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னவா மாற்றிட்டார், எகுதாவாக மாற்றிட்டார், யூதனாக மாற்றிட்டார். நாமளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அப்போ ஏற்கனவே முதுகை காட்டிகிட்டு இருந்தோம், பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம், மாமிசத்திலையும் இச்சையிலும் மனசு போனபடி நடந்துட்டு இருந்தோம். அப்படி போன வாழ்க்கை இன்றைக்கு மாறி இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், இனி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எகுதாவாக மாறணும், முகமுகமாய் தரிசிக்கிறவனாய் மாறிவிட்டோம். யூதன்னா அதான் அர்த்தம். இன்றைக்கி நாமெல்லாம் நீ நானெல்லாம் யாராக மாறிட்டோம்னா, புறஜாதியாக முதுகை காட்டிட்டு பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நாம, நம்ம பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து அந்த ரத்தத்தினால் கழுவுதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம யாராக மாறிட்டோம், எகுதாவாக மாறிட்டோம், யூதனாய் மாறிட்டோம், முகமுகமாய் தரிசிக்கிறவனாய் மாறிட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் இன்னைக்கு கிறிஸ்துவனாய் இருக்கிற நாம் இன்றைக்கி ஆண்டவருக்கு முதுகை காட்டுறோமா, மூஞ்சை காட்டுறோமா? இன்றைக்கி மீண்டும் பாவத்தில் விழுந்து, மீண்டும் நம்முடைய மாமிசத்தில் விழுந்து, மீண்டும் நம்ம மனம் போன போக்கில் நடந்து, இன்றைக்கு நாம் மீண்டும் ஆண்டவருக்கு முதுகை காட்டுகிறவனாய் மாறினோம் என்றால், நிச்சயமாக நீ கிறிஸ்தவனாய், நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது.
3: அப்போ ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிறவனாய் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்கிறவனாய் என்ன செய்யணும், முன்னேறி செல்ல வேண்டும் என்றார். அதுதான் பேச்சில் அல்ல பலத்திலே அப்படின்னார் பவுல். பவுல் அதுதான் செஞ்சார். அன்பாவில் இங்கே சொல்லும்போது யூதாஸ் காரியத்தை தான் எனக்கு நினப்பு வந்தார். இதை தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தை பேச்சிலே அல்ல பலத்திலே அப்படின்னு, தேவ ராஜ்யம் பேச்சில் அல்லன்னு உள்ள யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சான், ஆண்டவருக்கு அந்த பொண்ணு அந்த பாவத்தில் வாழ்ந்து அவளை மன்னித்த பிறகு அவளுடைய உயர்ந்த உயர்ந்த அந்த தைலத்தை எடுத்துகிட்டு வந்து அவர் தலையிலையும் பாதத்திலையும் விழும்போது ஊற்றும் பொழுது இவன் சொல்கிறான், பேச்சில் சொல்கிறான், என்ன சொல்கிறான், இதை விற்று 300 பணத்துக்கு விற்று யாருக்கு கொடுக்கலாம், ரொம்ப கரிசனம் உள்ளவனா கிறிஸ்தவனா அப்போ தான் காட்டிக்கிறான் 10 பேர் மெச்சன் ஒன்றுட்டு. ஆனால் அவன் தான் 30 வெள்ளி காசுக்கு என்ன செய்ய போகிறான், காட்டி கொடுக்க போகிறான். 300 வெள்ளி பணத்துக்கு விற்று நம்ம இதை ஏழைகளுக்கு உதவலாமேன்னு அப்படியே இறக்க உள்ள மாதிரி அவன் என்ன செஞ்சான், தன்னை பேச்சில் காட்டிக்கிட்டான், அவன் செயலிலே அவன் காட்டி கொடுக்குறவனாக இருந்தான். அன்பான்லே, ஆனால் இன்றைக்கி அதே சமயத்தில் பேதுரு பலத்திலே நின்னான். காட்டி கொடுத்துட்டு குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தன்னு போய் திரும்பி அதே சனகரிப்பிச்சான் அந்த பரிசையர்ட்டையும் அந்த ஆசாரியன்ட்டையும் போய் என்ன செஞ்சான், போய் அந்த 30 வெள்ளி காசை திருப்பி கொடுத்தான், அது ஓம் பாடுறான்ட்டான். அவன் அதே சமயத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து அழுது இருந்தால் ஒருவேளை அவனுக்கு மன்னிப்பு கிடச்சிருக்கும். ஆனால் என்னை இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி மறுதளித்த பேதுருவோ மனம் கசந்து அழுதான். இந்த யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான். அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யூதாஸ் 27 இருக்குது அதிகாரம், மத்தேயு 27 நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதாஸ் மனஸ்தாபத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டான். ஆனால் பேதுருவோ 26 கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும், 75-26 மத்தேயு 75-76 வசனத்தில் பேதுருவோ மனம் கசந்து போய் அழுதான் என்று பார்க்கிறோம். வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீ பேசுகிற கிறிஸ்தவனாக இருக்கிறியா அல்லது உம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிற கிறிஸ்தவனாக இருக்கிறேன். அதனால்தான் இன்னைக்கு காந்தி சொன்னார், நான் செயல்படுத்தினேன். நான் என்ன செஞ்சார், அது அகிம்சை என்ற முறையில் அவர் சத்தியாகிரக முறையில் அவர் போராடி இன்னைக்கு வெற்றியும் பார்த்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி நாள் வரைக்கும் அவர் உயிர் பெறுகிற வரைக்கும் அவர் சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டுனவராக இருந்தார். அதனால்தான் சொன்னார், கிறிஸ்தவர்களை நான் வெறுக்கிறேன், கிறிஸ்தவத்தையோ நான் நேசிக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு சொன்னதை போல தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்தான் என்றால் உலகமே அமைதி நாடாக மாறிவிடும். இன்றைக்கு ஆர்மி இராணுவம் போர்ஸு சண்டை சச்சரிவு எதுவுமே இருக்காதுன்னு. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் யார் சொன்னதை போல நடக்கலையா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னதை போல கிரியையில் காண்பிக்காம பலத்தில் காண்பிக்காம பேச்சில் காண்பிக்கிற கிறிஸ்துவலாக இருக்கிறோம். அதுதான் காந்தி சாடினது. அது எனக்கு உண்மையிலே அது என்னை அடித்த மாதிரி இருந்தது, சவுக்கால் அடித்த மாதிரி இருந்தது. ஆண்டவரே, நான் கிறிஸ்தவனாக இருந்தோம்னா நான் வந்து இந்த மாதிரி பேசுகிற கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, பலத்தில் உன்னை நிரூபிக்கிற கிறிஸ்தவனாய் உன்னுடைய வார்த்தையை என் வாழ்க்கையில் கடைபிடித்து காண்பிக்கிற கிறிஸ்தவனாக இருக்கணும்னு அன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணான் பாங்க. இன்றைக்கி அதனால்தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்த்தாலும் அவர்களோடு வாழ்ந்தாலும் நாம் வேறுபட்ட வித்தியாசமான செயல்படுத்துகிற கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்று தான் ஆண்டவர் ஆசைப்படுறார். அதுதான் பவுல் மூலமாக இன்றைக்கி நம்மளோட பேசுகிறார். 1 கொரிந்தியர் 2:4 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இருமாப்பு அடைந்து நீ பேசுகிற கிறிஸ்தவனாக இருக்கிறியா, நான் சவுக்கு எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறேன். அம்மா இல்லை, இன்றைக்கி அநேக சபைக்கு இன்றைக்கி சவுக்கோடு தான் போகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் எப்படி இருக்க போகிறோம், இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்தை பேச்சில் காண்பிக்க போகிறோமா அல்லது நம்ம பலத்தில் காண்பிக்க போகிறோமா, இன்றைக்கி நாம் தான் ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கி நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோம், ஆண்டவரே இனிமேல் நான் புறஜாதியாக இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், உனக்கு முதுக காட்டுறவனாக இருந்தேன், ஆனால் இன்றைக்கு என்ன இப்படி ரத்தத்தினால் உண்மை முகமுகமாய் தரிசிக்கிறோன்னா என்ன என்ன செஞ்சிட்டீங்க, மாற்றிட்டீங்க, இதில் அதில் நான் முன்னேறி செல்ல எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒப்பு கொடுத்தோம், இனி நான் முதுக காட்டுற கிறிஸ்தவனாக இல்லை, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி நான் ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைத்து முன்னேறுகிற கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆனால் இன்றைக்கு மாலையில் ஆண்டவரே நான் பேசுகிற கிறிஸ்தவனாய் அல்ல, உம்முடைய வார்த்தையின்படி செய்து பலமுள்ள கிறிஸ்தவனாய், பலத்தினால் நிரூபிக்கப்படுகிற கிறிஸ்தவனாய், உம்முடைய கிரியில ஆண்டவரே நாங்கள் நிரூபிக்கிற கிறிஸ்தவனாய் எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தத்தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே இருமாப்படைந்து பேசுகிற ஒரு கிறிஸ்தவனாய், பேச்சில் கிறிஸ்தவத்தை நாங்கள் நிரூபிக்காதபடிக்கு எங்களுடைய செயலில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நிரூபிக்கிற கிறிஸ்தவர்களாய், பலமுள்ள கிறிஸ்தவர்களாய், பலத்தினால் நிரூபிக்கிற கிறிஸ்தவர்களாய் என்னை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் முகத்தை ஆண்டவரே நோக்கி நாங்கள் வர, முன்னேறி வர எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பழைய மாமிசத்தில் பழைய ஆண்டவரே பேச்சில் ஆண்டவரே நாங்கள் வாழாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கிரியில காண்பிக்கிறவர்களாய் எங்களை நீங்கள் எங்களை பலப்படுத்தாவிட்டால் நாங்கள் அதை செய்ய முடியாது. என்னை எங்களையும் பலப்படுத்தி ஆண்டவரே உம்மை நிரூபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். காட் பிளஸ்.
4: யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திராகமம் 12:31 ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்தின் படியிலே இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் முச்சழியிலே எழுந்தருளி மோசையோடு பேசுகிறார். ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து ஆராதனை செய்யும்படியாய் கர்த்தர் மோசை அனுப்புகிறார். மோசை எகிப்துக்கு புறப்படுகிறான். ஆரோனை சந்திக்கிறான். ஆரோனும் மோசையுமாக பார்வோனை சந்திக்கிறார்கள். கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு ஜனங்களை போகவிட கேட்கிறார்கள். அப்பொழுது பார்வோன் சொல்லுகிறான், அவர் சொல்லி கேட்கறதுக்கு அவர் யார், அவரை நான் நிறைய ஜனங்களை போகவிட மாட்டேன் என்று சொல்லி ஆராதிப்பதற்கு தடையாய் அவன் காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, ஜனங்களை இன்னும் கொடுமையாய் நடத்துகிறான். மோசையை பார்த்தீங்கன்னா ஜனங்களை ஆராதிக்க போக விடுகிற காரியத்துல இன்னும் உறுதியாக இருக்கிறான். மோசே துரத்தி விடப்பட்டான் பார்வோன் சமூகத்திலிருந்து, எச்சரித்து அனுப்பப்பட்டான். ஆனாலும் இந்த காரியத்துல மோசே உறுதியா இருக்கிறான். முதலாவது பார்வோன் மோசையை பயமுறுத்துகிறான். பிற்பாடு பார்வோன் மோசையை தந்திரத்தினால் இணங்க பண்ண பார்க்கிறான். அதுல ஒரு தந்திரம் என்னவென்றால், நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம், கொஞ்ச தூரம் போய் ஆராதிங்கள். மோசே உறுதியா இருக்கிறான். இல்ல, கர்த்தர் குறித்த இந்த வனாந்திரத்தில் போய் தான் ஆராதிக்க வேண்டும் என்கிறதுல உறுதியாக இருந்தான். பிற்பாடு சொல்லுகிறான், புருஷர் மட்டும் போய் ஆராதியுங்கள், ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் நிற்கட்டும் என்று. மோசே உறுதியாக இருக்கிறான், போனால் எல்லாரும் சேர்ந்து தான் போய் ஆராதிப்போம் என்று. அதன் பிறகு பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் போங்க, ஆனால் உங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் இங்கே நிற்க வேண்டும் என்று. அதிலும் மோசே இடம் கொடுக்கவில்லை, உறுதியாக இருக்கிறான். இப்படி ஆராதிக்கிறதற்கு மோசே எடுத்த தீர்மானத்தின் உறுதி, ஒரு நாள் வந்தது, ஒரு சூழ்நிலை வந்தது. அன்று நமக்கு தெரியும், ஆட்டுக்கொட்டையின் ரத்தம் சிந்தப்பட்ட இரவு, சங்கார தூதன் புறப்பட்டு வருகிறான். எல்லா வீட்டிலையும் அழுகுரல் கேட்கிறது. விசேஷமாக ரத்தம் தெளிக்கப்படாத அத்தனை வீட்டிலும் புலம்பலும் கூக்குரலின் சத்தமும் கேட்கிறது. அந்த இரவு தானே பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து சொல்லுகிறான், நீங்க சொன்னபடி புறப்பட்டு போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று. இந்த நாளில் என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். கர்த்தருடைய காரியத்துல, கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல உறுதியா இருங்கள். தடைகள் வரும், ஆனால் தடைபடாது. காரணம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவன் பெரியவராய் இருக்கிறார். அவன் பயமுறுத்த பார்ப்பான், அவன் தந்திரத்தினாலே இணங்க பண்ண பார்ப்பான். ஒரு தேவ பிள்ளை உறுதியா இருப்பார்களானா, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களுக்காக வேலை செய்யும். இந்த நாளில் என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். தாவீது சொன்னார் அல்லவா, ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன் என்று. என்ன வாஞ்சை தாவீது, அவருடைய மகிமையை பார்க்கணும். இதுதான் தாவீதனுடைய தேடலும் தாவீதனுடைய நாட்டமுமா இருந்தது. அதே தாவீது 63:2 என்ன சொல்லுகிறார் தெரியுமா, ஆமென், இப்படி நான் அவரை பார்க்க ஆசையாயிருந்தேன், அவருடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று. அதே போலதான் எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உறுதியாயிரு, தடைகள் மாறும். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவர். நம்முடைய கண்கள் காணும்படி நிச்சயம் கிருபை செய்வார். அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எகிப்தின் தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, விடுதலை உண்டாவதாக. எந்தெந்த காரியத்தில் தடைகள் இருக்கிறதோ அந்தந்த காரியத்தில் கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை விளங்கி அந்த தடைகளை மாற்றுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். செபிக்கலாமா? ஆண்டவரே, உமக்கடுத்த காரியத்தில் நாங்கள் எவ்விதத்திலும் பின்வாங்காமல் உறுதியாயிருந்து முன் செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். நீர் எங்களுக்காக தடைகளை மாற்றுகிற தேவன். அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 3:20-21. ராபர்ட் ஜே மோர்கான் என்ற பிரபலமான போதகர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது தன் வாழ்க்கை துணையை தேடிக் கொண்டிருந்த ஒரு இளம் பெண் எழுதிய கவிதை வடிவ ஜபம் ஒன்று அவர் கையில் சிக்கியது. அந்த கவிதை இவ்வாறு இருந்தது: அன்பான தேவனே, மற்ற இளம்பெண் போல் இல்லாமல் நான் தைரியமாய் மன்றாடுகிறேன். எனக்கு தேவை ஒரு அழகான ஆண்மகன் அல்ல, ஆனால் நீர் அவரை உம்மை போல மாற்ற வேண்டும். எனக்கு வாட்டசாட்டமான ஆண்மகன் தேவையில்லை, அறிவாளியும் வேண்டாம். அவர் ஒரு பணக்காரனாகவும் இருக்க தேவையில்லை, ஆனால் அவர் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும். அன்பான தேவனே, அவருடைய கண்கள் சுத்தமானதாக இருக்கட்டும், தோள்பட்டை குறுகி போகாமல் நிமிர்ந்திருக்கட்டும். அவருடைய முகம் அவர் சுபாவத்தை வெளிப்படுத்தட்டும். அவருடைய முழு வாழ்க்கையுமே ஒற்றை குறிக்கோள் உடையதாக இருக்கட்டும். தேவனே, அவர் என்னை பார்க்க வரும்போது அவர் கண்களில் அமைதி நிலவட்டும், பிரகாசமாயிருக்கட்டும். தேவனே, அன்று நான் இத்தகைய ஒரு மனிதனுக்காகத்தானே ஜெபித்தேன் என்று நான் சொல்ல வேண்டும் என்று அந்த கவிதையில் எழுதப்பட்டிருந்தது. அந்த கவிதையை எழுதியது யார் தெரியுமா? அதுதான் ரூத் பெல். உலக புகழ்பெற்ற சுவிசேஷகர் பில்லி கிரஹாமை திருமணத்தில் கரம் பிடித்தவர். இந்த கடிதத்தை படித்ததும் கல்லூரி மாணவனாக இருந்த ராபர்ட் மோர்கான் தனக்கு வரப்போகும் வாழ்க்கை துணைக்காகவும் இவ்வாறே ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவனே, உம் சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு குணசாலியான பெண் வாழ்க்கை துணையாக வரவேண்டும் என்று வேண்டி நிற்கிறேன். அவள் ஒரு உலக அழகியாக முடிசூட்டப்பட்டவளாக இருக்க தேவையில்லை, அலங்கரிக்கப்பட்ட முகமோ முடியோ தேவையில்லை, ஆனால் அவள் கண்கள் உம்முடைய பலனை வெளிப்படுத்தட்டும், அவள் சிரிப்பு உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தட்டும், உம்மில் அவள் சமாதானத்தை பெறட்டும், அவள் எனக்கு வலிமை சேர்ப்பவளாக அமையட்டும். தேவனே, நான் உம்முடைய வழிநடத்துதலுக்காக காத்திருப்பேன். என்னை முதலாவது உம்முடையவனாகவும் பின்பு அவளுடையவனாகவும் மாற்றும், அவளை என் அரசியாக மாற்றும் என்று ஜெபித்தார். சகோதரி, இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை செய்யும்படி சில வருஷங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருக்க கூடாதா என்று நீங்கள் சொல்லுவது எனக்கு கேட்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜெபித்தால் உங்கள் வாழ்க்கை துணையையும் தேவன் சிறந்தவர்களாக, தேவனுக்கும் உங்களுக்கும் உகந்தவர்களாக மாற்றுவார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் மாறுவார்கள். இன்னும் திருமணமாகாத வாலிப தம்பி தங்கை, உங்கள் ஜபமும் எதிர்பார்ப்பும் இப்படிப்பட்டதாக இருக்கட்டும். தேவனுக்கு சித்தமானபடி நாம் கேட்டால் தேவன் நமக்கு நிச்சயமாய் செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதம் கூறுகிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமானதாக மாற்ற விரும்புகிறார். அவர் விருப்பத்திற்கு விட்டு கொடுத்தால் அவர் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைத்ததையும் விட, எதிர்பார்த்ததையும் விட அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் ஊழியக்காரன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க சென்றபோது தேவனிடம் ஒரு ஜபத்தை ஏறெடுத்தார். தேவன் அதை கேட்டு குணசாலியான ஒரு ரெபேக்காளை ஈசாக்குக்கு தந்தார். பிரியமானவர்களே, தேவனுக்கு சித்தமானபடி நீங்கள் ஜெபித்தால் உங்கள் ஜெபமும் நிச்சயமாய் கேட்கப்படும். உங்கள் ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எசேக்கியேலின் புஸ்தகம் 37:5. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவன் தம் ஆவியை உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் காரியங்கள் தாமதமாகவோ அல்லது உயிரற்றோ முடிந்தது என்று சொல்லி கைவிட்ட நிலையில் உள்ளவைகளை இன்றைக்கு தம் ஆவியை தந்து முடிந்தது என்று சொன்னவற்றில் ஒரு ஆரம்பத்தை காணப்போகிறீர்கள். உலர்ந்தவைகள், உயிரற்றவைகள் உயிர் பெறப் போகிறது. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியின் பள்ளத்தாக்கை திரட்சியின் ஆசீர்வாதமாக மாற்றப்போகிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 37:7 தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஓர் இறைச்சல் உண்டாயிற்று என்றும், ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது என்றும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காய் தம் இருதயத்திலிருந்து ஒரு சத்தத்தை எழும்ப பண்ணி பல ஆண்டுகளாய் பிரிந்து கிடக்கிற காரியங்களை, உறவுகளை இன்றைக்கு இணைக்கப் போகிறார். குடும்பத்தில் காணப்படுகின்ற குழப்பங்கள், பிரிவினைகள், போராட்டம், வியாதி, கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் தம் சத்தத்தை எழும்ப பண்ணி ஒரு அசைவை உண்டு பண்ண போகிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 37:19 கடைசி பகுதியை வாசிக்கும் போது, அதில் அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தம் கரத்தை நீட்டி பிரிந்தவைகளை ஒன்றாக்கப் போகிறார். குடும்பத்திலோ நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலோ காணப்படுகின்ற பிரிவினைகள், கசப்புகளை தம் கரத்தால் ஒன்றாக்கி உங்களை வெற்றியின் பாதையில் நடத்தப் போகிறார். அதோடு மட்டுமல்லாமல் கர்த்தர் புதிய வெளிப்பாட்டையும் ஆழமான மறைப்பொருளையும் ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு கற்றுத்தந்து நடத்தப் போகிறார். நன்மையினால் திருப்தியாக்கி உங்களை ஆசிர்வதிக்கவும் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: எதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம் என்ற தலைப்பில் ஊழியர் அகஸ்டின் பாலன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் இரண்டு.
1: மூன்றாவது சொல்லுகிறேன், ஜாய். அதாவது ஏசாயா 61 ஏசாயா 61 மூன்றாம் வசனத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா அங்கே வாசிக்கிறோம், அப்போ துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ், ஆனந்த தைலம் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுகிறேன். சந்தோஷம்னு ஒரு வார்த்தை இருக்குது. சந்தோஷம் என்றால் எப்படி யாராவது கேட்டான்னு வச்சிங்களேன், சந்தோஷம் என்றால் என்ன? சந்தோஷம்னா சந்தோஷம் போடா, வேறு வேலை கிடையாது உனக்கு. இப்போ என்னை அப்படி தான் கேட்பேன், நான் உங்களை கேட்டேன், நீங்களும் அப்படி தான் சொல்லுவீங்க. ஏ, உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதாயா, ஒவ்வொரு தெரிஞ்ச வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் வேற கேட்பீங்க. அடுத்தது மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, இருக்கா? ஆ, இருக்குது. அப்படின்னா ஏன் தனித்தனி வார்த்தை போடணும்? சந்தோஷம்னு ஒன்று இருக்குது, அடுத்தது மகிழ்ச்சி, அடுத்தது களி கூறுதல்னு ஒன்று இருக்குல்ல. ஹலோ, ஐயோ எங்களை விட்டுருங்க, நாங்கள் தெரியாமல் இன்றைக்கு வந்துட்டு உங்கள்ட்ட மாட்டிக்கிட்டோம். அன்னைக்கு கவனித்துக்கொள்ளுங்கள், சந்தோஷம் என்பது சங்கீதம் 4:7 வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷம். சந்தோஷம் என்றால் என்ன? பொருளை சார்ந்து வருவது. சங்கீதம் 4:7 அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் பெருகியிருந்த காலத்தில் என்ன இருக்கும்? சந்தோஷம். அதுக்கு அர்த்தம் என்ன? உலக பொருள்களால் வருகின்றது சந்தோஷம், அது வரும்போது வரும், போனால் போயிடும். இந்த வெயில் உச்சி மண்டையை பிளந்தது இல்லை, சரியா? இப்போ கொஞ்சம் பாவம் பரிதாபம் வந்து விட்டு வச்சுருக்கோம் நம்மளே. அப்போ பார்த்தீங்கன்னா தலையை அடமானம் வச்சு ஒரு ஏசி மிஷின் வாங்கிட்டு வந்துடுவாங்க. எனக்கு தாழ முடியலை பிரதர், தாங்க முடியலை. ஒரு ஏசி போட்டால் நல்லாயிருக்கும்ல, வந்து என்ன பண்ணுவோம், அந்த பேக்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆவி நிரம்பி ஒரு ஜபம், அதுக்கப்புறம் அதை ஃபிட் பண்ணிவிட்டு அது ஓப்பனிங், அதுக்கு ஓப்பனிங் செரமனி இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஜபம். செரமனி பண்ணிட்டு ரிமோட் ஆன் பண்ணால் பவர் கட் ஆகிடும், கடுப்பு வரும் பாருங்க. என்ன ஆச்சு? ஏசி வந்துட்டு சந்தோஷம் போயிடுச்சு இல்லை, அதான் சந்தோஷம். மகிழ்ச்சி என்றால் இதை விட அடுத்தபடி அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், மாடு, ஆடு, தானியம், ஒன்று இல்லாமல் கத்தருக்குள், அதுதான் ஜாய், மகிழ்ச்சி என்றால் என்ன? எது இருக்குது இல்லை, கத்தருக்குள்ள இருக்கிறேனே. அடுத்தது என் லட்சிப்பின் தேவனுக்குள் ரிஜாய்ஸ், ஹாப்பினஸ், ஜாய், ரிஜாய்ஸ், சந்தோஷம், மகிழ்ச்சி, களி கூறுதல். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், கத்தை கொடுப்பது என்ன தெரியுங்களா? ரிஜாய்சிங், அக்களிப்பு. நல்ல வார்த்தை. என்ன வார்த்தை அது? அது எதிரிகள் வருகின்ற அந்த குதிரைகளின் குழம்புகள், ராணுவம் வரும் இல்லையா, அந்த சத்தத்தை கேட்கிறாரு.
2: அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது.
1: இன்னொரு சத்தம் இவனை விடுதலையாக்க கத்த, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சத்தம். ஒரு சத்தம் என்ன? எதிரி தாக்குவதற்கு வருகிறான், கர்த்தர் அவனை பாதுகாப்பதற்கு வருகிறார். இந்த ரெண்டு சத்தத்தை கேட்ட போடு என் குடல்
2: குழம்பிற்று.
1: நல்ல காலம், குடல் குழம்பு வைக்காம வந்து பாருங்களேன், குடல் குழம்பு வைத்ததுன்னு சொல்லாம குடல் குழம்பிட்டு போட்டு பாருங்களேன். அடுத்தது அந்த சத்தத்துக்கு என் உதர்கள்
2: துடித்தது,
1: துடித்தது,
2: என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று.
1: விக்கலா, உக்கலா?
2: உக்கல்.
1: உக்கல்னா என்ன? மறுபடியும் அர்த்தம் கேட்காதீங்க, எங்களுக்கு கோபமே வந்துடும். விக்கல்னா தொண்டையில் வருவது, உக்கல் என்றால் அழுகி போகுதல், ரோட்டனஸ். உக்கல் என்றால் வார்த்தை கத்தம் என்ன? எலும்புக்குள்ள அந்த எலும்பு கொடுக்கலையா, போன் மேரம்லாம் அவன் பின்னாடி ஒழுங்காட வெட்டலைன்னா உள்ளே இருக்கிற ஸ்டாப் மத்தியானம் பார்த்தீங்கன்னா இறக்கும் எல்லாம் அப்படின்னா அந்த டொக் டொக் என்ன உள்ளே இருக்குது, அவன் பின்னாடி உள்ளதை ஒழுங்காக கட் பண்ணால் தான் இழுத்தாலும் வரும், இல்லை தட்டினா வரும். இப்போல்லாம் தட்டுறதில்லை, எப்படி தட்டுறாங்க, கீழே தட்டினா சத்தம் வந்துடும்ல, அதனால் கையில் தட்டி என்ன பண்ணுறாங்க, அதை வெளியெடுக்க முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் எலும்பு குருத்து. இன்னும் வடமொழியில் சொன்னால் மஜ்ஜை, ஆங்கிலம் சொன்னால் மேரோ, போன் மேரோ. அப்படின்னா ஒரு சத்தத்தை கேட்கிறார், கேட்கும்போது என்ன ஆகுது? குடல் குழம்புகிறது, உதடு துடிக்குதுன்னா பேச வர மாட்டேங்குது, உதடு அசையுது, சத்தம் வர மாட்டேங்குது. அடுத்தது ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்ட நாளிலும்
2: நான் நிலைப்பாருவேன்.
1: அத்திமரம்
2: துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற்
1: போனாலும்,
2: ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன்.
1: என்னெல்லாம் இல்ல? அத்தி இல்ல, திராட்சை இல்ல, ஒலிவம் இல்ல, தானியம் இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, பாடு ஒன்று தான் இருக்குது. இருப்பது என்ன இருக்குது? பாடு ஒன்று தான் இருக்குது. அத்தினா என்ன? அத்தினா இனிமை என்ற அர்த்தம். திராட்சை என்றால் மன மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஒலிவம் என்றால் நற்பெயர் என்ற அர்த்தம். தானியம் என்றால் முதுகெலும்புன்னு அர்த்தம். மாடு என்றால் வெற்றின்னு அர்த்தம். ஆடு என்றால் செல்வம் என்ற அர்த்தம். சரியா? எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. சரியா? இன்னைக்கு கொஞ்சம் குழம்பட்டுமேனு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? வாசிக்கல. நியாயாதிபதிகள் 9 நியாயாதிபதிகள் 9 11 வாசிங்க.
2: அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும்.
1: அத்தி என்றால் என்ன? மதுரம். அத்திமரம் மரங்கள்லாம் சேர்ந்து போய் என்ன பண்ணுது? காட்டு மரங்களை போய் கேட்குறது. அத்தி மரத்தை பார்த்து கேட்கறது, நீ வந்து எங்களை ஆளுகை செய்ய மாட்டாயா, அரசாள மாட்டாயா? அப்போ சொல்லுது, நான் எப்படி என்னுடைய மதுரத்தை விட்டு அரசாள வருவேன், வர முடியாத. நான் அத்தி என்றால் என்ன? இனிமை. சொல்ல போனால் மதுரம். 9:13 வாசித்து பார்த்தீங்கன்னா திராட்சை. 13
2: அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும்.
1: திராட்சை என்றால் என்ன? மகிழ பண்ணுகின்றது. சரியா? திராட்சை என்றால் என்ன? மனதை மகிழ்ச்சியாக்கும். 9:9 வாசு பார்த்தீங்கன்னா ஒலிவ மரம்.
2: தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையும் நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ
1: என்று. தேவர்களும் மனுஷனும் புகழுகின்ற நல்ல பெயர், நற்பெயர். ஒலிவம் என்றால் என்ன? நற்பெயர். அடுத்த தானியம் என்றால் எசேக்கியேல் 4 எசேக்கியேல் 4:17 கடைசி வசனத்தை வாத்து பார்த்தீங்கன்னா அங்கே வாசிக்கிறோம்,
2: நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறேன்.
1: அப்பம் என்னும் ஆதரவு கோலம் போட்டு தெரியுங்களா?
2: அவர்கள்
1: அப்பம் என்பது தமிழில், ஆனால் எபிரேமில் பார்த்தீங்கன்னா தானியம். தானியம் அப்படின்னா தானியம் என்ன? ஆதரவு கோலன்னா சப்போர்ட். மனுஷனுக்கு சப்போர்ட் வந்து முதுகெலும்பு தான். அவன் நிற்க பண்ணும்போது முதுகெலும்பு தான். அப்படின்னா என்ன இல்லை? ஆர்டர் வற்று போயிடுச்சு. அதாவது தானியம் இல்லைன்னு அர்த்தம் என்ன? அடாதல விட்டு போச்சு. அடுத்தது மாடு என்றால் எண்ணாகமம் 22:4 பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மாடு வெளியின் புல்லை மெய்விடு போல, வெற்றி என்ற அர்த்தம். மாடு என்றால் அர்த்தம் என்ன? வெற்றி. நீதிமொழிகள் 23 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆடு என்பது செல்வம். நீதிமொழிகள் 27:23 உன் ஆடுகளின் நிலை அந்த ஆண்டுகள் மந்த மேல் கவனமாகிரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆடு உனக்கு என்ன செய்யும்? சாப்பாட்டுக்கு தரும், உன் வேலைக்காரி சம்பளத்தை தரும், உனக்கு சட்டையை தரும். ஆடு என்பது செல்வம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆடு இல்லை ஆபெஹூக். ஒன்று என்ன இல்லை? அத்தி என்றால் சொன்னேன் மதுரம். திராட்சை என்றால் மகிழ்ச்சி. ஒலிவம் என்றால் நற்பெயர். தானியம் என்றால் ஆதரவு. மாடு என்றால் வெற்றி. ஆடு என்றால் செல்வம். ஆபகுக்கு இத்தனையும் இல்லை, இவ்வளவும் இல்லை. ஆனால் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? ஹலோ, அதான் மகிழ்ச்சி. அதுக்கு மேலே சொல்லுகிறான், அவர் கொடுத்த ரட்சிப்பு இருக்குத, அது என்ன பண்ண? கழிகூற பண்ணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 63 இருக்குத, அதுக்கு அர்த்தம் என்ன? ஆனந்த தைலம். அது கர்த்தர் எதை கடனை எதை கொண்டு தீர்க்கிறார்? நமக்கு கொடுக்குற அந்த களி கூறுதல். சந்தோஷங்கள் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, அதோட மேன்மையானது என்ன? களி கூறுதல். ஏ கர்த்தர் நமக்கு துயரத்துக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு? ஆனந்த தைலத்தை கொடுத்துருக்கிறாரே. 4 எண்ணெய் என்பதற்கு மற்ற 25 மற்ற 25:4 வாசித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் என்பது ஆயத்தம். 10 அதில் 5 பேர், 10 பேட்டி தீவட்டி இருந்தது, 5 பேருக்கும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் வச்சுருந்தாங்க தெரியுங்களா, பாத்திரத்தில் தனியாக எண்ணெய் வச்சுருந்தாங்களே, அதுக்கு பேர் ஆயத்தம். அப்படின்னா எண்ணெய் என்பதுக்கு அர்த்தம் என்ன? ஆயத்தம். அடுத்தது 1 யோவான் 2:20-27 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அபிஷேகத்தினால் வருகின்ற, ஆவியானவரால் வருகின்ற, உங்களுக்கு அதில் கிடைக்கின்ற அந்த மேன்மைகள். அப்படின்னா எண்ணெய் என்பதுக்கு, கடன் என்பதற்கு 4 அர்த்தங்கள், எண்ணெய் என்பதற்கு 5 அர்த்தங்கள். எண்ணெய் என்றால் கர்த்தர் கொடுக்கின்ற செழிப்பு, கர்த்தருக்குள் இருக்கிற ஐக்கியம், கர்த்தர் கொடுக்கிற ஆனந்தம். அடுத்தது மிக அவசியமானது, கர்த்தருக்கு வருகைக்கு ஆயத்தம். கடைசியில் என்ன? அபிஷேகத்தினால் வருகின்ற மேன்மைகள். அன்புக்குரியவர்களே, கடன் இருந்தது, அதை எதை கொண்டு மொய்க்கினார்? எண்ணெயை கொண்டு போக்கினார் இல்லையா? ஆமாம், அங்கே இருக்கீங்களா, தூக்கிட்டீங்களா? இந்த முகத்தெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், சும்மா ஆடு மாடுன்னு சொன்னால் அங்கே எண்ணத்துக்கு ஆகும். எடுத்துக்கள் வேதத்தை கொஞ்சம் ஆழ்ந்து படித்தீங்கன்னா நம்ம கண்கள் தானே திறக்கும். வேதத்தை ஆழ்ந்து படித்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க கண் திறந்த போது தான் பைபிள் படிக்கணும். நான் சொல்ல, பைபிள் படித்தா தான் கண்ணை திறக்கும். ஏன்னா பிசாசு கண்ணை அடைச்சி வச்சுருக்காங்க இல்லையா. 2 கொரிந்தியர் 4:4, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்து தேவன் அவர்கள் மனசை குருடாக்கினான்னு போட்டிருக்கல. அப்படின்னா வேதத்தை படித்தா அந்த வெளிச்சம் வந்தால் தான் கண்ணு திறக்கும். நம்ம திருப்பி சொல்லிருக்கோம், கண்ணை திறந்தால் தானே பைபிள் படிப்போம். எங்கே பைபிள் எடுத்தால் கண்ணு சிக்குதே அப்படி, அது என்னவோ தெரியல. தூக்கம் வரலன்னா பைபிள் எடுத்தால் எப்போ வேணால் தூக்கம் வந்துடுது. அது ராத்திரி பகல்லாம் கிடையாது, எப்போ வேணால் தூங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு பைபிள் வந்து ஒரு தூக்க மாத்திரை மாதிரி நிறைய பேருக்கு, சரியா? பைபிள் எடுத்தால் தூக்கம் வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும், பின்மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். வேதத்தை எடுக்கும்போது தூக்கம் வருது. ரெண்டாவது, பைபிள் திறக்கிறீங்கள, இந்த காலையில் எழுந்து என்ன பண்ணுவீங்க? ஏசாயா 50:1 படித்த உடனே நம்ம முண்டக்கண்ணு மெதுவாக கடைசி வசனத்தை போக பாருங்களேன், எத்தனை வசனம் இருக்குது இந்த அதிகாரத்தில். ஹலோ, அந்த அளவுக்கு சோர்ந்து போயிட்டேன் பாருங்களா பைபிள் படிக்கிறதுல. படிக்கும்போதே கடைசி வசனத்துக்கு ஒரு லுக் ஒன்று விட்றோம் தெரியுங்களா, எதுக்கு? அவியானவரே 52 வசனமாக எழுதி வைப்பீங்க, ஒரு 3-4 வசனம் எழுதா நறுக்குன்னு படித்து நான் அடுத்த வேலைக்கு போயிடுவேன்ல. அந்த அளவுக்கு சோர்ந்து போயிட்டேன் பைபிள் படிக்கிறதுக்கு. அதான் சொன்னேன், நம்முடைய கண்கள் திறந்தால்தான் பைபிள் படிக்க முடியும். இல்லை, நம்ம பைபிள் படித்தால் தான் கண்ணு திறக்கும். சரி, நம்மளும் ஒரு கேள்வி கேட்குறேன், கேள்வி பதில் சொல்லுவீங்கள, கேளுங்க. முடிஞ்சால் சொல்கிறேன், இல்லைன்னா பேசாமல் வழக்கம் போல் திரு திருன்னு முழிப்போம், அவ்வளவுதான். அது எங்களுக்கு கைவந்த கலை. இந்த தூக்கம் வருதில்ல பைபிள் எடுத்தா வருதா? நான் உங்களை சொல்ல, பொதுவாக சொன்னேன், நீங்களாம் தூக்கவே கண் அப்படியே இப்படிலாம் இருக்கும். உங்களுக்கு பைபிள் திறந்தா தூக்கம் வராதில்ல உங்களுக்கு? நான் உங்களை சொல்ல, பைபிள் எடுத்தால் தூக்கம் வந்தால் என்ன சொல்கிறாங்க? பிசாசு தூக்கத்தை, ஹலோ, ஜோம் பண்ண முட்டி போட்டால் தூக்கம் அப்படி இழுத்துட்டு போகுது இல்லை, சரியா? முட்டியிலேருந்து கல் தொப்புன்னு விழுறோம்ல, ஆனால் தான் நிறைய பேர் தலையணையோடு ஜோம் பண்ண போகிறாங்க. ஏன்னா கீழே இழந்தோட மூக்கு பத்திரமாக இருக்கணும்ல, தலையணையோடு தான் ஜோம் பண்ணவே போகிறாங்கல்ல. ஆவிக்கிற உலகம் ஒரு காலத்தில் அப்படியே நெடுமுழங்கால நின்று கையை அப்படி தூக்கி ஜோம் பண்ண காலம் போய், இப்போ இந்த சோத்து பானையை கவுத்து விட்ட மாதிரி ஜோம் பண்ணுது பாருங்களேன். சரி, இப்படி தானே ஜோம் பண்ணுறோம். இவ்வளோ நேரத்துக்குள்ள தூக்கம் தானாக வந்துடும். நச்சனே மேகங்கள் நடுவே வழி பிறக்கும். அது எப்போன்னா இந்த மாதிரி தலைகளை நின்று ஜெபம் பண்ணி பாருங்கள். நச்சனே ஒரு கத்தோலிக்கன், எங்கள் தாத்தாலாம் ஜெபம் பண்ண பார்த்தீங்கன்னா நின்று அந்த ஜெபமால எப்படி எப்படி கையை வெளிச்சு இது பச்சுப்பார். அது 59 மணி இருக்கும். அதில் 59 உருட்டி முடிகிற வரைக்கும் கை கீழே வராது. நமக்கு சோதரே கவனித்துக் கொள்ளுங்கள். வேதத்தை படிக்கணும். படிக்கும்போது என்ன தெரியுங்களா, நம்முடைய உள்ள கண்கள் தானாக திறக்கும். படிப்பது மிக மிக அவசியமானது. அதில் வேதத்தை எந்த அளவுக்கு ஆழ்ந்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனக்கண்கள் விசாலமாகும், உங்களுடைய தரிசனம் விசாலமாகும். நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற காரியங்களில் பெரிய மேன்மைகள் உண்டாகும். எப்போன்னா அந்த தரிசனங்கள் வரும்போது தான், சரியா? இப்போது எண்ணெய், கடன் இருந்தது, எண்ணெய் வந்தது. இந்த கடன் இருக்கிறவங்களுக்கு எப்படி எண்ணெய் வந்தது? 5 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன், சரியா? நான் பேசிகிட்டே இருப்பேன், உங்களுக்கு எப்போ நேரம் ஆயிடுச்சோ அப்போ நீங்கள் எழுந்து போயிடலாம், சரியா? ஹலோ. ஏன்னா உங்களுக்கு பஸ் கிடைக்காது இல்லை அதுக்கப்புறம், அதனால் என்ன பண்ணணும் நீங்கள், ஏன்னா நீங்கள் ஆர்டிக் அண்டார்டிக் போகணும்ல, இங்கே இருந்தால் நம்ம வட துருவம் தென் துருவத்துக்கு போகணும்ல. தமிழ்நாட்டில் ஒரு சபையில் குட் ஃப்ரைடே அன்னைக்கு மாலையிலான ஒரு மீட்டிங்கில் பேசணும், ஒரு சபையில் 7000 பேர் இருக்காங்க அந்த சபையில். நான் 7 மணிக்கு கொடுக்குறாங்க, கொடுத்து நான் கேட்டேன் பாச எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டேன். ஏன்னா ஏன் ஆவியில் எனக்கு அப்படின்னா, இந்த சைக்கிள் சின்ன பிள்ளைங்க ஓட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஓட்ட பழகு வாங்க பார்த்துருக்கீங்களா? ஓ, நீங்கள் ஓட்டினதே இல்லையா சைக்கிள்? ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிளில் நான் 3 பேர் சேர்ந்து ஒன்று தூக்கி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? தூக்கி வச்சா உலகத்தில் ஒருத்தன் கூட நேராக உட்காந்துவான் இல்லை, இப்படி தான் உட்காந்துருப்பான். முதல்ல 3 நாள் அவனுக்கு நேராக உட்காரவே தெரியாது, அவன் அப்படியே சைக்கிளை ஊர்வலமாக தள்ளிட்டு போவாங்க பாருங்களேன். அப்பா மாமா சித்தப்பா ஒருத்தர் தள்ளிட்டு போவாங்க, அவனும் பெடல் கூட பண்ண தெரியாமல் உட்காந்துப்பான் பாருங்களேன் ஆள். ஆனால் இந்த கொஞ்சம் தட்டி தட்டி ஓட்ட ஆரம்பிப்பான் தெரியுங்களா, அதுக்கப்புறம் யாரும் பிடிச்சா அவருக்கு அவமானமாக போயிடும். கையை விடுங்க, நான் தான் ஓட்டான்ல, ஏய் 3 நாள் போன மாதிரி உட்காந்துருந்த மரியாதையாயிரு, ஆ பிடிக்காத நானே ஓட்டுவேன் பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணால் தட்டி ஈட்டி ஓட்டுவான், வீட்டு பக்கத்தில் கிரவுண்டருக்கு ஓட்டுவான். அப்போ போய் வீட்டு பக்கத்தில் மம்மி, ஏன்னா அம்மா பையன் ஹெலிகாப்டர் ஓட்டுறாங்க, அது அம்மா பார்க்கணும்ல, அதுக்கு மம்மின்னு ஒரு குரல் வேறு கொடுத்து போவார். மம்மி ஜிம்மி மாதிரி குதிக்கும் பாருங்களா, உடனே என் பிள்ளை பாடுறான் சைக்கிள் ஓட்டுறான் பாடுறான். அப்புறம் என்ன ஆகுனா இவனுக்கு பிரச்சனை, ஓட்ட தெரியும், யார தெரியாது, இறங்க தெரியாது. என்ன பண்ணுவான், ஒரு லேம்ப் போஸ்ட்டு ஒரு ஒரு விளக்கு தூணு இல்லை ஒரு படிக்கட்டில் என்ன பண்ணுவான், ஏறி போயிடுவான். இப்போ பிரச்சனை இறங்க தெரியாது, எப்போ இறங்குவான்னா எதிர ஒரு பாட்டி வந்தால் பாட்டியோடு கிளை இறங்குவான். எனக்கும் பிரசங்கம் ஏறத்தான் தெரியும், இறங்க தெரியாது சரியா? யாராவது பாட்டி முன்னாடி வந்தால் தான் நான் நடத்துவேன். என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நேரம் ஆகிட்டு என்ன பண்ணேன், சந்தோஷமாக எழுந்து போயிடுங்க சரியா? ஏங்க சரியான்னு கேட்குறேன்ல, ஆமான்னு சொன்னால் அதுக்கு வேறு சண்டைக்கு வந்துடுவீங்க. பாடுறையா சரின்னு சொல்கிறாங்க பாரியா, அப்படி வந்துடுவீங்களே. சரி கவனித்துக்கொள்ளுங்கள், எப்படி அந்த கடனில் தீர்ப்பதற்கு எண்ணெய் வந்ததென்றால், 5 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். 2 ராஜாக்கள் 4:1 பார்த்தீங்கன்னா, கடன்கள் தீர வேண்டுமானால் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா, மிக அவசியமான ஒன்று, கேம் அவுட் ஆஃப் ஹர் டியர்ஸ், அவளுடைய கண்ணீரை விட்டு அவள் வெளியே வந்தாள். அந்த 1 வசனம் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசி புத்தரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு எலிசாவை பார்த்து, உன் அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உன் அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் போய் அறிவேன், கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக கொள்வதற்காக வந்தான் போட்டிருக்கல, போட்டிருக்கா எங்க, உங்கள் முன்னாடி தானே இருக்குது, போட்டிருக்கல, அவள் அழுதான் போட்டிருக்கா, ஹலோ அவள் அழுதான் போட்டிருக்கா, இல்லை இல்லை அதுக்கு அத்தை என்ன, அந்த கடங்கார பாவி செத்து தொலைச்சதை நிம்மதியா, என்னை என் பிள்ளைய நடுத்தலில் விட்டு போயிட்டான் பாருன்னு அர்த்தம். அவள் அழுதான் நாங்கள் போடல பாருங்களேன், ஆனால் எவ்ரே மொழியில் அழுதான் இருக்கு, ஆங்கில மொழியாக்கத்தில் அழுதான் இருக்கு, கேத்தலிக் மொழியாக்கத்தில் கதறி அழுதான் இருக்கு அந்த வசனம், மலையாளத்தை கூட நிலவெளிச்சுன்னு இருக்குது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அவள் கதறி அழுறான். தமிழ்நாட்டுக்கு ஏன் தான் அப்படி மொழியாக்கம் பண்ணாங்களோ, செத்தவன் ஒளிஞ்சாண்டா கடங்கார பாவி, நிம்மதியாக போச்சு நம்ம சொன்ன மாதிரி இருக்குது பாருங்கள் தமிழில். ஆனால் மூலமொழியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறா, கணவன் போயிட்டான், அடுத்த நம்பிக்கை பிள்ளைகள் பிள்ளைகளும் போயிட்டாங்க, அடுத்து இவன் என்ன பண்ண போகிறா, அவள் கதறி அழுகிறாள், ஆனால் கண்ணீரில் மூழ்களை பாருங்களேன். நல்லா கவனித்துக்கொள்ளுங்கள், எல்லாருமே அழுறாங்க, அழுவதற்கு மாத்திரம் நீங்கள் விரும்பினால் மூலையில் உட்காந்து அழலாம், எல்லாருக்கும் காரணம் இருக்குது. யாருக்கு காரணம் இல்லை, சபைகளுக்கு வரும்போது முகம்லாம் பிரகாசமாக இருக்குல்ல, அது ஒரு பக்கம்தான், வீட்டுக்கு போய் பாருங்கள் அடுத்த பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம், அவங்களும் அழுறாங்க. இப்போ டிவியிலலாம் எத்தனை பரிசுத்தவான்களை பார்க்குறோம், தேவ மனுஷனை பார்க்குறோம், முகத்தில் எவ்வளோ ஒரு தெளிவு, எவ்வளோ ஒரு பிரகாசம், எவ்வளோ பெரிய மேன்மை இருக்குல்ல, ஆனால் அடுத்த பக்கத்தில் அவங்க அழுறாங்க, அவங்களும் நம்மை போல் அழுது தான் இருக்காங்க. ஒரு பெரிய தேவ மனுஷன் உலகளவில் இப்போ உங்கள் பேச்சோனாடு உங்களுக்கு தெரியும், அவர் கூட்டங்களில் 1000கணக்கான வாலிப பிள்ளைகள் அடிச்சுக்கப்படுவாங்க. அவர் அவருடைய டிவி ப்ரோக்ராமில் ஒரு நாள் அவர் பேசி முடித்த உடனே என்ன பண்ணுவான்னு, வழக்கமாக அவர் மேடையில் பேசுகிறதே காட்டுவாங்க, கடைசியில் ஒரு 3-4 நிமிஷம் பர்சனலாக அவர் பேசுகிற மாதிரி, அவர் ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அவர் பேசும்போது அவருடைய கண்கள் கலங்கி இருக்குது, அவருடைய கூட்டங்களில் ஆயிரக்கணக்கான வாலிப பிள்ளைகள் சந்திக்கப்படுறாங்க. ஆனால் இவர் தனியாக பேசும்போது கண் கலங்கியிருக்கு. என்ன சொல்கிறா தெரியுங்களா, என்னை 17 வயது மகள் ரட்சிக்கப்படாமல் தவறான நண்பர்களோட பாரில் குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள், அழணுன்னா யார் வேணால் உட்காந்து அழலாம். அழுவதற்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. சிலர் அந்த அழுகையில் மூழ்கி போய்விடுவதில்லை, அது மேலே வந்தாங்க. கண்ணீர்கள் உண்டு, கடன்கள் என்றால் என்ன இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும். ஏன்னா அப்படி வாழ்க்கை நம்பிக்கையே இல்லையே. இப்போ கணவன் இறந்து போயிட்டான், அடுத்தது பிள்ளைகள் அடிமனாக போகிறாங்க, அடுத்து அவள் என்ன செய்ய முடியும், அவள் கதறி அழுதாள். ஆனால் என்ன பண்ணல, கண்ணீரில் மூழ்கலை பாருங்களேன். ஒன்று நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், நாம் வாழுகின்ற சமுதாயம், நாம் இருக்கிற ஆவிக்குற உலகம் நம்மை தூக்கி விடுகிற ஆவிக்குற உலகம் அல்ல, தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்குற ஆவிக்கு உலகம். நீங்கள் எங்கே விழுவீங்க? அவ்வளோ இவ்வளோ பேசிச்சே, அவ்வளோ பேசிச்சே, என்ன மாதிரி விசுவாசத்தில் பேசிச்சு பார், இப்போ விழுந்தது பார். இதை சொல்கிறதுக்கு காத்திருக்கிற உலகம் இன்றைக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, தூக்கி விடுறதுக்கு நமக்கு ஆள் இல்லை. அதனால் நெவர் எவர் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு கம் அண்ட் டேக் யூ அவுட், புல் யூ அவுட். உங்களை தூக்கி விடுவதற்கு யார் வருவான்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்களே எழுந்து வெளியே வாங்க. யூ ஹேவ் த பவர், உங்களுக்குள் அந்த வல்லமை இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய முடியும், எழுந்து வர முடியும். எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் உங்களால் எழும்பி வர முடியும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்குள்ளேயே வைத்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு யாராவது சொன்னாங்களா, எலிசாடு போன்னு சொன்னாங்களா, சொல்லலையே. அவள் கண்ணீரில் இருந்து கதறி அழுதாள். ஆனால் என்ன பண்ணல, கண்ணீரில் மூழ்கி விடவில்லை. கண்ணீரில் மாத்திரம் மூழ்கிடாதீங்க. ஆனால் அப்பா பாடுறா தெரியுங்களா, கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கலாம்னு பாடுறாரு ஒரு தேவ மனிதன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவிக்கிற உலகத்தில் எல்லாருக்கும் அழுகை இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, அந்த கண்ணீர் மிதித்து மேலே வராங்க பாருங்களேன். சங்கீதம் 84:6-7 வசனத்தை வாசிங்க.
2: அழுகையின் பள்ளத்தாக்கை,
1: அழுகையின் பள்ளத்தாக்கை
2: உருவ நடந்து.
1: கவனித்துக் கொள்ளுங்க என்ன இருக்குது, வேலி ஆஃப் டியர்ஸ். என்ன பள்ளத்தாக்கு அது, அழுகையின் பள்ளத்தாக்கு. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு என்ன பண்றாங்க, உருவ நடந்து என்றால் அந்த அழுகையின் பள்ளத்தாக்க மிதிக்கிறாங்க. அழுகையின் பள்ளத்தாக்கு என்பதற்கு எபிரேயம் உள்ள பார்த்தீங்கன்னா பெக்கா, பெக்கா, BECCA, பெக்கா, அழுகையின் பள்ளத்தாக்கு. ஆனால் அதுக்கு கூட கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா பெராக்கா, துதியின் பள்ளத்தாக்கு. அழுகையின் பள்ளத்தாக்கு பேர் எபிரேயம் உள்ள பெக்கா, துதியின் பள்ளத்தாக்கு பெராக்கா. அழுகையின் பள்ளத்தாக்கு எப்போ துதியின் பள்ளத்தாக்க மாறும் தெரியுங்களா, நீங்களும் நானும் அதை மிதித்து நடந்தால், நீங்கள் தான் உருவ நடந்தால் என்ன செய்ய முடியும் தெரியுங்களா, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு என்ன செய்ய முடியும், நீரூற்றாக மாற்றிக்கொள்ளலாம். மிக அற்புதமான வசனம். என்ன பண்ணுறாங்க, நடந்து தான் அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். நல்லா ஒன்றுங்க, மழையும் குளங்களை நிரப்புமா பாருங்களேன். கண்ணீர் பள்ளத்தாக்கு எதில் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை உருவ கண்ணீர் பள்ளத்திகேற்றி நிற்கலை, கண்ணீர் பள்ளத்தாக்க மிதித்து நடந்து போகிறார்கள். போகும்போது அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு என்ன ஆகுது, துதியின் பள்ளத்தாக மாறுது, நீரூட்டாக மாறுகிறது. கட்டை பார்க்குறாரு, என் புள்ள நடந்து அழுகையை துணியாக மாற்றிட்டான்டா, நான் சும்மா இருக்கக்கூடாது, நானும் கொஞ்சம் மழையை அனுப்புகிறேன்னு பாருங்களேன். நாம் உருவ நடந்தால் நம்மை நிரப்புவதற்கு பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. அவங்க உருவ நடந்தார்கள், ஆனால் வேதம் சொல்லுகிறது மழையும் குளங்களை நிரப்பும். அவங்க என்ன பண்ணாங்களா, பலத்தின் மேல் பலன் அடைந்து.
2: சியோனிலே
1: எங்கே வராங்க, சியோனில் வந்து காணப்படுவாங்கன்னு போட்டிருப்பாருங்களேன். அப்படின்னா சியோனுக்கு போகிற அந்த பரிசுத்த பாதையில் என்ன உண்டு, அழுகையின் பள்ளத்தாக்கு உண்டு. மூழ்கி போயிடாதீங்க, அதை மிதித்து கடந்து போவோம். என்ன செய்ய முடியும், அது துதியின் பள்ளத்தாக்காக மாறும். கர்த்தரும் தம்முடைய கிருபையை அனுப்புகிறார். என்ன ஆகிடும், பலத்தின் மேல் பலன் அடைகிறோம். எப்போ பலத்தின் மேல் நடந்துனீங்களா, கண்ணீரின் பள்ளத்தாக்கு உருவம் நடந்து போகும்போது தான். அந்த பெண்ணுக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு வந்தது, அழுதாள், ஆனால் மூழ்கி போயிடல பாருங்களேன். மற்ற 14:26 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு நடந்து வருகிறார் கடல் மேலே. சீஷர்களெல்லாம் ஏற்கனவே காற்றும் கடலும் புயலும் அலக்கழிக்குது படக, தண்ணி மேல் நடந்து வருகிறார். ஒன்று என்ன பண்ணுறாங்க, ஆவேசம் அலறம் பாருங்களாங்க, ஆவேசம் என்றால் பேயின் அர்த்தம், சரியா. உலகத்தில் அவன் பேயெல்லாம் கடவுள்ன்றான், நம்மாடு கடவுளை போய் பேயின்றான் பாருங்களேன். அவர் கூடையே இருந்துட்டு அவரோடு உண்டார்கள், உறங்கினார்கள், உபதேசம் கேட்டால் ஊழியம் பண்ணால் ஒன்றா இருந்தால் கடைசியில் அவரை பேயின்றான் பாருங்களேன். அட பைத்தியக்காரா, யோபு 9:8 சொல்லுகிறது, அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகள் மேல் நடக்கிறவர். அவர் ஒருத்தந்தாயா தனிமேல் நடக்க முடியும்? அவர் ஒருவர் தான் நடப்பார்னு வசனம் சொல்லுது. இவங்க அந்த வசனத்தை மறந்து போயிட்டாங்க பாருங்களேன். என்ன பண்ணுறாங்க? பேய் பேயின்றான். உன்னை ஏசு பண்ண போகிற நான் தான்ப்பா. உடனே நம்ம பிக் பிரதர் இருக்கார்ல, ஓ பிரதர் பீட்டர், சரியா, பேதர் என்ன இருக்கார் இல்லையா, ஆண்டவரே நீரே ஆனால் நீங்கள் தண்ணி மேலே நடந்தால் என்னையும் உங்களால் தண்ணி மேல் நடக்க வைக்க முடியும். அதான் பேதர் நம்பிக்கை. நடந்தார், காற்றையும் காலையும் பார்த்தார், உள்ளே போயிட்டார்ல, மூழ்கி போகிற வரைக்கும் கத்தர் காத்திருக்கிறார். அந்த 30 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, 14:30.
2: காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில்,
1: அமிழ்ந்து போன பிறகு அல்ல, அமிழ்ந்து போகையில்,
2: ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார்.
1: எப்ப கூப்பிட்டார் தெரியுங்களா? அமிழ்ந்து போன பிறகு அல்ல. இயேசுக்கு பாட்டி இருந்திருப்பாங்களா? அம்மா இருந்தது தெரியும், பாட்டி இருந்தாங்களா? அம்மா இருந்தா அம்மாவுக்கு ஒரு அம்மா இருந்திருக்கும்ல. ஹலோ, அந்த பாட்டி இயேசுநாதர் வளரும்போது சொல்லி கொடுத்துருக்கோம்ல, டே பேரா தண்ணிக்குள்ளே ஒருத்தர் விழுந்தா 3 முறை மேலே வருவான்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல. நம்ம பாட்டி சொன்னாங்களா நமக்கு? ஆ, தெரியுமே நமக்கு, தமிழ்நாடே பாட்டி தான், சரியா? என்ன சொல்லி கொடுத்துருக்குதே, ஒருத்தர் தண்ணீரில் விழுந்தால் எத்தனை முறை வருவான்? 1 முறை விழுந்து வராதவன் நிறைய பேர் இருக்கான், விழுந்து ஒரே போக்காக போனவன் எத்தனை பேர் இருக்கிறான். பாட்டி சொல்லி கொடுத்தது 3 முறை வருவான். ஏசுநாதர் போய் என்ன பண்ணுறாரு, பேர் மூழ்கியில் போகும்போது என்ன பண்ணார், எங்கள் பாட்டி சொல்லியிருக்குது ஒருத்தர் தண்ணியில் விழுந்தால் 3 முறை வருவான், 3வது முறை வரட்டும், அப்போ நான் அவனை தூக்குறேன்னா காத்துட்டு இருந்தார் அமிழ்ந்து போகையில், சரியா? இது மிக அவசியமாக என்ன தெரியுங்களா, அந்த பேர் ஜபத்தை பாருங்களேன், 3 வார்த்தை ஜபத்துக்கு, 3 வார்த்தை, ஆண்டவரே என்னை ரட்சியும், அவ்வளவுதான். இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து பாருங்கள், ஜபம் இன்கம்ப்ளீட். அந்த என்னை எடுத்துட்டிங்கன்னா ஆண்டவரே ரட்சியும், யாரப்பா ஏத்த விட்டு ஆண்டியவா ரட்சிக்கணும், சரியா? அடுத்தது என்ன ரட்சியும், யார்ப்பா ரட்சிப்பாங்க உன்னை, ஆண்டவரே என்னை, என்னையா பண்ணணும் உன்னை. அது ஒரு வார்த்தை கூட தவிர்க்கப்பட முடியாது பாருங்களேன், லார்ட் சேமி. நான் சொன்ன 3 வார்த்தைகள் தான். நம்ம வழக்கமாக சொல்கிறோம், ஜபத்தை அட்ரஸ் ஒழுங்காக இருக்கணும், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி தான் ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா அட்ரஸ் லெட்டர் அது மேலே போகாது, சரியா? அப்படி தான் நான் கேட்டிருக்கேன், நாமும் கேட்குறோம், சரியா? ஹலோ, அப்படின்னா அட்ரஸ் ஒழுங்காக இருக்கல, பரலோகத்தில் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தை சொல்லிகிட்டே இருந்த கிடைத்துல தீமையில் என்னை ரட்சித்து கொள்ளுங்கிறதுக்குள்ள பேதர் 300 அடிகள் போயிருப்பார். ஹலோ, அந்த இன்ஸ்டன்ட் ப்ரேயரை பாருங்களேன், அதாவது அவர் தான் சொல்லிக் கொடுத்தா ஜபம் பண்ணுறதுக்கு, பரமன்ற எங்கள் பிதாவை அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அப்படி எப்படி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பேதர் மூழ்கும்போது பரமன்ற எங்கள் பிதாவே உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாகன்னா போயிட்டே இருப்பார், கீழே கீழே கீழே. கடலில் பார்த்தீங்கன்னா சோதனையில் என்று ரட்சித்து கொள்ளுங்கிறதுக்குள்ள கடல் கடலுடைய அடிமத்தனத்துக்கு போயிருப்பார். ஆள் தேவன் அந்த கிருபையை பாருங்களேன், அவன் மூழ்கின பிறகு இல்லை, மூழ்கையில் தூக்கிறார் பாருங்களேன். நல்லா கவனித்துக்கொள்ளுங்கள், நெவர் எவர் இம்மர்ஸ் இன் யுவர் டியர்ஸ். உங்கள் கண்ணீருக்குள்ளே நீங்கள் மூழ்கி போயிடாதீங்க. கண்ணீர் எல்லார் வாழ்க்கையில் உண்டு, யாரும் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து நினச்சி பார்த்தாங்கன்னா அழுகை தானாக வரும், அழுகை தானாக வரும். ஏன்னா எல்லாரும் அப்படி தான் கடந்து போகிறோம். என்ன வேண்டும், கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி, அவ்வளவு தான். அதை மிதித்து நடந்தால் அது நீர் ஊட்டாக மாறிடும். கண்ணீராக அல்லது நீர் ஊட்டாக எங்கே தெரியுங்களா, நம்ம காலில் தான் இருக்குது. நாம் உருவ நடந்தால் அதை பெனிட்ரேட் பண்ணி போனீங்கன்னா, அதை ஊடுருவி போனால் என்ன ஆகும் தெரியுங்களா, அது நீர் வட்டம் மாறிடுது இல்லை. பரிசுத்த பேர் அற்புதமான உதாரணம், மூழ்கி போன பிறகு கத்தலை, அவர் மூழ்கையில் கத்துறார. 1 சாமுவேல் 4:4 பார்த்தீங்கன்னா, தாவீதை தன் மனைவியான உடைமைகள் எல்லாவற்றையும் அமெரிக்கர் வந்து கொண்டு போயிட்டான். போனது மாத்திரமல்ல, அவனுடைய கூடாரத்தையும் எரிச்சிட்டு போயிட்டான்னு போட்டிருப்பாருங்களேன். 1 சாமுவேல் 30 அந்த 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, தாவீதை குறித்து வேலும் சொல்கிறது, அழுவதற்கு பலம் இல்லாமல் போக மட்டும், தாவீதுக்கு அழுவதற்கு பலம் இல்லையா, அந்த அளவுக்கு அழுதுட்டான். ஆறாம் வசனம் சொல்லுகிறது. அஞ்சாம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவனோடு இருந்தவர்கள் அந்த 600 பேரும் அவன் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கிறாங்க. ஆறாம் வசனம் பாருங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை அதான் வேணும் எனக்கு
2: திடப்படுத்தி.
1: தேவ ஜனமே, நமக்கு இன்னைக்கு அதான் வேணும். எதிரிகள் கல் எடுத்து நிற்கிறாங்க, இவனை கொன்றுறோம் பாரு. யார் இவர்கள்? கடன் வாங்கினவன், ஊர்லேருந்து ஒடுக்கி தள்ளவன், உருப்படாதவன் தான் அந்த 600 பேரும். தாவீது அவர்களை சேர்த்து ஒரு தேவனுடைய சேனையாக கூட வச்சிருக்கிறான். அவங்களுக்கு மடிப்பு வந்தது தாவீதோடு வந்த பிறகுதான். அந்த தாவீதுக்குள்ளவன் கல் எடுக்கிறானே, எந்த அளவு தாவீது நெருக்கப்பட்டிருப்பான் பாருங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு விரோதமாக எலும்புக்கு வேறு யாரும் இல்லை. நேற்றைய நண்பன் தான் இன்றைய எதிரி. நேற்றைக்கு நமக்கு நண்பனாக இருந்தாங்களே அவங்க, நம்ம இன்றைக்கு அதிகமான சேதத்தை உண்டாக்குறாருன்னா நேற்றைய நண்பன் இன்றைக்கு எதிரியாக மாறினால் தான். இந்த பகல் வேலைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன வேண்டும்? கண்ணீர் இல்லாத வாழ்க்கை இல்லை. என்ன வேண்டும்? தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஒரு தாவீது இருக்கிறானே, தேவனை கேட்டானே, கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுக்கலையா? அப்படி என்றால் இழந்து சொல்லப்போனால் கடன்களை தீர்ப்பதற்கு எண்ணெய் வேண்டும். எண்ணெய் வேண்டுமானால் என்ன வேண்டும்? முதல்ல கண்ணீர் உண்டு. நான் வாழ்ந்த பகுதி மூன்று பக்கமும் கடல், மூன்று பக்கமும் எந்த ஊருக்கு மூன்று பக்கமும் கடல். சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய படிப்பறிவெல்லாம் கிடையாது, எங்கள் அப்பா ஆசிரியரை தவிர எங்கள் அம்மா ஒரு சாதாரண பெண்மணி தான். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, டேய் முடியும்னு நினச்சேன்னா மூணு கடலையும் தாண்டி போயிடலாம் நீச்சல் தெரியாமல். ஹலோ, எவ்வளோ நம் தன்னம்பிக்கை வார்த்தை பாருங்களேன். முடியும் என்றால் நீச்சல் தெரியாமலே மூணு கடலும் தாண்டி போயிடலாமா? முடியாதென்றால் முழங்கால் தண்ணியில் மூழ்கி செத்துருவார், நீச்சல் தெரிந்தவனு வாங்க. நீச்சல் தெரிந்தவனும் முழங்கால் தண்ணியில் சாகிறவனும் இருக்கிறான். நீச்சல் தெரியாமல் மூன்று கடல் தாண்டி போகிற பலசாலிகளும் இருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன வேண்டும்? முடியும்னு சொன்னால் உங்களால் முடியும், முடியாதுன்னா உங்களால் முடியாது. என்ன வேண்டும்? அந்த பெண்ணுக்குள்ள எவ்வளோ அற்புதமான ஒரு அனுபவம் பாருங்களேன். அவங்க என்ன பண்ணாங்க? மிக அவசியமானது தன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவ மனுஷனை வரா பாருங்களேன். அழுதாள், ஆனால் என்ன செய்யலை? மூழ்கி விடவில்லை. சரியா, இன்னும் நாலு கருத்து இருக்குது. விளக்கி சொல்லவங்க நேரம் ஏற்கனவே கடந்து போச்சு. நானும் பார்த்தேன், யாராவது எழுந்து போவீங்கன்னு பார்த்தேன். உங்கள் பேரில் பழியை போட்டு நிறுத்திடலான்னு பார்த்தா நீங்கள் என் மேலேயே பழியை போடுறீங்க இப்போ. சரியா, நாலு கருத்துக்கள் இருக்குது. அந்த தலைப்பை மாத்திரம் சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் தான் புள்ளி வச்சா கோடு போடுவீங்கள்ல, கோடு போட்டால் ரோடே போடுவீங்களாமே, அவ்வளோ திறப்பு. எவ்வளோ சத்தியத்தை கேட்குறீங்க நீங்கள், ஆனால் எளிதாக உங்களுக்கு முடியும். ஒன்று என்ன? கண்ணீர் இருந்தது, மூழ்கி போய் விடவில்லை. அடுத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்களோ அவங்க உங்களுக்கு உதவி செய்கிறவங்களாக இருந்தாலும் சில நேரத்தில் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு கூட வரும். வரும்போது அவங்க மேலே நம்ம கோபம் தான் வரும், அவங்க மேலே வெறுப்பு தான் வரும். மலை போல் நம்பி இருந்தனே, உங்களை நம்புங்க, உங்களுக்குள்ள இருக்க கர்த்தரை நம்புங்க. பவுல் சொல்லலையா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே அதுதான் வேணும் எனக்கு. ரெண்டாவது ஒன்றை சுட்டி காட்டுகள் பெண்ணு இருந்தது, அடுத்தவங்களை குற்றஞ்சாட்டுறது நடத்துங்க. டோன்ட் பிளேம் அதர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்ன தெரியுங்களா, எலிசாட்ட வந்தாங்க, அந்தம்மா வந்து என்ன கேட்குறாங்க, உம்மோட அடியானாகிய என் புருஷன் மரித்து போனான். ஓகே, அடுத்தது சொல்கிறா, அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று உமக்கு தெரியும். என்ன சொல்கிறா தெரியுங்களா, கடன் ஏன் வந்ததுன்னு காரணம் அவளுக்கு தெரியுது பாருங்க. ஏன்? கர்த்தருக்கு பயந்து தீர்க்க தரிசனம் சொன்னான், ஒருத்தனும் காணிக்க கொடுக்கல. ஹலோ, மனுஷனுக்கு பயந்து சொல்லியிருந்தா அவன் ஏரோப்ளைனில் பறந்துருப்பாள். எனக்கு என்ன ஆச்சரியம், ஒரு தீர்க்க தரிசி கடனில் சாவானா? என்ன மாதிரி ஒரு பைபிள் கற்றுக் கொடுக்குறோன்னு செத்தானா நியாயம் இருக்குது? ஆனால் ஒரு தீர்க்க தரிசி ஒரு முறை ஒருத்தர் என்ன சொன்னார், மணிக்கணக்கில் உளுந்து உளுந்து வசனம் சொல்கிறீங்களே முடிவில்லை, எஸ்தர் கர்த்தர் உன்னை காண்கானு ஒரு எத்தர் ரூத்து பேராக அவங்களுக்கு தெரியாது, சொல்லி விடுங்க அண்ணே, நீங்கள் ஏரோப்ளைன் தான் பறப்பீங்க. கர்த்தருக்கு மகிமை. எஸ்தர் ரூத்து சொல்லாமலே நான் ஏரோப்ளைனில் தான் பறக்கிறேன். இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு வெளியே போகிற எல்லா தூரங்களுக்கும் ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருக்குறேன். சரியா, ஈரோடு கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது, 90 கிலோமீட்டர் இருக்குது சார். பார்த்து இல்லைன்னா கோயம்புத்தூர் தான் வந்திருப்பேன். கொஞ்சம் தூரமாக இருக்கனால தான் இந்த ட்ரெயினில் பாருங்கள், ராத்திரி 12 மணிக்கு ஏறி காலையில் 9 மணிக்கு கொண்டு விடுறான் பாருங்களேன். ஒரு வழி ஆகிட்டாங்க அந்த ட்ரெயினில். கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். அப்போ என்ன சொல்கிறான் தெரியுங்களா, கணவனை குறை சொல்ல பாருங்களேன், கடங்கார பாவி கடன் வாங்கி என்னைய பிள்ளை நடத்துறது திட்டல பாருங்களேன். என்ன வேண்டும், ஆடி பெற்றோட்டிருந்த தவறு அதுதான். கர்த்தர் வந்து கேட்கிறார் ஆதாமை, நான் விளக்கின கனியை புசித்தாயா? ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. கொழுக்கட்டை என்ன சொல்லி தெரியுங்களா, நீ தன்னோடு இருக்கும்படி தந்த பெண் கொடுத்தால் நான் சாப்பிட்டேன். அக்கத்த என்ன, முதல்ல நீங்கள் தப்பு, அடுத்தது நீ கொடுத்த பொம்பளை தப்பு, ரெண்டு தப்பு. அடி முதல் அடி, நம்ம ஊரில் சொல்லானே ஒரு கல்ல ரெண்டு வாங்க, அது ஆறாம் தான் தொடக்கம். என்ன பண்ணுறா முதல்ல, நீ என்னோடு இருக்க, அது நானாக கேட்டேன். நான் பாட்டு கொஞ்சம் தாடியை வளர்த்து அப்படியே சுற்றிட்டு இருந்தேன், இந்த தாடியில் பெரிய தாடியை வளர்த்துப்பான் சரியாக சுற்றிட்டு இருந்தேன். நீங்கள் தான் என்ன பண்ணீங்க, மணியாக இருப்பேன் நல்லதான், நீ தான் நானாக கேட்டேன் கல்யாணம் பண்ணி சொன்னேன், நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, முதல்ல அவரை குற்றம் சாட்டுகிறான், ரெண்டாவது அவர் கொடுத்த பெண்ணை குற்றம் சாட்டுகிறான். கவனிச்சிங்களா, ஆனால் அந்த பெண்ணு கணவனை குற்றம் சாட்டில் பாருங்களேன். என்ன சொல்கிறா, அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். அந்த கணவனுக்கு காரணம் அவளுக்கு தெரியுது பாருங்களேன். மூன்றாவது என்ன சொல்லுகிறேன், இது மிக அவசியமானது. அவளுடைய தேவ மனுஷன் கேட்குறான், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் உன்னிடத்தில், அது கர்த்தர் என்ன தெரியுங்களா, உனக்குள் என்ன இருக்குதோ அதை கொண்டு தான் நான் உனக்கு உதவி செய்ய முடியும். வெளியே இருந்த கர்த்தர் எதையும் கொண்டு வருவதில்லை, நமக்குள்ளே கர்த்தர் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். நமக்குள்ளிருந்து எடுத்தான் பாருங்க, ஆடாம் தனிமையாக இருக்கக்கூடாது. ஏவாடு எங்கேருந்து கொண்டு வந்தார், இன்னொரு உருண்டை களிமண்ணிலிருந்து கொண்டு வரல.

வீட்டுக்காரன் கடன் வாங்கி செத்து போயிட்டான், பிள்ளைகள் அடிமையாக போகிறாங்க. இப்போ தேவ மனுஷன் நின்று அவன் என்ன சொல்கிறா தெரியுங்களா, நீ போய் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கின்னு இருக்கிறது தமிழில். ஆனால் ஆங்கிலத்தை எப்படி மண்ணில் பார்த்தீங்கன்னா, கோ அண்ட் பாரோ மோர், இன்னும் கடன் வாங்கு. ஏற்கனவே கடன் வாங்கிறதுக்கு வீட்டுக்காரன் செத்தான், பிள்ளைங்க போகிறாங்க. இனி இவ கடன் வாங்கினா இவளையும் பிடிச்சி எடுத்து போயிடுவோம், அவ்வளோதான். அப்போ அவளுக்கு இது புரிஞ்சிருக்குமா? அவளுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும், தேவ மனிதன் சொல்லுவது எனக்கு புரியுதோ புரியலையோ கீழ்ப்படையன், அவ்வளோதான். அதைத்தான் அவள் செய்தாள். அவளுக்கு புரிஞ்சிருக்காது கடன். இந்த எலிசா இருக்கிறாரே கொஞ்சம் வித்தியாசமான ஆசாமி. ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் 19-20 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா, எரிகோவுக்கு போகிறான், குடியிருப்புக்கு நல்லது, தண்ணிலாம் வந்து பாழானது, தண்ணி ஃபுல்லாக உப்பு. அவன் என்ன பண்ணலாம் தெரியுங்களா, ஒரு தோண்டியில் உப்பு போட்டு கொண்டு வாழ்றான் பாருங்களேன். ஒரு நெல்லிக்காய் மரத்தை வெட்டிட்டு வாழ்னாலும் நியாயம் இருக்குது. இல்லை ரேஷன் கிடையாது, ஒரு 4 மூட்டை சக்கரையை தள்ளிட்டு வான்னு சொன்னாலும் நியாயம் இருக்குது. அதை விட்டு என்ன பண்ணுறான், ஏற்கனவே உப்பு இதில் உப்பு போட சொல்கிறான் பாருங்க. ஏயா ஏதாவது இருக்காயா உனக்கு, ஏற்கனவே உப்பில் உப்பு போட சொல்கிறேன், போடுன்னா போடுணும். வசனம் சொல்லுகிறது அந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிட்டுன்னு போட்டிருப்பாருங்களேன். வாட் ஹீல்டு, அவனுக்கு புரிஞ்சிருக்காது. தேவ மனிதன் சொல்லும்போது அதை தேவ வார்த்தையாக எடுத்துக்கொண்டால், இந்த பகலில் நிச்சயத்தோடு சொல்லுகிறேன், தேவ மனிதனை தேவன் சொல்கின்ற வார்த்தை எடுத்துக்கொண்டால் நஷ்டம் உங்களுக்கு இல்லை. ஒருவேளை அவர் தவறாக சொன்னது அவருக்கு தான் நஷ்டம், உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை. கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன், ஷீ நோட் கம் பேக். வீட்டுக்குள்ளே போனால் எண்ணெயெல்லாம் ஊற்றுனா வீடு ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குல்ல, உன்னை சுட்டி எண்ணெய்னா நம்ம கடையில் விற்கிற எண்ணெய் இல்லை, ஒலிவ எண்ணெய் இல்லை, தீர்க்கத்தரிசி வீட்டில் இருக்கக்கூடிய அபிஷேக தைலம் அது. ஏன்னா அவர் சொன்னது தெரியுங்களா, ஒரு குடம் எண்ணெய்னு சொன்னால் தெரியுங்களா, ஒரு குடம் என்றால் நம்ம கணக்கில் ஒரு 15-20 லிட்டர் குடம். நீங்கள் பலசாலி போல் இருக்குது, 15-20 குடமா, நாங்கள் 50 லிட்டர் குடத்தை அப்படி தூக்கிடுவோமே, வாழ்க, நல்லது தான். ஆனால் அவர் சொன்ன குடம் இருக்குது தெரியுங்களா, குடம் அல்ல, ஆக்குக் என்ற ஒரு எவ்வளிய வார்த்தை. ஆக்குக் என்றால் எ லிட்டில் ஃப்ளாஸ்க் கண்டெய்னிங் ஓண்டர்ஃபுல் ஆயில், ஒரு சின்ன குடு அவ்வளோதான், ஒரு சின்ன ஃப்ளாஸ்க். அது என்ன இருக்குது, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற, தீர்க்கதரிசியில் அபிஷேகம் பண்ணுகிற, ஆசாரியர் அபிஷேகம் பண்ணுகிற, வியாதிஸ்தனுக்கு பூசி ஜெபிக்காங்க தெரியுங்களா, அந்த எண்ணெய். தீர்க்கதரிசி வீட்டில் ஒரு எண்ணெய் கடை வைக்கல, அவர் என்ன வச்சுருக்கான், அவன் பயன்படுத்துகின்ற ஆவிக்குரிய பயிற்சிகளுக்குள்ள எண்ணெய். அவர்கிட்ட இருந்தது எ லிட்டில் ஃப்ளாஸ்க் கண்டெய்னிங் ஓடஃபுல் ஆயில். ஆனால் தேவ மனுஷன் சொன்னான், ஊற்றிட்டே இருந்தால் தெரியுங்களா, நிரம்பிட்டே இருந்ததில்லை. வீடு முழுவதும் வாசனை என்ன சொல்ல போனால் அபிஷேக தேவம், அந்த வீடு என்ன வாசனை அடிச்சிருக்கோம். நம்ம வீடு மாத்திரம் அவ்வளோ என்ன தெரியுங்களேன், நமக்கு நட்டு காணாமலே போயிட்டுருக்கோம், நட்டு கலறதில்லை, காணாமலே போயிடும், இவ்வளோ எண்ணெயா பைத்தியம் முடிச்சிடும் பாருங்களேன். ஆனால் அவள் திரும்பி வரா பாருங்களேன், கதவை மூடிச்சு என்ன பண்ணுறா, எந்த தெய்வ மருந்து சொன்னாலும் அவன்கிட்ட வரா பாருங்களேன். நம்ம வரமாட்டோம், ஏன்னா வந்தால் என் பாவி தசம பாகம் கேட்டாலும் கேட்பான், அதில் அதுக்கு பயந்து வரமாட்டோம்ல. ஆனால் கவனியுங்கள், அங்கே போன போக சொல்கிறான், கோ அண்ட் செல், போய் எண்ணெய் செய்யணும், விற்று முதல்ல என்ன பண்ணணும், கடனை தீர, மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணை. நம்மன்னா என்ன பண்ணுவோம், மொத்த எண்ணெயை விற்று ஜீவனம் பண்ணுவோம். கடன் கொடுத்தவனுக்கு சும்மா வாங்கினானா, வட்டி வாங்கலை, ஏ வட்டியை வாங்கிட்டு போடா, இப்படி தான் சொல்லிட்டு உட்காந்துருப்போம். நாம் ஒன்று கவனித்துக்கொள்ளுங்கள், கடன் இருந்தால் மற்றவன் சாப்பிடும்போது ஒருத்தொண்டு கறி உள்ளே போடுறீங்கள, அது தொண்டையில் இடிக்கணும், கடங்கார பாவி உனக்கு ஒரு கறி ஒரு கேடான்னு கேட்கணும். அப்படி கேட்கலன்னா சரியாக இல்லைன்னு அர்த்தம். கடனோடு இருக்கும்போது ஆடம்பரங்கள் பண்ண ஒன்று தெரியுங்களா உங்களுக்கு, பணம் இருந்தால் 10 ரூபா செலவு பண்ணுறவங்க கடன் வாங்கினா அதுக்கு 100 ரூபா செலவு பண்ணுவாங்க. கடன் தானே வாங்கிட்டு போகிறான், அவன் சும்மாவா கொடுத்தான், அப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் என்ன பண்ணா தெரியுங்களா, ஷீ நோட் கம் பேக், திரும்பி நிறைய பேருக்கு வர தெரியும், அற்புதமேட்டால் ஓடி போயிடுவான், திரும்பி வரமாட்டான். அவன் திரும்பி வந்தால் பாருங்களேன், ஃபர்தர் அட்வைஸ், அதுக்கப்புறம் தான் சொல்கிறான், நீ போய் என்ன பண்ண, அதை விற்று கடனை தீர்த்து மீண்டதை கொண்டு ஜீவனம் பண்ணு. கடத்துடைய வழிபாடு படி தெரியுங்களா, முதல்ல கால்களுக்கு தீபம், அதுக்கப்புறம் பாடைக்கு சங்கீதம் 119:105, என்ன கால்களுக்கு தீபம்னா டார்ச் லைட், சரியா, பாடைக்கு வெளிச்சோன்னா கார் ஹெட்லைட், அவ்வளோதான். முதல்ல என்ன, அடுத்த அடி வைப்பதற்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பார், அதில் நடக்க நடக்க நடக்கனா தெரியுங்களா, நம்முடைய பாடையே வெளிச்சமாக மாறும். இதுதான் கர்த்தர் கொடுக்கறது, அதாவது

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரே அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு பிள்ளைய கூட கேட்டிருக்கணும், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன கேள்வி என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்திலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாசம் வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உமக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, நினைச்சு பார்த்து அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எந்த செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருந்தத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடும்போது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்துட்டு நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி

பெரிய பெரிய பிசினஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவனு அவன் தான், அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் மக ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் ஏன் ஆண்டவர்.

0: செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையில இருந்து முடிஞ்சே வெளியே வரல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும், புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன். கர்த்தர்

தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூடி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறார். ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார். அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உபாகமம் 28:8. 1563 ஜோசப் கரோ என்ற யூத ரபி எழுதிய சுல்ஹான் ஆரூக் என்ற புத்தகம் யூதர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டத்திட்டங்களை பற்றி கூறுகிறது. அது த கோட் ஆஃப் ஜூயிஷ் லா என்ற புத்தகமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதை எழுதிய யூத ரபி ஜோசப் கரோ ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை குறித்து இவ்வாறு கூறியுள்ளார். ஒரு மனிதன் தன் வாழ்வாதாரத்திற்காக கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும். அவன் வாழ்க்கைக்காக வேலை செய்யலாம், ஆனால் அவன் வேலை செய்வதற்காக வாழக்கூடாது. ஒரு யூதன் காலை எழுந்ததும் மோசே எழுதிய ஆகமங்களில் இருந்து வாசித்து பின் தன் வேலைக்கு ஆயத்தமாகி செல்ல வேண்டும். அவன் தோரா எனப்படும் மோசேயின் ஆகமங்களை வாசித்தும் தன் வேலையை சரிவர செய்யாவிட்டால் அவன் தோராவை வாசித்ததால் கிடைக்கும் பலனை இழந்து போவான். வேலை செய்யாத சோம்பேறியாய் அவன் இருந்தால் அவனுக்கு நிச்சயம் வறுமை வரும். தன்னை உண்டாக்கின தேவனுடைய கற்பனைகளை மீறுகிறவனாக அவன் கருதப்படுவான். இருந்த போதிலும் ஒரு மனிதன் தன் வேலையை முதலானதாகவும் முக்கியமானதாகவும் மாற்றிவிடக் கூடாது. வேலை என்பது நம்முடைய வாழ்வில் தேவனுக்கு அடுத்ததாக இரண்டாவது நிலையில் தான் இருக்க வேண்டும். அந்த மனிதனுடைய தோரா எனப்படும் மோசேயின் ஆகமங்கள் அவனுடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தோராவை முதலாவதாகவும் தன் வேலையை இரண்டாவதாகவும் வைத்து செயல்பட்டால் அவன் தேவனுக்கு உண்மையுள்ள மனுஷனாக இருப்பான் என்று எழுதியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக உழைக்க வேண்டும். ஒருவனுக்கு வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலே எழுதியுள்ளார். அதே நேரம் நாம் நம்முடைய வேலைக்கு தேவனை விட முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வில் தேவனும் அவர் அருளிய வேதமும் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வந்து ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவோடு தங்கியிருந்தார். அவர்கள் இருவரும் கூடார வேலை செய்கிறவர்களாயிருந்தார்கள். பவுல் தானும் கூடார வேலை செய்கிறவரானபடியால் அவர்களோடு சேர்ந்து வேலை செய்தார். அவருக்கும் அவரோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது என்று பவுல் கூறியுள்ளார். பவுல் அப்போஸ்தலன் கூடாரம் செய்யும் வேலையை ஒருபுறம் செய்தாலும் தேவனுக்கடுத்த காரியங்களே பவுலின் வாழ்க்கையில் பிரதானமாக இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்பினாலும் நம் வேலைகள் பிரதானமானதாக மாறிப்போகிறது. ஆனால் தேவனை விட நம் வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடாமல் தேவனை நமது பிரதானமான இடத்திலே வைத்தால் தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நாம் கையிடும் வேலைகளில் நமக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் தங்கள் வேலைகளிலும் சிறந்திருக்க தேவன் உதவி செய்வார். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு கூட வராமல் வேலை செய்து பொருள் சம்பாதிக்கிற மற்றவர்களை விட தேவனை தேடுகிற உங்களுக்கு தேவன் அதிகமான உயர்வுகளையும் மேன்மைகளையும் தருவார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த வேலையை உதாசீனப்படுத்தாமல் சுறுசுறுப்பாகவும் உண்மையாகவும் செய்வோம். தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். அப்பொழுது தேவனும் நம்மை முதலிடத்துக்கு கொண்டு வருவார்.

ஒன்று நாளாகமும் 7 அதிகாரம். இசக்காருடைய குமாரர் தோலா, பூவா, ஜசூப், சிம்ரோன் என்னும் 4 பேர். தோலாவின் குமாரர் ஊசி, ரெப்பாயா, ஜெரியேல், ஜக்மாயி, இப்சாம், சாமுவேல் என்பவர்கள். தோலாவுக்கு பிறந்த இவர்கள் தங்கள் பிதாக்கள் வம்ச தலைவரும் தங்கள் சந்ததிகளின் பராக்கிரமசாலியுமாய் இருந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்கள் தொகை 20,600 பேராய் இருந்தது. ஊசியின் குமாரர் ஒருவன் இஸ்ரகியாவின் குமாரர் மீகாயேல், ஒபதியா, ஜோவேல், இசியா என்பவர்கள். இவர்கள் 5 பேரும் தலைவராய் இருந்தார்கள். அவர்கள் பிதாக்கள் வம்சத்தாரான அவர்கள் சந்ததிகளில் யுத்த மனுஷரான கூட்டங்கள் 36,000 பேர் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள். இசாக்காருடைய மற்ற எல்லா வம்சங்களிலும் அவர்களுக்கு சகோதரரான பராக்கிரமசாலிகள் தங்கள் வம்ச அட்டவணைகளின் படியெல்லாம் 87,000 பேராய் இருந்தார்கள். பெஞ்சமின் குமாரர் பேலா, பெகேர், ஜெதியாயேல் என்னும் 3 பேர். பேலாவின் குமாரர் எஸ்போன், ஊசி, ஊசியேல், ஜெரிமோத், ஈரி என்பவர்கள். இவர்கள் தங்கள் பிதாக்களும் வம்சத்தில் பராக்கிரமசாலிகளான 5 தலைவர்களாய் இருந்தார்கள். இவர்கள் வம்ச அட்டவணைக்குள்ளானவர்கள் 20,034 பேர். பேகேரின் குமாரர் செமிரா, ஜோவாஸ், எலியேசர், எலியோனாய், உம்ரி, ஜெரிமோத், அபியா, அனாசோத், அலாமெத் என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் பேகேரின் குமாரர். தங்கள் பிதாக்களும் வம்ச தலைவராகிய அவர்கள் சந்ததிகளின் அட்டவணைக்குள்ளான பராக்கிரமசாலிகள் 20,200 பேர். ஜெதியாயேலின் குமாரர் ஒருவன் பில்கான். பில்கானின் குமாரர் ஏயூஸ், பெஞ்சமின், ஏகூத், கெனானா, சேத்தான், தர்சீஸ், அகிசகார் என்பவர்கள். ஜெதியாவேலின் குமாரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்கள் வம்சத்தாரின் தலைவராய் இருந்தார்கள். இவர்களின் யுத்தத்துக்கு போகத்தக்க சேவரான பராக்கிரமசாலிகள் 17,200 பேர். சுப்தீமும் உப்பீமும் ஈரின் குமாரர். ஊசிம் ஆகேரின் குமாரன் ஒருவன். நப்தலியின் குமாரனான பில்ஹாலின் பேரன்மார் ஜாக்ஸ்ரியேல், கூனி, எட்சேர், ஷல்லோம் என்பவர்கள். மனாசையின் புத்திரரில் ஒருவன் குல இஸ்திரியிடத்தில் பிறந்த அஸ்ரியேல். அவர் மறுமனையாட்டியாகிய அராமிய இஸ்திரியிடத்தில் கிளையாத்தின் தகப்பனாகிய மாஹீர் பிறந்தான். மாஹீர் மாக்கால் என்னும் பெயருள்ள உப்பீம் சுப்பீம் என்பவர்களின் சகோதரியை விவாகம் பண்ணினான். மனாசையின் 2 குமாரன் செலோபியாத். செலோபியாத்திற்கு குமாரத்திகள் இருந்தார்கள். மகீரின் பெஞ்சாதியாகிய மாக்கால் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேரேஸ் என்று பெயரிட்டான். இவன் சகோதரன் பேர் சேரேஸ். இவனுடைய குமாரர் ஊலாம், சேகேம் என்பவர்கள். ஊலாமின் குமாரரின் ஒருவன் பேதான். இவர்கள் மனாசையின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிலியாத் புத்திரர். இவன் சகோதரியாகிய அம்லோலேகேட் இஸ்கோத்தையும் அபியேசரையும் மகாலாவையும் பெற்றார். செமிதாவின் குமாரர் அகியான், கேகேம், லிக்கே, அனியாம் என்பவர்கள். ஏப்ராஹிமின் குமாரில் ஒருவன் சுத்தேலாக். இவனுடைய குமாரன் பேரேத். இவனுடைய குமாரன் தகாத். இவனுடைய குமாரன் எலாதா. இவனுடைய குமாரன் தகாத். இவனுடைய குமாரன் சாபாத். இவனுடைய குமாரன் சுத்தேலாக், எச்சேர், ஏலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத் தூரானுடைய ஆடு மாடுகளை பிடிக்க போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். அவர்கள் தகப்பனாகிய எப்ராஹிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். பின்பு அவன் தன் பஞ்சாதி இடத்தில் பிரவேசித்தனால் அவள் கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டாததினால் இவனுக்கு பெரியா என்று பெயரிட்டான். இவனுடைய குமாரத்தியாகிய சேரால் கீழ்புறமும் மேல்புறமான பெத்தோரனையும் ஊசேனாவையும் கட்டினவள். அவனுடைய குமாரர் ரேபாக், ரேசேப் என்பவர்கள். இவனுடைய குமாரன் தேலாக். இவனுடைய குமாரன் தாகான். இவனுடைய குமாரன் லாதான். இவனுடைய குமாரன் அமியூத். இவனுடைய குமாரன் எலிசாமா. இவனுடைய குமாரன் நூன். இவனுடைய குமாரன் யோசுவா.
அவர்களுடைய காணியாட்சியும் மாஸ்டர் ஸ்தலங்களும் கிழக்கே இருக்கிற நாரானும் மேற்கே இருக்கிற கேசரும் அதன் கிராமங்களும் பெத்தேலும் அதன் கிராமங்களும் சீகேமும் அதன் கிராமங்களும் காசா மட்டுமல்ல அதன் கிராமங்களும் மனாசே புத்திரன் பக்கத்திலே பெட்சியானும் அதன் கிராமங்களும் தானாகும் அதன் கிராமங்களும் மெகிதோவும் அதன் கிராமங்களும் தோரும் அதன் கிராமங்களுமே. இவ்விடங்களில் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் புத்திரர் குடியிருந்தார்கள். ஆசேரின் குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி சேரால். பெரியாவின் குமாரர் ஏபேர், மல்கியேல் என்பவர்கள். இவன் பிர்சாவித்தின் தகப்பன். ஏபேர் ஜப்லத்தையும் சோமேரையும் ஓதாமையும் இவர்கள் சகோதரியாகிய சூகாலையும் பெற்றான். ஜப்லத்தின் குமாரர் பாசாக், பிம்மால், அஸ்வாத் என்பவர்கள். இவர்களே ஜப்லத்தின் குமாரர். சோமேரின் குமாரர் அகி, ரோஹா, ஏகுபா, ஆராம் என்பவர்கள். அவன் சகோதரனாகிய ஏலேமின் குமாரர் சோபாக், இம்னா, சேலேஸ், ஆமால் என்பவர்கள். சோபாக்கின் குமாரர் சூவாக், அர்னிபர், ஷுகால், மேரி, இம்ரா, பேசேர், ஓத், சம்மா, சில்சா, இத்ரான், பேரா என்பவர்கள். பெத்தேரின் குமாரர் எபுனே, பிஸ்பா, ஆரா என்பவர்கள். உல்லாவின் குமாரர் ஆராக், அன்னியேல், ரிட்சியா என்பவர்கள். ஆசேரின் புத்திரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுகளின் தலைவருமாய் இருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டவணைகளில் யுத்தத்துக்கு போகத்தக்க சேவரின் இலக்கம் 20,000 பேர்.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல் தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 உம் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து கிருபை என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாமே கிருபையின் மூலமாகத்தான் நிறைவேறுகிறது. கிரியைகள் சார்ந்ததல்ல, கிருபையை சார்ந்தது. ஆனால் அந்த கிருபையை குறித்து இன்றைக்கு மிக அதிகமான தவறான புரிந்து கொள்ளுதலும் மிக அதிகமான தவறாக வியாக்கியானப்படுதலும் காணப்படுகிறது. ஒரு கூட்டம் பேர் தங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் த கிரேஸ் பிரீச்சர்ஸ். மற்றவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து கிரியை பிரசங்கிகள், அதான் லா பிரீச்சர்ஸ். நாங்கள் கிரேஸ் பிரீச்சர்ஸ், அவங்க லா பிரீச்சர்ஸ். அப்போ இந்த கிருபையை குறித்து இவங்க வந்து அதிகமாக எம்பசைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு யதார்த்தம் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைக்கு கிருபையை குறித்து அளவுக்கு அதிகமாக யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் கிருபையின் அடிப்படையை புரிஞ்சிக்கல, அந்த கிருபையை அவங்க அனுபவிக்கலை. இன்றைக்கு கிருபையை அனுபவிக்காதவர்கள்

என்னுடைய நல்ல கிரியைகளை சார்ந்தல்ல, ஆண்டவர் கிருபை, நான் அவருடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்ததுனால இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அவர் அதை கண்டுக்கிறதில்ல. ஆனால் இது ஒரு இட்ஸ் அ ஃபால்ஸ் டீச்சிங். கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால நாம் இனி தேவனுக்கு முன்பாக ஒரு உயர்தரகமான வாழ்க்கை வாழ தேவையில்லை, சாதாரணமாக முடிஞ்சளவு வாழ்ந்தால் போதும் அப்படி நினைக்கிறது தவறு. கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஒரு பெரிய தகுதியை கொடுக்கிற ஒன்று. இது நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை கொடுக்கிறது மட்டுமின்றி அந்த தகுதியை பெற்றவன் தகுதிக்கேற்றபடி செயல்படுவதற்கும் அவன் உதவி செய்கிறது. இதைத்தான் வந்து பிலிப்பிய 4:13 பார்க்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கும் பொழுது, என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது. அப்போ கிருபை என்பது வெறும் தகுதியை தருகிறது மட்டுமல்ல, அந்த தகுதிக்கேற்றபடி செயல்பட வைக்கிறது. அதனால் இது கிருபையின் காலம், நான் ஒன்றும் ரொம்ப ஒன்றும் வந்து பிரயாசப்பட வேண்டிய தேவை கிடையாது. நல்ல நீதி, பொறுமை, தாழ்மை, உண்மை, அது இது அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் இதையெல்லாம் பெரிய மேட்டராக எடுத்துக்கிறது கிடையாது. அவர் கிருபை வழங்குகிறார், அது எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் ஒன்றும் செய்ய வேண்டியல அவ்விதமாக நினைக்கக்கூடாது. குறைவுகள் இருந்தால் ஆண்டவர் நம்மளை தள்ளிவிட மாட்டார், ஆனால் அந்த குறைவுகளை உணர்ந்து நிறைவாக்கிறமை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை மன்னிப்பார், சேர்ப்பார். அதே நேரத்தில் நாம் குறைவுகளோடு சாதாரண நிலைமையில் இருக்கிறத பார்த்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நம்மை சாட்சியாக வாழ அழைத்திருக்கிறார், உலகத்தின் ஒளியாக இருக்க அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருக்கும் பொழுது அந்த அழைப்புக்கேற்றபடி நான் இல்லை என்று சொன்னால் அவருடைய கிருபையை நான் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறேன், அவருடைய கிருபை பயன்படுத்தவில்லை என்று அர்த்தம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நாம் வந்து ஒரு சாதாரணமாக வாழ்கிறோம், அப்படி ஒன்றும் பெருசாக அதாவது இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படித்தான் வாழ வேண்டும், நிறைய போதைகள்லாம் இருக்கிறது. நீ உண்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பரிசுத்தமான, இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இல்லாமல் நீ குறைவாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு விட்டாயா, அப்போது அதுக்கு பிறகு உனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட எதை நீ இழக்க மாட்டே. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ சாதாரணமாக இருந்தாலும் நீ ஒன்றை இழக்க மாட்டாய். அதுக்கு சிலர் சொல்ல நியாயம் என்னன்னு சொன்னால், நீ பாவியாக இருக்கிற வேலையில் தான் ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதனால் அதுக்கு பிற்பாடு நீ பாவம் செஞ்சிட்டாடா, பாவி பாவம் பண்ணிட்டியா, அதனால் ரட்சிப்பை எடுத்துருவேன்னு அவர் எடுத்துக்க மாட்டார், ரட்சிப்பு போகாது. ஏன்னா பாவியாக இருக்கிற வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டும் உனக்கு கிடையாது, ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. அதனால் அப்போத்தானே உன்னை தேர்ந்து கொண்டார். அதனால் இப்போ நீ பாவம் செஞ்சிட்டதுனால நீ உன்னை இழக்க போகிறதில்ல. இது ஒரு தவறான வாதம். உதாரணமாக ஒரு பைக்கு கூட ஒழுங்காக ஓட்ட தெரியாத ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன அழைப்பு கொடுக்குற, நீ பைலட்டாக வாங்கிறார், ஃப்ளைட் ஓட்டவா அப்படிங்கிறார். இவருக்கு பைக்கை ஒழுங்காக ஓட்ட தெரியாது. அப்போ பைக்கே ஒழுங்காக ஓட்ட தெரியாத காலத்தில் இவர் பைலட் ஆக்கப்பட்டிருக்கிறார். இவர் பைலட் ஆன பிறகு இவர் ஃப்ளைட்டை சரியாக ஓட்டலை, இவருக்கு ஃப்ளைட் ஓட்டவே தெரியலை. இப்போது இவரை அழைத்தவர் வந்து சந்தோஷப்படுவாரா? இவர் பைக்கு கூட ஓட்ட தெரியாத அந்த தகுதி இன்மையினால இவரை பைலட்டாக வச்சு தேர்ந்து கொண்டோம். அதனால் இப்போ அவர் வந்து அந்த சரியாக ஃப்ளைட்டை ஓட்டலைங்கிறத ஒரு தகுதி குறை எடுத்துக்க வேண்டாம், அப்படி சொல்ல முடியுமா? அதாவது பைக்கை ஓட்ட தெரியாதவனாக இருந்தது வேற மேட்ரு, ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றை வந்து பைலட்டாக மாட்டினா வெறும் பைலட்டுங்கிற போர்டில் இருக்கிறதில்ல, நேமில் இருக்கிறதில்ல, நீ உன்னை பைலட் ஆக்கணும், உன்னை ஃப்ளைட்டை ஓட்ட வைக்கணும், நீ ஃப்ளைட்டை திறமையை ஓட்டணும். அப்போ அதுபோல் பாவியாக இருக்கிற பொழுது எதற்கு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், எதற்காக நம்ம கிருபை கொடுக்கப்பட்டோம்னா கிருபையை பயன்படுத்தி பரிசுத்தவானாக மாறுறதுக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 என்ன பார்க்குறோம், பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். மறுபடியும் பாவியாக இருக்கிறதா? இல்லை, சாட்சியாக இருக்க அழைக்கப்படுகிறேன். பாவியாக இருந்தீங்க, பாவியாக இருக்கிறவள உங்களை தேர்ந்து கொள்ளுற எந்த ஸ்டேட்டஸும் உங்களுக்கு கிடையாது, எந்த எலிஜிபிலிட்டியும் கிடையாது. ஆனால் ஐ ஹவ் சோசன் யூ. ஆனால் சோஸ் தெரிந்து கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? எஸ் கிவன் அஸ் அ ஹோலி ஸ்பிரிட். இந்த பரிசுத்தாவின் மூலம் நாம் பலப்படுகிறோம், பலப்பட்டு சாட்சியாக இருக்கிறோம். எனவே நாம் தேவனால் அழைக்கப்பட்ட பிறகு பாவியாக இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, தப்பு இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, இதனால் ஒன்றும் இழக்க போகுதுன்னு சொன்னால், பைக் ஓட்ட தெரியாமல் இருந்த வேலைதானே உன்னை பைலட்டாக தேர்ந்தெடுத்தார், அதனால் நீ ஃப்ளைட்டு ஓட்ட தெரியலங்கிறதுக்காக அவர் என்ன சொல்ல போகிறார்? இவ்விதமாக நம்ம ஒரு வார்த்தை முன்னேற்றோம் சொன்னால் அது ஒரு ஃபூலிஷ் டாக். எனவே இன்றைக்கு கிருபையை குறித்த தவறான போதனைகள் கிருபை பிரசங்களில் தான் அதிகமாக இருக்குது. கிருபை குறித்த ஒரு தப்பிதமான புரிந்து கொள்ளுதல்கள் அதிகம்.

ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள். மூன்றாவதாக கூட ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். சிலர் வந்து கேட்பாங்க, இப்போ வந்து ஆவிக்குரியவர்கள ஸ்பிரிச்சுவல் பீப்பிள்கிட்ட வந்து கிரியைகளை பற்றி பேசலாமா? அதாவது நீ இந்த நிருபங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நீங்கள் மாம்சமாக இருக்கிறீங்க, ஆவிக்குரியவர்களாக இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நிறைய காரியங்களும் பவுல் பேதுரு யோவான் போனவங்கள சொல்கிறத நம்ம எல்லா நிருபங்களையும் பார்க்குறோம். அதாவது நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இப்போ பவுல் எழுதுகிற பொழுது, தீத்துக்கள் எழுதுகிற பொழுது, நீ நற்கிரியைகளை செய்ய அவர்கள் பழகட்டும், நீ நற்கிரியைகளை என்ன செய்ய மாதிரியாக இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லுகிறார். அப்போது நற்கிரிகள் செய்ய பழகட்டும், நற்கிரிகள் செய்ய முன்மாதிரியாக இருக்கட்டும், இப்படிலாம் சொல்லக்கூடிய கிரியை செய்ய சொல்லத்தார செய்கிறாங்க. அன்பாக இரு, தாழ்மையாக இரு, பொறுமையாக இரு, உண்மையாக இரு, பரிசுத்தமாக இரு, இப்படி ஒவ்வொன்றை சொல்லுகிற பொழுது இதெல்லாம் கிரியை கிரியை இதெல்லாம் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னால் இல்லை, கிரியைகளை குறித்து பிரசங்கம் பண்ணத்தான் செய்யணும். சபைகளில் வந்து நாம் எப்படி வாழணுங்கிறத சொல்லத்தவனாதான் கிரியைகள். ஆனால் அந்த கிரியைகள் மாம்சத்திலிருந்து ஏற்படக்கூடாது, கர்த்தர் கொடுத்த கிருபையிலிருந்து உருவாகணும். கிருபையை சார்ந்து கிரியைகள் செய்யணும். அதனால் நம்ம எப்போ வந்து இப்போ பழைய ஏற்பாடு தான் கிரியைகள், இதை செய்வாய், அதை செய்வாய், அப்படி செய்வாய், இப்படி செய்வாய், புதிய ஏற்பாடு ஒன்றுமே கிடையாது, நாம் அப்படியே வர வேண்டியது, பாட்டு பாட வேண்டியது, ஆராதனை நடத்த வேண்டியது, நல்லா வந்து டான்ஸ் பண்ண வேண்டியது, விசில் அடிக்க வேண்டியது, அவ்வளோ போதும். இல்லைங்க, வாழ்க்கை முறையை பற்றி பாஸ்டர்கள் சுவிசேஷங்கள் பேசணும். அது கிரியைகள் தான், தே ஆர் டீட்ஸ், தே ஆர் ஒர்க்ஸ். ஆனால் அந்த கிரியைகளை மனிதன் சுயம் சார்ந்து மாம்ச சார்ந்து செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவ ஐக்கியத்தின் மூலமாக, தேவாவின் பலத்தின் மூலமாக கிருபையை சார்ந்து செய்யணும். ஏன்னா அந்த கிருபையை சார்ந்து செயல்படுவதற்கு நமக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். ஆக இப்போல்லாம் கிரியை தேவை கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பாங்க, ஏதாவது நீங்கள் இவ்விதமாக வாழ வேண்டும், அவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிறீங்க. இல்லைங்க, நியாயப்பிரமாணத்தில் மட்டுமல்ல கிரியைகள், கிரியில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்னு யாக்கோபு 2:20 நம்ம படிக்கிறோம். அப்படின்னு நடத்தோம்னா நம்ம கிருபையை பெற்றால், அந்த கிருபையை பெற்றதற்கு அடையாளமாக சான்றாக நாம் கிரியை செய்யணும். அப்போ அந்த கிரியைகளை இப்படி செய்யுங்க அப்படி செய்யணும் சொல்லணும். சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அதிகமாக தேவ ஐக்கியத்தை சொல்லணும், தேவ கிருபை சொல்லணும், தேவ ஆவியினால் நடத்தப்பட சொல்லணும். வெறுமனே அவங்கள வந்து மோசை பிரசங்கித்த மாதிரி பிரசங்க கூடாது. நீங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொந்த முயற்சியிலேயே அவ்விதமாக செயல்படுவதற்கு அவங்கள தூண்டக்கூடாது. மற்றபடி புதிய பாட்டிலும் கிரியைகள் பிரசங்கப்பட வேண்டும். தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் சொல்ல மாம்சீக கிரியை இல்லை, தேவன் அளித்த கிருபை சார்ந்து, தேவன் அளித்த ஐக்கியத்தை சார்ந்து, தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியை சார்ந்து, அந்த மாதிரி சார்ந்த கிரியைகள் அவசியம். இன்னும் ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். அந்த கிருபை சார்ந்து நிறைய இடத்துல ஒரு தவறான ஒரு கருத்தினுடைய அடிப்படையில் அடிக்கடி எழும்புகிற ஒரு வாதம்னா, சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து வாழ்கிற பொழுது அவ்வளோ ஒன்றும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வாழலை, அவர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு, தேவனை உடையவன் சொல்கிறாரு, அப்படி சொல்லுகிற ஒருத்தர் அப்படி ஒன்றும் பரிசுத்தமாகவோ ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லைஃப் வாழ்ந்த மாதிரி இல்லை, இப்போ இவர் பரலோகம் போவாரா? அதுக்கு சிலர் சொல்லுகிற பதிலுன்னா, அவர் ரட்சிக்கப்பட்டால் போயிடுவார். இப்போது அவர் வந்து அவ்வளோ ஒன்றும் இங்கே வாழ்கிற பொழுது நல்ல ஆவிக்குரிய கிரியைகளோடு ஆவிக்குரிய செயல்பட வாழலையே, எப்படி பரலோகத்துக்கு போவார்ன்னு கேட்டால், இல்லை அவர் ரட்சிக்கப்பட்டாரா போயிடுவார். ரட்சிக்கப்பட்டதுனால அவர் என்ன செய்தார செய்யலையே அதன் அடிப்படையில் அவர் போயிடுவார். உண்மைதான், பரலோகம் போகிறதுக்கு நம்முடைய கிரியைகளை சார்ந்த செயல்பாடல்ல. பரலோகத்துக்கு போகிற வேலை நீ என்ன கிரியை செய்யிருக்க, என்ன கிரியை செய்யிருக்க, என்ன கிரியை செய்திருக்கிற அது கேட்கப்பட மாட்டாது. அதனால் எவ்வளவு கிரியைகள் செய்தாலும் அந்த கிரியின் அடிப்படையில் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பரலோகம் போகிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. என்ன தகுதின்னா, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போது குமாரனுக்குள்ளே தான் நித்திய ஜீவன் இருக்குது. அதைத்தான் கொலோசியர் 3:3 2:3 வசனங்களை வாசிக்கணும். நம்முடைய ஜீவன் அவர்கள் மறைந்திருக்கு. பரலோகம் போகிறதுக்கு என்ன வேணுங்க? பரலோகத்தில் போய் நீ அதை செய்தே, எதை செய்தே, அப்படி செய்தே, இப்படி செய்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. பரலோகத்தில் போனால் என்ன, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவோட போகணும். நான் சாகிறவையில், நான் ஜட்ஜ்மெண்ட்டைக்கு முன்னாடி போகிறவையில் கிறிஸ்து என்னோட இருந்தால் நான் பரலோகம் போவேன். அப்போ கிறிஸ்து தான் என்னுடைய தகுதி. ஆனால் இவர் வாழ்கிற வெள்ள ஒன்றும் ரட்சிப்புக்கேற்ற வாழ்க்கையை வாழல, ஒரு பரிசுத்தம் வாழலை, ஆனால் கர்த்தர் தன்னோடு இருக்கிறதா சொல்கிறாரு, இவர் பரலோகம் போவாரா? நிறைய பேர் என்ன சொல்கிறார், இல்லை அவர் கிருபை தாங்க, அவருக்கு அவர் ரட்சிக்கப்பட்டார்னா அப்படி போயிடுவார், என்ன தப்பு பண்ணாலும் சரி, தவறு பண்ணாலும் சரி, பாவம் பண்ணால் போயிடுவார். இல்லைங்க, கிறிஸ்து அவரோட இருந்தால் தான் அவர் போவார். கிறிஸ்து அவரோட இருந்தால் அவருடைய முந்தின வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? 2:5 சொல்ல, ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பிலிப்பியர் 1:5 என்ன சொல்லுகிறது,
கிறிஸ்து அவனுக்குள்ள நற்கிரிகளை ஆரம்பிக்கிறான். அப்போ உலகத்தில் வாழ்ற வேலை இவன் கிறிஸ்துவோடு இருந்ததற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நற்கிரிகளை உடையவனாக இருந்துதான். இவங்க என்ன பண்ணுறாங்க? கிருபை கிருபை கிருபை அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நாம் ஆண்டவரை பற்றி சந்தோஷமாக ஃபீல் பண்ணால் சரிதான். நமக்கு அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கணும். நம்முடைய தகுதியில் கிடையாது. அவர் தான் எல்லாம் செஞ்சு முடிச்சிடற. நம்முடைய பரிபூர்ணம் கிடையாது, நம்முடைய பரிசுத்தம் கிடையாது, நம்முடைய உண்மை கிடையாது, எல்லாம் அவருடைய தான். ஆனால் அவருடையவைகள் எல்லாம் என் வழியாக வெளிப்பட வேண்டுமே. அதான சாட்சி வாழ்க்கை. அப்பொழுதான உலகத்திற்கு ஒளியாக இருக்க முடியும். அப்போ என்னிடத்துல நற்கிரியைகளை தொடங்கின அவர் என்னுடன் இருந்தால் இந்த உலகத்தில் நான் மரிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்கிற வாழ்க்கை அதற்கேற்றபடி தான் இருக்கும். எனவே கிருபை என்பது ஏதோ முற்காலத்தை மாதிரி கிடையாது. ஆண்டவர் இப்போ வந்து என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல, எப்படி சாதாரணமாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. கிருபை என்பது நம்மை தகுதிப்படுத்துகிறது. தகுதிப்படுத்துவது மட்டுமல்ல, தகுதிப்படுத்தி நம்மை அதற்கேற்ற விதம் வாழ வைக்கிறது. பைக் ஓட்ட தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ கிருபை பெற்றுக்கிறோம் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு. ஆனால் ஃப்ளைட் ஓட்டணும் எப்படி? அதற்கு தான் அவர் பயிற்சி கொடுக்கிறார், அதுக்கு தான் பரிசுத்தாய் கொடுக்கிறார். எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், கிருபை என்பது ஒரு பெரிய பொறுப்பை நமக்கு கொடுக்கிறது. நாம் கிருபை பெற்றால் முன்னரை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு அதிகம் நாம் ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ முடியும். எனவே கிருபை என்பது நம்மிடத்தில் இருக்கிறவர்களெல்லாம் ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் போகிறதில்ல, அவர் அதிகமாக நம்மிடத்தில் இதுவாக மிகுந்த கனி கொடுக்கிறவர்கள். பிதாவை மகிமைப்படுத்தவன் ஆண்டவர் சின்ன வசனத்தை யோவான் 15:8 வாசிக்கிறீங்க. எனவே நமக்கு அறகுறை கனி கொடு, மிகுந்த கனி கொடுக்கிறது. எனவே கிருபையை குறித்த தவறான போதனைகளும் தவறான வியாக்கியங்களும் மலிந்து போன அந்த காலகட்டத்திலே இந்த கிருபை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ, ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர்

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சாராவுக்கு மூன்று பிள்ளைகள். இன்று மூவருமே நல்ல காரணங்களுக்காக வெவ்வேறு இடங்களுக்கு வீட்டை விட்டு சென்று விட்டார்கள். ஒருவன் மேல் படிப்பிற்காக தூரமாய் சென்று விட்டான். மகளுக்கு திருமணமாகி தன்னுடைய கணவரோடு சென்று விட்டாள். அடுத்த பையனும் தன்னுடைய வேலைக்காக மற்றும் ஒரு ஊரில் தங்கி பணி செய்கிறான். ஆனால் சாராவுக்கு எப்பொழுதுமே மூன்று பேரை குறித்தும் ஒரே கவலை. கடவுளே, நான் இல்லாமல் எப்படி அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சமாளிப்பார்கள் என்பதுதான் அவளுக்கு இருந்த பாரம். தாய்மை என்பது இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு வரும் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருந்தாள். இப்பொழுது என் வீட்டைப் போலவே என்னுடைய வாழ்க்கையும் வெறுமையாகிவிட்டதே என்பதுதான் அவளுடைய கவலை. அமர்ந்திருந்தவள் எழும்பி சென்று தன்னுடைய தோட்டத்தில் செடிகளில் காய்ந்து தொங்கிய இலைகளை ஒவ்வொன்றாக அப்புறப்படுத்தினாள். வீட்டின் முன்பக்கம் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சிறிய தொட்டிகளில் தண்ணீர் வெளிவருவதற்காக செய்யப்பட்டிருந்த மண் தொட்டிகளினுடைய ஓட்டைகளில் செடிகளின் வேர்கள் வெளியே வந்து கொண்டிருந்ததை கவனித்தாள். அதை குறித்து தான் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு உண்டாயிற்று. அந்த சிறிய தொட்டியை எடுத்துக்கொண்டு போய் தோட்டத்திலிருந்து அந்த பழைய மேசையின் மேல் தலைகளாக வைத்து மெதுவாக தட்டினாள். ஒன்று, இரண்டு, மூன்று என்று மூன்று வரை தட்டியதில் அந்த முழு செடியுமே அவளுடைய கரத்தில் வந்துவிட்டது. அப்படியே அதை மேஜை மேல் வைத்துவிட்டு ஒரு சுத்தியலை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பழைய தொட்டியை சிறு சிறு துண்டுகளாக உடைத்தாள். புதிதாய் வாங்கி வைத்திருந்த மற்றொரு பெரிய மண் தொட்டியில் அடியில் அந்த துண்டுகளை போட்டு சிறிது புதிய மண்ணும் உரமும் கலந்து அந்த தொட்டியிலே போட்டாள். அதற்கு மேல் அந்த சிறிய தொட்டியிலிருந்து எடுத்த செடியை மத்தியில் வைத்து சுற்றி மண்ணை நிரப்பி செடியை நேராக நிற்கச் செய்தாள். இந்த செயல்களையெல்லாம் அவள் செய்யும் பொழுது தன்னுடைய தாயை எண்ணி பார்த்தாள். எப்படி சிறிய தொட்டியிலிருந்து செடிகளை பெரிய தொட்டிக்கு மாற்றுவது என்பதை அவளுடைய தாய்தான் அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாள். பழைய உடைந்து போன சிறிய தொட்டியை கூட எப்படி பயனுள்ள வகையிலே தோட்டக்கலையில் பயன்படுத்தலாம் என்பதையும் தன்னுடைய தாயே கற்றுக் கொடுத்தாள் என்பதை நினைத்து பார்த்தாள். இப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அவள் எண்ணி பார்க்கும் பொழுது தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டாள். ஆம், என் பிள்ளைகளும் வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் வளர்ந்த இந்த சிறிய வீடு அவர்கள் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் இங்கே ஓடி ஆடி இருந்த காலங்களின் எண்ணங்கள் நறுமணமாய் அவளுடைய உள்ளத்தை நிரப்பியது. இந்த வீட்டில் அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு பயனளிக்கும் என்பதை எண்ணி பார்த்தாள். ஆம், எனது பிள்ளைகளும் புதிய இடத்தில் புதிய விதமாய் வளர்ச்சி பெறுவார்கள். நான் அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வதும் அவர்களுக்காக இப்பொழுது கடவுளிடம் வேண்டிக் கொள்வதுமே தன்னுடைய பணி என்பதை உணர்ந்து மன அமைதி பெற்றாள். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதமாய் வளர்க்கும் பொழுது அவர்கள் முதிர் வயதிலும் அதை விட்டுவிடாமல் பின்பற்றுவார்கள் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு நல்ல நம்பிக்கை. இன்று கவனத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய குணநலங்களையும் வீட்டு வேலைகளையும் கற்றுக் கொடுப்போமா?

0: நல்ல கிறிஸ்தவன் சரியான கிறிஸ்தவன் என்ற தலைப்பின் கீழ் டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது நாம் கேட்போம். பாகம் இரண்டு.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1964 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்பதான் நான் டாக்டருக்கு முடிச்சேன். பட்டாளத்திலிருந்து வெளியே வந்தவன். அங்கதான் நான் வைத்தியத்துறைக்கு படிக்க கர்த்தர் எனக்கு வாய்ப்பு தந்தார். இப்ப டாக்டருக்கு முடிச்சுட்டு வந்துட்டேன். மொத எனக்கு ரூரல் ஆஸ்பத்திரியில தான் ஒரு டாக்டருடைய லீவ் வேகன்சி எனக்கு கிடைச்சது. அந்த டாக்டர் 6 மாசம் லீவ் எடுத்துட்டு அவர் போயிட்டார். அந்த 6 மாசம் எனக்கு டெம்பரவரி ஜாப் அங்க கொடுக்கப்பட்டது. வாழ்க்கையிலேயே மொத டாக்டரா நான் போய் பொறுப்பு எடுக்க போறேன். இப்ப குடும்பத்தினுடைய பொறுப்பு என் தலைமையில விழுந்துருச்சு. மொத மாசம் சம்பளம் வாங்கினோடனே நான் வீட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நிலைமை. அந்த ஒரு சம்பளமே என் குடும்பத்துக்கு போதல. வீட்டு வாடகை கட்டணும். வீட்டுல சாப்பிடறதுக்கு 6 பேர் இருக்கிறோம். அப்பா, அம்மா, கல்யாணம் ஆகாத 2 அக்காமாரு, அவங்க என்னுடைய பொறுப்புல தான் இருந்தாங்க. அடுத்தது நானு, ஒரு வேலைக்காரி, ஒரு நாய், பூனை, கோழி, இதுங்கெல்லாம் ஒரு ஆள் தீனி தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. ஆகவே நான் எவ்வளவு சம்பாரிச்சுட்டு வந்தாலும் என் வீட்டுக்கு போதே இல்லை. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. அப்பதான் என்னுடைய நண்பர்கள் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏன்பா இன்னும் 3 மாசத்துல உன் வேலை போயிடும், அதுக்கப்புறம் நீ அப்ளிகேஷன் போட்ட இடத்துல எல்லாம் உனக்கு உடனே கிடைக்கும்ன்றது என்ன உறுதி? இன்னைக்கு நீ சம்பாரிச்சாதான் உங்க வீட்டிலேயே அடுப்புல ஒல வைக்க முடியும். அப்படிப்பட்ட தருதத்துல இருக்கிறீ நீ. இப்ப இந்த வேலை போயிட்டா என்ன பண்ண, நீ கொஞ்சம் யோசனை பண்ணியா? அப்ப நான் சொன்னேன், அதை நினைச்சுதான் ரொம்ப வேதனைப்படுறேன், என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க கூட்டத்திலேயே நீ ஒருத்தந்தான்ப்பா ரொம்ப ஏழ்மையில இருக்கிற. ஆகவே நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்கிறோம். ஆளுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணிருக்கிறோம். நீ என்ன பண்ற, சீக்கிரமா ஒரு சொந்த ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பணத்தை நீ திருப்பி தரணும், நீ யோசிக்காதப்பா, நீ நல்லா இருந்தா சரி என்று சொல்லி ஒரு தொகையை என் கையில கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு வாடகை வீடை எடுத்தேன். மருந்துகள்லாம் வாங்கி அடிக்கிட்டேன். போர்டு பெருசா எழுதி எல்லாம் முடிச்சிட்டேன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன். எவ்வளவு எல்லாம் வாங்க முடியுமோ முக்கியமானதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன். இப்ப எல்லாம் ரெடிங்க. போர்டு ரெடி, ஆஸ்பத்திரி ரெடி, மருந்து ரெடி, ஸ்டெதஸ்கோப் ரெடி, டாக்டர் ரெடி, பேஷண்ட் தான் இல்ல. ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு தான் நான் பூட்ட திறக்கிறது. ஆனாலும் ஒருத்த கூட வர்றதில்ல. ஏன் அப்படின்னாக்கா, இப்ப இருக்கிறத விட 64வது வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பையனா என்னை பாக்குறதுக்கு காலேஜ் பையன் மாதிரி தான் இருக்கும். எவனும் என்ன டாக்டர் மதிக்கிறது இல்ல. சின்ன பையன், இவங்கிட்ட கொண்டு போய் உடம்ப காமிச்சு கையெல்லாம் மாத்தி விட்டானா என்ன பண்றது? ஆகவே எவனும் என்கிட்ட வைத்தியம் பண்ண வரல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஒருத்தரும் வரல. நானும் கண்ணீரோடு ஜெபிக்கிறான், ஆண்டவர் இப்படி ஆயிட்டேனா, என்னை நம்பி இருக்கிற குடும்பத்தை நான் எப்படி சாமி நான் காப்பாத்துருவேன்? மனம் இருங்கும், யாரையாவது பேஷண்ட்டை நீர் எனக்கு அனுப்பித்தாரும். 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, ஒருத்தன் கூட வரல. 4வது நாள் ஜபம் பண்ணிட்டு நான் சேர்ல போய் உக்காந்துட்டு ஜன்னலை திறந்து ஜன ரோட்ல பாக்குறேன். ஜனங்கள்லாம் நிறைய பேர் இப்படியும் அப்படியும் போறாங்க. எனக்காக முறுமுறுப்பு, ஆண்டவர் இத்தனை பேர் போறான், ஒருத்தனுக்காவது வாந்தி பேதி வரலையா? ஒருத்தனுக்காவது காய்ச்சல் வரலையா? தடமன் வரலையா? இந்த உலகமே சுகமா இருக்குதா? ஆண்டவரே, வயிற்றுச்சலோடு நான் முறுமுறுக்க ஆரம்பிச்சேன். அந்த சமயத்துலதான் ஒருத்தன் வைத்த புடிச்சிட்டு வந்தான் பாருங்க. கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி. அவனும் உள்ளூர்காரன் இல்ல, வெளியூர்காரன், என்னத்தையோ முழுங்கிட்டு வந்திருக்கிறான். போர்ட பார்த்தான், உள்ள நுழைஞ்சிட்டான். பண்ண பெரட்டி உருட்டி, ஏன்னா ஒரு பேச்சுட்டு இல்லையே, இவன் ஒருத்தனையே வச்சு 1 மணி நேரம் பார்த்து கடைசியில வெறும் அஜீர்ணம் தாங்க. கார்பனேட் மிக்சர் கொடுத்திருந்தா கூட போயிருந்திருக்கும். ஆனா ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு மாத்திரையும் குளிசையும் கொடுத்து 3 ரூபாய் 50 சதம் வாங்கினேன். வாங்கிட்டு அன்னைக்கு அவன் போனவன் தான். இது வரைக்கும் நான் அவனை பார்க்கவே இல்லை. ஆனா ஊர் ஜனங்க சொல்றாங்க, அவன் உயிரோட தான் இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்ப அந்த 3 ரூபாய் 50 சதம் அப்பவே செலவாய் போச்சு. பழைய மாதிரி தான், ஒருத்தன் கூட வரல. 5வது நாள் கதவை திறந்தேன், ஒருத்தனும் வரல. 6வது நாள் ஆஸ்பத்திரி திறந்தேன், ஒருத்தனும் வரல. 7வது நாளும் வரல. மறுபடியும் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இன்னும் 2 மாசங்க தான் இருக்குது, அதுக்குள்ள என்னுடைய பிராக்டிஸ் வளரல அப்படின்னா என் குடும்பமே பட்டினி கிடக்கும் சுவாமி, என் மேல எப்படியாவது இரக்கமாயிடும். 9வது நாள் நினைக்கிறேன், ஒரு வயசானவர், ஒரு நல்ல பேஷண்ட் ஒருத்தர் உள்ள வந்தாரு. இந்த டாக்டருங்களுக்குலாம் நல்ல பேஷண்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பேஷண்ட் இருக்கிற வியாதி சாகிற வரைக்கும் நல்லாவே ஆகக்கூடாது. அவங்கதான் எங்களுக்கு நல்ல பேஷண்ட்டுங்க. இப்படி ஊர்ல இருக்கிற எல்லா வியாதியும் அந்த ஆளுடைய சரீரத்தில் இருக்குது. இதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம், ஆண்டவரே இவன் மாதிரி ஒரு 10 கேஸ் கிடைச்சா போதுமே, மாசம் மாசம் சம்பளம் வாங்குற மாதிரி நான் வாங்கிடுவேனே. உடனே அவரை பரிசோதனை பண்ணேன், இன்ஜெக்ஷனை போட்டேன், மாத்திரையும் கொடுத்தேன், குளிகையும் கொடுத்தேன். கடைசியில் சொன்னேன் 4 ரூபாய் 50 பைசா வாங்கிட்டு அவன்கிட்ட சொன்னேன், சார் போயிட்டு தன்னம் வந்து ஊசி போட்டுக்கணும் தெரியுதா என்று சொல்லி அவரை அனுப்பிட்டேன். இப்ப 4 ரூபாய் 50 சதம் பாக்கெட்ல இருக்குது. இந்த முறை நான் அதை செலவு பண்ணவே இல்லை. நேரம் நான் வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய அறைக்குள்ள போனேன், முழங்கால் படிட்டேன், ட்ரெஸ்ஸுக்கு ஒன்னும் நான் கழுத்துல அப்படியே முழங்கால் படிட்டு என்னுடைய பாக்கெட்ல இருக்கிற அந்த 4 ரூபாய் 50 சதத்தை கர்த்தருடைய சமூகத்துல வச்சேன். ஆண்டவரே இன்னைக்கு கிடைச்சது இவ்வளவுதான். இந்த 4 ரூபாய் 50 சதம் வச்சுக்கிட்டு நான் எப்படி சாமி நான் வாழ்வேன்? கல்யாணம் ஆகாத 2 அக்காமார் என்னுடைய பொறுப்புல இருக்காங்களே, இந்த 4 50 சதத்துக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி அனுப்ப முடியுமா? தயவுசெய்து மனமிருங்க சுவாமி, என்னுடைய வியாபாரத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். இன்னிலிருந்து நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், என்னுடைய வியாபாரத்துல நீர் ஒரு ஷேர் ஹோல்டர், நீர் ஒரு கூட்டாளி. நீர் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி என் வியாபாரத்தை நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடையாளமா இன்னைக்கே உம்முடைய ஷேரை நான் எடுத்து வைக்கிறேன், 2 ரூபாய் உமக்கு 2 ரூபாய் எனக்கு. மொத நாளா இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்கிறேன், ஆனா நாளிலிருந்து கணக்காக தான் நான் கொடுப்பேன். அதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நல்லா கவனியம், எனக்கு லாபம் வந்தா உமக்கும் லாபம் வரும், எனக்கு நஷ்டம் வந்ததுன்னு வைங்க உமக்கும் நஷ்டம் வரும், ஜாக்கிரத. அப்பதான் ஆண்டவர் பார்த்தாரு, ஓ இவனுக்கு கொடுத்தா நமக்கும் கிடைக்கும், ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாள்ல இருந்து கேஸ் வருது பாருங்க, 1, 2, 3, 27வது நாள் ஒரே நாளில 70 ரூபாய் வருமானத்தோடு நான் வீட்டுக்கு வந்தேன். அன்னையிலிருந்து 1976வது வருஷம் நான் என்னுடைய சொந்த ஆஸ்பத்திரியை மூடினேன், மற்ற ஆஸ்பத்திரியில ராஜினாமா பண்ணேன். அந்த வேலையை நிறுத்துற அந்த கடைசி நாள் வரைக்கும் 70 ரூபாய்க்கு குறைஞ்சி நான் வீட்டுக்கு வந்ததில்லை. எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய கிருபை. காரணம் என்ன? என்னுடைய வறுமையில நான் கர்த்தருக்கு கொடுத்தனே, அதை அவர் மறக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, நாம எல்லாம் ஊழியக்காரங்கெல்லாம் வாங்கறதுக்கு தான், கொடுக்கறதுக்கு நிறைய பேருடைய அபிப்பிராயம். ஆனால் வேத வசனத்தின்படி ஊழியக்காரணமானாலும் சரி கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்கணும். எபிரேயர் கிருபம் 7வது அதிகாரம் 10வது வசனத்துல ஜனங்க கிட்ட இருந்து வாங்கி ஜீவிக்கிற லேவி அவன் கர்த்தருக்கு தசம பாகம் கொடுத்தான்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஊழிய காரணமானாலும் சரி விசுவாசி ஆனாலும் சரி தேவனுக்கு காணிக்கையும் தசமபாகம் கொடுக்கணும், அது கண்டிப்பா கொடுக்கணும். ஆகவே நான் இப்ப ஊழியத்துல வந்துட்டா கூட சரி, என்னுடைய ஊழியத்துல என்னுடைய பிரியான செலவுக்கோ மற்றதுக்கோ எவ்வளவு கிடைக்குதோ அதுல எல்லாம் கர்த்தருக்கு நான் தசமபாகத்தை கணக்கு போட்டு எடுத்து ஆண்டவருக்கு நான் கொடுத்துறேன். அதனாலதான் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் எனக்கு எந்த குறையும் வைக்காதபடி என்னை அற்புதமா வாழ வச்சிட்டு இருக்கிறார். எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் என்னுடைய 2 அக்காமாருடைய கல்யாணத்தையும் நானே பொறுப்படுத்து நான் செஞ்சேன். நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மோட்டர் சைக்கிள் வாங்கினேன். என்னமா ஆசீர்வாதம் தெரியுமா, என்னுடைய நிலைமையை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சார். நான் குடியிருந்த அதே வாடகை வீட்டை நான் விலைக்கு வாங்கி கர்த்தர் என்னை நிம்மதியாக வாழ வச்சிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனையோ ஊழியக்காருடைய பத்திரிக்கை நீங்க வாசிக்கலாம், அதுக்கு பணம் இதுக்கு பணம், ஆனா பணமே கேட்காமல் சந்தா வசூலிக்காமல் கடனே இல்லாமல் வாழுகின்ற ஒரே ஒரு ஊழிய என்ன இருக்க முடியும் சொல்லு பாருங்க. இந்த ஆசீர்வாதம் எனக்கு ஏன் கிடைச்சது? லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், எந்த அளவிலே அளக்கிறீர்களோ அதே அளவிலே உனக்கு திரும்ப கொடுக்கப்படும். இந்த ரகசியத்தை கர்த்தர் எனக்கு புரிய வைத்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னை கர்த்தர் கிருபையாய் வாழ வைக்கிறான்னு சொன்னா கர்த்தருக்கு தசமபாகம் கொடுத்தது, கணக்கு பாராமல் நான் கொடுத்தனே அதை கர்த்தர் மறக்கவே இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசியுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த தொழில் உங்க சாமர்த்தியத்தினால வந்ததல்ல. நீ இன்னைக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிற, மேனேஜரா இருக்கிற, ஆபீசரா இருக்கிற, உன் படிப்பினால உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லாதே. கர்த்தர் அவருடைய கிருபையினாலே கர்த்தர் உனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு ஒரு பங்கு உண்டு, தேவனுக்கு ஒரு ஷேர் உண்டு. எம்பில் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆளு, அவன் கல்ஃபில் அரேபியா தேசத்தில் வேலை கிடைச்சது. சின்னதுலேருந்தே அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா சண்டே ஸ்கூல் போக சொன்னாங்க, நான் போகிறதே இல்லை. ஆராதனைக்கு போக சொன்னாங்க, போகிறதில்லை. மகனே தேவனை தேடலனா உனக்கு ஆசீர்வாதமே இல்லப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஒவ்வொரு வகுப்பிலுமே டபுள் ப்ரொமோஷன் வாங்கி நான் பாஸ் பண்ணி இருக்கிறேன். காலேஜுக்கு போனேன், யார் சிபார்சும் இல்லை, நான் என்ன விரும்பினேனோ அதே சப்ஜெக்ட் என் காலேஜில் கிடைச்சது. அதே மாதிரி வேலை தேடுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன், ஆனா தானாகவே என்ன கூப்பிட்டாங்க. அரேபியாவுக்கு போறதுக்கு எத்தனை பேர் லஞ்சம் கொடுத்து போறாங்க, குறுக்கு வழியில போறாங்க, நான் அப்படி கேட்கலையே. என்னுடைய மெரிட்டை பார்த்தான், எம்ஃபில் முடிச்சேன், மெரிட்டை பார்த்தான், என்ன அவனே பணம் கொடுத்து என்ன கூப்பிட்டான். உயர்ந்த உத்தியோகம், கை நிறைய சம்பளம், ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒன்பது மாசங்கள் கை நிறைய சம்பளத்தை வாங்கினான் உயர்ந்த உத்தியோகத்துல. ஒரு நாள் காலையில தன்னுடைய அலுவலகத்துக்கு வந்தான், சீட்ல வந்து உட்கார்ந்தான். அப்போ அவனுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் எல்லாம் ஃபைல எடுத்துக்கிட்டு வர்றாங்க, அவருடைய பர்சனல் அவனுடைய ஸ்டெனோ அவளும் ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு பக்கத்துல வர்றாங்க. ஃபைல கையெழுத்து போறதுக்காக நீட்டினப்போ அவன் சொல்றான், ஆமா என்னத்துக்கு என் முன்னாடி நீட்டுற சார், அது கையெழுத்து போன நேத்து சொன்னீங்களே அதெல்லாம் கரெக்டா எழுதிட்டோம் நல்லா டைப் அடிச்சிட்டோம். ஆமா நீ கையெழுத்து வாங்க, நீ யாரு, நீ யாரு, ஏன் நீங்க வர, இந்த பொண்ணு எனக்கு இங்க நிக்குது, எத்தனையோ வருஷமா எத்தனையோ மாசங்களா இவனோடு பர்சனல் அந்த ஸ்டெனோவா இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து கேக்குறா, இவன் ஏன் இங்க நிக்கிறா, இவங்கெல்லாம் இவருக்கு என்னமோ வேதனையோ வருத்தம் ஏதோ ஒன்று நினைச்சிட்டு உடனே எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா பர்சனல் மேனேஜர் மாத்திரம் திரும்பமா அறைக்குள்ள வந்து, சார் முதல்ல நாங்கெல்லாம் வந்தோம், நீங்க ஒரு மாதிரி பேசுனீங்க, இப்போ நீங்க சரியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா மற்றவங்களெல்லாம் நான் வர சொல்றேன், என்ன நான்சென்ஸ் நீ பேசுற. ஆமா நான் திரும்பி கேட்கறேன், நீ யாரு என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு, விளங்கிடுச்சு உடனே வந்தாச்சு. அந்த கம்பெனியுடைய ஷேக், பெரிய ஷேக் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க, இவர் என்னமோ மாதிரி பேசுறாரு. அந்த ஷேக்க கார் எடுத்துட்டு வந்தாரு, நேரம் அவருடைய ரூமுக்கு போனாரு. ஷேக்க பார்த்தே கேக்குறான், ஆமா காலையில இருந்து ஒவ்வொருத்தரா ரூமுக்குள்ள வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்களா, கெட் அவுட். அப்பதான் ஷேக்கு, நான் உத்தியோகம் கொடுத்துட்டு என்னையே கெட் அவுட்ன்றியா, அப்பதான் உனக்கு என்ன வந்தது விவரமா சொல்லுப்பா, நான் உனக்கு எல்லாம் உதவி செய்யறேன். அதுக்கு மேல எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, அவன் திரும்ப வீட்டுக்கு போக மாட்டேன்றான், வீட்டுக்கு எல்லாம் ஆபீஸ் முடிச்சு போங்க, நான் கூட சரி நான் எங்க போகணும்னு நினைக்கிறேன்னு கேக்குறான். ஆகவே அவனை பிடிச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, மனநோய் டாக்டர்கள் பரிசோதனை பண்ணாங்க, மூன்று மாதம் அங்கேயே வைத்தாங்க, பிரயோஜனம் இல்லை. கடைசியில அவனுடைய கம்பெனி செலவுல ரெண்டு ஆட்களை பக்கம் பக்கமாக உட்கார வைத்து விமானத்துல சங்கிலினாலே கயிறுகளை கட்டி அவனை நேரா அவனுடைய இருப்பிடம் கேரளாவில பத்தனந்தட்டான்ற இடத்துல அவனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. நான் வர்றதுக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி அந்த சகோதரனை போய் சந்தித்துட்டு வந்தேன். இப்பொழுதும் அறைக்குள்ளே பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வீட்டில் இருக்கிறான், ஒழுங்காக குளிச்சுக்கிறான், ஒழுங்காக ட்ரெஸ்ஸை மாத்துறான், ஆனால் தான் யாருன்றது அவனுக்கு தெரியல. தெரியாதனமா கதவு திறந்து போயாச்சுனாக்கா போயிட்டே இருப்பானே தவிர திரும்ப வர அவனுக்கு தெரியாது, எங்க போறோன்னு தெரியாது. இப்படிப்பட்ட மனநிலைமை மாற்றத்தோடு இருக்கிறான். பயங்கர ஞாபக சக்தி, என்னுடைய சாமர்த்தியத்தில் தான் நான் டபுள் ப்ரொமோஷன் வாங்கினேன், எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாம எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. தாய் சொன்னா சண்டே ஸ்கூல் போனும், ஏன் போகணும், ஆராதனைக்கு போ, ஏன் போகணும், தேவனை தேடு, ஏன் தேடணும், என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய படிப்பு என்னுடைய மெரிட்ல எல்லாமே கிடைக்கும் போது நான் ஏன் தேவனை தேடணும். கர்த்தர் ஒரு விரல உன் ஞாபக சக்தியினுடைய நரம்பு மேல கொஞ்சம் அமுத்தி பிடிச்சா போதும், நீ யாருன்னே உனக்கு தெரியாம போயிடும். ஆகவே உன்னுடைய எல்லா தொழிலிலும் உன்னுடைய சம்பாத்தியத்திலும் தேவனுக்கு ஒரு பங்கு உண்டு, இதை நீ மறக்கவே மறக்காதே, அந்த பங்கை நீ வஞ்சிக்க கூடாது. இங்க மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஆண்டவர் சொல்றது என்ன, தேவனை மனுஷன் வஞ்சிக்கிறான் ரெண்டு காரியத்துல, ஒன்னு தசம பாகத்திலையும் காணிக்கையிலையும் வஞ்சிக்கிறான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க சம்பாதிக்கிற எல்லா சம்பாரியத்திலும் தேவனுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும், அது தசம பாகம் என்று கணக்கல்ல, அதை விட அதிகமாக குறைந்தபட்சம் தசம பாகம். கர்த்தருடைய பிள்ளைகள் சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா அவன் மனம் திரும்பினவனாயிருக்கணும், அவன் சாட்சி உள்ளவனாயிருக்கணும், அவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாயிருக்கணும், அடுத்தது கொடுக்கிற கிறிஸ்தவனாயிருக்கணும். சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் ஒரே ஒரு விஷயம், அவன் ஊழியம் செய்கின்ற கிறிஸ்தவனாயிருக்கணும். ஊழியம் சொன்ன உடனே எல்லாரும் முழு நேர ஊழியத்தை தான் யோசனை செய்வாங்க, அதுக்கென்று சில அழைப்புகளும் உணர்த்துதலும் இல்லாம முழு நேர ஊழியத்துக்கு நீ வரக்கூடாது. முழு நேர ஊழியத்துல ஒருத்தன் வரணும்னாக்கா ரெண்டு தகுதி இருக்கணும், ஒன்னு மனம் திரும்பின அனுபவத்தம் திட்டவட்டமா இருக்கணும். மனம் திரும்பிட்டேன்னாக்கா உன்னால அந்த சந்தோஷத்தை நீ அடக்கி வைக்க முடியாது, அதை மற்றவர்களுக்கு நீ சொல்றியே அதுக்குதான் பேரே சுவிசேஷம். அப்ப அந்த மன திரும்பின அனுபவம். அடுத்தது ஆத்ம பாரம், அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து ஒரு பாரம். ஆண்டவரே, இந்த இலங்கையில நிறைய பேர் இயேசுவை பத்தி அறியாம இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எப்படியாவது இயேசுவை பத்தி அறிவிக்கணும் என்ற அந்த பாரம், அந்த ஆத்ம பாரம் உன்னுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா உன்னால வேலை செய்ய முடியாது, உலக பிரகாரமான தொழில் செய்ய முடியாது, உன்னால கவர்மெண்ட் உத்தியோகத்தை செய்ய முடியாது. உள்ளத்துல போராட்டம், அங்க போய் ஊழியம் செய்யணும், இங்க போய் ஊழியம் செய்யணும், அதுதான் சரியான அடையாளம். இந்த மனசுக்குள்ளே ஆத்ம பாரத்தை குறித்த போராட்டம் வந்துருச்சுன்னா முழு நேர ஊழியத்துக்கு நீ தாராளமாக வரலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஊழியத்தை செய்யணும் அப்படின்றதுக்கு தீர்மானம் எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். முழு நேர ஊழியனும் எல்லாம் சபையை வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு சபை வைக்கணும் தான் ஆசைக்கிறாங்க. நான் வந்து பாஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வேண்டாங்க, வீதிக்கு ஒரு சபை இருக்குது, நாலு சபை இருக்குது, கிடைக்கிற ஆத்மாவே அதுல ஏதாவது ஒரு சபையில சேர்த்துட்டு போங்க, நல்ல ஆவிக்குரிய சபையா பார்த்து சேர்த்துட்டு போங்க. இதுக்கு மேலையும் இலங்கைக்கு ஒரு சபை, புது சபை வேண்டாம், உள்ள சபையே போதும், திணறிட்டு இருக்குது. ஆனா உண்மையிலே உனக்கு பாரம் இருக்குமானா, நீ ஆத்மாக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும், அப்படிப்பட்ட ஊழியங்களை செய், சுவிசேஷ ஊழியத்தை செய், வீடு வீடா சுவிசேஷம் அறிவி, பார்க்கிறவங்க இடத்துல இயேசுவை பற்றி அறிவி. விதவிதமான ஊழியங்கள் இருக்குது, உன்னுடைய தாளந்தின் அடிப்படையில் ஊழியத்தை நீ தெரிஞ்சுக்கோ. உன் தாளந்த விட்டுட்டு வேற ஊழியத்திலே தெரிஞ்சுக்கொள்ளாதே. பிரசங்கிக்கிற வரம் இருக்குது, மற்றவங்களுக்காக வாரத்தோடு ஜெபிக்கிற வரம் இருக்குதுன்னா நீ பாஸ்டர் வேலைக்கு நீ லாய்க்கு. பிரசங்கமே செய்ய தெரியாதுன்னா நீ போய் பாஸ்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுனாக்கா தசம பாகத்தை மாத்திரம் தான் தின்னுட்டு இருப்பியே தவிர வந்த ஜனங்களுக்கு ஒண்ணுமே இருக்கவே இருக்காது. ஜனங்க அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் மண்ணா கேட்பாங்களே, ஆகாரம் கேட்பாங்க, ஆவிக்குரிய ஆலோசனை கேட்பாங்க. அது கொடுக்க உனக்கு தகுதி இல்லைன்னா நீ பாஸ்டர் வேலைக்கு நீ வரக்கூடாது. எல்லாரும் அப்படிப்பட்ட ஆசை மனசுல வச்சிட்டு இருக்காங்க. அது ஒண்ணுதான் ஊழியம் அல்ல, பல ஊழியங்கள் இருக்குது. பட்டாளத்துல முன்னாடி போய் நின்று சண்டை போட்டாலும் அவனும் பட்டாளக்காரன் தான், அவனுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றாங்களே, சாப்பாட்டுக்கு, உடைக்கு, அவனுடைய குடும்ப காரியத்தை கவனிப்பதற்கு. இப்படி ஒரு யூனிட் இருக்குது. அவங்க எல்லாம் ஃபேன் அடியில உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அப்ப முன்னாடி நின்று சண்டை போட்டு ஜெயிச்சுட்டா எனக்கு தான் ஜெயம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த முழு யூனிட்டுக்கும் ஜெயம், பட்டாளம் முழுவதுக்குமே ஜெயம், அந்த தேசத்துக்கே ஜெயம். நான் தான் முன்னாடி கஷ்டப்பட்டேன், எனக்கு தான் அந்த ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. ஆகவே அந்த பட்டாள யூனிட் மாதிரி தான் இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியங்கள். என்னுடைய அழைப்பு என்ன? ஒருவேளை பிரசங்க தாளந்து இல்ல, பாட்டு பாடுற தாளந்து இல்ல, ஆனா எனக்கு அட்மினிஸ்ட்ரேட் செய்ய தெரியும். எந்த ஒரு காரியத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அருமையா பொறுப்பா ஒரு கூட்டத்தை நடத்தணுமா, அதனுடைய ஒழுங்குகள்லாம் அருமையா செய்வேன். அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஸ்தாபனங்களில நீ ஒரு ஊழியக்காரன உள்ள வரலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல நீ போகலாம். எனக்கு டைப் அடிக்க தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியாது, நீ டைப்பிஸ்டா வரலாம், அதுல உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா அந்த ஊழியத்துல அது ஒரு பாகம், கிறிஸ்து தலை, மற்றதெல்லாம் அவயவம். பாஸ்டர் சொல்லிட்டு தலையா பாஸ்டர் கொண்டு வரக்கூடாது. மற்றவங்க மாதிரிதான் பாஸ்டரும், கை மாதிரிதான் காலும். இதுக்கு ஒரு தனி சலுகை, அதுக்கு ஒரு தனி சலுகை இல்ல. சபையில் இருக்கிற விசுவாசியில இருந்துதான் இந்த பாஸ்டர் பொறுப்புக்கு கொடுக்கலாம். இதுக்குன்னு ஒரு தனி குவாலிபிகேஷன் கிடையாது. சபையில் இருக்கிற விசுவாசிகள்ல எல்டர்ஸ் தெரிஞ்செடுக்கிறோம், மூப்பன்மார்களை. அதுல யாருக்காவது நல்ல பிரசங்க வர இருக்குன்னா அவங்களே சபையினுடைய மேய்ப்பனா தெரிஞ்செடுக்கிறோம். அதுக்கு ஒரு தனி தகுதி அல்ல. இதுதான் அந்த விசுவாசிகள் கூட்டத்திலிருந்தே தெரிஞ்செடுக்கப்படுகிறது. ஆனால் தலை இயேசு மாத்திரம் தான், மற்றதெல்லாம் அந்த சரீரத்தோட சபை அவயவங்கள். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். தாளந்தின் அடிப்படையில கர்த்தர் கணக்கு கேட்பார். உனக்கு தாளந்து இல்லாம கர்த்தர் எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்துக்குள்ள அனுப்புறதே இல்லை. அஞ்சு தாளந்து, ரெண்டு தாளந்து, ஒரு தாளந்து. எனக்கும் அஞ்சு தாளந்து இருந்தா நானும் நிறைய பேர் ஆதாயப்படுத்துவனே சொல்லாதே. உனக்கு ஒரு தாளந்தாவது இருக்குது, அந்த தாளந்தின் அடிப்படையில ஆத்ம ஆதாயத்தை நீ பண்ணலாம். ஆகவே இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சரி, இது போகட்டும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தீமோத்தேயுக்கு சொல்லும் போது பவுல் சொல்றாரு, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் வேலையை நிறைவேற்று. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் இருக்குது, அந்த ஊழியம் மாத்திரம் போதும், இதுவும் ஊழியம் தான் அப்படின்னு செஞ்சுட்டு போகாத. சுவிசேஷ ஊழியம் எல்லாருமே செய்ய வேண்டிய வேலை, அதுதான் சரியான கிறிஸ்தவனுடைய பங்குல ஒன்று, சுவிசேஷ வேலை. சந்தோஷமான செய்தி, சுவிசேஷம் என்ன? சந்தோஷம், நற்செய்தி. சந்தோஷமான செய்தி என்ன? நற்செய்தி. பாவத்திலே ஒரு மனுஷன் சாக வேண்டிய அவசியம் இல்லை, அவன் பாவங்கள் கழுவப்பட ஒரு வழி உண்டு. இயேசு அதற்காக ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அதை நீ நம்பி அந்த இயேசுவின் ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டதுன்னு நீ விசுவாசிச்சனா உன் பாவங்கள் கழுவப்படுகிறது. இப்ப நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய், இதான் சுவிசேஷம். இனி நீ செத்தாலும் நீ பரலோக இடத்துல பிரவேசிக்க முடியும். பாவத்தோடு செத்தா நீ பரலோகம் பிரவேசிக்க முடியாது. நற்செய்தி, பாவத்தோடு மனுஷன் சாக வேண்டாம், இயேசு பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார், நல்ல செய்தி. இதுதான் காஸ்பல். இதை நீ சொல்லணும். இதை எல்லாரும் மேலும் விழுந்த கடமை, ஒவ்வொருத்தரும் சொல்லணும். பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷம் அறிக்க விட்டால் ஐயோ எனக்கு, எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். சுவிசேஷம் அறிவிக்காமல் போனால் எனக்கு ஐயோ. ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷம் அறிவிக்கணும். ரோமர் கழுதும் 1:14 1 Corinthians 9:16 சொல்லப்பட்டிருக்குது, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது கடமை. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது கடன். ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உண்டு, சுவிசேஷம் அறிவிக்கணும். தினசரி பல்லு தேய்ச்சி குளிக்கிற மாதிரியே ஒரு கடமை என்ன, நீ சுவிசேஷமும் அறிவிச்சாகணும். ஒவ்வொரு நாளும் நீ பார்க்கிறவர்களுக்கு யாருக்காவது இயேசுவே ரட்சிக்கிறவர் என்ற ஒரு வார்த்தை ஒருவேளை உன்னால சொல்ல முடியல அப்படின்னா துண்டு பிரதியை கையில எடுத்துக்கோ. ஆனா துண்டு பிரதி எடுக்கும் போது அதை வாசிக்காம மத்தவங்கிட்ட கொடுக்கவே கொடுக்காத. ஏன்னா இந்த காலத்துல இப்ப துண்டு பிரதினு சொல்லிட்டு ஒன்னு அர்த்தமே புரியாத துண்டு பிரதிங்க நிறைய இருக்குது. அதெல்லாம் நீ விட்டுட்டு நீ வாசிச்சு எது பிரயோஜனமா இருக்குதோ அதை தெரிஞ்சு கையில வச்சுக்கோ. தினசரி ஆபீஸ்க்கு போகும்போது, தொழிலுக்கு போகும்போது, வெளியே போகும்போது கையில துண்டு பிரதி இல்லாம போகாத. அப்படி இல்லைன்னா வாய திறந்து நீ சொல்லு, அப்படி இல்லைன்னா துண்டு பிரதியை கையில எடுத்துக்கோ, ஜபத்தோட போ. கர்த்தாவே இன்னைக்கு இந்த துண்டு பிரதியை நான் கொடுக்கறேன். யார் அதை வாசிக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல நீ கிரியை செய்யணும். கொடுத்த உடனே மனசுக்குள்ளே ஒரு ஜெபம் பண்ணிக்க, ஆண்டவரே இது இப்ப அவன் எடுத்து வாசிக்க போறான், வாசிக்க போறான், சாமி நீர் கிரியை செய்யும், கிரியை செய்யும். அவனுக்காகவும் நீ ரத்தம் சிந்திருக்கிறீரே, அவனுக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறீரே. அவன் அதை புரிஞ்சிக்க கிருபை செய்யும். அன்னைக்கு ராத்திரி திரும்பி வந்த உடனே யாராருக்கெல்லாம் துண்டு பிரதி கொடுத்தியோ அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து ஆண்டவர் சொல்லு, இத்தனை பேர் துண்டு பிரதி வாங்கியிருக்கிறாங்க. அவங்க உள்ளத்துல எல்லாம் போராட்டம் வரட்டும். கர்த்தாவே ஜீவிக்கிற தேவனாகி உண்மை அறிந்து கொள்ளும் வரைக்கும் அந்த போராட்டம் நீங்க கூடாது. செபி, அதுதான் உண்மையான சுவிசேஷத்தினுடைய வேலை. இதுக்கு தியாலஜி செமினரி போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை ருசிச்சா போதும், தானாகவே உனக்குள் அனுபவிக்கப்பட்ட இந்த சந்தோஷம் நீ மற்றவங்களுக்கு நீ சொல்லுவே. நீங்க பகல் சமயத்துல ஜெபிக்க வந்தவங்கள ஒரு குடும்பம் சொன்னாங்க, நாங்க ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா இப்ப எங்களுடைய உள்ளத்துல இருக்கிற பாரம், எங்க அண்ணமார், எங்க தங்கச்சிமார், அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல, அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும், இவங்களுக்கே 1000 பிரச்சனைகள் இருக்குது. ஆனா உள்ளத்துல இருக்கிற பாரம் என்ன, எங்க அக்கா ரட்சிக்கப்படணும், எங்க அண்ணன் ரட்சிக்கப்படணும், எங்க பக்கத்து வீட்டுல ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க எப்படியாவது இயேசுவே தெய்வம் அவங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் உண்மையான பாரம். சரியான கிறிஸ்தவனுடைய உள்ளத்துல இது தானாகவே வரும். ஒருத்தர் சொல்ல வேண்டியது இல்லை, ஆனா இப்ப நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. நீ சரியான கிறிஸ்தவனாக வாழணும்னா தினசரி யாராவது ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும். உன் அனுபவத்தை நீ அவங்களுக்கு சொல்லலாம், நீ முன்ன எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்கிற, அதாங்க சுவிசேஷம். அந்த இயேசு உனக்கு எப்படி மாற்றி இருக்கிறார் அது சொல்லு. சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது அந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டியது. ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் நிறுத்துறேன். ஒருத்தன் சொப்பனம் பார்த்தானா, நியாய தீர்ப்பு நடக்கிற மாதிரி சொப்பனமா, இயேசு நியாயாதிபதியா உட்கார்ந்திருக்கிறாரு, தூதர்கள் வந்து ஒரு பெரிய புஸ்தகத்தை திறக்கிறாங்க, நிறைய ஜனங்க வரிசையா கியூல நிக்கிறாங்க. ஒரு தூதர் அந்த பேரை பார்த்து பேரை கூப்பிடுறான், வாப்பா, ஆ வெரி குட், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, அந்நிய பாஷை பேசுற, திருக்க தரிசனம் பேசுற, போ பரலோகத்துக்கு. உடனே தோத்திரம் அல்லையா சொல்லிட்டு அவன் போக ஆரம்பிச்சான். பின்னாடி இன்னொருத்தன் வந்தான், இங்க வா, ஓ நீயா, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, போ நரகத்துக்கு. அவன் போனவன் பாதி தூரம் போயிட்டு திருப்பி வந்துட்டு, சார் நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டுமா, கேட்டுக்கப்பா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, நரகம் தீர்ப்பு கரெக்ட் தான், ஆனா எவனும் எனக்கு இயேசு பத்தி சொல்லலையே, யாராவது சொல்லி நான் ஏற்றுக்கொள்ளாம போயிருந்தா இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு. இப்ப நீங்க பரலோகத்துக்கு அனுப்பிச்சீங்க அந்த பிரதர், அவனும் நானும் 20 ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சோம், வம்பல மாட்டி விட்டாங்க அவனை, 20 ஒரே ஆபீஸ்ல உட்காந்து வேலை செஞ்சோம் பக்கம் பக்கமா. அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான், மனம் திரும்பினவன் தான், கைகூலி வாங்காதவன் தான், ஆனா ஒரு நாள் என்கிட்ட வந்து, அப்பா இயேசுதான் நியாய தீர்ப்புல நியாயாதிபதியா வரப்போறாரு, அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ ரட்சிக்கப்படுவேன், ஒரு நாள் அவன் சொல்லி இருந்தா இன்னைக்கு நான் இந்த நரகத்துக்கு போவனா? ஆண்டவருடைய கண்கள் சிவக்க ஆரம்பித்ததான். கூப்பிட அவனே நாரு, தோத்திரமே நின்னு போச்சு அவனுக்கு, வெறுத்து வெறுவிறுத்து முன்னாடி வந்து நிக்கிறான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்ட வாசத்தை, சாகவே சாவா என்று துன்மார்க்கனுக்கு நீ சொல்லாமல் அவன் செத்து போனால் அவன் ரத்த பழியை உன்னிடத்திலே கேட்பேன், ரட்சிக்கப்பட்ட உன்னிடத்திலே கேட்பேன், அபிஷேகிக்கப்பட்ட உன்னிடத்திலே கேட்பேன், இருபது வருஷம் கிறிஸ்தவன், 40 வருஷம் கிறிஸ்தவன், பரம்பரை கிறிஸ்தவன் சொல்றியே, உங்ககிட்ட கேட்பேன், இத்தனை வருஷமா உனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம், தாளந்துகளை கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம், ஒரு ஆத்மாவியாவது நீ ஆதாயப்படுத்திருக்கிறியா? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா, வெறுங்கையாய் உங்களுடைய சமூகத்திலே நான் கண்டுகொள்ளல் ஆகுமா, கரையேறி உமதண்டை வந்து நிற்கும் ரட்சகா. அந்த பாட்டில் அந்த வார்த்தை வருது, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெறுங்கையா நான் எப்படி போவேன், வெறுங்கையா ராஜாவை பார்க்க முடியாதே. ஒன்னு குறைந்தபட்சம் ரெண்டாவது இருக்கணும். மத்தேயு 25:30 வசனத்துல கர்த்தர் இந்த உதாரணத்தை சொல்றார், 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து வச்சவன் கொடுத்த மாதிரியே திருப்பி கொடுத்துட்டான், எஜமானுக்கு கோபம் வந்துருச்சு, பிரயோஜனம் இல்லாத இந்த வேலைக்காரனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல கொண்டு போய் தள்ளு என்று சொல்லி 30 வசனத்தில் அவர் சொல்லுகிறார். மத்தேயு 25:30 சொல்றார், பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்தவன் தாலந்து கொடுத்து இவன் அதை புதைச்சு வச்சிருக்கிறான்பா. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலேயே பரலோகம் வருவதை கர்த்தர் விரும்பல. என்ன நோக்கத்தோடு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார், மனம் திரும்புதலை கொடுத்தார், நீ என்ஜாய் பண்றதுக்கு மாத்திரமா? இல்லப்பா, நீ அனுபவிச்ச இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் நீ சொல்லணும். அதுக்குதான் உனக்கு 40வது வயசுல ரட்சிப்பை கொடுத்தார், 30வது வயசுல ரட்சிப்பை கொடுத்தார், 20வது வயசுல ரட்சிப்பை கொடுத்தார், 18வது வயசுல நீ மனம் திரும்பி இருக்கிற அந்த வயசுல இருந்து இப்ப உனக்கு என்ன வயசாகுது, இத்தனை வருஷத்துல நீ எத்தனை ஆத்மாவுகிட்ட நீ இயேசுவை பத்தி சொல்லியிருப்ப? வெட்கப்பட்டு போவ நியாய தீர்ப்புல சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னான், சுவிசேஷம் அறிவிக்கிறவன் அவன்தான் சரியான கிறிஸ்தவன். 5 காரியங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 1, மனம் திரும்பின கிறிஸ்தவன். 2, சரியான கிறிஸ்தவனுடைய அடையாளம், சாட்சி உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும். 3, சரியான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். 4, கொடுக்கிற கிறிஸ்தவனாக காணப்பட வேண்டும். அடுத்தது கடைசியாக சுவிசேஷ ஊழியம் செய்கிறவன், இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவன். இவன் பாஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, தியாலஜி செமினரி போகணும்னு அவசியம் இல்ல, நீ அனுபவித்த ரட்சிப்பின் சந்தோஷம் மற்றவருக்கு அறிவி, அந்த ரட்சிப்பை கொடுத்த இயேசுவை நீ அறிமுகப்படுத்து. இது எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம், எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம். இந்த 5 முக்கியமான காரியங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்குதோ அவங்க தான் சரியான கிறிஸ்தவர்கள், சரியான விசுவாசிகள். கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் நாம் பேசின கேட்ட இந்த காரியங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு ஜபத்தோடு நாம் கலந்து போகலாம். மனம் திரும்பின அனுபவத்தோடு நீ இருக்கிறியா? எத்தனை வருஷமா நீ ஆலயத்துக்கு போற, சபைக்கு போற, ஆனால் மனம் திரும்பின அனுபவனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இங்கேயே கண்ணை மூடி, ஆண்டவரே நான் பாவி, நான் மனம் திரும்பாமல் இருந்தேன், பேர் கிறிஸ்தவனாய் இருந்தேன், நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன், என்னுடைய செய்கைகளிலே நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னுடைய கண்களிலே பரிசுத்தமில்லை பாவம் செய்திருக்கிறேன், என்னுடைய கால்களிலே பரிசுத்தமில்லை பாவம் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட அந்த இடத்துக்கே நான் அடிக்கடி போக ஆசைப்பட்டேன், என் பாவத்தை நீர் கழுவ வேண்டும், என் கரங்களிலே என்னுடைய சிந்தனைகளிலே கூட தவறு உண்டு சுவாமி, என் சிந்தனை கழுவப்பட வேண்டும், ஜென்ம பாவி நான், தலையிலிருந்து கால் வரை என்னுடைய பாவத்தை கழுவ உம்முடைய ரத்தம் அல்லாமல் வேறு வழியே இல்லை, இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்ட அந்த வசனத்தின்படி உம்மை நான் விசுவாசிக்கிறேன், 2000 வருஷத்துக்கு முன்பு சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டது என்று நம்புகிறேன், என்னுடைய பாவம் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்படட்டும், நான் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.

ஒரு உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறோம் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவ

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே அமர்ந்திருங்கள் என்கிற தலைப்பிலே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் அனுபவம் ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமைதியாக அமர்ந்திருப்பது உங்களுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. அவரை நம்பி உங்களுடைய பாரத்தையெல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு சோஸ்திரத்தோடு இளைப்பாறுவது நீங்கள் அவரை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. மனித வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற அனுபவம் மிகவும் அவசியம். நம் அருமை ஆண்டவரும் கூட உங்களை அமர்ந்த தண்ணீர் கலண்டையில் நடத்துகிறார். அவசரமான இந்த உலகத்தில அமர்ந்திருக்க மனுஷனுக்கு விரும்புவதில்லை. எல்லா பாரங்களையும் தன்னுடைய தலையில தூக்கி போட்டு கொண்டு கவலைகளை சுமக்கிறவனாக இருக்கிறார். புதிதாக ஊழியத்துக்கு வந்த ஒருவர் தான் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் விவரித்துக் கொண்டு வந்தார். இந்த வாரம் நான் 5 பிரசங்கங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும், 3 திருமணங்களை நடத்தி கொடுக்க வேண்டும், அங்கே தேவ செய்தி கொடுக்க வேண்டும், இங்கே பிறந்தநாள் விழாவிலே பிரசங்கிக்க வேண்டும், நிறைய வியாதிஸ்தரை சந்திக்க வேண்டும், மேலிடத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற பல முகாம்களில் பிரசங்கிக்க வேண்டும் என்றெல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டே போனார். அங்கே இருந்த ஒருவர் அவரை பார்த்து, ஐயா, நீங்கள் இவ்வளவு கூட்டங்களை பேசிக்கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவதை கேட்க உங்களுக்கு நேரம் இருக்காதே என்று கேட்டார். இது அந்த இளம் ஊழியரை நோக்கி கேட்ட கேள்வி அல்ல. நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கப்படுகிற கேள்வியும் இதுதான். நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் இரவும் பகலும் இடைவிடாமல் ஊழியம் செய்தார். என்றாலும் கூட அவ்வப்போது ஜனங்கள் மத்தியிலிருந்து வேறுபட்டு பிதாவோடு கூட தனியே உறவாடுவதற்காக நேரங்களை அவர் வைத்திருந்தார். பிதாவை சந்திக்க தனியாக மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தனித்து ஜெபிக்கிற அந்த பழக்கமானது அவருடைய உள்ளான மனுஷனில் வல்லமையையும் பலனையும் புத்துணர்ச்சியையும் வேகத்தையும் தந்தது. வனாந்திரத்துக்கு சென்று பிதாவின் சமூகத்தில் அமர்ந்திருந்தார். கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று ஊக்கமாக ஜெபித்தார். அன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க நேரமில்லாதிருந்த மார்த்தாளை பார்த்து, இயேசு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கூறினார். இதை நாங்கள் லூக்கா 10 அதிகாரத்திலே காணலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். காலையில் எழுந்ததும் கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்று அமர்ந்து விடுங்கள். ஜோபே இதற்கு செவி கொடு. தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரிகைகளை தியானித்து பாரும் என்று ஜோபு 37 நாங்கள் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருடைய பாதத்திலே தரித்திருப்போம், அமர்ந்திருப்போம், காத்திருப்போம், ஜெபித்திருப்போம், விழித்திருப்போம், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக 24 மணி நேரங்களும் தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. ஆமீன்.

அற்புதமான இந்த தயவையும் எங்களுக்கு தாராளமாய் தருகிற தயாளன் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உமது ஸ்தானத்தை விட்டு நீர் எங்களுக்காக இறங்கி வராதிருந்தால்

கொடுத்தது அதிக நிச்சயம். உமது சிங்காசனங்களை நீர் எங்களுக்காக உதறி மனுஷனுக்காக நீர் மனு கோலம் எடுத்தது சர்வ நிச்சயம் ஆண்டவரே. அந்த இரக்கங்களை முன்னிட்டு உமது சன்னிதான தண்டையில வருகிறோம்ப்பா. எங்க நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தைகளாய் இருக்கும் பொழுதும் எங்கள் மேல் நிறைவாய் இருக்கிற தேவன் உமை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உமை சொந்தமாய் கொண்டது எத்தனை மேன்மை. உமது பார்வையில நாங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்காக பரிதவிக்க ஒருவர் உண்டு, எங்களுக்காக அழ ஒருவர் உண்டு, எங்களோடு கூட எங்க துக்கத்துல பங்கு கொள்ள ஒரு நேசர் என்றென்றேக்கும் எங்களோடு கூட உண்டு ராஜா. அதற்கு ஈடாய் உம்மோடு கூட உமது சிலுவையை சுமக்க நீர் எங்களுக்கு சாக்கியங்களை அநேக நேரங்களில் தருகிறீர். அதை நாங்கள் அப்பா பாரமாய் எண்ணாமல், அதை நாங்கள் கொள்ளையாடின பொருளாய் சந்தோஷமாய் கிடைத்தற்கரிய பொக்கிஷமாய் அந்த சிலுவைகளை சுமக்கிறதற்கு நீர் எங்களுக்கு கிருப பாராட்ட வேணுமாய் செவிக்கிற கர்த்தாவே. நாம் அறிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி நம்ம பாடப்போகிறோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்க உபத்திரவங்கள் ஏனென்றால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்துல வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. சோ எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நாம் அறிந்த அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.

மகிமை. நாம் கண்களுக்கு காணப்படுகிற காலம் உண்டு. சோர்ந்து போகாமல் நமக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றம் பார்க்காதபடி நமது பார்வைகளை தூரமாக்குவோம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த கானானின் வாழ்க்கைக்கு நேராக நமது கண்களை நாம் ஏறெடுத்து பார்ப்போம்.

நம்மை நெருங்கி நிற்கிற சுமைகள், நம்மை தாழ்த்துகிற எப்பேற்பட்ட நுகத்தடிகளாக இருந்தாலும் அதை பார்த்து ஆண்டவர் பிள்ளைகள் நீங்க சொல்லணும், நீ ரொம்ப நாள் என்கிட்ட உன்னோட காரியம் பலிக்காது, ரொம்ப சீக்கிரத்தில் ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்ய தீ விதிக்கிறவர். ஹல்லேலூயா. நான் படுகிற உபத்திரவங்கள்ல என்னோடு கூட உபத்திரவப்படுகிறவர் யார் தான்? ஆண்டவர் ஒருவர் தான். நம்ம செய்யற தப்புக்காக நமக்கு ஒரு காரியங்கள் வரும்பொழுது வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? செஞ்சல படு, சொன்ன பிச்சு கேட்கல உனக்கு, அப்போதான் புத்தி வரும். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. நம்ம பண்ண தப்புக்கு நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுதும் கூட நம்மை கண்ணீரை துடைத்து காயங்களை ஆற்றி தம்மோடு கூட ஆளுகை செய்ய நம்மை நியமிக்கிறவர் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம பாடலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்வில். எப்படியா? நான் அடிக்கடி சொல்லுவேன், மலைகள் விலகிறதுன்னா நான் மலை மாறி நம்பின மனுஷர் கைவிட்டுட்டாங்க, அவங்கள எப்படி நம்பினேன் நான்? ஆமாம், மலைகள் சமுத்திரத்தில் சாய முடியுமா? சாய்ந்து போகும். குன்றுகள் அசையுமா? அசையவே அசையாதுன்னு நினைப்போம், அதுவும் கூட அசையும். ஆனால் மாறாதது என் ஆண்டவருடைய இரக்கம். என் கரத்தை பிடித்த நாள் முதல் இதுவரை என்னை கைவிடவே இல்லை. அந்த தேவனை பார்த்து எல்லாருமாய் கரங்களை தட்டி நம்ம பாடலாமா?

நம்பிக்கை வேறு யார் மேலும் அல்ல, என் தேவாதி தேவன். என் நான் வாழ்வதற்கு அவர் போதும் எனக்கு. வேற எது

சில நேரங்களில் நிஜமாளுக்கும் தானா அப்படி ஆண்டவரை நீ தாங்கிக் கொள்ள வல்லவரா? இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பலத்தினால நீங்கள் நிற்கலை, உங்கள் சாதுரியத்தினால நீங்கள் வாழலை, உங்கள் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் இவ்வளோ பலனா இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தார். எத்தனை பேர் நம்ப முடியும்? சிங்கத்தை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சொன்னதாக எனக்கு ஒரு நினைவு. காட்டில் அதுக்கு பெருசாக வேட்டையாட மிருகங்களெல்லாம் கிடைக்காம அது அப்படி சோர்ந்து இருக்கும்பொழுது அப்படி பார்த்துட்டே இருக்குமா, இந்த முயல் இந்த குட்டி குட்டி அந்த விலங்குகள் எல்லாம் எல்லாம் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க இடத்துல திடீர்னு இந்த கிழச்சிங்கம் என்ன பண்ணோம்னா, ஏன்னா அதுக்கு வேட்டையாடுறதுக்கு தெம்பெல்லாம் குறைஞ்சி போயிருக்கும், ஆனால் பசி மட்டும் இருக்கும், வயசானாலும் பசிக்கும் இல்லை. அப்போ தன்னுடைய முழு பலத்தையும் கூட்டி தன்னுடைய அந்த இடிமுழக்கம் போன்ற தொண்டையினால பயங்கரமாக அப்படி கர்ஜிக்குமா, எனக்கு கர்ஜிக்க தெரியல, அதனால நான் கர்ஜிச்சு காட்டலை. நான் கர்ஜிச்சேன்னா அது சிங்கம் மாதிரி இருக்காது, அசிங்கமாயிடும். அப்போது பயங்கரமாக அது வந்து தன்னுடைய அந்த இடிமுழக்கம் போன்ற சத்தத்தை அது கர்ஜனை குடுக்கும் பொழுது அப்படி எக்கோ ஆகுமா அந்த அந்த காட்டுக்குள்ளே அப்படி. அப்போ இந்த பயந்த சுவாபம் உள்ள மிருகங்கள்லாம் என்ன பண்ணுமா, அப்படியே பேனிக் ஆகிடும், அதுக்கு ஓடவும் தெரியாது என்ன பண்ண தெரியும், அப்படியே பயந்து அப்படியே நின்றுமா, டவக்குன்னு பிடிச்சிக்குமாமா. சில நேரங்களில் நாம தான் யூதராஜ சிங்கத்தினுடைய குட்டிகளாக இருக்கணும். பிசாசானவனுக்கு என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கிறவங்க நோஞ்சா மாதிரி நிற்கக்கூடாது, நல்லா நெஞ்ச நிவர்த்தி உல. அதாவது அந்த காட்டில் எப்படி சர்வைவ் பண்ணுறதுனால நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு நரியோ கரடியோ வந்துருச்சுன்னா நம்ம வந்து குனியக்கூடாது, நம்ம கையில் பேக் ஏதாவது இருந்தால் அதை தலை மேலே வச்சு நல்லா எக்கி உன்னை விட நான் பெரியவன்ற மாதிரி காண்பிக்கணுமா. அது கொஞ்சம் மனுஷனை விட கொஞ்சம் அது நிமிந்து நிச்சுன்னா சில டைம் உயரமாக கூட இருக்கும். நான் உன்னை விட பெரியவன்ன்ற மாதிரி ஒரு பேகு ஹெல்மெட்டு எதையோ மேலே மேலே அடுக்கி எக்கி நிமிந்து நம்ம பெருசாக காமிக்கும் போது, ஓ நம்மளை விட இவன் கொஞ்சம் பெரியவனா அப்படின்னு அதுக்கு தோணுமாமா. அந்த மாதிரி சாத்தானுக்கு முன்பாக, போராட்டங்களுக்கு முன்பாக, பிரச்சனைகளுக்கு முன்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப குனிஞ்சு வளைஞ்சு கொடுத்து போகாமல் கொஞ்சம் நிமிர்ந்து நிற்க வேண்டும். அந்த தைரியம் எதுல தெரியும், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருவேளை நம்ம அப்படி தேஞ்சு போயிருந்தா கூட தொண்டை எப்படி இருக்கணும், தைரியமா கம்பீரமான சத்தத்தோட, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே, அதிகாரமா சொல்லுங்க.

அழகாத அந்த கிருபை என்றென்றேக்கும் நம்மை பின்தொடருகிற தேவனது கிருபை, அந்த கிருபை என்றென்றேக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உபாகமம் 28:8. 1563 ஜோசப் கரோ என்ற யூத ரபி எழுதிய சுல்ஹான் ஆரூக் என்ற புத்தகம் யூதர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டத்திட்டங்களை பற்றி கூறுகிறது. அது த கோட் ஆஃப் ஜூயிஷ் லா என்ற புத்தகமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதை எழுதிய யூத ரபி ஜோசப் கரோ ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை குறித்து இவ்வாறு கூறியுள்ளார். ஒரு மனிதன் தன் வாழ்வாதாரத்திற்காக கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும். அவன் வாழ்க்கைக்காக வேலை செய்யலாம், ஆனால் அவன் வேலை செய்வதற்காக வாழக்கூடாது. ஒரு யூதன் காலை எழுந்ததும் மோசே எழுதிய ஆகமங்களில் இருந்து வாசித்து பின் தன் வேலைக்கு ஆயத்தமாகி செல்ல வேண்டும். அவன் தோரா எனப்படும் மோசேயின் ஆகமங்களை வாசித்தும் தன் வேலையை சரிவர செய்யாவிட்டால் அவன் தோராவை வாசித்ததால் கிடைக்கும் பலனை இழந்து போவான். வேலை செய்யாத சோம்பேறியாய் அவன் இருந்தால் அவனுக்கு நிச்சயம் வறுமை வரும். தன்னை உண்டாக்கின தேவனுடைய கற்பனைகளை மீறுகிறவனாக அவன் கருதப்படுவான். இருந்த போதிலும் ஒரு மனிதன் தன் வேலையை முதலானதாகவும் முக்கியமானதாகவும் மாற்றிவிடக் கூடாது. வேலை என்பது நம்முடைய வாழ்வில் தேவனுக்கு அடுத்ததாக இரண்டாவது நிலையில் தான் இருக்க வேண்டும். அந்த மனிதனுடைய தோரா எனப்படும் மோசேயின் ஆகமங்கள் அவனுடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தோராவை முதலாவதாகவும் தன் வேலையை இரண்டாவதாகவும் வைத்து செயல்பட்டால் அவன் தேவனுக்கு உண்மையுள்ள மனுஷனாக இருப்பான் என்று எழுதியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக உழைக்க வேண்டும். ஒருவனுக்கு வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலே எழுதியுள்ளார். அதே நேரம் நாம் நம்முடைய வேலைக்கு தேவனை விட முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வில் தேவனும் அவர் அருளிய வேதமும் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வந்து ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவோடு தங்கியிருந்தார். அவர்கள் இருவரும் கூடார வேலை செய்கிறவர்களாயிருந்தார்கள். பவுல் தானும் கூடார வேலை செய்கிறவரானபடியால் அவர்களோடு சேர்ந்து வேலை செய்தார். அவருக்கும் அவரோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது என்று பவுல் கூறியுள்ளார். பவுல் அப்போஸ்தலன் கூடாரம் செய்யும் வேலையை ஒருபுறம் செய்தாலும் தேவனுக்கடுத்த காரியங்களே பவுலின் வாழ்க்கையில் பிரதானமாக இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்பினாலும் நம் வேலைகள் பிரதானமானதாக மாறிப்போகிறது. ஆனால் தேவனை விட நம் வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடாமல் தேவனை நமது பிரதானமான இடத்திலே வைத்தால் தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நாம் கையிடும் வேலைகளில் நமக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் தங்கள் வேலைகளிலும் சிறந்திருக்க தேவன் உதவி செய்வார். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு கூட வராமல் வேலை செய்து பொருள் சம்பாதிக்கிற மற்றவர்களை விட தேவனை தேடுகிற உங்களுக்கு தேவன் அதிகமான உயர்வுகளையும் மேன்மைகளையும் தருவார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த வேலையை உதாசீனப்படுத்தாமல் சுறுசுறுப்பாகவும் உண்மையாகவும் செய்வோம். தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். அப்பொழுது தேவனும் நம்மை முதலிடத்துக்கு கொண்டு வருவார்.

எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பெற்றன தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலேயே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருடைய பிதாவாயிருப்பேன் அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னதுண்டார். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவுள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுக்களாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரன் நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தில் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரிகைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், ஒரு சால்வையை போல அவளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் அவர் சொன்னதுண்டா? இரட்சிப்பை சுதந்திரிக்க போறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும் பணிக்கு அவர் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா?

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 14:11 நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போம். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இப்போ பவுல் இங்கே சொல்லிட்டு வரார் விசுவாசத்தை குறித்து, அந்த சகோதரர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் கொஞ்சம் ஒரு ஜென்ரல் அட்வைஸ் கொடுத்துட்டு வராரு. 14 ஒருத்தர் ஒருத்தரை சகோதரனை என்ன செய்கிறாங்க, குற்றவாளி என்று தீர்க்காத அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இந்த 11 இப்படியாக சொல்கிறார். அந்தப்படியே முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், எல்லா முழங்கால்களும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது சொன்னது யாருன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது என்றார். இது எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, எந்த தீர்க்க தரிசியினால் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45:23 இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. ஏசையா 45:23, முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்றார். பாருங்க, இங்கே ஏசையா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே, பல வருஷங்களுக்கு முன்பாக, 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த வார்த்தை ஏசாண்டவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது. எப்படி நிறைவேறியது என்று பார்த்தால்னா, பவுல் இங்கே இன்னொரு இடத்துல இதை பற்றி குறிப்பிடுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 பார்த்திங்கன்னா தெரியும், 8 வாசிப்போம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்பிடிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, அவர் தாழ்த்தினதுனால தேவன் அவரை என்ன செய்கிறாரோ எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்தி, இயேசு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு என்ன செஞ்சாராம், மேலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான எல்லாரும் முழங்கால் முடங்கும்படிக்கு அவர் என்ன செஞ்சாராம், மேலான நாமத்தை தந்தறினார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாகும், எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமத்தை அவருக்கு தந்தறினார். அப்போ நாவுகள் அறிக்கையிடும்படியாகவும் முழங்கால்கள் முடங்கும்படியாகவும் இந்த ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டது ஏசாண்டவுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. பவுல் வந்து பிலிப்பியிலும் இதை குறிப்பிட்டிருக்கிறார், இங்கே ரோமர்லையும் இதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு, ஆதலால் நம்மில் ஒவ்வொரு, இந்த ரோமர் 14:11-13 நாம் படிக்கிறோம், ஆதலால் நம்மில் ஒருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். ஒவ்வொருத்தவனும் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கிறோம், நம்மளை குறித்து தான் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம மனைவியை குறித்தோ நம்ம பிள்ளையை குறித்தோ நம்மக்கிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்க மாட்டார். உன் கணக்கு என்ன இன்னைக்கு, என்னது பரலோகத்தில் போய் உன் கணக்கு என்னன்னு தான் ஆண்டவர் கேட்பார். நீ ஒழுங்காக ஜெபிச்சியா, நீ ஒழுங்காக வேதம் வாசிச்சியா, நீ ஒழுங்காக நான் சொன்ன மாதிரி கீழ்ப்படிந்து நடந்தியா அப்படின்னு தான் கேட்பார். நம்ம பிள்ளைகிட்ட போய் உங்கள் அப்பா ஒழுங்காக நடந்தாரா, உங்கள் அம்மா நடந்தாங்களான்னு பிள்ளைகிட்டையும் கேட்க மாட்டார். அம்மாகிட்ட வந்து பிள்ளைங்களை பற்றியும் கேட்க மாட்டார், புருஷனை பற்றியும் கேட்க மாட்டார். யாரை யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள தான், அதுதான் சொல்கிறார். அதெல்லாம் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிப்பான். நம்மளை குறித்து அந்த கணக்கை நம்ம தான் ஒப்புவிக்கணும், அடுத்தவங்களை குறித்த கணக்கு நம்ம ஒப்பிக்கணும் அவசியம் கிடையாது. அதையும் கேட்கவும் மாட்டார் நம்ம ஆண்டவர், ஜென்டில் ஆண்டவர். நம்மளை குறித்தான் இப்படி இருக்க, அதுக்கப்புறம் தான் சொல்கிறார் 13, இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. இந்த வார்த்தை இன்றைக்கி நம்ம செய்கிறோமா கீழ்ப்படுகிறோமா? எடுத்த எடுப்புக்கு எல்லாரையும் குற்றவாளியன் தான் தீர்த்துட்டு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி சபை மக்களே, சபையில் இருக்கிறவங்களே குற்றவாளின்னு தீர்க்குறோம். இந்த சபை அந்த சபையை குற்றவாளின்னு தீர்க்குது, இந்த ஊழியக்காரங்க அந்த ஊழியக்காரங்களை குற்றவாளின்னு தீர்க்குது. அவன்லாம் சரியில்லை, இவன்லாம் சரியில்லைன்னுட்டு இன்றைக்கி எவனுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் குற்றம் பாட்டிகிட்டு இருக்கிறோம். அன்பாவில்லை, இங்கே தேவன் தெளிவாக சொல்கிறார், இனிமேல் ஒருவரையும் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்றே தீர்மானித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி ஒரு தீர்மானத்துக்கு வரணும். இன்றைக்கி நம்ம வேலையை நான் பார்க்க போகிறேன், என் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயில் 7, அவன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாருங்கள், அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட நீங்கள் வகை தேடாதீர்கள்னு சொல்கிறார். நீ அவனை திருத்துறதுக்கோ அவனை நீ போய் அவன் கண்ணில் இருக்கிற தூசையோ துரும்பையோ எடுத்து போகிறதுக்கு நான் வகை பார்க்கட்டுமா அப்படின்னு நீ கேட்காதன்றார். உன் கண்ணில் இருக்கிறத உத்தரம் அப்படின்னு சொல்கிறார். அவன் கண்ணில் இருக்கு தூசுன்னு சொல்கிறார். உத்தரத்துக்கும் தூசுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறோம் நம்ம. நம்ம கண்ணில் உத்தரம்னா இவ்வளோ பெரிய வாரம் மாதிரி இருக்குதான். உத்தரம் என்பது வாரைக்கு சமம், தூசு என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு தூசுக்கு சமம். அடுத்தவன் கண்ணில் தூசு இருந்தால் உனக்கு அது எப்படி இருக்குது, உத்தரம் மாதிரி தெரியுது. உன் கண்ணில் உத்தரம் இருக்க உனக்கு தூசு மாதிரி தெரியுது. அதே போல் தான் எனக்காக இருந்தாலும் உனக்காக இருந்தாலும். அன்பானில் இதெல்லாம் நாம் உணர வேண்டும். உணர்ந்து உள்ள கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். நாம் நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய கால்கள் யாருக்கு முன்பாக முடங்குகிறது? முழங்கால் ஆண்டவருக்கு முன்பாக முடங்குறது. அவருக்கு முன்பாக நம்முடைய அவருடைய நாமத்தை வாயால் என்ன செய்கிறோம், அறிக்கை எடுக்கிறோம். அப்போ அதான் சொல்கிறார், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயால் வருமா? ஒரே ஊற்றுக்கண்ணிலேருந்து தித்திப்பான தண்ணியும் கசப்பான தண்ணியும் வருமா? வராது. அப்போ நீ முழங்கால் படியிட்டு ஆண்டவரை துதிக்கிற வாயால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அடுத்த சகோதரனை என்ன செய்கிற, தூஷணமாக பேசுகிறியே, அது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்றார். இன்றைக்கி இதெல்லாம் தெரியாமலே நம்ம பேசிடுறோம். இதெல்லாம் தெரியாமலே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கையில் அநேக பாவங்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். அன்பானில் இன்றைக்கி ஆண்டவர் அழகாக சொல்கிறார், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் என்றார். இன்றைக்கி அத்தனை முழங்காலும் இயேசு ஆண்டவருக்கு முன்பாக முடங்கி கொண்டிருக்கிறது. நாவுகள் இயேசுவை அறிக்க, அது பாக்கியமுள்ள நாவு, பாக்கியமுள்ள முழங்கால். இன்றைக்கி பாருங்கள், பிசாசு நீ முழங்காலில் நீ நின்னா பிசாசு பயப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கி எதுக்கு பயப்படுறானோ பயப்படலையோ தெரியாது. ஆனால் நீ நானும் முழங்கால் முடக்கி இயேசு ஆண்டவருடைய நாமத்தை வாயால் சொன்னாலே போதும், பிசாசு நடுங்குகிறான் என்று பார்க்கிறோம். பரலோகத்தில் இன்றைக்கி ஆண்டவரை அப்படி தான் தேவ தூதர்கள் முழங்கால் முடங்கி என்ன செய்கிறாங்களாம், பணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்றைக்கி பூலோகத்துலேயும் அப்படியாக நாம் முழங்காலில் முடக்கி ஆண்டவருடைய நாமத்தை நான் அறிக்கேட்டோம்னா நரகம் நமக்கு நம்மை பார்த்து நடுங்குகிறது என்று பார்க்கிறோம். முழங்காலுக்கு நிகர் எந்த ஒரு வெப்பனும் இல்லை. நீ உடனே நீ சரண்டாய், பிசாசு உன்னை விட்டு போயிடும். அதனால எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன். நான் தற்கொலை ஆவி பிடிச்சி தற்கொலை பண்ணி கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்லி 3 நாளாக தீர்மானித்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போகும்போது என்னுடைய சகோதரி அக்கா வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறேன். அங்கே போனோடனே அது சொல்லிச்சு, போய் எதுக்கும் ஜெபம் பண்ணிப்பார் அப்படின்னுச்சு. நான் ரொம்ப திட்டிட்டு எமோஷனலாக திட்டிட்டு அவங்கள வந்து அடுத்த ரூமில் பார்க்குறோம், ஒரு பைபிள் இருக்குது. சரி, ஜெபந்தான் பண்ண சொல்லிச்சு, நமக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குதே, சாவ போகிறோம் நாளைக்கு. சரி, அது சொன்ன மாதிரி ஜெபந்தான் பண்ணுமேன்னு முட்டி போட்டு பைபிளை வச்சுட்டு சும்மா முட்டி போட்டோம். அவ்வளோதான், ஏசு வேணும்னு கூட சொல்லலை. அந்த முட்டி போட்ட அடுத்த செகண்டு என் மேலேருந்து ஒரு கருத்த உருவம் ஏந்திரிச்சு நின்றுட்டு என்னை முறைச்சி பார்க்குறத நான் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன். இதெல்லாம் கற்பனைலாம் கிடையாது, கனவுலாம் கிடையாது, நினைவில் செய்கிறேன். 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணி வாக்கில் இருக்கும். அப்படியே நின்று பார்க்குது, நல்ல கருத்த உருவன் அப்படியே நின்று முறைச்சி பார்க்குது. நான் பயந்து போய் திரும்பி பார்த்தா அதை பார்க்குறேன் நான், அது என்ன பார்க்குது அன்பான்? இல்லையே, முழங்கால் முடங்கி இயேசுவேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு எனக்கு

விட்டு எட்டக்க வந்தது. அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. அது நான் என் கண்ணால் பார்த்தேன், அது போனதையும் பார்த்தேன், நின்று முறைச்சதையும் பார்த்தேன், அது ஆவியாக போய் அப்படி போனதையும் பார்த்தேன். அதன் பிறகு தான் எனக்கு நல்ல புத்தியே வந்தது. சரி ஊருக்கு போயிடுவோம், மனைவி என்ன சொன்னால் ஒரு சின்ன வார்த்தை தானே சொன்னால் அதை நம்ம மன்னிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். அதன் பிறகு ஜீவனை ஆண்டவர் கொடுத்து உங்கள் முன்னாடி ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். அப்போ முழங்காலுக்கு நிகர் எதுவுமே இல்லை. பிசாசு நடுங்கணும் அப்படின்னாக்கா நீ முழங்காலில் நில்லு, நல்ல நேர்முட்டி. எனக்கு உண்மையிலே நான் அறிஞ்ச வகையில் நான் இந்த ஆர்சிக்காரங்க ஜெபிக்கிறத ரொம்ப நான் மனமகிழ்ச்சியாக பார்ப்பேன், ரசித்து பார்ப்பேன். அந்த ஆர்சி கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் பார்த்தாப்புல நேர்முட்டியில் தான் நிற்பாங்க. நம்மள மாதிரி இந்த ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிட்டு இந்த பெந்தகோஸ் சபையில் நானும் பார்த்துருக்குறேன், எல்லாம் இந்த அறமுட்டி காமுட்டி முக்கா முட்டி இப்படி பார்த்துட்டு இந்த புழுக்கு முட்டிலாம் போட்டுட்டு தான் உக்காந்துட்டு ஜோம் பண்ணுறாங்க. நேர் முட்டியில் யாரும் நின்று ஜோம் பண்ணுறது கிடையாது. அன்பால் அந்த நேர் முட்டி முழங்கால் முட்டங்கிய ஆண்டவர்கிட்ட ரெண்டு கரத்தை நோக்கி ஆண்டவரே இயேசுவேன்னு அந்த அவருடைய நாமத்தை நம்ம வாயால் அறிக்கை பண்ணி முழங்கால் முடங்கினோம்னா அதுக்கு உண்டான வேல்யூவே தனி தாங்க. விசாசு நடுங்கும். ஒரு ஊழியக்கார் இப்படியே எழுதியிருக்கிறார், பிசாசு என்கிட்ட நடுங்கினா முழங்கால் பிசாசு சொல்லுமா, ஐயோ அவன் முழங்காலில் நின்றுட்டான், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அவன் முழங்காலில் நின்றுட்டான், முழங்காலில் நின்றுட்டான் அப்படின்னு அலறிக்கிட்டு ஓடுமா பிசாசு. அன்பான்லே அந்த முழங்காலுக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது. இன்றைக்கி நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? பேதுரு இதை நினைக்கும் பொழுது, முழங்காலை குறித்து நான் தியானிக்கும் பொழுது பேதுரு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவார். பேதுருனுடைய முழங்காலில் கோவலை தள்ளி நடக்குமா, கோவல் இந்த ஒட்டகத்துக்கெல்லாம் முட்டியில் பார்த்தீங்கன்னா கர்ணம் கரேல்னு கோவலை தள்ளி இருக்குன்னு சொல்லுவாங்க, காப்பு காய்ச்சி இருக்கும், அதுதான் கோவலை தள்ளுறது. இன்றைக்கி உங்கள் முட்டியெல்லாம் நீங்களே எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், யார் முட்டியிலையாவது கோவலை தள்ளுற மாதிரி நம்ம முட்டி போட்டு ஜெபிக்கிறோமா? எல்லார் முட்டியும் சாப்பிட்டா தான் இருக்கும், யார் முட்டியும் கரண்டு பிடிச்சி இன்றைக்கி அந்த காப்பு காய்ச்சி அப்படி அந்த கோவலை தள்ளுற அளவுக்கு இருக்காது. அம்மாவிலே பேதுருனுடைய முட்டி அப்படி கோவலை தள்ளி இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் அழு ஆண்டவரை, என் முட்டியில் அந்த அளவுக்கு நான் முழங்காலில் நிற்கணும் ஆண்டவரை, முட்டி கோவலை தள்ளுற அளவுக்கு நான் நிற்க, அந்த மாதிரி நீங்கள் நின்று பாருங்கள். நீங்கள் முட்டி போட்டாலே பிசாசு நடுங்குவான், உன் கிட்டக்கு வரமாட்டான். நீங்கள் ஜெபத்தை ஜெபம், உங்கள் ஜெபம் பலிக்கும், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவருடைய வாயிலால் அந்த வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது நரகமே பயப்படும், பரலோகம் தலை வணங்கும். அதனால இன்றைக்கி நம்ம முழங்காலுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. இந்த முழங்காலினுடைய வல்லமையை நம்ம அறியாதபடிக்கு இருக்கிறோம். தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் உனக்கு சோதனை வந்துருச்சா, பிரச்சனை வந்துருச்சா, கவலை வந்துருச்சா, வியாதி வந்துருச்சா, எதாக வந்தாலும் சரி தான், நீ சோர்ந்து போய் உக்காந்துட்டுருக்காது. அந்த நேரத்தில் உன் முழங்கால முடங்கு. ஆனால்தான் எபிரேயரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. எபிரேயர் 12 12 வசனத்தை பாருங்கள், ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தின்னு சொல்கிறார். முடமாய் போகிற முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். நீ உனக்கு சிச்சை வருதா, உனக்கு சோதனை வருதா, இதை நீங்கள் படித்து பாருங்கள். வீட்டில் எபிரேயர் 12 படித்து பாருங்கள். நான் திரும்ப திரும்ப அதை படிப்பேன், 5 படித்து பாருங்கள். அந்தியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இன்றைக்கி ஒரு சோதனை பிரச்சனை வருதா, உனக்கு கஷ்டம் வருதா, நம்ம சோர்ந்து போகிறோம். இதுதான் பிசாசுடைய தந்திரம், சோர்வை கொண்டு வந்து உன்னை முடங்க வைக்கிறான், உன் முழங்கால முடங்க வைக்கிறான். உன் முழங்கால் ஆண்டவருக்கு நேராக நிமிர முடியாதபடிக்கு அதை என்ன செய்கிறான், என்னத்தான் ஜெபித்தோம், போ, என்ன ஜெபிச்சு என்ன புண்ணியம், எல்லாம் கஷ்டத்து மேலே கஷ்டம்தான் வருது, ஜெபிக்க ஜெபிக்கதான் எனக்கு சோதனை மேலே சோதனை வருதுன்னு சொல்லி நாம் அந்த ஜெபத்தை நாம் தள்ளி போடுவதாக இருக்கிறோம். அன்பாலே இன்னைக்கு சோதனை எது வந்தாலும் அதை சிற்சையை நீ சகிக்க கற்றுக்கொள், அதான் சொல்றாரு 11 வசனம் பாருங்க, எபிரேயர் 12:11, எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆமாம் அன்பானுள்ள, இன்னைக்கு உனக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் உனக்கு துக்கம்தான் வரும், எனக்கும் துக்கம்தான் வரும், சோர்ந்து தான் போவோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, ஆகிலும் பிற்காலத்திலே அது பழகினவருக்கு அது நீதியான பலனை சமாதானத்தின் பலனை தரும்னு சொல்கிறார். அதனால் தான் அடுத்த வார்த்தை சொல்கிறார், ஆகையால் இந்த சோதனையை பார்த்து நீ சோர்ந்து போகாத மகனே மகளே, இந்த சோதனை வேலையில் தான் நீ என்ன செய்யணுமா, முழங்காலையும் தளர்ந்த கைகளையும் என்ன செய்யணுமா,
திரும்ப நிமர்த்தனம் அப்படி.

இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி நிமித்தி வெற்றியை பார்த்துருக்குறோம். அதுமாதிரி எனக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அழுதுட்டு உட்காந்து மாட்டேன், முழங்காலில் போய் நின்று நல்ல நேர்முட்டி போட்டு கையை தூக்கி ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிடும். அப்போ அந்த சோதனை, அந்த பிசாசனுடைய கிரியை எல்லாமே நம்மளை விட்டு அகன்று போகும். இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பாக உங்கள் முழங்காலை முடங்க கற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை விரித்து ஆண்டுடைய நாமத்தை அறிக்கையிட கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றிலிருந்தும், சோதனை எல்லாவற்றிலிருந்தும், பிசாசின் கிரியிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்மா, ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக முடங்கும் என்றும், நாவுகள் யாவும்மை அறிக்கை பண்ணும் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில், இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நாங்கள் சோதனையை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு திரும்ப எங்கள் முழங்காலை நிமிர்த்தி ஆண்டவரே உமக்கு நேராக உம்முடைய ஆண்டவரே எங்கள் நாவுகளை அறிக்கையிட்டு ஆண்டவரே நாங்கள் சகோதரர்களுக்கு விரோதமாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டாமல் ஆண்டவரே முழங்காலில் நின்று ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போது எல்லா சோதனையிலேருந்து, எனக்கும் வேதனையிலேருந்து, பிரச்சனையிலேருந்து, கஷ்டத்திலேருந்து எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாச ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே, நாவுனால அறிக்கையிடுவர்களாய் எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.

கிரியைகளை செய்த ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கிறது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: சாராவுக்கு மூன்று பிள்ளைகள். இன்று மூவருமே நல்ல காரணங்களுக்காக வெவ்வேறு இடங்களுக்கு வீட்டை விட்டு சென்று விட்டார்கள். ஒருவன் மேல் படிப்பிற்காக தூரமாய் சென்று விட்டான். மகளுக்கு திருமணமாகி தன்னுடைய கணவரோடு சென்று விட்டாள். அடுத்த பையனும் தன்னுடைய வேலைக்காக மற்றும் ஒரு ஊரில் தங்கி பணி செய்கிறான். ஆனால் சாராவுக்கு எப்பொழுதுமே மூன்று பேரை குறித்தும் ஒரே கவலை. கடவுளே, நான் இல்லாமல் எப்படி அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சமாளிப்பார்கள் என்பதுதான் அவளுக்கு இருந்த பாரம். தாய்மை என்பது இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு வரும் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருந்தாள். இப்பொழுது என் வீட்டைப் போலவே என்னுடைய வாழ்க்கையும் வெறுமையாகிவிட்டதே என்பதுதான் அவளுடைய கவலை. அமர்ந்திருந்தவள் எழும்பி சென்று தன்னுடைய தோட்டத்தில் செடிகளில் காய்ந்து தொங்கிய இலைகளை ஒவ்வொன்றாக அப்புறப்படுத்தினாள். வீட்டின் முன்பக்கம் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சிறிய தொட்டிகளில் தண்ணீர் வெளிவருவதற்காக செய்யப்பட்டிருந்த மண் தொட்டிகளினுடைய ஓட்டைகளில் செடிகளின் வேர்கள் வெளியே வந்து கொண்டிருந்ததை கவனித்தாள். அதை குறித்து தான் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு உண்டாயிற்று. அந்த சிறிய தொட்டியை எடுத்துக்கொண்டு போய் தோட்டத்திலிருந்து அந்த பழைய மேசையின் மேல் தலைகளாக வைத்து மெதுவாக தட்டினாள். 1, 2, 3 என்று 3 வரை தட்டியதில் அந்த முழு செடியுமே அவளுடைய கரத்தில் வந்துவிட்டது. அப்படியே அதை மேஜை மேல் வைத்துவிட்டு ஒரு சுத்தியலை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பழைய தொட்டியை சிறு சிறு துண்டுகளாக உடைத்தாள். புதிதாய் வாங்கி வைத்திருந்த மற்றும் ஒரு பெரிய மண் தொட்டியில் அடியில் அந்த துண்டுகளை போட்டு சிறிது புதிய மண்ணும் உரமும் கலந்து அந்த தொட்டியிலே போட்டாள். அதற்கு மேல் அந்த சிறிய தொட்டியிலிருந்து எடுத்த செடியை மத்தியில் வைத்து சுற்றி மண்ணை நிரப்பி செடியை நேராக நிற்கச் செய்தாள். இந்த செயல்களையெல்லாம் அவள் செய்யும் பொழுது தன்னுடைய தாயை எண்ணி பார்த்தாள். எப்படி சிறிய தொட்டியிலிருந்து செடிகளை பெரிய தொட்டிக்கு மாற்றுவது என்பதை அவளுடைய தாய்தான் அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாள். பழைய உடைந்து போன சிறிய தொட்டியை கூட எப்படி பயனுள்ள வகையிலே தோட்டக்கலையில் பயன்படுத்தலாம் என்பதையும் தன்னுடைய தாயே கற்றுக் கொடுத்தாள் என்பதை நினைத்து பார்த்தாள். இப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அவள் எண்ணி பார்க்கும் பொழுது தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டாள். ஆம், என் பிள்ளைகளும் வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் வளர்ந்த இந்த சிறிய வீடு அவர்கள் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் இங்கே ஓடி ஆடி இருந்த காலங்களின் எண்ணங்கள் நறுமணமாய் அவளுடைய உள்ளத்தை நிரப்பியது. இந்த வீட்டில் அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு பயனளிக்கும் என்பதை எண்ணி பார்த்தாள். ஆம், எனது பிள்ளைகளும் புதிய இடத்தில் புதிய விதமாய் வளர்ச்சி பெறுவார்கள். நான் அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வதும் அவர்களுக்காக இப்பொழுது கடவுளிடம் வேண்டிக் கொள்வதுமே தன்னுடைய பணி என்பதை உணர்ந்து மன அமைதி பெற்றாள். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதமாய் வளர்க்கும் பொழுது அவர்கள் முதிர் வயதிலும் அதை விட்டுவிடாமல் பின்பற்றுவார்கள் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு நல்ல நம்பிக்கை. இன்று கவனத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய குணநலங்களையும் வீட்டு வேலைகளையும் கற்றுக் கொடுப்போமா?

எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு எழுதியிருக்கிறதே, இட் இஸ் ரிட்டன். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 4:11 இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் மறுமொழியாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த நாளின் மனந்த வசனம் நாம் வாசித்த பகுதியிலே உள்ள 4, 7, 10 வசனங்கள். எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே. இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன். நாம் பாவத்தில் விழும்போது பிற நபர்கள் மீது பழி சுமத்துகிறோம், ஏதோ காரணங்களை சொல்லுகிறோம். கிறிஸ்தவர் பலர் தோல்வியிலேயே வாழ்வது இதனாலேயே. தனது தோல்விக்கு ஆதாம் இதையும் அதையும் சாக்குப்போக்காக சொன்னான். அதைவிட பாதகமான சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவோ வெற்றி கண்டார். பொதுவான சாக்கு போக்குகள் இரண்டை நாம் இன்று கவனிப்போம். ஒன்று, எனக்கு அது தெரியாது, அறியாமை என்று நாம் சொல்லிவிடுகிறோம். இக்னரன்ஸ் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். ஆதாம் ஏவாளுக்கு தேவ கட்டளை மிகவும் தெளிவாயிருந்தது. அதற்கு வியாகியானமே தேவையில்லை, அது எளியது, குறிப்பானது. ஆண்டவர் என்ன சொன்னார், எல்லா விருட்சங்களையும் நீங்கள் புசிக்கலாம், இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்காதிருங்கள் என்று சொன்னார். அதற்கு விளக்கமோ வியாக்கியானமோ தேவையே கிடையாது. என்றாலும் அவர்கள் தவறினர். ஆனால் கல்லை அப்பமாக்க கூடாது என்றோ, கோபுரத்திலிருந்து குதிக்க கூடாது என்றோ பிதாவானவர் இயேசுவுக்கு சொல்லியிருந்ததாக தகவல் இல்லை. அப்படியானால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய பிசாசு தூண்டினானே, இயேசு அவனை எப்படி மேற்கொண்டார்? அவர் திருவசனத்தின் தத்துவங்கள் மீது செயல்பட்டார். He acted on the principles laid down in God's word. அவர் தேவ நோக்கத்தை தெளிவாக புரிந்திருந்தபடியால் தேவ திட்டங்களை ஒன்றுமில்லாமல் சிதறடிக்க செய்யும் சத்ருவினுடைய வலைகளை அவர் எளிதாய் அடையாளம் கொண்டு அவற்றிற்கு தப்பிவிட்டார். கல்லுகளை அப்பமாக்க வந்த முதல் சோதனையில் அவரது குமாரத்துவத்திற்கும் வசனத்தின் குறைவின்மைக்கும் ஒரு சவால் வந்தது. மேலிருந்து குதிக்க சொன்ன இரண்டாம் சோதனையில் பகட்டுக்கும் கடவுளை பரீட்சிக்கவும் அழைப்பு வந்தது. மூன்றாவது சோதனையில் மேன்மைக்கு குறுக்கு வழியை பிசாசு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான். ஐயோ, எனக்கு தெரியாது, எனவேதான் விழுந்தேன் என்று ஒரு நாளும் சொல்ல வேண்டாம். தேவன் தமது சத்தியத்தை முதலாவது நமது இருதயங்களில் வைத்துள்ளார், போதுமான மறைநூலை கையில் தந்துள்ளார். மட்டுமல்ல, நமக்குள் இருக்கும் ஆவியானவர் எதை ஏற்க வேண்டும், எதை எதிர்க்க வேண்டும் என்று போதித்த வண்ணம் இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திற்கும் தனித்தனியே ஒரு கட்டளை தேவையில்லை. எனவே அறியாமை
என்ற ஒரு வார்த்தை சொல்லி அதை ஒரு சாக்கு போக்காக காட்டுகிற பழக்கத்தை நாம் நிறுத்துவோம். இரண்டாவது, நாம் பொதுவாக சொல்லுகிற ஒரு சாக்கு போக்கு, அடுத்தவர், மற்றவர், அவர்தான் நான் இந்த பாவத்தை செய்ய காரணமாக இருந்தார் என்று சொல்லிவிடுகிறோம். Tempters are no excuse. விலக்கிய கனியை புசித்தாயோவென தேவன் ஆதாமை கேட்டபோது அவன் பழியை தன் மனைவி மீது போட்டு விட்டான். This is what is called blame shifting. இயேசுவுக்கு மிக வலுவான சோதனை ஒன்று அவருக்கு நெருங்கிய சீடனாகிய பேதுரு மூலம் வந்தது. எருசலேமில் தாம் எவ்விதமாய் பாடுபட்டு கொல்லப்பட வேண்டும் என்று இயேசு முன்னறிவித்துக் கொண்டிருக்கையில் பேதுரு, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே என்று அவரை கடிந்து கொண்டான். சிலுவையை தவிர்க்க சத்ருவின் தந்திரத்தை இதில் அடையாளம் கண்ட இயேசுவோ பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லிவிட்டார். தனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு சீடன் சொன்னான் என்பதால் நொடிப்பொழுதும் இயேசு அப்படிப்பட்ட காரியத்தை மதித்தார் இல்லை. ஏவாள் அந்த பழத்தை ஆதாமிடம் கொடுக்கையில் இதைத்தான் அவன் செய்திருக்க வேண்டும், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல வேண்டியவன், அருகில் வா சாமந்தியே என்றானோ? நாம் உயிருக்குயிராய் நேசிப்பவரிடமிருந்தும் நமக்கு சோதனை வரலாம். சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்தும் சோதனை நம்மை சந்திக்கலாம். The most unexpected person and the most unexpected place may be the source of our temptation. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே என்று நீதிமொழிகள் 1:10 வாசிக்கிறோம். அடுத்த முறை உங்களுக்கு ஒரு சோதனை வரும் பொழுது அங்குமிங்கும் திரும்பாமல், எனக்கு தெரியாது என்று சொல்லாமல், அடுத்தவர் மீது பழி போடாமல், எழுதியிருக்கிற திருவார்த்தைக்கு அடிபணிந்து, வார்த்தைக்கு வெளியே இடதுபுறம் வலதுபுறம் நான் செல்ல மாட்டேன் என்று உங்களுக்கென்று ஒரு வரப்பையும் வரம்பையும் நீங்கள் வைத்துக்கொண்டு, தேவகுமாரன் பிசாசினுடைய அடுத்தடுத்த சோதனைகளை எப்படி மேற்கொண்டார் அப்படி நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அவர்தாமே சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து எல்லா விதங்களிலும் எங்களைப் போல சோதிக்கப்பட்டாலும் எழுதியிருக்கிற உம்முடைய திருவசனமாகிய பட்டயத்தை கொண்டு பிசாசை அவர் தாக்கி வெற்றி மேல் வெற்றியடைந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே வாசித்த வசனங்கள், தியானித்த வசனங்கள், மனனம் செய்த வசனங்கள் இவை எல்லாவற்றையும் ஆவியானவர்களுக்கு நினைவுபடுத்தும் பொழுது அதுதான் உம்மிடத்திலிருந்து வருகிற உடனடி உதவி என்று அதை அப்படியே பற்றி பிடித்து கொண்டு எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானுக்கு விரோதமாக குரல் எழுப்பி முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நாங்கள் வெளிவர எங்களுக்கு உதவி தாரும். இந்த தியானத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் மீது நாங்கள் பழி போட்டுக் கொண்டு இருக்கிற அந்த கெட்ட பழக்கத்தை எங்களை விட்டு நீர் நீக்கி போடும் ஆண்டவரே. எங்களுடைய விழுகைக்கு நாங்களே பொறுப்பு என்று எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு தற்பரிசோதனை செய்து ஏன் விழுந்தோம் என்று கற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளிவர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஜெயம் கொடுக்கிற தேவா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடுபட்டு பணத்தை

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாய் அமையப்போகிறது. நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருந்த காத்திருப்புக்கு பதில் தருகிற நாளாய் ஆசிர்வதிக்கப் போகிறார். இந்த 12வது வசனத்தில் சிறைகளே என்று உள்ளது. எதில் எப்படி சிறையானார்கள் என்று பார்க்கும்போது சகரியாவின் புஸ்தகம் 9:11 பார்ப்போமானால், அதில் கூறப்பட்டுள்ளது, தண்ணீரில்லாத குழியிலே அடைப்பட்டு இருக்கிறவர்கள் என்று. இப்படியாக அடைப்பட்டவர்கள் சிறுமையின் அனுபவத்திலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அனுபவத்தில் உள்ளவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே என்று. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எவற்றிலெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அவற்றிலிருந்து உங்களை மீட்கவும் நன்மையானதை தரும்படியாக இன்றைக்கு கர்த்தர் உங்களின் சிறையிருப்புகளை திருப்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை இந்த வார்த்தைகள் மூலமாக 4 விதமான ஆசீர்வாதத்திற்குள் நடத்தப் போகிறார். 1வதாக சகரியாவின் புஸ்தகம் 9:14 அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் என்று உள்ளது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களின் பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள், வியாதிகள், மனப்போராட்டங்கள், பிள்ளைகளை குறித்த கவலைகள் இவற்றின் மத்தியில் கர்த்தர் காணப்படுவார், உங்களை ஆசிர்வதிப்பார். 2வதாக சகரியாவின் புஸ்தகம் 9:15 சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் என்று உள்ளது. இந்த நாளில் நீங்கள் கடந்து போகிற பாதையில் உங்களை காப்பாற்றுகிறவராக உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். 3வதாக சகரியாவின் புஸ்தகம் 9:15 கழிப்பினால் ஆரவரிப்பார்கள் என்று உள்ளதால், இன்றைய நாளில் கர்த்தரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற நன்மைகளினால், அதனால் உண்டான மகிழ்ச்சியினால் உங்களை ஆரவரிக்கும்படி செய்ய போகிறார். 4வதாக சகரியாவின் புஸ்தகம் 9:17 சொல்லப்பட்டுள்ளது, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது என்று. இன்று கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து அவர் தம் காருண்யத்தினால் உங்களை வளர்க்கிறவராக இருக்கிறார். என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவன் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினால் ஆசிர்வதித்து இரட்டிப்பான நன்மையை தந்து உங்களை வாழ வைப்பாராக. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை தேவன் காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. 111 சங்கீதம் அதனுடைய 3 வசனம், அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாயிருக்கிறார் என்று. அவருடைய செயல்களை குறித்து தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மகத்துவமும் மகிமையுமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாயிருக்கிறார் என்று. அவருடைய செயல்களை குறித்து தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மகத்துவமும் மகிமையுமாயிருக்கிறது. கர்த்தர் ஒன்றை செய்யும்போது அதிலே அவருடைய மகத்துவம் வெளிப்படுகிறது, அவருடைய மகிமையும் வெளிப்படுகிறது. தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று அதே 111 சங்கீதத்தின் 2 வசனமும் 3 வசனத்திலையும் பார்க்க முடியும். 2 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளாயிருக்கிறது. 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார் என்று. கர்த்தர் ஒன்றை செய்கிறார் என்றால் அது நம் பெரியவைகள் என்று சொல்லும்போது நம்மால் செய்ய முடியாதவைகள், நம்மால் செய்யக்கூடாதவைகள். மோசேக்கு சிவந்த சமுத்திரத்தை நோக்கி கோலை நீட்ட மட்டும்தான் முடியும். அந்த கடல் பிளக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். மோசைக்கும் தெரியாது எதற்காக கோலை நீட்ட சொல்லுகிறார் என்று. ஆனால் கர்த்தர் சொன்னபடி மோசே கோலை நீட்டின போது கர்த்தர் தம்முடைய காற்றை அனுப்பினார். அதனாலே சிவந்த சமுத்திரம் 2 பிளந்து இஸ்ரவேலருக்கு அது நடுவே இருக்கிற பாதை காண்பித்து கொடுக்கப்படுகிறது. இது அவருடைய அதிசயமான செயல்கள். இந்த செயல்கள் பெரியவைகள். எனவேதான் இதே 111:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய செய்கைகளில் யார் பிரியப்படுகிறார்களோ அவர்கள் இதை ஆராய்கிறார்களாம். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அவருடைய அதிசயமான செயல்கள் எத்தனை இருக்கிறது. நம்மை ரட்சித்தது அதிசயம் அல்லவா? நம்மை அறிந்தது அதிசயம் அல்லவா? நம்மை அழைத்தது அதிசயம் அல்லவா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை நடத்தி வந்தது, ஒவ்வொரு மதில்களை தாண்ட வைத்தது, எத்தனை நெருக்கங்கள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, அதில் எல்லாம் கர்த்தருடைய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினாரே. அவருடைய செயல்களில் யார் பிரியப்படுகிறார்களோ அவர்கள் இதை ஆராய்வார்களாம். இதை ஆராய ஆராய நம்முடைய இருதயம் நன்றியா

நிரம்பும் கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்தாமல் நம்மால் இருக்கவே முடியாது. கர்த்தர் ஒன்றை செய்யும்படி தம்முடைய கரத்தை நீட்டினார் என்றால் அதை செய்யாமல் விடமாட்டார். ஆமேன். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்து செயல்பட்ட நாட்களிலே அவருடைய செய்கையை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 7:37 எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். செவிடர் குணமாக்கும் போது கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் கேட்காம அல்ல, ஒரு காது கேட்டு இன்னொரு காது கேட்காம அல்ல, நன்றாய் கேட்கும்படி செய்தார். ஊமையரை பேச வைக்கும் போது ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை பேச வைத்து திருப்தியாக்கி அனுப்பவில்லை, நன்றாய் பேசும்படி செய்தார். குருடனை காண வைக்கும் போது அப்படிதானே. அதே மார்க் 8:22 நீங்கள் படிக்கும்போது தெரியும், ஒரு குருடனை கையை பிடித்து அழைத்து ஏதாவது காண்கிறாயா என்று கேட்க அவன் சொல்லுகிறான், நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல பார்க்கிறேன் என்று. உடனே கர்த்தர் கொஞ்சமாவது தெரியுதுல்ல போன்னு விடாம அவன் கண்களை தொட்டு அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார், அவன் தெளிவாய் கண்டான். இதுதான் தேவருடைய செய்கை. எனவே கர்த்தர் கிரியை செய்ய நம்பி விட்டு கொடுங்கள். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படி தீர்மானித்தார் என்றால் அதை கர்த்தர் பூரணமாய் செய்து நிறைவேற்றுவார். அப்படி உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில குறைவு இருக்கிறதோ அந்த காரியத்துல ஒரு நிறைவும் ஒரு பூரணமும் உண்டாக வேண்டுமா, கர்த்தர் செயல்பட இடம் கொடுங்கள், விட்டு கொடுங்கள். அவருடைய செயல்கள் அதிசயமானவைகள். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்களோடு பேசி எங்களை திடப்படுத்தின தயவுக்காய் நன்றி. ஆமேன் அப்பா. உம்முடைய செயல்கள் பெரியவைகளும் அதிசயமானவைகளுமா இருக்கிறது. நீர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். ஆண்டவரே, விரும்பி எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிற நல்ல தேவன். அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதாக, தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. யூஎஸ்ஏ டுடே என்ற நாளிதழ் பல துறைகளைச் சேர்ந்த நிபுணர்களை வரவழைத்து ஒரு நாளின் அத்தியாவசியமான அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்க எவ்வளவு நேரம் தேவை என்று கணித்து சொல்லும்படி கேட்டது. அந்த நிபுணர்கள் ஒரு நாளில் வழக்கமாக செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் தேவைப்படும் நேரத்தை பட்டியலிட்டார்கள். ஒரு நாளில் தூங்குவதற்கு 7.5 மணி நேரம், உடற்பயிற்சிக்கு 1.5 மணி நேரம், தன்னை ஆயத்தம் செய்து கொள்ள 45 நிமிடம், சமைத்து சாப்பிட 1 மணி நேரம், வீட்டை சுத்தம் செய்ய 1 முதல் 2 மணி நேரங்கள், வேலை ஸ்தலத்தில் 7 முதல் 10 மணி நேரம், பலசரக்கு காய்கறிகள் வாங்க 20 நிமிடங்கள் என்று கணித்தனர். மேலும் அந்த நிபுணர்கள் குழந்தைகளோடு எவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டும் என்றும், வாழ்க்கை துணையோடு எவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டும் என்றும், பிற காரியங்களுக்கு தேவைப்படும் நேரத்தையும் பட்டியலிட்டு சொன்னார்கள். அவர்கள் பட்டியலிட்ட அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்க வேண்டுமானால் 42 மணி நேரம் தேவை என அந்த நாளிதழ் கணக்கிட்டது. சொல்ல போனால் நாம் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்க ஒரு நாள் போதாது. அப்படியானால் எதை செய்வது, எதை தவிர்ப்பது? பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நாம் நம் நேரத்தை சரியாக செலவு செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். மிகவும் முக்கியமாக செய்து முடிக்க வேண்டிய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவைகளை முதலில் செய்து முடிக்க வேண்டும். அலைபேசியில் வரும் தேவையற்ற அழைப்புகளுக்கும், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் போன்றவைகளுக்கும் அதிக நேரம் கொடுத்தால் நாம் நியாயமாய் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் தடைபட்டு போகும். இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்தபோது நாள் முழுவதும் அவருக்கு ஊழியங்கள் இருந்தன. தூங்குவதற்கு கூட நேரமில்லை. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அதிகாலையில் இருட்டோட எழுந்து தனியே ஒரு இடத்துக்கு சென்று ஜெபிப்பதற்கு இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் கொடுத்தார். ஆதலால் அவருடைய ஊழியமும் வாழ்க்கையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே நாமும் நம்முடைய வேலைகளின் மத்தியில் எல்லாவற்றையும் விட தேவனோடு நேரம் செலவழிக்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நெகேமியாவும் அவருடைய மனிதர்களும் அலங்கம் கட்டும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த போது அவர்களுடைய எதிரிகளாகிய சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆளனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அதற்கு நெகேமியா, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் தேவையற்ற மனிதர்கள் நம் நேரத்தை திருடி விடுகிறார்கள். நெகேமியாவை போல தேவையற்ற மனிதர்களின் பேச்சுக்களை தவிர்க்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். நமது வேலைகளை அதன் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பட்டியலிட்டு அவசியமானவைகளை முதலில் செய்து முடிக்க வேண்டும். தேவையற்ற வேலைகளை தவிர்க்க வேண்டும். அப்பொழுது நமது காரியங்கள் ஜெயமாயிருக்க தேவன் உதவி செய்வார்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 4 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
2: Let us read Proverbs chapter 4 first 2 verses.
1: பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை கைவிடாதிருங்கள்.
2: Hear my children the instruction of a father and give attention to no understanding, for I give you good doctrine, do not forsake my law.
1: முதலாம் வசனத்தை மீண்டும்
2: வாசிக்கிறேன்.
1: பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள்.
2: Hear my children the instruction of a father and give attention to no understanding.
1: இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது கவனியுங்கள் என்ற வார்த்தை.
2: Today the word that we're going to meditate is give attention.
1: நான் நினைக்கிறேன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா அடிக்கடி ஒரு வார்த்தையை டீச்சர் வந்து தாம் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னா கவனிங்க கவனிங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க.
2: When we go to school, one of the words that the teacher very often uses is listen, listen.
1: ஏன் அந்த வார்த்தை அடிக்கடி அவங்க சொல்றாங்கன்னு கேட்டா, பிள்ளைகள் வந்து கவனமாக சொல்லப்படுகிறதுக்கு முழு கவனம் செலுத்துறதுக்கு அவங்க ரொம்ப கடினப்படுகிறவர்களா இருக்கிறாங்க.
2: Why do they use that word? It is because the students become difficult to retain the attention towards that subject.
1: பாருங்க, டீச்சர்ஸ் கு என்ன பெரிய பிரச்சனைன்னு சொன்னா, அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது பிள்ளைகளுடைய கவனத்தை தங்களை விட்டு சிதறாம காத்துக்கிறதுக்கு அவங்க ரொம்ப பிரயாசப்படுறாங்க.
2: And at the same time the teachers also struggle a lot that they don't be distracted and they maintain the attention towards them.
1: இன்னைக்கு சொல்லுகிறாங்க, இன்னைக்குள்ள மாடர்ன் வேர்ல்ட்ல, மீடியா டிரைவன் வேர்ல்ட்ல அவங்க சொல்லுகிறாங்க, இன்னைக்கு மனிதருடைய கவனிக்கும் திறன் என்பது எந்த அளவுக்கு குறைந்திருக்கு அப்படின்னு சொன்னா வெறும் 8 செகண்டுக்கு குறைஞ்சிருக்கான்.
2: Today in this modern world where media driven world, they say that an average attention span has decreased to just 8 seconds.
1: அதாவது ஒரு சின்ன வேலையில முழு கவனம் செலுத்துறது அப்படின்றது 8 செகண்டா மாறிருச்சாம்.
2: They say that the amount of concentrated time on a particular task without distraction has decreased to 8 seconds.
1: இது என்ன சொல்லுகிறாங்கன்னா, 17 வருஷத்துக்கு முன்னால இருந்ததை விட 50% குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க.
2: They say this is 50% less than 17 years ago.
1: இதற்கு முக்கியமான காரணத்தை மொபைல் போன் என்று சொல்லுகிறாங்க. மீடியா, சோஷியல் மீடியா, மொபைல் போன் என்று சொல்லுகிறாங்க.
2: They say the most important reason for this is mobile phone, social media and other media things.
1: ஆனால் ஆண்டவர் அடிக்கடி நம்மட்ட பேசுற காரியம் என்னன்னா, கர்த்தர் பேசிட்டே தான் இருக்கிறாரு, ஆனா நீ கவனி கவனி என்று சொல்லுகிறார்.
2: But the thing which the Lord very often speaks to us is that the Lord speaks to us but he says you listen, you listen.
1: நீதிமொழிகள் 20:12 வாசிப்பீர்களானால்,
2: If you read Proverbs 20 and verse 12,
1: கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார்.
2: The hearing ear and the seeing eye, the Lord hath made them both.
1: இந்த வசனம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு.
2: This word is very interesting.
1: கண்ணையும் காதையும் கர்த்தர் உண்டாக்கினார்னு சொல்லி போடல.
2: It is not just written that the Lord has made ear and eye alone.
1: கேட்கிற காது காண்கிற கண்.
2: It says hearing ear and the seeing eye.
1: அப்படின அர்த்தம் என்னன்னா,
2: What does it mean?
1: காது இருக்கலாம்,
2: so you may have ear,
1: கண்ணு இருக்கலாம்,
2: you may have eyes,
1: ஆன அத வந்து சரியாக பயன்படுத்தப்படணும்,
2: but it should be used properly.
1: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி தன்னுடைய பிரசங்கத்துல இடையிடையே சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தின ஒரு காரியம் என்னன்னா, காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொன்னாரு.
2: One of the phrases which Jesus used very often in his preaching is he who has an ear let him hear.
1: என்ன சொல்லுவாரு, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன்.
2: And he says he who has an ear let him hear.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: He who has an ear to hear let him hear. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது காது இருக்கிறவங்க எல்லாம் கேட்க போறது இல்ல.
2: It's not that everyone who have an ear will hear.
1: காது இருக்கிறவங்க எல்லாம் கவனிக்க போறது இல்ல.
2: It's not everyone who have an ear will
1: கேட்கணும் அப்படின்னு தங்களுடைய காதுகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறவங்க தான் கேட்க முடியும் கவனிக்க முடியும்.
2: But those who prepare their ears to hear, only they can hear.
1: நீங்கள் ஏசாயா 6:9-10 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read Isaiah chapter 6 verses 9 and 10,
1: ஆண்டவர் ஏசாயா இடத்துல சொல்லி அனுப்புறாரு.
2: The Lord said unto Isaiah,
1: இந்த ஜனங்களை நோக்கி நீ சொல்லு, நீங்கள் காதர கேட்டும் உணராமலும் கண்ணர கண்டும் அறியாமலும் இருக்கிறீர்கள் என்று சொல்.
2: He says, go and say to this people, keep on hearing but do not understand, keep on seeing but do not perceive.
1: Indha janangal thangal kangalinal kaanamalum thangal kaadugalinal kelamalum thangal irudhayathinal unandhu gunappadamalum naan avargalai aarokkiyamaakkamalum irukka nee avargal irudhayathai koluthadaaki avargal kaadugalai mandapaduthi avargal kangalai moodi podu endra.
2: And he said, make the heart of this people dull and their ears heavy and blind their eyes, lest they see with their eyes and hear with their ears and understand with their hearts and turn and be healed.
1: இங்க என்ன பிரச்சனை சொன்னா கர்த்தரும் பேசுறாரு.
2: So here the problem is the Lord is speaking.
1: அத கேட்கிற திறன், உணர்கிற திறன், காண்கிற திறன் எல்லastype கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
2: The Lord has given the ability to hear, to see and also perceive it.
1: ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா கவனம் மாத்திரம் அதுல இல்ல.
2: But the problem is they don't pay attention.
1: இதே வசனத்தை இயேசு புதிய ஏற்பாட்டிலேயும் மறுபடியும் மேற்கோள் காட்டிட்டு
2: the Jesus again in the New Testament refers this verse again
1: solittu solraar Matthew 13:13 la
2: in Matthew 13:13 he says
1: avargal kandum kaanadavaralaiyum kettum kelaadavaralaiyum unarndu kollaadavaralaiyum irukkirabadiya naan oomaigalaga அவர்களோடு பேசுகிறேன்.
2: This is why I speak to them in parables, because seeing they do not see and hearing they do not hear nor do they understand.
1: அப்ப இயேசு எதற்கு ஓமானம் பேசினார்னா இவங்க கண்ணால கண்டும் காண மாட்டேங்கறாங்க, காது இருந்தும் கேட்க மாட்டேங்கறாங்க, இருதயம் இருந்தும் உணர மாட்டேங்கறாங்க.
2: Why did Jesus speak in parables? It's because they have eyes but they don't see, they have ears but they don't hear, and they have heart but they don't perceive and understand.
1: இவர்களுடைய அட்டென்ஷன், இவருடைய கவனத்தை ஈர்க்கும்படிதான் ஆண்டவர் பல ஓமானங்களை அவர்களோடு பேசினார்.
2: So Jesus spoke in parables just to gain their attention.
1: அதனால தான் எபிரேயர் 2 அதிகாரத்துல முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: that's why if you read in Hebrews chapter 2 first 4 verses,
1: ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்ற வார்த்தை இருக்கிறது.
2: So he says we must pay the most careful attention therefore to what we have heard.
1: நீங்க கவனமா இருக்கணும்.
2: You must be very
1: தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிப்பீர்களானால், அப்படி கவனிக்காம இருந்தா என்ன நடக்கும்னா நீங்க பெரிய தண்டனைக்குள்ள ஆவீர்கள் என்று சொல்வார்.
2: If you continue to read that verse, it says if you don't give pay attention then you will go under punishment.
1: நான்காம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க,
2: the last part of verse 4,
1: தேவன் தாமே சாட்சி கொடுத்தும் இருக்க இவ்வளவு பெரிய இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்ற வார்த்தை இருக்கிறது.
2: So verse 3 says how shall we escape if we ignore so great a salvation, this salvation which was first announced by the Lord was confirmed to us by those who heard him.
1: பாருங்க இந்த கவனம் வந்து ரொம்ப முக்கியம்.
2: So paying attention is very important.
1: பாருங்க அந்த கவனத்தினால ரெண்டு நன்மைகள் வருகிறது.
2: We receive two important benefits because of paying attention.
1: ஒன்று, நமக்கு முன்பாக இருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வாய்ப்புகள், தேவன் காண்பிக்க விரும்புகிற உன்னதமான அனுபவங்களை நாம பெறுவதற்கு கவனம் ரொம்ப அவசியம். அதை கவனிச்சாதான் நாம வந்து அதனுடைய மேன்மையை நம்ம எடுத்துக்கொள்வோம்.
2: So only if we pay attention we can receive all the blessings, the goodness, the all the benefit that the Lord has prepared for us.
1: உதாரணமாக நீங்க ரோட்ல போவீங்களானா அங்க நிறைய இடங்கள்ல வந்து பாதை காட்டுறதுக்காக, வழித்தடங்களை காட்டுறதுக்காக அநேக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அங்கங்க இருந்து கொண்டே இருக்கும், சைன் போர்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும்.
2: So if you go on a road you can find in many places you can find those sign boards just to give you the proper guidance.
1: அங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் போனீங்கன்னா இந்த பக்கம் திரும்பினா சேலம் வரும், நேரா போனா இந்த ஊர் வரும், அந்த ஊர் வரும்னு சொல்லிட்டே இருப்பாங்க.
2: So it says that if you turn left you will find, you can reach Salem, if you go this way you can find the other place, and it says more.
1: இது எதுக்கு சொல்லி அங்கங்க போட்டிருக்காங்கன்னு சொன்னா நாம தொந்தரவு இல்லாம சமாதானமா நாம வசதியா எந்த பிரச்சனை இல்லாம நம்ம இடங்களை போய் சேர்ந்து நாம வந்து நேரத்தை வீணாக்காம நன்மை பெறறதுக்கு தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க.
2: So why are they displayed? It's because that we may reach the correct particular destination peacefully, comfortably, without any problem.
1: அப்ப இதை பார்த்து நடக்கிறவன் அதனால நன்மை பெறுகிறான்.
2: So people who look at it and walk accordingly will receive benefits out of it.
1: அப்ப கவனம் வந்து நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்குது.
2: So paying attention gives us more benefits.
1: அது மாத்திரமல்ல, இந்த கவனம் வந்து பலவிதமான ஆபத்துகள்ல இருந்து நம்மை தப்பு வைக்கிறது.
2: And paying attention also help us from escaping from dangers.
1: நீங்க பாருங்க சில இந்த ரோட் சைன்ஸ் சொல்லி கொடுக்கறாங்கல, அப்ப என்ன சொல்லி கொடுக்கறாங்க, அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படினு சொல்லி அங்க ஒரு சிம்பல் போட்டுருக்காங்க.
2: So you can see in this road signs with where it says speed brake ahead.
1: அங்க ஸ்பீட் லிமிட் என்று போட்டுருக்காங்க.
2: They would be displaying a speed limit.
1: ரோட் இந்த பக்கம் வளைகிறதுன்னு, வளைவு இருக்கு அப்படின்றதை எச்சரிப்பா காட்டுறாங்க.
2: They also show a warning that the road road bends now.
1: இந்த இடத்துல வந்து டைவர்ஷன் இருக்கு, மாற்று பாதையில செல்லுங்கன்றது வார்னிங்கா போடுறாங்க.
2: And they also give a warning saying that there's take diversion.
1: இது விபத்து பகுதி, எச்சரிப்பா செல்லுங்கன்றாங்க.
2: They also write it as accident prone zone.
1: இந்த இடத்துல பிள்ளைகள் வந்து ரோட்டை கடக்கிற இடம், பள்ளிக்கூட பகுதி, நீங்க கவனமா போங்க அப்படின்னு எச்சரிப்புகளை அங்க எழுதி இருக்காங்க.
2: And they also display saying that this is school zone, you have to go carefully.
1: இதெல்லாம் கவனிக்கணும். அப்ப கவனிக்காம போயிட்டா ஆபத்து வந்து ஓட்டுறவனுக்கு தான்.
2: So if you don't pay attention to that, then the danger is for the driver.
1: கவனத்தினால நமக்கு வர வேண்டிய நன்மையும் பெற்றுக்கொள்றோம், அதே கவனத்தினால நமக்கு வர காத்திருக்கிற தீமை நின்றும் தப்பித்துக் கொள்றோம்.
2: So by paying attention we will receive the benefits that is prepared, and at the same time we will also be escaping from the dangers that is
1: ahead. ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனி.
2: Here the Lord says you must pay the most careful attention so that you may not drift away.
1: இதுல ஆங்கிலத்தில் இருக்கிற வார்த்தை வந்து drift அப்படின்னு இருக்கு, அல்லது slip அப்படின்னு King James la vasikiram.
2: So this word that is mentioned here is drift or slip in King James version.
1: Kavala illama gavana illama vittu velagira porappa jagradhiya iru.
2: So it is something like negligently or carelessly, you should not lose it.
1: Adavadhu idu eppadi irukkunu sonna ஒரு படகு வந்து தான் போக வேண்டிய இடத்துக்கு போகாம, அது வந்து கட்ட வேண்டிய இடத்துல நிக்காம, அதுல ஒழுங்கா கட்டி வைக்காதனால அப்படியே தண்ணீர்ல அடித்து கொண்டு போற ஒரு போட் மாதிரி போயிடாத.
2: It's like a boat that drifts away from the dock because it is not tied properly in its secured place.
1: அதாவது கடந்த காலத்துல இது வந்து கிரேக்க எண்ணங்கள்ல எப்படி இதை புரிந்து கொள்வாங்கன்னு சொன்னா, கடந்த காலங்கள்ல வந்து பிரயாணம், நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஆட்டினுடைய தோலினால செய்யப்பட்ட பையில தான் தண்ணீரை வந்து நிரப்பிட்டு எடுத்துட்டு போவாங்களாம்.
2: So in Greek culture they give us another idea where when they go for a long journey they used to carry water in a goat skin.
1: அப்போ இந்த பயணத்துக்கு எடுத்துட்டு போற இந்த ஆட்டினுடைய தோலினால் உண்டான பை இருக்கு பாருங்க, இந்த பையில சில வழியில எங்கேயாவது ஒரு சின்ன கிராக் இருக்குமா, அல்ல சின்ன ஒரு ஓட்டை இருக்குமா?
2: So here in this goat skin where they carry this water, there might be some crack somewhere.
1: அது வந்து சரியா கவனிக்காம தண்ணியை நிரப்பி கொண்டு போயிட்டா,
2: if they don't pay attention to it and they fill the bag and go,
1: இந்த தண்ணி வந்து சொட்டு சொட்டா வழிஞ்சு வழிஞ்சு வழிஞ்சு கடைசில கவனம் இல்லாததுனால போய் சேர்ற இடத்துல தேவையான இடத்துல திறந்து பார்த்தா தண்ணி உள்ள இருக்காது.
2: So this water will start to drip slowly, and when they reach the destination and open the bag they could not find the water.
1: ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்டவைகளை விட்டு விலகிராதபடி, உனக்குள்ள இருக்கிற தண்ணி வெளியே வந்துராதபடி நீ கவனமாயிரு.
2: The Lord says you pay attention so that you may not drift away from the things that you have heard, that you may not lose the water that you have.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் வேதத்துல வந்து ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை என்னன்னா, இதோ இதோ அப்படிங்கற வார்த்தை.
2: So that's why in the Bible you can see that a word is very much used very often, which is behold.
1: அப்படின அர்த்தம் என்ன தெரியுமா? கொஞ்சம் நின்னு கவனி.
2: It means listen.
1: கொஞ்சம் நீ கொஞ்சம் மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு இதுல கொஞ்சம் கவனம் செலுத்து.
2: It means that you listen because this is very important.
1: Concentrate. இது மேல நீ கவனம் செலுத்து.
2: You have to pay attention and concentrate.
1: நீங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்திலே வாசித்தீங்க, பல முறை இந்த வார்த்தை இருக்கும்.
2: If you read in Revelation you can find this word many times.
1: வெளிப்படுத்தல் 1:7 பாருங்க.
2: Look at Revelation 1:7.
1: இதோ மேகங்களுடனே வருகிறார்.
2: Behold, he is coming with clouds.
1: வெளிப்படுத்தல் 1:18 பாருங்க.
2: Revelation 1:18.
1: இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்.
2: Behold, I am alive forevermore.
1: இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கூட படிச்சிக்கினா, வெளிப்படுத்தல் 3:8 வாசிக்கும் போது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
2: Even this year's promise which the Lord gave in Revelation 3:8, you can read, behold, I have set before you an open door.
1: வெளிப்படுத்தல் 3:20 பார்த்தீங்கன்னா, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன்.
2: In Revelation 3:20 we read, behold, I stand at the door and knock.
1: வெளிப்படுத்தல் 22:12 வாசிப்பீங்களானா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
2: And Revelation 22:12 it says, and behold, I am coming quickly.
1: அப்படின அர்த்தம் என்னன்னா, நீ கொஞ்சம் கவனிப்பா, கவனி கவனி, கவனிக்காம விட்டுறாத.
2: So it means that you listen, don't go without listening to
1: it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைபடுவாரா?
2: Today may the Lord speak with us.
1: கர்த்தர் நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிற எல்லாவற்றிலிருந்து நம்மை விலக்கி கவனிக்க செய்வாராக.
2: May the Lord help us to be relieved from all the distraction that is taking away our attention.
1: இதை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, நம்முடைய வாழ்க்கையில கவனம் செலுத்த வேண்டிய சில காரியங்களை பற்றி கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார்.
2: So as he was meditating on this, the Lord spoke to me about the certain things to which we have to pay attention.
1: முதலாவது நாம கவனமா இருக்க வேண்டியது எதுல?
2: So the first thing for what to pay attention to.
1: அதே நீதிமொழிகள் 4:2 வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 4 first 2 verses.
1: பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள்.
2: Hear my children the instruction of a father and give attention to your no understanding.
1: நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள்.
2: For I give you good doctrine, do not forsake my law.
1: நீங்க திரும்பி நான்காம் வசனம் வாசித்தீங்கன்னா,
2: If you read 4 verse 4 again,
1: அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய்.
2: He taught me also and said unto me, let thy heart retain my words, keep my commandments and live.
1: ஆறாம் வசனம் பாருங்க,
2: look at verse 6.
1: அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதின் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால், அது உன்னை கனம் பண்ணும்.
2: Forsake her not, and she shall preserve thee. Love her, and she shall keep thee. Wisdom is a principal thing. Therefore get wisdom, and with all thy getting get understanding. Exalt her, and she shall promote thee. She shall bring thee to honor when thou dost embrace her.
1: நீங்க இந்த வசனங்களை கவனித்தீங்கன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, ஞானத்துக்கு கவனம் கொடுங்க.
2: So when you look at this verse, the first thing that a child of God should pay attention to is, pay attention to wisdom.
1: ஞானத்துக்கு கவனம் கொடுங்க.
2: Pay attention to wisdom.
1: இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த ஞானத்துக்கு கவனம் கொடுக்கிறது இல்ல.
2: Today many people are not paying attention to wisdom.
1: அவங்க ஞானத்துக்கு செவிசாய்க்காம, கவனம் கொடுக்காம பேதமைகள்ல அவங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க.
2: So they don't pay attention to wisdom, rather they enjoy in foolishness.
1: இங்க பாருங்க, ஞானம் எங்க இருந்து வருதுன்னு கேட்டா, தகப்பனிடத்திலிருந்து அந்த ஞானம் வெளிப்படுகிறது.
2: So here it says the wisdom comes from the father.
1: இந்த தகப்பன் யார்?
2: Who is his father?
1: தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டவர்.
2: He is the one who followed the commandments of
1: God. அவருடைய வாழ்க்கையிலே தேவனோடு நடந்தவர்.
2: He is the one who walked with the Lord.
1: அவர் தேவனை அறிந்தவர்.
2: He is the one who knows the Lord.
1: தேவனுடைய எச்சரிப்பை பெற்றவர்.
2: He is the one who received the warning of the Lord.
1: தேவனால் கண்டிக்கப்பட்டு, தேவனால் வந்து சிட்சிக்கப்பட்டு, தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன்.
2: He is a man who is corrected, chastised and made by the Lord.
1: அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ அனுபவங்கள் அவரை வயதின்படி ஞானவானாய் மாற்றிவிட்டது.
2: And many experiences, many changes have made him more experienced in his more wise in his life.
1: அப்ப இத்தனை ஆண்டுகளாக அவர் சவதரித்த, அவர் சேர்த்த, சம்பாதித்தது வந்து எந்த மனுஷனும் வந்து ஒரே நாள்ல அதை அறிந்து கொள்ள முடியாது.
2: So the thing that which they attained, they gained in so many years, no person can receive it in one single day.
1: பாருங்க, அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு எழுத்தாளருடைய புத்தகத்தை நீங்க வாசிப்பீங்களானா, அது வந்து 40 வருஷம், 50 வருஷம் அவங்க சேகரித்த ஞானத்தினுடைய ஒரு சினாப்சிஸ், ஒரு பெட்டகம் என்று சொல்லுவாங்க.
2: So that's why they say that if you read the book of a writer and author, it says that is the experience or the synopsis or treasure of their 40 years or 50 years experience.
1: அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு வேளை 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆகலாம்.
2: Maybe it may take 3 or 4 hours to read that book.
1: ஆனால் ஒரு நல்ல புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த 4 மணி நேரம் வந்து அந்த நபர் வந்து தன் வாழ்க்கையில 40 வருஷமா கற்றுக்கொண்டதை அந்த 4 மணி நேரத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு.
2: But when you read that book which is very good, then it means that the person who learned something for 40 years, he teaches to us in 4 hours.
1: அதனால தான் சொல்வாங்க, புத்தகங்களை நிறைய படிங்கன்னு சொல்வாங்க.
2: That's why they say read more books.
1: ஏன் தெரியுமா? அது வந்து ஒரு பெரிய பெட்டகம். அது ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய களஞ்சியம். அவங்க சேர்த்து வைத்தது, அவங்க சம்பாதித்ததை வந்து அவங்க சுருக்கமா கொண்டு வந்து கொடுப்பாங்க.
2: So it is a synopsis or a treasure or a repository which the people will which they give to us which they have gained for many years together.
1: பாருங்க, ஒரு பிரசங்கம் நாங்க இங்க பண்றோம்னா அது ஒரு 45 minutes, ஒரு 1 hour குள்ள முடிச்சிடுறோம் பொதுவா.
2: Here when we give a sermon, we just end it in 45 minutes to 1 hour.
1: ஆனா அந்த 45 நிமிஷம் அந்த ஒரு பிரசங்கத்தை எடுக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆகுது.
2: But in order to preach that 1 hour sermon, it takes around 4 to 5 hours.
1: கேக்குறவங்க எப்படி பண்றாங்கன்னா, ஐயோ 45 minutes நினைக்கிறாங்க. ஆனா அந்த 45 நிமிஷத்துக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு விலை கொடுக்கப்படுது.
2: But those who listen, they may think it is 45 minutes, but there's a great price that is paid behind it.
1: கேக்குறவங்களுக்கு என்ன வசதின்னு கேட்டா, 45 மினிட்ஸ்ல அவங்க செய்யக்கூடிய 4-5 மணி நேர வேலையை 45 நிமிஷத்துல ஒரு மனுஷன் எல்லாத்தையும் அழகா கிளீன் பண்ணி எல்லாத்தையும் பெருன நொய்யெல்லாம் எடுத்து எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் கிளீன் பண்ணி அழகா பேக்கேஜ் பண்ணி கையில கொடுத்துறான்.
2: So the benefit of the hearers is that a person who wants to listen to this in 45 minutes they get something which is being gleaned and cleaned by the one in 4 to 5 hours.
1: நம்ம வீடுகளல நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்ல போயிடு மடமடன் பாக்கெட்டை இழுத்து போட்டு அரிசி எடுத்து வைக்கிறோம் பாருங்க.
2: So like how when you go to supermarket you take all your packages and rice and everything and take it.
1: நம்ம நினைக்கிறோம் இந்த ரைஸ் வந்து 50 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு 100 ரூபாய் கொடுத்து 200 ரூபாய் கொடுத்து வாங்கி போட்டேன் நம்ம நினைக்கிறோம்.
2: We think that I have paid 50 rupees 60 rupees and got this rice.
1: ஆனா இந்த அரிசி நம்ம கையில வர்றதுக்கு எத்தனையோ மணி நேரம் எத்தனையோ நாட்கள் ஒரு மனுஷன் பிரயாசப்பட்டான்.
2: But in order for us to receive this rice packets a person has already struggled and worked for many hours together many days together.
1: எத்தனையோ கைகள் மாறி தான் இது பாக்கெட்டா நம்ம கையில வந்திருக்கு.
2: So after moving around many hands it has reached at last our hand.
1: நான் சொல்லுவேன் ஞானம் கூட ஒரு திறம்பட தம் வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாய் நடத்துகிற ஒரு தகப்பனுடைய கையிலிருந்து ஞானம் வருதுன்னா அதை அசட்ட பண்ணாம அதை கவனம் செலுத்தணும்.
2: Similarly when wisdom which comes from the father who is of much experience we should not despise it but pay attention to it.
1: அதனால தான் தகப்பனுடைய போதகத்தை கேள் உன் தாயினுடைய ஆலோசனையை தள்ளாதேன்னு போட்டிருக்கு.
2: That's why it says give attention to the instruction of your father and do not despise the instruction of your mother.
1: பாருங்க சில வேளை சில பெற்றோரை வந்து சில பிள்ளைகள் ரொம்ப சர்வசாதாரணமா வந்து அசட்ட பண்ணுவாங்க கவனம் செலுத்த மாட்டாங்க.
2: Sometimes certain children will despise and neglect their parents very easily and they don't pay attention to them.
1: அவங்க செய்யற காரியங்களை ரொம்ப அற்பமாகவும் அசட்டையாகவும் நினைப்பாங்க.
2: They consider the things they do to be most negligible and despising things.
1: அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது.
2: They don't know anything.
1: Okay இப்படி தான் செய்வாங்க அப்படி இதா சொல்லுவாங்க.
2: They will say they will do only this way that way.
1: ஆனா சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா தங்க வாழ்க்கையில அதே அனுபவத்துல பட்ட பிறகு they will realize அடடா இதுக்கு தான் நம்ம அம்மா அப்படி சொன்னாங்களா நம்ம அப்பா அப்படி சொன்னாங்களா.
2: But the same children when they undergo a problem in their life only then they will realize the lesson that this is the reason why my mom and my dad said so.
1: Annike avangalude dhyanatha neenga yetrukondrunda ivlo vedana pada vendi avasiyam illave illa.
2: If you have accepted their wisdom even then earlier you do not have to struggle so much in your life.
1: Netrike ungaloda na pesna oru thagappanude aalosanaiyin pesna.
2: Yesterday I spoke with you about father's instructions.
1: Adhavadhu thagappan abindrathu mudhalavathu edha kurikkuduna nammudaiya maamsathila namakku irukkira thagappan namai பெற்றெடுத்த தகப்பன்னு சொல்லலாம்.
2: First we can say our father is a father who is a biological father who have given birth to us.
1: ஆண்டவர் சில பிள்ளைகளுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் வந்து இப்படி மாம்சத்துல தங்களை பெற்றெடுத்த பெற்றோர் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய கற்பனைகளை கற்றுக்கொண்டு கர்த்தரோடு நடக்கிறவர்களை பெற்றோராய் பெற்றவங்க ரொம்ப பாக்கியவான்கள்.
2: So and many children who have received such a kind of father or parents who walk in the way of the Lord who fear the Lord and do according to the word of the Lord.
1: அந்த பெற்றோருக்கு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம்.
2: And it's very necessary you have to pay attention to
1: அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நடக்கையும் அவருடைய பயணமும் அநேக ஞானத்தை அவர்கள் சம்பாதித்த நம்மிடத்துல சுருக்கமாக ஒரு சில மணி நேரங்கள்ல ஒரு சில நாட்கள்ல அவங்களோட வருடக்கணக்கான அனுபவங்களை நமக்கு அவங்க பரிமாறும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும்.
2: The years of experience, the spiritual walk, the spiritual travel, spiritual life will give us a gist or a synopsis of whatever they have learnt and experienced in few like a synopsis to us.
1: இதை கற்றுக்கொள்வதற்கு நீங்க இன்னொரு 40 வருஷம் செலவு பண்ண வேண்டியதில்ல.
2: You need not spend another 40 years to learn it.
1: நீங்க இன்றைக்கு அதை கேட்டா போதும் அடுத்த 40 வருஷங்கள் இன்னொரு லெவல்ல கர்த்தர் உங்களை கொண்டு போவார்.
2: If you hear it today then the Lord will take you to the next level in the next 40 years.
1: ஒருவேளை ஆவிக்குரிய பெற்றோர் நமக்கு இல்லாம போனாலும்
2: maybe if you don't have a spiritual fathers or parents
1: நேற்று நான் சொன்னது போல சிலவேளை தேவ ஊழியர்களை தேவன் வந்து சிலரை தகப்பன்மாராய் நிறுத்துகிறார்.
2: So as I told you yesterday the Lord will also make certain spiritual fathers or the pastors as the fathers.
1: உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நிறைய போதகன்மார் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா தகப்பன்மார் நிறைய பேர் உங்களுக்கு இல்ல.
2: So like for example when apostle Paul says you may have many teachers but you may not have much fathers.
1: அவர் சொல்லுவாரு நான் உங்களை சுவிசேஷத்து நிமித்தம் பெற்றேன் அப்படின்னு சொல்லுவார்.
2: He says I have begotten you for the sake of gospel.
1: அதாவது நான் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறேன்.
2: He says I am like a father.
1: ஆண்டவர் சிலவேளை இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன்மாரை நமக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து அவர்களுடைய ஞானம் அவர்களுடைய ஆலோசனை, அவருடைய அனுபவங்கள் நம்மை வழிநடத்தும்படி தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார்.
2: Sometimes the Lord will bring such kind of spiritual fathers into our life and that the Lord may give us their wisdom, their guidance and counsel for us to benefit out of it.
1: எல்லாவற்றுக்கும் மேலாக
2: and above all
1: தேவன் வந்து நமக்கு கொடுக்கிற பெரிய தகப்பன் யாருனா அவரே நமக்கு தகப்பனா இருக்கிறார்.
2: The greatest father whom the Lord gives is he himself is a father.
1: அப்போ ஒரு தகப்பனிடத்திலிருந்து வருகிற அந்த ஆலோசனை, அந்த ஞானத்தை ஒரு பிள்ளை கவனிப்பார்களானால் அவர்கள் மேன்மையடைவாங்க.
2: So therefore if a child pay attention to that wisdom, that instruction and understanding which comes from the father, then they will be benefited.
1: முதலாவது கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க வந்து ஞானத்திற்கு கவனம் கொடுங்க.
2: First you have to pay attention to wisdom.
1: நான் சொல்லுவேன், இந்த ஞானம் வந்து வேதத்துல எப்படி வெளிப்படுதுன்னு கேட்டா, தேவன் தகப்பனாகி அவர் நமக்கு கொடுக்கிற கற்பனைகளின் மூலமாக வெளிப்படுது.
2: So I tell you, how is this wisdom revealed to us? It is actually revealed through the commandments which the Lord has given us.
1: இதை ஒரு மனுஷன் கவனிக்க வேண்டியது அவசியம்.
2: And it is very necessary a person should pay attention to it.
1: யாத்ராகமம் 15:26 பாருங்க.
2: Exodus 15:16.
1: நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்றார்.
2: Exodus 15:26. If you diligently heed the voice of the Lord your God and do what is right in his sight, give ear to his commandments and keep all his statutes, I will put none of these diseases on you which have brought on the Egyptians, for I am the Lord who heals.
1: உபாகமம் 12:32 பாருங்க.
2: Deuteronomy 12:32.
1: நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு, நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம்.
2: Whatever I command you, be careful to observe it. You shall not add to it nor take away from it.
1: யோசுவா 1:8 பாருங்க.
2: Read Joshua 1:8.
1: இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய்.
2: The book of the law shall not depart from your mouth, but you shall meditate it day and night, that you may observe to do according to all that is written in it, for then you will make your way prosperous and then you will have good success.
1: The butthi enga irukku, gnana enga irukku na devanudaiya vaarthaiyila irukku.
2: This wisdom and understanding is present in the word of God.
1: Indha vaarthai aagiya karpanaigalla irukku.
2: So it is present in this word, which is the commandment of God.
1: Indhi nareya per vandu paarenga, devan vandu kodutha karpanaigal ellathiyum innikku modern preachers la solradhu, palaiya paadala namma vandu gavanikave koodadhu.
2: Today the modern preacher says that we should not give heed to the Old Testament.
1: அதெல்லாம் காலாவதி ஆயிடுச்சு அப்படின்றாங்க.
2: So that has already expired, they say.
1: அவங்களுக்கு தெரியல அதுல எவ்வளவு தேவனுடைய ஞானம் வெளிப்பட்டிருக்கு அப்படினு.
2: So they don't know how much the wisdom of God is revealed in that.
1: கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமாக, சுகமாக, பாதுகாப்பாக, செழிப்பாக இருக்கிறதுக்கு அவருடைய ஞானத்தை வந்து தேவர் கற்பனைகள் மூலமா வெளிப்படுத்துறாரு.
2: The Lord reveals his wisdom through his commandments so that our life would be prosperous, well-being and also very safe and secure.
1: இத படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. என்ன ஆண்டவர் சொல்வாரு, இந்த கற்பனைகளின் படியெல்லாம் செய்தால் நீ எப்படி இருப்பறானா, நீ ஆசீர்வாதமா இருப்ப.
2: So when you read this it might be interesting. When you do according to these commandments then you shall be blessed.
1: அதாவது நீ வாளாக மாட்டே, நீ தலையா இருப்ப, நீ கீழாக மாட்டே, நீ மேலா இருப்ப, கடன் வாங்க மாட்டே, கடன் கொடுப்ப.
2: So you shall not be tail, you shall be head, you shall not lend, you shall give debts. All those things.
1: நீ வந்து வியாதி இல்லாமல் இருப்பாய்.
2: You shall be without sickness.
1: நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்.
2: You shall prosper your way.
1: புத்திமானாய் நடந்து கொள்வாய்.
2: You shall be have good success.
1: எப்போ அப்படினா, என் கற்பனைகள் வந்து பார்ப்பா தேவ ஞானத்திலிருந்து வெளிப்படுது.
2: It's because when my wisdom is revealed through the commandment.
1: ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய கற்பனைகளை செவி கொடுக்கிறதுக்கு பதிலா மனுஷ கற்பனைகளை செவி கொடுத்தாங்க.
2: But these Israelites did not pay attention to the wisdom of God, but rather they listened to the commandment of God.
1: அப்ப அர்த்தம் என்னன்னா, தேவ ஞானத்தை புறக்கணிச்சிட்டு மனுஷனுக்கு இருக்கிற கொஞ்ச ஞானத்தை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வாழலாம் நினைச்சாங்க.
2: It means they thought to reject the wisdom of God and thought of living with a little wisdom of men.
1: அதனால தான் நம்ம நீதிமொழிகள் 3:4-5 வாசிக்கும் போது, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல்.
2: So that's why we read in Proverbs 3:5, do not lean on your own understanding.
1: உன்னுடைய முழு இருதயத்தோடு தேவனில் நம்பிக்கையாயிருந்து.
2: And if you trust in the Lord with all your heart.
1: உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
2: And in all your ways acknowledge him.
1: அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்னு போட்டிருக்கு.
2: And he shall direct your paths there.
1: அப்ப முதலாவது நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியமா கவனம் செலுத்தணும்னு சொன்னா, தேவனுடைய ஞானம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஞானத்தை நாம தேடி கண்டுபிடித்து அந்த பாதையில நடக்கணும்.
2: So the first thing that we have to pay attention to is we have to pay attention to the wisdom of God to be revealed in our life.
1: இந்த ஞானம் எங்க இருந்து வருகிறது?
2: Where we will receive this wisdom?
1: தேவனை தேடுகிற ஒரு தகப்பன் இருந்து வருது.
2: It comes from the Father who seeks the Lord.
1: தேவனிடத்தில் இருந்து வருகிறது.
2: It comes from the Lord.
1: அவருடைய கற்பனைகள் மூலமாய் வெளிப்படுகிறது.
2: It is revealed through his commandments.
1: அதற்கு கவனம் செலுத்துறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க.
2: And the one who pays attention to it shall be blessed.
1: அதற்கு கவனம் செலுத்துறவங்க ஆபத்துக்கு தப்பி விலகி நிப்பாங்க.
2: The one who pays attention to it shall escape from dangers.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது சொன்னேன், ஞானத்திற்கு கவனம் செலுத்துங்க.
2: First I told you pay attention to wisdom.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன்,
2: Second I will tell you
1: எச்சரிப்புக்கு கவனம் செலுத்துங்க.
2: Pay attention to warnings.
1: எச்சரிப்புக்கு கவனம் செலுத்துங்க.
2: Pay attention to warnings.
1: சங்கீதம் 19:7-11 வசனங்களை பாருங்களேன்.
2: Psalm 19:7-11.
1: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு மண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு.
2: The law of the Lord is perfect, converting the soul. The testimony of the Lord is sure, making wise the simple. The statutes of the Lord are right, rejoicing the heart. The commandment of the Lord is pure, enlightening the eyes. The fear of the Lord is clean, enduring forever. The judgments of the Lord are true and righteous altogether. More to be desired are they than gold, yea, than much fine gold. Sweeter also than honey and the honeycomb. Moreover, by them your servant is warned, and in keeping them there is great reward.
1: இந்த தேவனுடைய வார்த்தை குறித்து கொடுக்கப்படுகிற விவரணைகளை கொஞ்சம் பாருங்களேன்.
2: Just look at the description that they give about the word of God.
1: குறைவற்றது.
2: It is flawless.
1: உயிர்ப்பிக்கிறது.
2: It is reviving.
1: சத்தியமா இருக்கிறது.
2: It is always true.
1: செம்மையா இருக்கிறது.
2: It is very enlightening the eyes.
1: எட்டாவது வசனம் செம்மையா இருக்கு.
2: So it is right.
1: அது மாத்திரம் இல்ல, சந்தோஷிக்க பண்ணுகிறது.
2: It rejoices the heart.
1: சுத்தமா இருக்கிறது.
2: It is pure.
1: நிலைத்திருக்கிறது.
2: It is stable.
1: உண்மை உள்ளதா இருக்கிறது.
2: It is true.
1: நீதியா இருக்குது.
2: It is righteous.
1: பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதா இருக்கு.
2: So it is more desirable than gold.
1: தேனிலும் மதுரமா இருக்கு.
2: It is sweeter than honey.
1: என்ன அழகான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க.
2: How beautiful description.
1: கர்த்தருடைய வார்த்தை இதெல்லாம் இப்படி இப்படி இப்படின்னு எழுதிட்டு,
2: having written that the word of God is like this
1: way. இவ்வளவு அருமையானது, இவ்வளவு இனிமையானது, ருசியானது இந்த தேவனுடைய வார்த்தையினால அவர் சொல்றாரு, நான் எச்சரிக்கப்படுகிறேன்.
2: He says it is so beautiful, so sweeter, so nice, but through this word I am warned.
1: கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்து ஞானத்தை போதிக்கிறது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பை தருகிறது.
2: The word of God not only gives us wisdom but it also gives us warnings.
1: பாருங்க, நான் மறுபடி அந்த ரோட்ல பயணம் பண்றத உங்களுக்கு நான் ஒரு பாரபிளா கொண்டு வரேன்.
2: So I want to bring that traveling on a road as a parable again.
1: நீங்க ரோட்ல பயணம் பண்ணும்போது அங்க உள்ள சைன் போர்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, உங்களுக்கு ஞானமா நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல சேர்றதுக்கு உங்களுக்கு தெளிவே பண்ணுது.
2: So when you go through a road you can find those sign boards which actually gives you clarity that you may reach wisely to the destination.
1: நீங்க ஒழுங்கா கவனிச்சீங்கன்னா நீங்க வந்து அதனால ரொம்ப நன்மை பெறுவீங்க.
2: If you pay attention to it properly you will receive more benefit.
1: அதே வேளையில எங்கே போ அங்கே போ அப்படின்னு சொல்ற அதே ரோட்ல உள்ள பலகைகள்ல சிலது வந்து எப்பவுமே போ போ போன்னு சொல்லாது, சில இடத்துல நில் என்று சொல்லும்.
2: So the boards which say go this way that way it will not always keep on saying go go go but sometimes it says you have to stop here.
1: சில இடத்துல சொல்லும் கொஞ்சம் மெதுவாக செல்.
2: Some places it will be written go slow.
1: சில இடத்துல கவனி.
2: Some places you have to pay attention.
1: அப்போ ஒரு ரோட் சைன் வந்து எப்படி வந்து ஒரு பக்கம் ஞானத்தையும் வெளிப்படுத்தி இன்னொரு பக்கம் எப்படி நமக்கு எச்சரிப்பையும் வெளிப்படுத்துதோ அதே போல கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை கூட அப்படி தான் செய்யும்.
2: Like how these road signs on one hand they express the wisdom, on the other hand they also warn us, the word of God also do the similar action.
1: சில பேர் வந்து கர்த்தருடைய வசனத்துல வந்து ஒரு பகுதியை மாத்திரம் தான் பார்க்கணும்னு விரும்பறாங்க.
2: Many people just want to see only one part of the word of God.
1: நீ அப்படி இருப்பாய், நீ இப்படி இருப்பாய், அதை செய்வாய், நீ பெருகுவாய், ஆசீர்வதிக்கப்படுவாய், அது மட்டும் பார்க்கணும், நம்ம முன்னேறிட்டே இருக்கணும் அப்படின்றத மட்டும் பார்ப்பாங்க.
2: They just focus on only one part where it says you will be like this, you will prosper, you will go ahead, you will increase.
1: அதுல நான் எந்த சந்தேகமும் படல, கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்முடைய பாதைகளை லகுவாக்குகிறது.
2: There is no doubt in that the word of God gives us wisdom and makes our paths very easy.
1: ஆனா அதே வேதத்துல இன்னொரு பகுதி இருக்கு, அது நம்மை எச்சரிப்பை தருகிறது.
2: But in the same word of God we have the other part which is a warning.
1: நம்ம வெறும் இப்படி போணும் அப்படி போணும்ன்ற போர்டை மட்டும் பார்த்துட்டு எச்சரிப்பை பார்க்காம போனா பெரிய ஆபத்துகள்ல சிக்கும்.
2: So if you just look at the boards which says go this way and that way, and if you don't pay attention to warnings, then you will be in a danger.
1: ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து பிரசங்கம் பண்ணும்போதும் வெறும் வாக்குத்தத்தங்களையும் வெறும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு முன்பாக இருக்கிற பாதைகளை மாத்திர காமிச்சிட்டு இருக்கவங்களா இருந்தாங்கன்னா அவங்க நல்ல போதகர்களா இருக்கவே முடியாது.
2: Even if a pastor or a preacher who preaches the sermon, if they just give words of promises and blessings and just show the path alone before them, then that will not be a good preacher at all.
1: அவங்க எப்படியும் இருக்கணும்னா எச்சரிப்பையும் நமக்கு போதிக்கிறவர்களா இருக்கணும்.
2: They should also be preachers who preach the warnings to us.
1: நீங்க ஒரு சிக்னல் லேம்ப் பார்த்திருக்கீங்களா, சிக்னல் லைட் பாத்திருக்கீங்களா?
2: Have you seen a signal light?
1: அந்த சிக்னல் லைட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கலர் வந்து பச்சை தான்.
2: So if the light color which everyone desires is a green color.
1: Yeah.
2: Why?
1: பச்சைய பார்த்த உடனே go go go go னு சொல்ற மாதிரி எல்லாரும் போயிட்டே இருக்கலாம், நிக்காம போணும்.
2: Once they look at this green color they can go go go as they want.
1: ஆனா சிக்னல் லாம்ப்ல வெறும் பச்சை மட்டும் எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்காது.
2: But it's not only green color that glows always there.
1: சில வேளையில நில்லு அப்படினு டோட்டலா நிறுத்திரும் ஒரு சிவப்பு விளக்கு.
2: Sometimes there is a red light which stops you completely.
1: இன்னொன்னு ஆம்பர் வரும், அது வந்து கவனி கவனி.
2: The other color amber which says you have to pay attention.
1: பச்சையில வேகமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அது ஆரஞ்சா மாறும், கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இப்ப நிற்கணும் நீனு.
2: So the as you go fast in the green color it suddenly changes to orange color saying you have to slow down.
1: அதே போலதான் தேவனுடைய வார்த்தை கூட பாதியில வந்து பாத்தீங்கன்னா பச்சையாவே தெரியும்.
2: So similar is the word of God which appears green half the way.
1: அதனால ஞானத்தை பெறுகிறோம்.
2: And through which we receive wisdom.
1: ஆனா அதே வேளையில வேதத்துல அநேக இடங்கள் சிவப்பு விளக்கம் இருக்கு, அது சொல்லுது நில், செய்யாதே, போகாதே, நடக்காதே, சிந்திக்காதே, பார்க்காதே, கேட்காதே, இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா ஸ்டாப், இதை செய்யாத செய்யாத செய்யாத.
2: At the same time you will also find the red light in the word of God which is don't do it, stop, don't hear, don't see, don't talk, don't think, don't do this.
1: அப்ப என்ன செய்யணும்னா நாம அதை கவனிக்கிறவர்களா இருக்கணும்.
2: Then we should pay attention to that.
1: நாம கவனிக்கிறவர்களா இருக்கணும்.
2: We should pay attention to
1: எதை கவனிக்கணும்.
2: What should we pay attention to?
1: தேவனுடைய ஞானத்தை நாம கவனிக்கணும்.
2: First pay attention to God's wisdom.
1: இரண்டாவது எச்சரிப்புகளை கவனிக்கணும்.
2: Second pay attention to warnings.
1: மூன்றாவது ஒன்று கவனிக்க வேண்டியிருக்கு.
2: The third thing,
1: நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்துக்கு வருவீர்களானா,
2: if you come to Matthew chapter 5,
1: இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாக சில ஓமானங்களை அழகாக எழுதி வைத்திருக்கிறார்.
2: So in that sermon on mount the Lord has written very beautifully certain parables.
1: அங்க நீங்க பார்ப்பீங்களானா அவர் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லி கொண்டே வரும் பொழுது அவர் சொல்வாரு, நீங்க கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள்ன்ற வார்த்தை அடி
2: So as you read this where he lists one by one, he says then you just pay attention, listen to this.
1: நீங்கள் 6 அதிகாரத்துக்கு வாங்க.
2: If you come to chapter 6,
1: அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் 26 வசனம் பாருங்க.
2: Verse 26.
1: ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார்.
2: It says behold the fowls of the air, for they sow not, neither do they reap nor gather into barns, yet your heavenly father feed them.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இங்கேயும் ஆண்டவர் கவனி கவனி.
2: Here also the Lord says behold.
1: என்ன கவனிக்கணும் தெரியுமா?
2: What you should listen to.
1: முதலாவது சொன்னேன் ஞானத்தை கவனிக்கணும்.
2: First pay attention to wisdom.
1: இரண்டாவது எச்சரிப்புகளை கவனிக்கணும்.
2: Pay attention to warnings.
1: மூன்றாவது தேவனுடைய அதிசயங்களை கவனிக்கணும்.
2: Next pay attention to God's wonders.
1: தேவனுடைய அதிசயங்களை கவனிக்கணும்.
2: Pay attention to God's wonders.
1: இங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த காகங்களை கவனிச்சு பாருங்க, அது விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கறது இல்லை, ஆனால் கர்த்தர் அவர்கள் எல்லாரும் பழி போட்டுறாரு.
2: Yet the Lord says, behold the fowls of the air, they don't sow, they don't reap, they don't gather into barns, yet the Lord feeds them.
1: இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஒன்ன தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க அவைகளை விட விசேஷமானவர்கள்.
2: So when you see this, you have to understand something, that you are more special than them.
1: காகங்களை பழி போட்டுகிறவர் உங்களை போஷிக்க மாட்டாரா?
2: So will the Lord who feeds these ravens will not feed you?
1: லீலி புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க.
2: Consider the lilies of the field.
1: சாலமோன் கூட தன்னுடைய ஐஸ்வர்யத்தில் அந்த மாதிரி உடுத்துனது கிடையாது.
2: That even Solomon in all his glory was not arrayed like this.
1: நீங்க ஏன் உங்க உடைய பற்றி கவலைப்படுறீங்க?
2: Why are you worried about your garments?
1: உங்கள் பரமபிதா உங்களுக்கு வேண்டியதை தருவார்.
2: Your heavenly father will give you what you need.
1: பாருங்க, நம்ம வாழ்க்கையில வந்து தேவனுடைய அதிசயங்களை கவனிக்காம நம்ம போயிடக்கூடாது.
2: We should not miss paying attention to God's wonders in our life.
1: அநேகர் வந்து சீக்கிரத்துல இஸ்ரவேலர் செய்தது போல சீக்கிரத்துல அவருடைய அதிசயங்களை அவருடைய அற்புதங்களை அவங்க மறந்து போயிட்டாங்க.
2: Like Israelites, many people also forget the wonders of God very soon.
1: அதனுடைய விளைவு என்னன்னா அவங்க இருதயம் கடினப்பட்டு போச்சு.
2: And as a result, their heart was hardened.
1: அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம போனாங்க.
2: They did not obey the Lord.
1: அவங்க முறுமுறுக்கிறவர்களா மாறினாங்க.
2: They became people who were murmuring.
1: தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய் மாறினாங்க.
2: They became rebellious against the Lord.
1: அவங்க வணங்க கழுத்துள்ளவர்களா மாறிட்டாங்க.
2: They became stiff-necked.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: தேவன் தங்கள் வாழ்க்கையில செய்த அதிசயங்களை அவங்க என்ன பண்ணலனா கவனமா அத பார்க்கல.
2: It's because they did not pay attention to the wonders which the Lord has done in their life.
1: கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன நமக்காய் செய்தார், என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறத கவனிக்கல.
2: They did not pay attention what the Lord has done to them, what is the Lord doing now and what the Lord will do to us.
1: பாருங்க, அதனால தான் தாவீது வந்து தேவன் செய்த நன்மைகளை அவன் மறவாதே மறவாதே, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே மறவாதேன்னு எழுதினாரு.
2: That's why David very often wrote, do not forget the benefit which the Lord has done to you.
1: உன் ஆத்துமாவே நீ போலும் கர்த்தரை ஸ்தோத்திரி.
2: Oh my soul, bless the Lord, oh my soul.
1: அவர் செய்த உபகாரங்களை மறக்காத.
2: Do not forget all the benefit that he has done.
1: தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் இது அடிக்கடி நினைவு கூர்ந்து ஞாபகம் வச்சிருந்ததனால.
2: Since David very much remembered this and had it in his memory.
1: தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அதிசயங்களை கவனித்து அதை நோக்கி கொண்டிருந்ததனால.
2: Since he paid attention to the wonders which the Lord has done in his life.
1: அவனுக்கு முன்பாக வந்த எவ்வளவோ போராட்டங்கள்ல வந்து அந்த மனிதன் வந்து கொஞ்சம் கூட மனம் தளராமல் தைரியமா முன்னால போக முடிந்தது.
2: He was not disappointed or discouraged in all the struggles that he encountered in life and he went on very boldly.
1: உதாரணமாய் சொல்ல வேண்டுமானால்,
2: for example to say,
1: கோலியாத் என்கிற ராட்சதன் வந்து இஸ்ரவேலுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ராஜா முதற்கொண்டு கடைசி சேவகன் வரைக்கும் எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க.
2: So when this giant Goliath stood before them, right from the king unto the last soldier, they all feared him and went away.
1: ஆனால் தாவீது மாத்திரம் இந்த கோலியாத்துக்கு எதிராக ஓடினான்னு பார்க்கிறோம்.
2: So but we read that this David went towards this Goliath.
1: Ran towards the giant. எப்படி அவனால் அப்படி ஓட முடிந்தது?
2: How was he able to run towards this giant?
1: ஒரே ஒரு காரணம் தான்.
2: Only one reason.
1: அவன் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்கனவே செய்த அதிசயங்களை அவன் எப்பொழுதும் கவனித்து நினைவு கூர்ந்தான்.
2: It's because he paid attention to the wonders which the Lord has done in his life and he also remembered them.
1: அதை மறக்கவே இல்ல.
2: He did not forget it.
1: என்னை சிங்கத்தின் கைக்கும் என்னை கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த கோலியாத்தின் கைக்கும் தப்புவிப்பார்.
2: The Lord who delivered me from the paws of lion and the hands of bear will also deliver me from the hands of this Goliath.
1: நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நம்ம வேகமா வாழ்க்கையில போகும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்கிற எத்தனையோ அதிசயங்களை நாம வந்து மறந்துட்டு அதை கவனிக்காம போயிடுறோம்.
2: So as we go fast in our life, many times we forget the wonders which the Lord has done in our life and we forget them.
1: உண்மைதான், நம்ம வாழ்க்கை நீங்க திரும்பி பார்த்தீனா எத்தனையோ பேருக்கு நமக்கு எவ்வளவோ வேதனையான எவ்வளவோ துக்கமான காரியங்கள் நம்ம

0: At the painted house and the car, the garage, looking at the things outside, don't think that they don't have any problem at the house.
1: ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போய் கேட்டா தான் தெரியும் அவங்க என்னென்ன வேதனை படுறாங்க, என்னென்ன கஷ்டங்கள் வழியா போறாங்கன்னு தெரியும்.
0: Only if you inquire in that house, you will know what are the struggles they face and what are the problems they go through.
1: எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கு.
0: There is struggles in everyone's life.
1: இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம உபத்திரம் இருக்க தான் செய்யுது.
0: So until we live in this world, we have this tribulations.
1: ஆனா இவைகள் நடுவுல
0: But amidst this,
1: கர்த்தர் நமக்கு செய்த அதிசயங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன்.
0: We have to pay attention to God's wonders.
1: கர்த்தர் நம்மை நடத்தின பாதைகளை கவனிச்சு பாருங்களேன்.
0: So just pay attention to the ways that the Lord led you.
1: சொல்லுவேன், அவர் செய்த நன்மைகள் கடலினுடைய மணலை பார்க்கிலும் அதிகமா இருக்கும்.
0: Truly to say, it is more than the sand of the sea.
1: இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதே தேவ கிருபை தான்.
0: And it is truly the grace of God that we are alive today.
1: இத்தனையும் தாண்டி நம்ம பைத்தியம் முடியாம இருக்கிறது தேவ கிருபை தான்.
0: And it is true that we have not gone mad beyond all these things.
1: இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறது தேவ கிருபை.
0: It is grace of God that we are still alive beyond all the problems that we face.
1: நாம அதை அடிக்கடி கவனித்துக் கொண்டே இருக்கணும்.
0: We have to pay attention to that every year.
1: அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மறந்து போகாம இருக்க ஞாபகக்குரிய நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்ய சொன்னாரு.
0: That's why the Lord told Israelites to do many other things as a remembrance that they may not forget it.
1: உதாரணமா பஸ்கா பண்டிகை.
0: For example the feast of Passover.
1: கூடார பண்டிகை.
0: The feast of Tabernacles.
1: புதிய ஏற்பாட்டில் வந்த திருவிருந்து.
0: So in the New Testament it is communion.
1: இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்றோம்னா அவர் நமக்கு செய்த அதிசயமான கிரியைகளை நினைவு கூர்ந்து நாம அதை கவனிச்சுட்டே இருக்கணும்.
0: It's because that we may remember the wonders which the Lord has given and pay attention to it.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
0: Glory be to the name of the Lord.
1: இன்னைக்கு செய்தி முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து இதை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன்.
0: So today after the sermon, just sit for other 10 minutes and just think about this.
1: தேவனே எவ்வளவு அதிசயமா நடத்தி வந்தாரு.
0: How wondrously did Lord lead me.
1: எவ்வளவு அற்புதமா என்ன நடத்தி வந்தாரு.
0: How wondrously did Lord lead me.
1: அவருடைய கரம் எவ்வளவு பெரியது.
0: And how great is his arm.
1: அவருடைய வல்லமை எவ்வளவு மகத்துவமானது.
0: How great is his power.
1: அதை நான் அடிக்கடி கவனம் செலுத்தும் போது என்னுடைய கவலைகளை மறந்து போறேன், என் துக்கங்களை மறந்து போறேன், என் வேதனைகளை மறந்து போறேன், நான் தொடர்ந்து முன்னேற பலன் அடைகிறேன்.
0: When I pay attention to it, I forget my sorrows, I forget all my worries and I go forward.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நான் திரும்ப அந்த ரோட்ல பிரயாணம் பண்ற ஓமானத்தை உங்களுக்கு திரும்ப கொண்டு வரேன்.
0: So I again want to bring the parable of traveling on a road.
1: இந்த ரோட் பிரயாணம் எப்போ நமக்கு சுகமாகவும் நமக்கு சௌக்கியமாகவும் இருக்கும்னா
0: When will be a road travel be comfortable and prosperous?
1: முதலாவது வந்து அந்த green அந்த பேர் என்ன அந்த பலகைகள் அறிவிப்பு பலகைகள் எங்க நம்மளை போக சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்து ஞானத்தோட அந்த ஞானத்தை பின்பற்றும் போது நம்ம நல்ல சுகமா போவோம்.
0: First when you notice the sign boards which give you the directions and when you follow that wisely you will reach the destination.
1: இரண்டாவது நமக்கு இருக்கிற எச்சரிக்கைகள் சிவப்பு விளக்கு நமக்கு இருக்கிற எச்சரிக்கை பலகைகளை பார்த்துக்கிட்டே போனா நம்முடைய பயணம் ரொம்ப சுகமா இருக்கும்.
0: And next you will have a comfortable journey when you look at the warning signs and also signal lights.
1: மூன்றாவது பயணத்திலே ரொம்ப இன்பமானது என்னன்னு சொன்னா நாம பயணி சுற்றி இருக்கிற அந்த இயற்கை காட்சிகள் இருக்கு பாருங்க, அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னா உண்மையாகவே அது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும்.
0: And the third one is as you travel when you look at the natural scenery around you, that will actually refresh you and give you happiness.
1: நீங்க நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது.
0: Today many people don't know that.
1: நிறைய பேர் டிராவல் பண்ணும்போது கூட அந்த மொபைலே தான் பார்த்துட்டு இருக்காங்க.
0: Many people even look at their mobiles even when they travel.
1: ஆனா வெளியே நீங்க பார்ப்பீங்களானா அந்த அதிசயங்களை நீங்க பார்ப்பீங்க.
0: But when you look around you can see the wonders of God.
1: அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி நிறைவு உண்டாகும்.
0: And there is a great fulfillment and
1: இதயம் பூரிக்கும்.
0: Your heart will refresh.
1: கடைசியா சொல்வேன்.
0: At last I will tell you.
1: எதில நம்ம கவனம் செலுத்துறவளா இருக்கணும் தெரியுமா?
0: What to pay attention to?
1: நீங்கள் நீதிமொழிகள் 22 அதிகாரம் 29 வசனம் பாருங்க.
0: Proverbs 22:29
1: தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்.
0: Do you see a man diligent and skillful in his business, he will stand before kings, he will not stand before obscure man.
1: இது ரொம்ப நல்லா இருக்கு.
0: This is very beautiful.
1: தாம் வேலையில ஜாக்கிரதை உள்ளவன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா தாம் வேலையில கவனமாய் இருக்கிறவன்.
0: So a man diligent in his work, it also means that paying attention to your work.
1: தன் வேலையில கவனமாய் இருக்கிறவன்.
0: The one who pays attention to his work.
1: சொல்லுவேன் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்யறதுக்குன்னு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார்.
0: The Lord has given us a work for everyone to do it.
1: அந்த வேலையில நாம கவனமுள்ளவர்களா இருக்கணும்.
0: We should pay attention to our work.
1: நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 12 அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை வாசித்தா.
0: If you read Ecclesiastes chapter 12 verses 9 and 10
1: மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டறிந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியவுமானவைகள்.
0: And moreover, because the preacher was wise, he still taught the people knowledge. Yes, he pondered and sought out and set in order.

0: many proverbs. The preacher sought to find acceptable words, and what was written was upright words of truth.
1: எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகள்.
0: And what was written was upright words of truth.
1: எப்படி இப்படி எழுத முடிந்தது?
0: How was he able to do it?
1: முக்கியமான காரியம் என்னன்னா,
0: the important thing there,
1: அநேக காரியங்களை அவன் கேட்டான்.
0: Many things he heard.
1: அநேக காரியங்களை அறிந்து கொண்டான்.
0: Many things he also came to know.
1: அநேக நீதிமொழிகளை சேர்த்தான்.
0: He also gathered many proverbs.
1: அநேக வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான்.
0: And he also found way to find many words.
1: ஆனா அது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, கவனமாய் கேட்டு அறிந்தான்.
0: But the most important thing is which he pondered and sought out.
1: இந்த மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த பணி என்னன்னா, நீதிமொழிகளை ஜனங்களுக்கு வழங்கணும்.
0: So the work that was given to this man is that he should give proverbs to the
1: people. செவ்வையான சத்தியமானவைகள் வெளிப்படுத்தப்படணும்.
0: The upright and truthful words to should be seen.
1: அதற்கு இந்த மனிதனுக்கு என்ன ரொம்ப பயன்பட்டதுன்னு கேட்டா, கவனமா கேட்கணும், கவனமா அறியணும், கவனமா சேர்க்கணும்.
0: So what was more useful for him to do this is because paying attention properly, paying attention to hear, to know and to also gather.
1: நீங்கள் கொலோசியர் 4:17 வாசித்தீங்கனா,
0: if you read Colossians 4:17,
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்கிறங்க என்று சொல்வார்.
0: It says that take heed to the ministry which you have received in the Lord that you may fulfill it.
1: 1 Timothy 4:13-16 வாசிப்பீர்களானால்,
0: 1 Timothy 4:13-16,
1: நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறது உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு அல்லது கவனமாயிரு.
0: Till I come, give attention to reading, to exhortation, to doctrine.
1: எதுக்கு இதெல்லாம் எழுதுறாரு அப்படின்னு கேட்டா, நீ கவனமா வேலை செய்யலனா நீ மேன்மை அடைய முடியாதப்பா.
0: So this is written because if you don't pay attention in your work, then you cannot be exalted.
1: நீ கனப்படுத்தப்பட முடியாது.
0: You will not be honored.
1: நீ வந்து மேன்மை அடைய முடியாது.
0: You will not receive an exaltation.
1: நீ ஆதாயம் பார்க்க முடியாது.
0: You cannot receive any profit.
1: உன் வாழ்க்கையில மகிமையை காண முடியாது.
0: You cannot see glory in your life.
1: நீ கர்த்தரிடத்துல எந்த வேலையை நீ பெற்றாயோ அந்த உத்தரவாதத்துல கவனமா இரு.
0: Whatever work and the responsibility that you have received from the Lord, you must pay attention.
1: சாங்கோபோங்கமாக ஏதோ ஒரு கவலை இல்லாமல் ஒரு அசட்டையா எதையுமே செய்யாது.
0: Don't do it away in a sluggish way or without in a negligence way or without any interest in it.
1: ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து இவ்விதமாய் சொல்லுகிறது.
0: One of the translation says this.
1: தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் அப்படின்ற வார்த்தையை வந்து இங்கிலீஷ்ல, Do you see a man who gives attention to detail அப்படின்னு இருக்கு. அதாவது சின்ன காரியங்களுக்கு கூட ரொம்ப கவனம் செலுத்தி வேலை செய்து நுட்பமா வேலை செய்யறவனை பார்த்தீங்கன்னா, அவன் சாதாரண ஆட்களுக்கு முன்னாடி நிக்க மாட்டான், அவன் ராஜாக்களுக்கு முன்னாடி
0: நிப்பான். So a person who works very even in details and meticulously, he will not stand before obscure men, but he will stand before kings.
1: Giving attention to detail, ஒரு சின்ன காரியம் செய்ய சொன்னா கூட நேர்த்தியா செய்யணும்னு அப்படின்னு கவனமா முழு கவனத்தை செலுத்துறது.
0: So they give attention even to detail.
1: எனக்கு சொன்ன உடனே ஒரு வார்த்தை ஞாபகம் வருது.
0: I remember a word now.
1: ஒரு முறை நான் கல்லூரியில படிக்கும் போது ஒருவர் இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாரு.
0: When I was studying in college, one of person told this.
1: அவர் சொன்னாரு, even if you make a flower pot well, the world will wear a path to your doorstep. நீ ஒரு பூத்தொட்டி தான் செய்யற, அந்த பூத்தொட்டியை நீ சிறப்பாய் செய்வாயானால், நேர்த்தியாய் செய்வாயானால், கவனமாய் செய்வாயானால், உலகமே ஒரு பாதை அமைத்து வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு உண்மை.
0: How true it is.
1: எவ்வளவு உண்மை.
0: How true it is.
1: நம்ம சின்ன காரியம் செய்யலாம், பெரிய காரியம் செய்யலாம்.
0: No matter you may do a little thing or a big thing.
1: அதுல கவனத்தோடு நேர்த்தியா நுட்பமா செய்யற பழக்கம் நமக்கு இருக்குமானா, நாம போய் தேடி அலைய வேண்டியதே இல்லை, நம்மை தேடி உலகம் வரும்.
0: But if you do it by paying attention and properly and meticulously, the world will come seeking you. You need not go behind.
1: நீங்க செய்யிறது வேலையா இருக்கலாம், நீங்க செய்யிறது ஊழியமா இருக்கலாம்.
0: It might be any work that you're doing or it might be a ministry that you're doing.
1: நீங்க செய்யிறது கை வேலையா இருக்கலாம், நீங்க செய்யிறது மிஷின்ல செய்யலாம்.
0: So you might be doing a work out of your hand or doing a work by through missions.
1: But if you give attention to detail, நீங்க வந்து செய்யற வேலையை கவனத்தோட ஜாக்கிரதையோட நீங்க செய்வீர்களானா, உங்க உயர்வுக்கு அளவே கிடையாது.
0: But if you give attention to detail, then there is no limit for your exaltation.
1: நீங்க கணத்தை தேடி இங்கே அங்கேயும் ஓட வேண்டிய அவசியமே இல்லை.
0: You did not run here and there to receive your honor.
1: நிச்சயமாய் உலகம் பாதை அமைத்து உங்க வீட்டுக்கு படிக்கு வரும்.
0: Surely the world will pay a way towards your
1: உங்களுடைய வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்தும்.
0: And they will pay attention to your words.
1: உங்களுக்கு கனமும் மகிமை உண்டாகும்.
0: And there shall be honor and respect to you.
1: நீங்க எந்த காரியம் செய்தாலும் சரி,
0: no matter whatever you do,
1: சின்ன ஊழியம் கூட செஞ்சிட்டு இருக்கலாம்,
0: you might be doing a small ministry,
1: ஆனா அதுலயும் நீங்க கவனமாய் செய்யும்போது, நேர்த்தியாய் செய்யும்போது, கர்த்தர் அதை நிச்சயமாய் கனம் பண்ணுவார்.
0: But when you pay attention in detail even in that work, the Lord will honor you.
1: இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தை கவனம் செலுத்து.
0: Today the word the Lord is speaking with us is give attention.
1: கவனம் செலுத்து.
0: Give attention.
1: எதற்கு கவனம் செலுத்தணும்?
0: You have to pay attention to what?
1: முதலாவது ஞானத்தின் வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்து.
0: First pay attention to wisdom.
1: இரண்டாவது எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்து.
0: Second pay attention to words of warnings.
1: மூன்றாவது நீ தேவனுடைய அதிசயங்களை காணும்படி கவனம் செலுத்து.
0: Third, pay attention to God's wonders.
1: நான்காவது கர்த்தர் உனக்கு கையில கொடுத்த வேலை உத்தரவாதங்கள்ல கவனம் செலுத்து.
0: Fourth, pay attention to your work and responsibilities.
1: கவனம் செலுத்தினால்
0: if you pay attention
1: முடிவு மகிமையாயிருக்கும்.
0: The end shall be glorious.
1: ஜெபமனோமா.
0: Shall we pray?
1: பரிசுத்த பிதாவே,
0: Our Holy Father,
1: எங்கள் கவனங்களை சிதறடிக்கிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றும்.
0: Lord, remove all the things that are distracting our attention, Lord.
1: எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தா.
0: Lord, give us grace to make use of the time that you've given us.
1: ஆண்டவரே, நாங்கள் நன்மையானதை பின்பற்றிக் கொள்ள கிருபை தா.
0: Lord, give us grace that we pursue good, Lord.
1: கவனமா எதை செய்தாலும் கவனமாய் செய்ய கிருபை தா.
0: Lord, give us grace that we may do or pay attention to whatever we do, Lord.
1: ஞானத்தை சம்பாதிக்க கவனமாய் இருக்க கிருபை தா.
0: Lord, give us grace to pay attention to wisdom, Lord.
1: எச்சரிப்புகளுக்கு செவி கொடுக்க கவனமா இருக்க கிருபை தாரும்.
0: Give us grace to pay attention to warnings, Lord.
1: ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை நாங்கள் கவனமாய் கண்டு உம்மிலே களிகூற நாங்கள் விசுவாசத்தில் நம்பிக்கையில் வளர கிருபை தாரும்.
0: Lord, give us grace to pay attention to your wonders, to believe them and also to grow up in our faith, Lord.
1: எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் கையிலே கொடுத்திருக்கிற வேலைகளை குறித்து, உத்தரவாதங்களை குறித்து, ஊழியங்களை குறித்து கவனமாய் வேலை செய்ய கிருபை தாரும்.
0: And above all, Lord, give us grace to pay attention to the work and responsibility and the ministry that you've given us, Lord.
1: நாமத்தை மகிமை
0: Glorify your name, Lord.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen.
0: Amen.

உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு கிராமத்துல ஒரு முதியவர் இருந்தாரு. அவருக்கு ஊர்ல நல்ல பேரு. அவருக்கு மூணு பையங்க, ஒரு பொண்ணு. எல்லாரையும் நல்லா படிக்க வச்சாரு. பொண்ண நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வச்சாரு. பையங்களுக்கும் நல்ல வேலை கிடைச்ச உடனே மூணு பேருக்கும் திருமணம் முடிச்சாரு. எந்த பிரச்சனையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமா வாழ்ந்தாரு. கடைசியில ஒரு நாள் இறந்தும் போயிட்டாரு. அவருடைய பிள்ளைங்க எல்லாரும் வந்து ஈம சடங்குகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க திடீர்னு ஒருத்தர் வந்தாரு. அவரை இவங்க முன்ன பின்ன பார்த்ததில்ல. வந்தவர் எல்லாரையும் பார்த்து சத்தமா, இறந்து போன உங்க அப்பா என்கிட்ட 10 லட்சம் கடன் வாங்கினாரு, திருப்பி கொடுக்கல, அதுக்குள்ள இறந்து போயிட்டாரு. அந்த பணத்தை நீங்க திருப்பி கொடுத்தாதான் பணத்தை எடுக்க நான் அனுமதி கொடுப்பேன்னு கராரா சொல்லிட்டு நடு வீட்டுல சவப்பெட்டி பக்கத்துல ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தாரு. எல்லாருக்கும் ஒரே குழப்பம். இறந்தவரோட மகன்கள், அது அப்பா வாங்கின கடன், அது அப்பாவோட போச்சு, நாங்க வாங்காத கடனை நாங்க எப்படி அடைக்க முடியும்னு வாதாடுனாங்க. வந்தவரு விட்டு கொடுக்கறதா இல்ல. இறந்தவரோட மகா தான் போட்டிருந்த எல்லா நகைகளையும் கலட்டி அவர் கையில கொடுத்து, இந்தாங்க வச்சுக்கோங்க, இத வித்து நீங்க கொடுத்த கடனை எடுத்துக்கோங்க, இப்போ நிம்மதியா எங்க அப்பாவுக்கு ஆக வேண்டிய காரியத்தை எங்களை பார்க்க விடுங்கன்னு கண்ணீர் மல்க சொன்னான். உடனே வந்தவரு அவா நகைகளை அவா கிட்டயே திருப்பி கொடுத்தாரு. தான் கையில வச்சிருந்த ஒரு பெட்டியையும் அவா கிட்ட கொடுத்தாரு. உங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னால என்னை மிகவும் நேசிக்கும் பிள்ளைக்கு இந்த 10 லட்சத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. எடுத்துக்கோ, இந்த 10 லட்சம் உனக்கு தான் சொந்தம்னு சொன்னாரு. உண்மையா அன்பு செலுத்தும் நபரை அவர் அழகா கண்டுபிடிச்சிட்டாரு. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது.

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சதா காலங்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுவரேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்களோடு இருப்பவரே, உமை வாழ்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், உமை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம். நீர் ஒருவரே சர்வ வல்லவர், நீர் ஒருவரே சாமாமை உள்ளவர், நீர் ஒருவரே சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிறவர், நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உமக்கே மகிமை, உமக்கே துதி, உமக்கே ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா.

மகிமையும் மகிமையும் பாத்திரராக எங்கள் தேவனுக்கு மாத்திரம் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையா, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ராஜாதி ராஜனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும்.

புகழப்படத்தக்கவர், நீர் புகழப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. எல்லா நாவுகளும் உம்முடைய நாமத்தை அறிக்கப்படும் அப்பா. எல்லா முழங்கால்களும் உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கும் ஆண்டவரே. நீர் ஒரு

ஒன்று நாளாகமும் 7 அதிகாரம். இசக்காருடைய குமாரர் தோலா, பூவா, ஜசூப், சிம்ரோன் என்னும் 4 பேர். தோலாவின் குமாரர் ஊசி, ரெப்பாயா, ஜெரியேல், ஜக்மாயி, இப்சாம், சாமுவேல் என்பவர்கள். தோலாவுக்கு பிறந்த இவர்கள் தங்கள் பிதாக்கள் வம்ச தலைவரும் தங்கள் சந்ததிகளின் பராக்கிரமசாலியுமாய் இருந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்கள் தொகை 20,600 பேராய் இருந்தது. ஊசியின் குமாரர் ஒருவன் இஸ்ரகியாவின் குமாரர் மீகாயேல், ஒபதியா, ஜோவேல், இசியா என்பவர்கள். இவர்கள் 5 பேரும் தலைவராய் இருந்தார்கள். அவர்கள் பிதாக்கள் வம்சத்தாரான அவர்கள் சந்ததிகளில் யுத்த மனுஷரான கூட்டங்கள் 36,000 பேர் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள். இசாக்காருடைய மற்ற எல்லா வம்சங்களிலும் அவர்களுக்கு சகோதரரான பராக்கிரமசாலிகள் தங்கள் வம்ச அட்டவணைகளின் படியெல்லாம் 87,000 பேராய் இருந்தார்கள். பெஞ்சமின் குமாரர் பேலா, பெகேர், ஜெதியாயேல் என்னும் 3 பேர். பேலாவின் குமாரர் எஸ்போன், ஊசி, ஊசியேல், ஜெரிமோத், ஈரி என்பவர்கள். இவர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பராக்கிரமசாலிகளான 5 தலைவர்களாய் இருந்தார்கள். இவர்கள் வம்ச அட்டவணைக்குள்ளானவர்கள் 20,034 பேர். பேகேரின் குமாரர் செமிரா, ஜோவாஸ், எலியேசர், எலியோனாய், உம்ரி, ஜெரிமோத், அபியா, அனாசோத், அலாமெத் என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் பேகேரின் குமாரர். தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவராகிய அவர்கள் சந்ததிகளின் அட்டவணைக்குள்ளான பராக்கிரமசாலிகள் 20,200 பேர். ஜெதியாயேலின் குமாரர் ஒருவன் பில்கான். பில்கானின் குமாரர் ஏயூஸ், பெஞ்சமின், ஏகூட், கெனானா, சேத்தான், தர்சீஸ், அகிசகார் என்பவர்கள். ஜெதியாவேலின் குமாரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்கள் வம்சத்தாரின் தலைவராய் இருந்தார்கள். இவர்களில் யுத்தத்துக்கு போகத்தக்க சேவரான பராக்கிரமசாலிகள் 17,200 பேர். சுப்தீமும் உப்பீமும் ஈரின் குமாரர். ஊசிம் ஆகேரின் குமாரன் ஒருவன். நப்தலியின் குமாரனான பெல்ஹாலின் பேரன்மார் ஜாக்ஸ்ரியேல், கூனி, ஏட்சேர், ஷல்லோம் என்பவர்கள். மனாசையின் புத்திரரில் ஒருவன் குல இஸ்திரியிடத்தில் பிறந்த அஸ்ரியேல். அவர் மறுமனையாட்டியாகிய அராமிய இஸ்திரியிடத்தில் கிளையாத்தின் தகப்பனாகிய மாஹீர் பிறந்தான். மாஹீர் மாக்கால் என்னும் பெயருள்ள உப்பீம் சுப்பீம் என்பவர்களின் சகோதரியை விவாகம் பண்ணினான். மனாசையின் 2 குமாரன் செலோபியாத். செலோபியாத்திற்கு குமாரத்திகள் இருந்தார்கள். மகீரின் பெஞ்சாதியாகிய மாக்கால் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேரேஸ் என்று பெயரிட்டான். இவன் சகோதரன் பேர் சேரேஸ். இவனுடைய குமாரர் ஊலாம், சேகேம் என்பவர்கள். ஊலாமின் குமாரரின் ஒருவன் பேதான். இவர்கள் மனாசையின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிலியாத்திரர். இவன் சகோதரியாகிய அம்லோ லேகேட் இஸ்கோத்தையும் அபியேசரையும் மகாலாவையும் பெற்றார். செமிதாவின் குமாரர் அகியான், கேகேம், லிக்கே, அனியாம் என்பவர்கள். ஏப்ராஹிமின் குமாரில் ஒருவன் சுத்தேலாக். இவனுடைய குமாரன் பேரேத். இவனுடைய குமாரன் தகாத். இவனுடைய குமாரன் எலாதா. இவனுடைய குமாரன் தகாத். இவனுடைய குமாரன் சாபாத். இவனுடைய குமாரன் சுத்தேலாக். ஏசேர், ஏலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத் தூரானுடைய ஆடு மாடுகளை பிடிக்க போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். அவர்கள் தகப்பனாகிய எப்ராஹிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். பின்பு அவன் தன் பெண்ஜாதி இடத்தில் பிரவேசித்ததினால் அவள் கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டாததினால் இவனுக்கு பெரியா என்று பெயரிட்டான். இவனுடைய குமாரத்தியாகிய சேரால் கீழ்ப்புறமும் மேல்புறமுமான பெத்தோரனையும் ஊசேன்ராவையும் கட்டினவள். அவனுடைய குமாரர் ரேபாக், ரேசேப் என்பவர்கள். இவனுடைய குமாரன் தேலாக். இவனுடைய குமாரன் தாகான். இவனுடைய குமாரன் லாதான். இவனுடைய குமாரன் அமியூத். இவனுடைய குமாரன் எலிசாமா. இவனுடைய குமாரன் நூன். இவனுடைய குமாரன் யோசுவா.
அவர்களுடைய காணியாட்சியும் மாஸ்டர் ஸ்தலங்களும் கிழக்கே இருக்கிற நாரானும் மேற்கே இருக்கிற கேசரும் அதன் கிராமங்களும் பெட்ரேலும் அதன் கிராமங்களும் சீகேமும் அதன் கிராமங்களும் காசா மட்டும் உள்ள அதன் கிராமங்களும் மனாசே புத்திரன் பக்கத்திலே பெட்சியானும் அதன் கிராமங்களும் தானாகும் அதன் கிராமங்களும் மெகிதோவும் அதன் கிராமங்களும் தோரும் அதன் கிராமங்களுமே. இவ்விடங்களில் இஸ்ரவேலின் குமாரனாகிய ஜோசேப்பின் புத்திரர் குடியிருந்தார்கள். ஆசேரின் குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி சேரால். பெரியாவின் குமாரர் ஏபேர், மல்கியேல் என்பவர்கள். இவன் பிர்சாவித்தின் தகப்பன். ஏபேர் ஜப்லெட்டையும் சோமேரையும் ஓதாமையும் இவர்கள் சகோதரியாகிய சூகாலையும் பெற்றான். ஜப்லெட்டின் குமாரர் பாசாக், பிம்மால், அஸ்வாத் என்பவர்கள். இவர்களே ஜப்லெட்டின் குமாரர். சோமேரின் குமாரர் அகி, ரோஹா, ஏகுபா, ஆராம் என்பவர்கள். அவன் சகோதரனாகிய ஏலேமின் குமாரர் சோபாக், இம்னா, சேலேஸ், ஆமால் என்பவர்கள். சோபாக்கின் குமாரர் சூவாக், அர்னிபர், ஷுகால், மேரி, இம்ரா, பேசேர், ஓத், சம்மா, சில்சா, இத்ரான், பேரா என்பவர்கள். பெத்தேரின் குமாரர் எபுனே, பிஸ்பா, ஆரா என்பவர்கள். உல்லாவின் குமாரர் ஆராக், அன்னியேல், ரிட்சியா என்பவர்கள். ஆசேரின் புத்திரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுகளின் தலைவருமாய் இருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டவணைகளில் யுத்தத்துக்கு போகத்தக்க சேவரின் இலக்கம் 20,000 பேர்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த காலை நேரத்திலே நீங்கள் ஜெபித்திருக்கலாம், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், என் வாழ்க்கையினை எல்லா தேவைகளையும் சந்தியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்திருக்கலாம். நிச்சயம் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு மிகப்பெரிய அற்புதத்தை இன்றைக்கு செய்ய போகிறார். ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை இன்றைக்கு நான் வாசிக்கிறேன். உபாகம புத்தகம் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா! நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை, வழியை, வாய்ப்பை உண்டாக்குகிற தேவன். நம்முடைய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த வேத பகுதியிலே சொல்லிக் கொண்டு வருகிறார். எகிப்தில் இருந்து புறப்படுகிற போது ஒன்றும் இல்லாமல் உடுத்திருக்கிற உடையோடு, கால்கள் அணிந்திருக்கிற பாதரட்சியோடு அப்படியே புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை வெறுமையாக விடவில்லை. வனாந்தரத்தில் நடந்தாலும், அவர்கள் உடுத்தியிருக்கிற உடையோடு வந்திருந்தாலும், கர்த்தர் அவர்களை அற்புதமாய் நடத்தினதை நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 8:4 சொல்கிறார், இந்த 40 வருஷமும் உன்மேல் இருக்கிற வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. எவ்வளவு அற்புதமான காரியம்! நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தீர்கள், எல்லா நன்மைகளாலே திருப்தி அடைந்தீர்கள், இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த கானான் தேசத்துக்குள் நுழைய போகிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்று சொன்னால், கர்த்தரால் மாத்திரமே வந்தது. அல்லேலூயா! என்னால் மாத்திரமே வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் ஐஸ்வர்யம் அடைய பண் ணுகிற தேவன். 1 Samuel 1:7 வாசிக்கிறோம், அவர் ஐஸ்வர்யம் அடைய செய்கிற தேவன். ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு, தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்கு நம்முடைய புத்தி போதாது. பிரசங்கி 9:11 வாசிக்கிறோம், ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தி போதாது, அவர்களுக்கு தேவ செயல், தேவனுடைய கிருபை நேரிட வேண்டும். இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற எல்லா காரியமும் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் நம்மை இம்மட்டும் அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். ஆதியாகமம் 32:2 யாக்கோபு சொல்லுவார், நான் வெறும் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், ஆனால் இவ்விரு பரிவாளங்களையும் எனக்கு தந்தவர் என்னுடைய தேவன். எல்லா ஆசீர்வாதங்களை தந்தவர் என்னுடைய தேவன். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்துகிற தேவன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்று கொண்டான் என்று வாசிக்கிறோம். யாபேஸ் அவனுடைய பெயரே துக்கமாயிருந்தது, ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவனுடைய ஜெபத்தை கேட்டு தேவரீனனை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அந்த வேண்டுதலை கேட்டு அவனுடைய சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் மேன்மையாக வைத்தார். கர்த்தர் தான் உயர்த்த முடியும். கரவலாடுகளின் பின்பாக தெரிந்த தாவீதை அழைத்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிற தேவன். இந்த காலை நேரத்திலே நாம் அவரை முழுவதும் சார்ந்து கொண்டால் சரியான பாதையிலே ஆண்டவர் நடத்துவார். வீண் செலவுகளுக்கு விலக்கி இரட்சிப்பார். உயர்த்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தின தேவன் இன்னைக்கு உங்கள் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் சூழ்நிலை கடினமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் காலையில் எந்திரிக்கும் போதே இல்லாமல் தெரியலாம், ஆனால் இன்றைக்கு உங்கள் பாத்திரங்கள் எண்ணெயால் நிரம்பி வழிகிற அளவிற்கு கர்த்தர் ஒரு மாறுதலை கொடுக்க போகிறார். உங்கள் கைகளில் இருக்கிற கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் கடைசி காலம் வரைக்கும், உங்களை தேவன் நடத்துகிற வரைக்கும் குறைவில்லாதபடிக்கு அந்த இடத்திலே அற்புதம் செய்ய அவராலே முடியும். நாம் அவரையே சார்ந்து கொள்வோம். நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருவார். அவர் ஐஸ்வர்யம் அடைய செய்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் திறமையினாலே ஐஸ்வர்யத்தை அடையவில்லை. 44 சங்கீதத்திலே 3 வசனத்திலே அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவும் இல்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் அவர்களை ரட்சித்தது என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே
அவரையே சார்ந்து கொண்டால் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நமக்கு தருவார். இந்த நாள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அவரையே சார்ந்து கொண்டு முழு குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தோமானால் நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிடாமல் அற்புதமாய் நடத்துவார். உங்கள் தொழிலிலே, உங்கள் வேலையிலே, உங்கள் சூழ்நிலையிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். அவர் ஐஸ்வர்யம் அடைய செய்கிற தேவன். நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் ஐஸ்வர்யம் அடைய செய்கிற தேவன், கொடுக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன், தம்முடைய பிள்ளைகளை வித்தியாசப்படுத்துகிற தேவன். இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ தேவையோடு, எதிர்பார்ப்போடு, ஏக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா. நீங்க அவங்களுக்கு அற்புதம் செய்து உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க, உயர்த்துங்க ராஜா. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அமர்ந்திருங்கள் என்கிற தலைப்பிலே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் அனுபவம் ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமைதியாக அமர்ந்திருப்பது உங்களுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. அவரை நம்பி உங்களுடைய பாரத்தையெல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு சோஸ்திரத்தோடு இளைப்பார்வது நீங்கள் அவரை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. மனித வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற அனுபவம் மிகவும் அவசியம். நம் அருமை ஆண்டவரும் கூட உங்களை அமர்ந்த தண்ணீர் கலண்டையில் நடத்துகிறார். அவசரமான இந்த உலகத்தில அமர்ந்திருக்க மனுஷனுக்கு விரும்புவதில்லை. எல்லா பாரங்களையும் தன்னுடைய தலையிலே தூக்கி போட்டு கொண்டு கவலைகளை சுமக்கிறவனாக இருக்கிறான். புதிதாக ஊழியத்துக்கு வந்த ஒருவர் தான் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் விவரித்துக் கொண்டு வந்தார். இந்த வாரம் நான் 5 பிரசங்கங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும், 3 திருமணங்களை நடத்தி கொடுக்க வேண்டும், அங்கே தேவ செய்தி கொடுக்க வேண்டும், இங்கே பிறந்த நாள் விழாவிலே பிரசங்கிக்க வேண்டும், நிறைய வியாதிஸ்தரை சந்திக்க வேண்டும், மேலிடத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற பல முகாம்களில் பிரசங்கிக்க வேண்டும் என்றெல்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே போனார். அங்கே இருந்த ஒருவர் அவரை பார்த்து, ஐயா, நீங்கள் இவ்வளவு கூட்டங்களை பேசிக்கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவதை கேட்க உங்களுக்கு நேரம் இருக்காதே என்று கேட்டார். இது அந்த இளம் ஊழியரை நோக்கி கேட்ட கேள்வி அல்ல. நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கப்படுகிற கேள்வியும் இதுதான். நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் இரவும் பகலும் இடைவிடாமல் ஊழியம் செய்தார். என்றாலும் கூட அவ்வப்போது ஜனங்கள் மத்தியிலிருந்து வேறுபட்டு பிதாவோடு கூட தனியே உறவாடுவதற்காக நேரங்களை அவர் வைத்திருந்தார். பிதாவை சந்திக்க தனியாக மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தனித்து ஜெபிக்கிற அந்த பழக்கமானது அவருடைய உள்ளான மனுஷனில் வல்லமையையும் பலனையும் புத்துணர்ச்சியையும் வேகத்தையும் தந்தது. வனாந்திரத்துக்கு சென்று பிதாவின் சமூகத்தில் அமர்ந்திருந்தார். கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று ஊக்கமாக ஜெபித்தார். அன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க நேரமில்லாதிருந்த மார்த்தாளை பார்த்து, இயேசு, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கூறினார். இதை நாங்கள் லூக்கா 10 அதிகாரத்திலே காணலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். காலையில் எழுந்ததும் கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்று அமர்ந்து விடுங்கள். ஜோபே இதற்கு செவி கொடு. தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரிகைகளை தியானித்து பாரும் என்று ஜோபு 37 நாங்கள் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருடைய பாதத்திலே தரித்திருப்போம், அமர்ந்திருப்போம், காத்திருப்போம், ஜெபித்திருப்போம், விழித்திருப்போம், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக 24 மணி நேரங்களும் தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகள நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. ஆமென்.

0: எதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம் என்ற தலைப்பில் ஊழியர் அகஸ்டின் பாலன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் இரண்டு.
1: மூன்றாவது சொல்லுகிறேன், ஜாய். அதாவது ஏசாயா 61 அதிகாரம், ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வாசிக்கிறோம், அப்போ துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ், ஆனந்த தைலம். உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுகிறேன், சந்தோஷம்னு ஒரு வார்த்தை இருக்குது. சந்தோஷம் என்றால் எப்படி யாராவது கேட்டான்னு வச்சிங்களேன், சந்தோஷம் என்றால் என்ன? சந்தோஷம்னா சந்தோஷம் போடா, வேறு வேலை கிடையாது உனக்கு. இப்போ என்னை அப்படி தான் கேட்பேன், நான் உங்களை கேட்டேன், நீங்களும் அப்படி தான் சொல்லுவீங்க. ஏன் உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதாயா? ஒவ்வொரு தெரிஞ்ச வார்த்தைகள்லாம் அர்த்தம் வேற கேட்பீங்க. அடுத்தது மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, இருக்கா? இருக்கு. அப்படின்னா ஏன் தனித்தனி வார்த்தை போடணும்? சந்தோஷம்னு ஒன்று இருக்குது, அடுத்தது மகிழ்ச்சி, அடுத்தது களி கூறுதல்னு ஒன்று இருக்குல்ல. ஹலோ, ஐயோ எங்களை விட்டுருங்க, நாங்கள் தெரியாமல் இன்றைக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அன்னைக்கு. எடுத்துக்கொள்ளுங்கள், சந்தோஷம் என்பது சங்கீதம் 4:7 வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷம். சந்தோஷம் என்றால் என்ன? பொருளை சார்ந்து வருவது. சங்கீதம் 4:7 அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் பெருகியிருந்த காலத்தில் என்ன இருக்கும்? சந்தோஷம். அதுக்கு அர்த்தம் என்ன? உலகப் பொருள்களால் வருகின்றது சந்தோஷம், அது வரும்போது வரும் போனால் போயிடும். இந்த வெயில் உச்சி மண்டையை பிளந்ததில்ல, சரியா? இப்போ கொஞ்சம் பாவம் பரிதாபம் வந்து விட்டு வச்சுருக்கோம் நம்மளே. அப்போ பார்த்தீங்கன்னா தலையை அடமானம் வச்சு ஒரு ஏசி மிஷின் வாங்கிட்டு வந்துடுவாங்க. எதுக்கு? தாழ முடியலை பிரதர், தாங்க முடியலை. ஒரு ஏசி போட்டால் நல்லாயிருக்கும்ல. வந்து என்ன பண்ணுவோம், அந்த பேக்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஒரு ஆவி நிரம்பி ஒரு ஜபம், அதுக்கப்புறம் அதை ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பனிங், அதுக்கு ஓப்பனிங் செரமனி இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஜபம். செரமனி பண்ணிட்டு ரிமோட் ஆன் பண்ணால் பவர் கட் ஆகிடும், கடுப்பு வரும் பாருங்க. என்ன ஆச்சு? அது ஏசி வந்துட்டு சந்தோஷம் போயிடுச்சு இல்லை, அதான் சந்தோஷம். மகிழ்ச்சி என்றால் இதை விட அடுத்தபடி அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், மாடு, ஆடு, தானியம், ஒன்று இல்லாமல் கத்தருக்குள், அதுதான் ஜாய், மகிழ்ச்சி என்றால் என்ன? எது இருக்குது இல்லை? கத்தருக்குள்ளே இருக்கிறேன்னே. அடுத்தது என் லட்சிப்பின் தேவனுக்குள், ரிஜாய்ஸ், ஹாப்பினஸ், ஜாய், ரிஜாய்ஸ், சந்தோஷம், மகிழ்ச்சி, களி கூறுதல். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், கத்தை கொடுப்பது என்ன தெரியுங்களா? ரிஜாய்ஸிங், அக்களிப்பு. நல்ல வார்த்தை. என்ன வார்த்தை அது? அது எதிரிகள் வருகின்ற அந்த குதிரைகளின் குழம்புகள், ராணுவம் வரும் இல்லையா, அந்த சத்தத்தை கேட்கிறாரு.
2: அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது.
1: இன்னொரு சத்தம் இவனை விடுதலையாக்க கத்த. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சத்தம். ஒரு சத்தம் என்ன? எதிரி தாக்குவதற்கு வருகிறான், கர்த்தர் அவனை பாதுகாப்பதற்கு வருகிறார். இந்த ரெண்டு சத்தத்தை கேட்ட போடு என் குடல்
2: குழம்பிற்று.
1: நல்ல காலம், குடல் குழம்பு வைக்காமல் வந்து பாருங்களேன். குடல் குழம்பு வைத்ததுன்னு சொல்லாமல் குடல் குழம்பிட்டேன்னு போட்டிருப்பாருங்களேன். அடுத்தது அந்த சத்தத்துக்கு என் உதர்கள்
2: துடித்தது.
1: துடித்தது
2: என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று.
1: விக்கலா? உக்கலா?
2: உக்கல்.
1: உக்கல்னா என்ன? மறுபடியும் அர்த்தம் கேட்காதீங்க, எங்களுக்கு கோபமே வந்துடும். விக்கல்னா தொண்டையில் வருவது, உக்கல் என்றால் அழுகி போகுதல், ரோட்டனஸ். உக்கல் என்றால் வரது கத்தம் என்ன? எலும்புக்குள்ள அந்த எலும்புக்குள்ளே போன் மேரம்லாம் அவன் பின்னாடி ஒழுங்காடு வெட்டலைன்னா உள்ளே இருக்கிற ஸ்டாஃப் மத்தியானம் பார்த்தீங்கன்னா இறக்கும் எல்லா அப்படின்னா அந்த டொக் டொக் என்ன உள்ளே இருக்குது, அவன் பின்னாடி உள்ளதை ஒழுங்காக கட் பண்ணாதான் இழுத்தாலும் வரும், இல்லை தட்டினா வரும். இப்போல்லாம் தட்டுறதில்ல. எப்படி தட்டுறாங்க? கீழே தட்டினா சத்தம் வந்துடும்ல. அதனால் கையில் தட்டி என்ன பண்ணுறாங்க, அதை வெளியெடுக்க முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் எலும்பு குருத்து. இன்னும் வடமொழியில் சொன்னால் மஜ்ஜை, ஆங்கிலம் சொன்னால் மேரோ, போன் மேரோ. அப்படின்னா ஒரு சத்தத்தை கேட்கிறார், கேட்கும்போது என்ன ஆகுது? குடல் குழம்புகிறது, உதடு துடிக்குதுன்னா பேச வர மாட்டேங்குது, உதடு அசையது, சத்தம் வர மாட்டேங்குது. அடுத்தது ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்ட நாளிலும்
2: நான்
1: நிலைப்பாருவேன். அத்திமரம்
2: துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற்
1: போனாலும்,
2: ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன்.
1: என்னெல்லாம் இல்ல? அத்தி இல்ல, திராட்சை இல்ல, ஒலிவம் இல்ல, தானியம் இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, பாடு ஒன்று தான் இருக்குது. இருப்பது என்ன இருக்குது? பாடு ஒன்று தான் இருக்குது. அத்தினா என்ன? அத்தினா இனிமை என்ற அர்த்தம். திராட்சை என்றால் மன மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஒலிவம் என்றால் நற்பெயர் என்ற அர்த்தம். தானியம் என்றால் முதுகெலும்புன்னு அர்த்தம். மாடு என்றால் வெற்றின்னு அர்த்தம். ஆடு என்றால் செல்வம் என்ற அர்த்தம். சரியா? எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. சரியா? நீ கொஞ்சம் குழம்பட்டுமே தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரியா? வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 9 நியாயாதிபதிகள் 9:11 வசனம் வாசிங்க.
2: அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும்.
1: அத்தி என்றால் என்ன? மதுரம். அத்திமரம் மரங்கள்லாம் சேர்ந்து போய் என்ன பண்ணுது? காட்டு மரங்களை போய் கேட்குறது. அத்தி மரத்தை பார்த்து கேட்கறது, நீ வந்து எங்களை ஆளுகை செய்ய மாட்டாயா, அரசாள மாட்டாயா? அப்போ சொல்லுகிறது, நான் எப்படி என்னுடைய மதுரத்தை விட்டு அரசாள வருவேன், வர முடியாத. நான் அத்தி என்றால் என்ன? இனிமை. சொல்ல போனால் மதுரம். 9:13 வாசித்து பார்த்தீங்கன்னா திராட்சை. 13.
2: அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும்.
1: திராட்சை என்றால் என்ன? மகிழ பண்ணுகின்றது. சரியா? திராட்சை என்றால் என்ன? மனதை மகிழ்ச்சியாக்கும். 9:9 வாசித்து பார்த்தீங்கன்னா ஒலிவ மரம்.
2: தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையும் நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ
1: என்று. தேவர்களும் மனுஷனும் புகழுகின்ற நல்ல பெயர், நற்பெயர். ஒலிவம் என்றால் என்ன? நற்பெயர். அடுத்த தானியம் என்றால் எசேக்கியேல் 4 எசேக்கியேல் 4:17 கடைசி வசனத்தை வாத்து பார்த்தீங்கன்னா அங்கே வாசிக்கிறோம்,
2: நான் எருசலேமில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறேன்.
1: அப்பம் என்னும் ஆதரவு கோல் போட்டு தெரியுங்களா?
2: அவர்கள்
1: அப்பம் என்பது தமிழில், ஆனால் எபிரேமில் பார்த்தீங்கன்னா தானியம். தானியம் அப்படின்னா தானியம் என்பது ஆதரவு கோல்னா சப்போர்ட். மனுஷனுக்கு சப்போர்ட் வந்து முதுகெலும்பு தான். அவன் நிற்க பண்ணும்போது முதுகெலும்பு தான். அப்படின்னா என்ன இல்லை, ஆதரவு வற்று போயிடுச்சு. அதாவது தானியம் இல்லைன்னு அர்த்தம் என்ன? ஆதரவு விட்டு போச்சு. அடுத்தது மாடு என்றால் எண்ணாகமம் 22:4 பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மாடு வெளியின் புல்லை மேய்விடு போல வெற்றி என்ற அர்த்தம். மாடு என்ற அர்த்தம் என்ன? வெற்றி. நீதிமொழிகள் 23 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆடு என்பது செல்வம். நீதிமொழிகள் 27:23 உன் ஆடுகளின் நிலை அன்றாந்து கொள், மந்த மேல் கவனமாகிரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆடு உனக்கு என்ன செய்யும்? சாப்பாட்டுக்கு தரும், உன் வேலைக்காரி சம்பளத்தை தரும், உனக்கு சட்டையை தரும். ஆடு என்பது செல்வம். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஆடு இல்லை ஆபெஹூக். ஒன்று என்ன இல்லை? அத்தி என்றால் சொன்னேன் மதுரம், திராட்சை என்றால் மகிழ்ச்சி, ஒலிவம் என்றால் நற்பெயர், தானியம் என்றால் ஆதரவு, மாடு என்றால் வெற்றி, ஆடு என்றால் செல்வம். ஆபகுக்கு இத்தனையும் இல்லை, இவ்வளவும் இல்லை. ஆனால் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? ஹலோ, அதான் மகிழ்ச்சி. அதுக்கு மேலே சொல்லுகிறான், அவர் கொடுத்த ரட்சிப்பு இருக்குத, அது என்ன பண்ண? கலிகூற பண்ணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 63 இருக்குது, அதுக்கு அர்த்தம் என்ன? ஆனந்த தைலம். அது கர்த்தர் எதை கடனை எதை கொண்டு தீர்க்கிறார்? நமக்கு கொடுக்குற அந்த களி கூறுதல். சந்தோஷங்கள் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, அதோட மேன்மையானது என்ன? களி கூறுதல். ஏ கர்த்தர் நமக்கு துயரத்துக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு? ஆனந்த தைலத்தை கொடுத்துருக்கிறாரே. 4வதாக எண்ணெய் என்பதற்கு மற்ற 25:4 வாசித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் என்பது ஆயத்தம். 10 5 பேர், 10 பேட்டி தீவட்டி இருந்தது, 5 பேருக்கும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் வச்சுருந்தாங்க தெரியுங்களா, பாத்திரத்தில் தனியாக எண்ணெய் வச்சுருந்தாங்களே, அதுக்கு பேர் ஆயத்தம். அப்படின்னா எண்ணெய் என்பதுக்கு அர்த்தம் என்ன? ஆயத்தம். அடுத்தது 1 யோவான் 2:20-27 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அபிஷேகத்தினால் வருகின்ற ஆவியானவரால் வருகின்ற உங்களுக்கு அதில் கிடைக்கின்ற அந்த மேன்மைகள். அப்படின்னா எண்ணெய் என்பதுக்கு, கடன் என்பதற்கு 4 அர்த்தங்கள், எண்ணெய் என்பதற்கு 5 அர்த்தங்கள். எண்ணெய் என்றால் கர்த்தர் கொடுக்கின்ற செழிப்பு, கர்த்தருக்குள் இருக்கிற ஐக்கியம், கர்த்தர் கொடுக்கிற ஆனந்தம். அடுத்தது மிக அவசியமானது, கர்த்தருக்கு வருகைக்கு ஆயத்தம். கடைசியில் என்ன? அபிஷேகத்தினால் வருகின்ற மேன்மைகள். அன்புக்குரியவர்களே, கடன் இருந்தது, அதை எதை கொண்டு மொய்க்கினார்? எண்ணெயை கொண்டு போக்கினார் இல்லையா? ஆமாம், அங்கே இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா? இந்த முகத்தெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், சும்மா ஆடு மாடுன்னு சொன்னால் அங்கே எண்ணத்துக்கு ஆகும். எண்ணத்துக்கு வேறத்தை கொஞ்சம் ஆழ்ந்து படித்தீங்கன்னா நம்ம கண்கள் தானே திறக்கும். வேறத்தை ஆழ்ந்து படித்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, கண் திறந்த போது தான் பைபிள் படிக்கணும். நான் சொல்ல, பைபிள் படித்தா தான் கண்ணை திறக்கும். ஏன்னா பிசாசு கண்ணை அடைச்சி வச்சுருக்கான் இல்லையா. 2 கொரிந்தியர் 4:4, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்து தேவன் அவர்கள் மனசை குருடாக்கினான்னு போட்டிருக்கல. அப்படின்னா வேதத்தை படித்தா அந்த வெளிச்சம் வந்தால் தான் கண்ணு திறக்கும். நாம் திருப்பி சொல்லிருக்கோம், கண்ணு திறந்தால் தானே பைபிள் படிப்போம். எங்கே பைபிள் எடுத்தால் கண்ணு சிக்குதே அப்படி, அது என்னவோ தெரியல. தூக்கம் வரலன்னா பைபிள் எடுத்தால் எப்போ வேணால் தூக்கம் வந்துடுது. அது ராத்திரி பகல்லாம் கிடையாது, எப்போ வேணால் தூங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு பைபிள் வந்து ஒரு தூக்க மாத்திரை மாதிரி நிறைய பேருக்கு சரியா. பைபிள் எடுத்தால் தூக்கம் வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும், பின்மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கோம்னு அர்த்தம். வேதத்தை எடுக்கும்போது தூக்கம் வருது. ரெண்டாவது பைபிள் திறக்கிறீங்கள, இன்னும் காலையில் எழுந்து என்ன பண்ணுவீங்க? ஏசாயா 50:1 படித்த உடனே நம்ம முண்டக்கண்ணு மெதுவாக கடைசி வசனத்துக்கு போவார்களேன். எத்தனை வசனம் இருக்குது இந்த அதிகாரத்தில்? ஹலோ, அந்த அளவுக்கு சோர்ந்து போயிட்டேன் பாருங்களேன் பைபிள் படிக்கிறதுல. படிக்கும்போதே கடைசி வசனத்துக்கு ஒரு லுக்கு ஒன்று விட்றோம் தெரியுங்களா, இருக்கு. அவியானவரே 52 வசனமாக எழுதி வைப்பீங்க, ஒரு 3-4 வசனம் எழுதா நறுக்குன்னு படித்து நான் அடுத்த வேலைக்கு போயிடுவேன்ல. அந்த அளவுக்கு சோர்ந்து போயிட்டேன் பைபிள் படிக்கிறதுக்கு. அதான் சொன்னேன், நம்முடைய கண்கள் திறந்தால்தான் பைபிள் படிக்க முடியும். இல்லை, நம்ம பைபிள் படித்தால் தான் கண்ணு திறக்கும். சரி, நமக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், கேள்வி பதில் சொல்லுவீங்கள, கேளுங்க. முடிஞ்சால் சொல்கிறேன், இல்லைன்னா பேசாமல் வழக்கம் போல் திருத்தருன்னு முழிப்போம், அவ்வளோதான். அது எங்களுக்கு கைவந்த கலை. இந்த தூக்கம் வருதில்ல பைபிள் எடுத்தா வருதா? நான் உங்களை சொல்ல, பொதுவாக சொன்னேன். நீங்களாம் தூக்கம் கண் அப்படியே இப்படிலாம் இருக்கும் உங்களுக்கு பைபிள் திறந்தா? தூக்கம் வராதில்ல உங்களுக்கு? நான் உங்களை சொல்ல, பைபிள் எடுத்த தூக்கம்னா என்ன சொல்கிறாங்க? பிசாசு தூக்கத்தை, ஹலோ, ஜோம் பண்ண முட்டி போட்டால் தூக்கம் அப்படி இழுத்துட்டு போகுதில்ல சரியா, முட்டியில் எந்தக்கள் தொப்புன்னு விடுறோம்ல. ஆனால் தான் நிறைய பேர் தலையணையோடு ஜோம் பண்ண போகிறாங்க, ஏன்னா கீழே எழுதுறது மூக்கு பத்திரமாக இருக்கணும்ல, தலையணையோடு தான் ஜோம் பண்ணவே போகிறாங்கல்ல. ஆவிக்கிற உலகம் ஒரு காலத்தில் அப்படியே நெடுமுழங்காலில் நின்று கையை அப்படி தூக்கி ஜெபம் பண்ண காலம் போய், இப்போ இந்த சோத்து பானையை கவுத்து விட்ட மாதிரி ஜெபம் பண்ணுது பாருங்களா. சரி, இப்படி தானே ஜெபம் பண்ணுறோம். இவ்வளோ நேரத்துக்குள்ள தூக்கம் தானாக வந்துடும். நச்சனே, மேகங்கள் நடுவே வழி பிறக்கும். அது எப்போன்னா இந்த மாதிரி தலைகளை நின்று ஜெபம் பண்ணி பாருங்கள். நச்சனே, ஒரு கத்தோலிக்கன் எங்கள் தாத்தாலாம் ஜெபம் பண்ண பார்த்தீங்கன்னா நின்று அந்த ஜெபமால எப்படியே கை எப்படி கையை வச்சு இது பச்சைப்பார். அதில் 59 மணி இருக்கும், அதில் 59 உருட்டி முடிகிற வரைக்கும் கை கீழே வராது. நமக்கு சோதரே சோதரே சோதரே கவனித்துக் கொள்ளுங்கள். வேதத்தை படிக்கணும். படிக்கும்போது என்ன தெரியுங்களா, நம்முடைய உள்ள கண்கள் தானாக திறக்கும். படிப்பது மிக மிக அவசியமானது. அதில் வேதத்தை எந்த அளவுக்கு ஆழ்ந்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனக்கண்கள் விசாலமாகும், உங்களுடைய தரிசனம் விசாலமாகும். நீங்கள் கத்தருக்காக செய்கிற காரியங்களில் பெரிய மேன்மைகள் உண்டாகும். எப்போன்னா அந்த தரிசனங்கள் வரும்போது தான். சரியா, இப்போது எண்ணெய் கடன் இருந்தது, எண்ணெய் வந்தது. இந்த கடன் இருக்கிறவங்களுக்கு எப்படி எண்ணெய் வந்தது? 5 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். சரியா, நான் பேசிகிட்டே இருப்பேன், உங்களுக்கு எப்போ நேரம் ஆயிடுச்சோ அப்போ நீங்கள் எழுந்து போயிடலாம். சரியா, ஹலோ. ஏன்னா உங்களுக்கு பஸ் கிடைக்காது இல்லை அதுக்கப்புறம், அதனால் என்ன பண்ணணும் நீங்கள், ஏன்னா நீங்கள் ஆர்டிக் அண்டார்டிக் போகணும்ல, இங்கேருந்து என்ன வட துருவம் தென் துருவத்துக்கு போகணும்ல. தமிழ்நாட்டில் ஒரு சபையில் குட் ஃப்ரைடே அன்னைக்கு மாலையிலான ஒரு மீட்டிங்கில் பேசணும், ஒரு சபையில் 7000 பேர் இருக்காங்க அந்த சபையில். நான் 7 மணிக்கு கொடுக்குறாங்க, கொடுத்து நான் கேட்டேன் பாஸ்டர் எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டேன். ஏன்னா ஏன் ஆவியில் எனக்கு எப்படின்னா, இந்த சைக்கிள் சின்ன பிள்ளைங்க ஓட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஓட்ட பழகுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஓ, நீங்கள் ஓட்டினதே இல்லையா சைக்கிள்? ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளில் ஒருத்தர் நான் 3 பேச்சு வந்து ஒன்று தூக்கி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? தூக்கி வச்சா உலகத்தில் ஒருத்தவங்க கூட நேராக உட்காந்துவான்ல, இப்படி தான் உட்காந்துருப்பான். முதல்ல 3 நாள் அவனுக்கு நேராக உட்காரவே தெரியாது, அவன் அப்படியே சைக்கிளை ஊர்வலமாக தள்ளிட்டு போவாங்க பாருங்களேன். அப்பா மாமா சித்தப்பா ஒருத்தர் தள்ளிட்டு போவாங்க, அவனும் பெடல் கூட பண்ண தெரியாமல் உட்காந்துப்பான் பாருங்களேன் ஆள். ஆனால் இந்த கொஞ்சம் தட்டி தட்டி ஓட்ட ஆரம்பிப்பான் தெரியுங்களா, அதுக்கப்புறம் யாரும் பிடிச்சா அவருக்கு அவமானமாக போயிடும். கையை விடுங்க, நான் தான் ஓட்டான்ல, ஏய் 3 நாள் போன மாதிரி உட்காந்துருந்தேன், மரியாதையாக பிடிக்காத, நானே ஓட்டுவேன் பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவோம், தட்டி ஈட்டி ஓட்டுவான், வீட்டு பக்கத்தில் கிரவுண்ட் இருக்கு ஓட்டுவான். அப்போ போய் வீட்டு பக்கத்தில் மம்மி, ஏன்னா அம்மா பையன் ஹெலிகாப்டர் ஓட்டுறாங்க, அது அம்மா பார்க்கணும்ல, அதுக்கு மம்மின்னு ஒரு குரல் வேறு கொடுத்து போவார். மம்மி ஜிம்மி மாதிரி குதிக்கும் பாருங்களேன் உடனே, என் பிள்ளை பாடுறான் சைக்கிள் ஓட்டுறான் பாடுறான். அப்புறம் என்ன ஆகுனா இவனுக்கு பிரச்சனை, ஓட்ட தெரியும், ஏற தெரியாது, இறங்க தெரியாது. என்ன பண்ணுவான், ஒரு லேம்ப் போஸ்ட்டு ஒரு ஒரு விளக்கு தூணு இல்லை ஒரு படிக்கட்டில் என்ன பண்ணுவான், ஏறி போயிடுவான். இப்போ பிரச்சனை, இறங்க தெரியாது. எப்போ இறங்குவான்னா, எதிர ஒரு பாட்டி வந்தால் பாட்டியோடு கிளை இறங்குவான். எனக்கும் பிரசங்கம் ஏறத்தான் தெரியும், இறங்க தெரியாது சரியா? யாராவது பாட்டி முன்னாடி வந்தால் தான் நான் நிறுத்துவேன். என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நேரம் ஆகிட்டு என்ன பண்ண, சந்தோஷமாக எழுந்து போயிடுங்க சரியா? எங்க சரியான்னு கேட்குறேன்ல, ஆமான்னு சொன்னால் அதுக்கு வேறு சண்டைக்கு வந்துடுவீங்க. பாடுறையா சரின்னு சொல்கிறாங்க பாரியா, அப்படி வந்துடுவீங்களே. சரி, கவனித்துக்கொள்ளுங்கள். எப்படி அந்த கடனில் தீர்ப்பதற்கு எண்ணெய் வந்ததென்றால், 5 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கடன்கள் தீர வேண்டுமானால் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா, மிக அவசியமான ஒன்று, கேம் அவுட் ஆஃப் ஹர் டியர்ஸ், அவளுடைய கண்ணீரை விட்டு அவள் வெளியே வந்தாள். அந்த 1 வசனம் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசி புத்தரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு எலிசாவை பார்த்து, உன் அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உன் அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் போய் அறிவேன், கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக கொள்வதற்காக வந்தான் போட்டிருக்கலேன். போட்டிருக்கா எங்க, உங்கள் முன்னாடி தானே இருக்குது, போட்டிருக்கல. அவள் அழுதான் போட்டிருக்கா? ஹலோ, அவள் அழுதான் போட்டிருக்கா? இல்லை இல்லை, அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த கடங்கார பாவி செத்து தொலைஞ்சதை நிம்மதியா, என்னை என் பிள்ளைய நடுத்தரில் விட்டு போயிட்டான் பாருன்னு அர்த்தம். அவள் அழுதான்னு அங்கே போடல பாருங்களேன். ஆனால் எபிரேய மொழியில் அழுதான் இருக்கு, ஆங்கில மொழியாக்கத்தில் அழுதான் இருக்கு, கேத்தலிக் மொழியாக்கத்தில் கதறி அழுதான் இருக்கு அந்த வசனம், மலையாளத்தை கூட நிலவெளிச்சுன்னு இருக்கு. அதில் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அவள் கதறி அழுறான். தமிழ்நாட்டுக்கு ஏன் தான் அப்படி மொழியாக்கம் பண்ணாங்களோ, செத்தவன் ஒளிஞ்சாண்டா கடங்காரப்பாவி, நிம்மதியாக போச்சு நம்ம சொன்ன மாதிரி இருக்குது பாருங்கள் தமிழில். ஆனால் மூலமொழியில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறா, கணவன் போயிட்டான், அடுத்த நம்பிக்கை பிள்ளைகள் பிள்ளைகளும் போயிட்டாங்க, அடுத்து இவன் என்ன பண்ண போகிறா, அவள் கதறி அழுகிறாள், ஆனால் கண்ணீரில் மூழ்களை பாருங்களேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், எல்லாருமே அழுறாங்க. அழுவதற்கு மாத்திரம் நீங்கள் விரும்பினால் மூலையில் உட்காந்து அழலாம், எல்லாருக்கும் காரணம் இருக்குது. யாருக்கு காரணம் இல்லை, சபைகளுக்கு வரும்போது முகம் பிரகாசமாக இருக்குல்ல, அது ஒரு பக்கம்தான், வீட்டுக்கு போய் பாருங்கள் அடுத்த பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம், அவங்களும் அழுறாங்க. இப்போ டிவியிலலாம் எத்தனை பரிசுத்தவான்களை பார்க்குறோம், தேவ மனுஷனை பார்க்குறோம், முகத்தில் எவ்வளோ ஒரு தெளிவு, எவ்வளோ ஒரு பிரகாசம், எவ்வளோ பெரிய மேன்மை இருக்குல்ல, ஆனால் அடுத்த பக்கத்தில் அவங்க அழுறாங்க. அவர்களும் நம்மை போல் அழுதுட்டு தான் இருக்காங்க. ஒரு பெரிய தேவ மனுஷன் உலகளவில், இப்போ உங்கள் பேச்சாளர் உங்களுக்கு தெரியும், அவர் கூட்டங்களில் 1000கணக்கான வாலிப பிள்ளைகள் அடிச்சுக்கப்படுவாங்க. அவர் அவருடைய டிவி ப்ரோக்ராமில் ஒரு நாள் அவர் பேசி முடித்த உடனே என்ன பண்ணுவான்னு, வழக்கமாக அவர் மேடையில் பேசுகிறதே காட்டுவாங்க, கடைசியில் ஒரு 3-4 நிமிஷம் பர்சனலாக அவர் பேசுகிற மாதிரி, அவர் ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அவர் பேசும்போது அவருடைய கண்கள் கலங்கி இருக்குது, அவருடைய கூட்டங்களில் ஆயிரக்கணக்கான வாலிப பிள்ளைகள் சந்திக்கப்படுறாங்க. ஆனால் இவர் தனியாக பேசும்போது கண் கலங்கியிருக்கு. என்ன சொல்கிறா தெரியுங்களா, என் 17 வயது மகள் ரட்சிக்கப்படாமல் தவறான நண்பர்களோட பாரில் குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள், அழணுன்னா யார் வேணால் உட்காந்து அழலாம். அழுவதற்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. சிலர் அந்த அழுகையில் மூழ்கி போய்விடுறதில்ல, அது மேலே வந்தாங்க. கண்ணீர்கள் உண்டு, கடன்கள் என்றால் என்ன இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும். ஏன்னா அப்படி வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லையப்போ. கணவன் இறந்து போயிட்டான், அடுத்தது பிள்ளைகள் அடிமனாக போகிறாங்க, அடுத்து அவள் என்ன செய்ய முடியும்? அவள் கதறி அழுதாள், ஆனால் என்ன பண்ணல, கண்ணீரில் மூழ்களை பாருங்களேன். ஒன்று நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், நாம் வாழுகின்ற சமுதாயம், நாம் இருக்கிற ஆவிக்குரிய உலகம் நம்மை தூக்கி விடுகிற ஆவிக்குரிய உலகம் அல்ல, தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்குற ஆவிக்குரிய உலகம். நீங்கள் எங்கே விழுவீங்க? அவ்வளோ இவ்வளோ பேசிச்சே, அவ்வளோ பேசிச்சே, என்ன மாதிரி விசுவாசத்தில் பேசிச்சு பாரு, இப்போ விழுந்தது பாரு. இதை சொல்கிறதுக்கு காத்திருக்கிற உலகம் இன்றைக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, தூக்கி விடுவதற்கு நமக்கு ஆள் இல்லை. அதனால் நெவர் எவர் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு கம் அண்ட் டேக் யூ அவுட், புல் யூ அவுட். உங்களை தூக்கி விடுவதற்கு யார் வருவான்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்களே எழுந்து வழியை வாங்க. யூ ஹேவ் த பவர், உங்களுக்குள் அந்த வல்லமை இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய முடியும், எழுந்து வர முடியும். எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் உங்களால் எழும்பி வர முடியும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்குள்ளேயே வைத்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு யாராவது சொன்னாங்களா, எலிசாடு போன்னு சொன்னாங்களா? சொல்லலையே. அவள் கண்ணீரில் இருந்து கதறி அழுதாள், ஆனால் என்ன பண்ணல, கண்ணீரில் மூழ்கி விடவில்லை. கண்ணீரில் மாத்திரம் மூழ்கிடாதீங்க. ஆனால் அப்பா பாடுறா தெரியுங்களா, கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கின்றான்னு பாடுறாரு ஒரு தேவ மனிதன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவிக்கிற உலகத்தில் எல்லாருக்கும் அழுகை இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, அந்த கண்ணீரை மிதித்து மேலே வராங்க பாருங்களேன். சங்கீதம் 84 6-7 வசனத்தை வாசிங்க.
2: அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து.
1: கவனித்துக் கொள்ளுங்கள், என்ன இருக்குது, வேலி ஆஃப் டியர்ஸ். என்ன பள்ளத்தாக்கு அது? அழுகையின் பள்ளத்தாக்கு. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு என்ன பண்ணுறாங்க, உருவம் நடந்து என்றால் அந்த அழுகையின் பள்ளத்தாக்க மிதிக்கிறாங்க. அழுகையின் பள்ளத்தாக்கு என்பதற்கு எபிரேயமொழியில் பார்த்தீங்கன்னா பெக்கா, பெக்கா, BECCA, பெக்கா, அழுகையின் பள்ளத்தாக்கு. ஆனால் அதுக்கு கூட கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா பெராக்கா, துதியின் பள்ளத்தாக்கு. அழுகையின் பள்ளத்தாக்கு பேர் எபிரேயமொழியில் பெக்கா, துதியின் பள்ளத்தாக்கு பெராக்கா. அழுகையின் பள்ளத்தாக்கு எப்போ துதியின் பள்ளத்தாக்க மாறும் தெரியுங்களா, நீங்கள் நானும் அதை மிதித்து நடந்தால். நீங்கள் நான் உருவம் நடந்தால் என்ன செய்ய முடியும் தெரியுங்களா, அந்த அழுகையின் பள்ளத்தாக்க என்ன செய்ய முடியும், நீரூற்றாக மாற்றிக்கொள்ளலாம். மிக அற்புதமான வசனம். என்ன பண்ணுறாங்க, நடந்து தான் அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். நல்லா நீங்க மழையும் குளங்களை நிரப்புமா பாருங்களேன். கண்ணீர் பள்ளத்தாக்கு எதில் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை உருவன் கண்ணீர் பள்ள திகைத்து நிற்கலை, கண்ணின் பள்ளத்தாக்க மிதித்து நடந்து போகிறார்கள். போகும்போது அந்த அழுகின் பள்ளத்தாக்கு என்ன ஆகுது, துதியின் பள்ளத்தாக மாறுது, நீரூட்டாக மாறுகிறது. கட்டை பார்க்குறாரு, என் புள்ள நடந்து அழுகையை துதியாக மாற்றிட்டான்டா, நான் சும்மா இருக்கக்கூடாது, நானும் கொஞ்சம் மழையை அனுப்புகிறேன். பாருங்களேன், நாம் உருவ நடந்தால் நம்மை நிரப்புவதற்கு பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. அவங்க உருவ நடந்தார்கள், ஆனால் வேதம் சொல்லுகிறது மழையும் குளங்களை நிரப்பும். அவங்க என்ன பண்ணாங்களா, பலத்தின் மேல் பலன் அடைந்து
2: சியோனிலே.
1: எங்க வராங்க, சியோனில் வந்து காணப்படுவாங்கன்னு போட்டிருப்பாருங்களேன். அப்படின்னா சியோனுக்கு போகிற அந்த பரிசுத்த பாதையில் என்ன உண்டு, அழுகையின் பள்ளத்தாக்கு உண்டு. மூழ்கி போயிடாதீங்க, அதை மிதித்து கடந்து போவோம். என்ன செய்ய முடியும், அது துதியின் பள்ளத்தாக்காக மாறும். கர்த்தரும் தம்முடைய கிருபையை அனுப்புகிறார். என்ன ஆகிடும், பலத்தின் மேல் பலன் அடைகிறோம். எப்போ பலத்தின் மேல் நடந்தீங்களா, கண்ணீரின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து போகும்போது தான். அந்த பெண்ணுக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு வந்தது, அழுதாள், ஆனால் மூழ்கி போயிடல பாருங்களேன். மத்தேயு 14 26 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு நடந்து வருகிறார் கடல் மேலே. சீசர்களெல்லாம் ஏற்கனவே காற்றும் கடலும் புயலும் அலக்கழிக்குது படக, தண்ணியின் மேலே நடந்து வருகிறார். ஒன்று என்ன பண்ணுறாங்க, ஆவேசம் அலறம் பாருங்களா, அழுக ஆவேசம் என்றால் பேயின் அர்த்தம், சரியா? உலகத்தில் அவன் பேயெல்லாம் கடவுள்ன்றான், நம்மளோட கடவுளை போய் பேயின்றான் பாருங்களேன். அவர் கூடையே இருந்துட்டு அவரோடு உண்டார்கள், உறங்கினார்கள், உபதேசம் கேட்டான், ஊழியம் பண்ணான், ஒன்றா இருந்தால் கடைசியில் அவரை பேயின்றான் பாருங்களேன். அட பைத்தியக்காரா, யோபு 9:8 சொல்லுகிறது, அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகள் மேல் நடக்கிறவர். அவர் ஒருத்தந்தாயா தனி மேல் நடக்க முடியும்? அவர் ஒருவர் தான் நடப்பான்னு வசனம் சொல்லுது. இவங்க அந்த மசந்து மறந்து போயிட்டாங்க பாருங்களேன். என்ன பண்ணுறாங்க? பேய் பேயின்றான். உன்னை இயேசு என்ன பண்ற? நான் தான்ப்பா. உடனே நம்ம பிக் பிரதர் இருக்கார்ல, ஓ பிரதர் பீட்டர், சரியா? பேதர் என்ன இருக்கார் இல்லையா? ஆண்டவரே நீரே ஆனால் நீங்கள் தண்ணி மேலே நடந்தால் என்னையும் உங்களால் தண்ணி மேல் நடக்க வைக்க முடியும். அதான் பேதர் நம்பிக்கை. நடந்தார், காற்றையும் காலையும் பார்த்தார், உள்ளே போயிட்டார்ல, மூழ்கி போகிற வரைக்கும் கத்தர் காத்திருக்கிறார். அந்த 30 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, 14:30.
2: காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில்,
1: அமிழ்ந்து போன பிறகு அல்ல, அமிழ்ந்து போகையில்,
2: ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார்.
1: எப்ப கூப்பிட்டார் தெரியுங்களா? அமிழ்ந்து போன பிறகு அல்ல. இயேசுக்கு பாட்டி இருந்திருப்பாங்களா? அம்மா இருந்தது தெரியும், பாட்டி இருந்தாங்களா? அம்மா இருந்தா அம்மாவுக்கு ஒரு அம்மா இருந்திருக்கும்ல. ஹலோ, அந்த பாட்டி இயேசுவை வளரும்போது சொல்லி கொடுத்துருக்கோம்ல, டே பேரா தண்ணிக்குள்ளே ஒருத்தர் விழுந்தா 3 மேலே வருவான்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல. நம்ம பாட்டி சொன்னாங்களா நமக்கு? ஆ, தெரியுமே நமக்கு, தமிழ்நாடே பாட்டி தான். சரியா? என்ன சொல்லி கொடுத்துருக்குது? ஒருத்தர் தண்ணீரில் விழுந்தால் எத்தனை முறை வருவான்? 1 விழுந்து வராதவன் நிறைய பேர் இருக்கான். விழுந்து ஒரே போக்காக போனவன் எத்தனை பேர் இருக்கிறான்? பாட்டி சொல்லி கொடுத்தது 3 வருவான். இயேசுநாத போய் என்ன பண்ணுறாரு? பேர் மூழ்கியில் போகும்போது என்ன பண்ணுறாரு? எங்கள் பாட்டி சொல்லியிருக்குது, ஒருத்தர் தண்ணியில் விழுந்தால் 3 வருவான், 3 வரட்டும், அப்போ நான் அவனை தூக்குறேன்னா காத்துட்டு இருந்தார். அமிழ்ந்து போகையில், சரியா? மிக அவசியமாக என்ன தெரியுங்களா? அந்த பேர் ஜபத்தை பாருங்களேன், 3 வார்த்தை ஜபத்துக்கு, 3 வார்த்தை, ஆண்டவரே என்னை ரட்சியும், அவ்வளவுதான். இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து பாருங்கள், ஜபம் இன்கம்ப்ளீட். அந்த என்ன எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவரே ரட்சியம். யாரப்பா ஏற்ற விட்டு ஆண்டியவா ரட்சிக்கணும்? சரியா? அடுத்தது என்ன ரட்சியம்? யாருப்பா ரட்சிப்பாங்க? ஒன்று ஆண்டவரே என்னை, என்னையா பண்ணணும் ஒன்று. அது ஒரு வார்த்தை கூட தவிர்க்கப்பட முடியாது பாருங்களேன். லார்ட் சேமி, அவன் சொன்ன 3 வார்த்தைகள் தான். நம்ம வழக்கமாக சொல்கிறோம், ஜபத்தை அட்ரஸ் ஒழுங்காக இருக்கணும், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி தான் ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா அட்ரஸ் லெட்டர் அது மேலே போகாது, சரியா? அப்படி தான் நான் கேட்டிருக்கேன், நாமும் கேட்குறோம், சரியா? ஹலோ, அப்படின்னா அட்ரஸ் ஒழுங்காக இருக்கல, பலத்துங்கள் பிதாவே, உடைய நாமும் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பலத்துச்சு சொல்லிகிட்டே இருந்த கிடைத்துல தீமையில் என்னை ரட்சித்து கொள்ளுங்கிறதுக்குள்ள பேதர் 300 கிளம்பி போயிருப்பாரு. ஹலோ, அந்த இன்ஸ்டன்ட் ப்ரேயரை பாருங்களேன், அதாவது அவர் தான் சொல்லிக் கொடுத்தா ஜபம் பண்ணுறதுக்கு. பரமன்ற எங்கள் பிதாவை அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அப்படி எப்படி நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பேதர் மூழ்கும்போது, பரமன்ற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாகனா போயிட்டே இருப்பார், கீழே கீழே கீழே. கடலில் பார்த்தீங்கன்னா சோதனையில் நின்று கொள்ளுங்கிறதுக்குள்ள கடலே அடிவுத்தனத்துக்கு போயிருப்பார் ஆள். தேவன்டே அந்த கிருபையை பாருங்களேன், அவன் மூழ்கின பிறகு இல்லை மூழ்கையில் தூக்கிறார் பாருங்களேன். நல்லா கவனித்துக்கொள்ளுங்கள், நவர் அவ இம்மர்ஸ் இன் யுவர் டியர்ஸ். உங்கள் கண்ணீருக்குள்ளே நீங்கள் மூழ்கி போயிடாதீங்க. கண்ணீர் எல்லார் வாழ்க்கையில் உண்டு. யாரும் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து நினச்சி பார்த்தாங்கன்னா அழுகை தானாக வரும், அழுகை தானாக வரும். ஏன்னா எல்லாரும் அப்படி தான் கடந்து போகிறோம். என்ன வேண்டும்? கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி, அவ்வளவு தான். அதை மிதித்து நடந்தால் அது நீரூட்டாக மாறிடும். கண்ணீரா அல்லது நீர் ஊட்டா எங்கே தெரியுங்களா? நம்ம காலில் தான் இருக்குது. நாம் உருவ நடந்தால் அதை பெனிட்ரேட் பண்ணி போனீங்கன்னா, அதை ஊடுருவி போனால் என்ன ஆகும் தெரியுங்களா? அது நீர் ஊட்டா மாறிடுதில்ல. பரிசுத்த பேதுரு அற்புதமான உதாரணம். மூழ்கி போன பிறகு கத்தலை, அவர் மூழ்கையில் கத்துறாற. 1 30 4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது தன் மனைவியான உடைமைகள் எல்லாவற்றையும் அமலிக்கர் வந்து கொண்டு போயிட்டான். போனது மாத்திரமல்ல, அவனுடைய கூடாரத்தை எரிச்சிட்டு போயிட்டான்னு போட்டிருப்பாருங்களேன். 1 அந்த 4 வசனம் பார்த்தீங்கன்னா, தாவீதை குறித்து வேலும் சொல்லுகிறது, அழுவதற்கு பலம் இல்லாமல் போக மட்டும் அழுதானாம். தாவீதுக்கு அழுவதற்கு பலம் இல்லையா? அந்தளவுக்கு அழுதுட்டான். ஆறாம் வசனம் சொல்லுகிறது. அஞ்சாம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவனோடு இருந்தவர்கள் 600 பேரும் அவன் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறாங்க. ஆறாம் வசனம் பாருங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை அதான் வேணும் எனக்கு
2: திடப்படுத்தி.
1: தேவ ஜனமே நமக்கு இன்னைக்கு அதான் வேணும். எதிரிகள் கல் எடுத்து நிற்கிறாங்க, இவனை கொண்டுறோம் பாரு. யார் இவர்கள்? கடன் வாங்கினவன், ஊர்லேருந்து ஒடிக்க தள்ளவன், உருப்படாறு ஒன்றான் அந்த 600 பேரும் தாவீது அவர்களை சேர்த்து ஒரு தேவனுடைய சேனையாக கூட வச்சிருக்கிறான். அவங்களுக்கு மடிப்பு வந்தது தாவீதோடு வந்த பிறகுதான். அந்த தாவீதுக்குள்ள கல் எடுக்கிறான, எந்த அளவு தாவீது நெருக்கப்பட்டிருப்பான் பாருங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு விரோதமாக எலும்புக்கு வேறு யாரும் இல்லை. நேற்றைய நண்பன் தான் இன்றைய எதிரி. நேற்றைக்கு நமக்கு நண்பனாக இருந்தாங்களே அவங்க, நம்ம இன்றைக்கு அதிகமான சேதத்தை உண்டாக்குறாருனா நேற்றைய நண்பன் இன்றைக்கு எதிரியாக மாறினால்தான். இந்த பகல் வேலைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன வேண்டும்? கண்ணீர் இல்லாத வாழ்க்கை இல்லை. என்ன வேண்டும்? தேவனுக்குள் தன்னை திறப்படுத்தி கொண்டு ஒரு தாவீது இருக்கிறானே, தேவனை கேட்டான, கத்த அவனுக்கு மறுமொழி கொடுக்கலையா? அப்படி என்றால் இழந்து சொல்லப்போனால் கடன்களை தீர்ப்பதற்கு என்ன வேண்டும்? என்ன வேண்டுமானால் என்ன வேண்டும் முதல்ல? கண்ணீர் உண்டு. நான் வாழ்ந்த பகுதி மூன்று பக்கமும் கடல், மூன்று பக்கமும் எந்த ஊருக்கு மூன்று பக்கமும் கடல். சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய படிப்பறிவெல்லாம் கிடையாது, எங்கள் அப்பா ஆசிரியரை தவிர எங்கள் அம்மா ஒரு சாதாரண பெண்மணி தான். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, டேய் முடியும் நினச்சேன்னா மூணு கடலையும் தாண்டி போயிடலாம் நீச்சல் தெரியாமல். ஹலோ, எவ்வளோ நம் தன்னம்பிக்கை வார்த்தை பாருங்களேன். முடியும் என்றால் நீச்சல் தெரியாமலே மூணு கடலும் தாண்டி போயிடலாமா? முடியாதென்றால் முழங்கால் தண்ணியில் மூழ்கி செத்துருவேன் நீச்சல் தெரிந்தோன்னு வாங்க. நீச்சல் தெரிந்தவனும் முழங்கால் தண்ணியில் சாகிறவனும் இருக்கிறான். நீச்சல் தெரியாமல் மூன்று கடல் தாண்டி போகிற பலசாலிகளும் இருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன வேண்டும்? முடியும்னு சொன்னால் உங்களால் முடியும், முடியாதுன்னா உங்களால் முடியாது. என்ன வேண்டும்? அந்த பெண்ணுக்குள்ள இருந்த எவ்வளோ அற்புதமான ஒரு அனுபவம் பாருங்களேன். அவங்க என்ன பண்ணாங்க? மிக அவசியமானது தன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவ மனுஷனை வரா பாருங்களேன். அழுதாள், ஆனால் என்ன செய்யலை? மூழ்கி விடவில்லை. சரியா, இன்னும் 4 கருத்து இருக்குது. விளக்கி சொல்லவங்க நேரம் ஏற்கனவே கடந்து போச்சு. நானும் பார்த்தேன், யாராவது எழுந்து போவீங்கன்னு பார்த்தேன். உங்கள் பேரில் பழியை போட்டு நிறுத்திடலான்னு பார்த்தா நீங்கள் என் மேலேயே பழியை போடுறீங்க. இப்போ சரியா, 4 கருத்துக்கள் இருக்குது. அந்த தலைப்பை மாத்திரம் சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் தான் புள்ளி வச்சா கோடு போடுவீங்கள்ல, கோடு போட்டால் ரோடே போடுவீங்களாமே. அவ்வளோ திறமை, எவ்வளோ சத்தியத்தை கேட்குறீங்க நீங்கள். நல்ல எளிதாக உங்களுக்கு முடியும். ஒன்று என்ன? கண்ணீர் இருந்தது, மூழ்கி போய் விடவில்லை. அடுத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்களோ அவங்க உங்களுக்கு உதவி செய்கிறவங்களாக இருந்தாலும் சில நேரத்தில் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு கூட வரும். வரும்போது அவங்க மேலே நம்ம கோபம் தான் வரும், அவங்க மேலே வெறுப்பு தான் வரும். மலை போல் நம்பி இருந்தனே, உங்களை நம்புங்க, உங்களுக்குள்ள கர்த்தரை நம்புங்க. பவுல் சொல்லலையா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே அதுதான் வேணும் எனக்கு. ரெண்டாவது ஒன்றை சுட்டி காட்டுகள் பெண் இருந்தது, அடுத்தவங்களை குற்றஞ்சாட்டுறது நடத்துங்க. டோன்ட் பிளேம் அதர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்ன தெரியுங்களா, எலிசாட்ட வந்தாங்க, அந்தம்மா வந்து என்ன கேட்குறாங்க, உமது அடியானாகி என் புருஷன் மறித்து போனான். ஓகே, அடுத்து சொல்கிறா, அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று உமக்கு தெரியும். என்ன சொல்கிறா தெரியுங்களா, கடன் ஏன் வந்ததுன்னு காரணம் அவளுக்கு தெரியுது பாருங்க. ஏன்? கர்த்தருக்கு பயந்து தீர்க்க தரிசனம் சொன்னான், ஒருத்தனும் காணிக்க கொடுக்கல. ஹலோ, மனுஷனுக்கு பயந்து சொல்லியிருந்தா அவன் ஏரோப்ளைனில் பறந்துருப்பாள். எனக்கு என்ன ஆச்சரியம், ஒரு தீர்க்க தரிசை கடனில் சாவானா? என்ன மாதிரி ஒரு பைபிள் கற்றுக் கொடுக்குறோன்னு செத்தானா நியாயம் இருக்குது. ஆனால் ஒரு தீர்க்க தரிசி ஒரு முறை ஒருத்தர் என்ன சொன்னார், மணிக்கணக்கில் உளுந்து உளுந்து வசனம் சொல்கிறீங்களே முடிவில்லை, எஸ்தர் கத்தர் உடனே காண்கிறான்னு ஒரு எத்தர் ரூத்து பேராக அவங்களுக்கு தெரியாது, சொல்லி விடுங்க அண்ணே, நீங்கள் ஏரோப்ளைன் தான் பறப்பீங்க. கத்தருக்கு மகிமை, எஸ்தர் ரூத்து சொல்லாமலே நான் ஏரோப்ளைனில் தான் பறக்கிறேன். இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு வெளியே போகிற எல்லா தூரங்களுக்கும் ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருக்குறேன். சரியா, ஈரோடு கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது, 90 கிலோமீட்டர் இருக்குது தான். பார்த்தேன், இல்லைன்னா கோயம்புத்தூர் தான் வந்திருப்பேன். கொஞ்சம் தூரமாக இருக்கனால தான் இந்த ட்ரெயினில் பாருங்க, ராத்திரி 12 மணிக்கு ஏறி காலை 9 மணிக்கு கொண்டு விடுறான் பாருங்களேன். ஒரு வழி ஆகிட்டாங்க அந்த ட்ரெயினில். கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். அப்போ என்ன சொல்கிறான் தெரியுங்களா, க கணவனை குறை சொல்ல பாருங்களேன், கடங்கார பாவி கடன் வாங்கி என்னைய பிள்ளை நடுத்தலு திட்டல பாருங்களேன். என்ன வேண்டும், ஆடி பெற்றோட்டு இருந்த தவறு அதுதான். கர்த்தர் வந்து கேட்டார் ஆதாமை, நான் விளக்கின கனியை புசித்தாயா? ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. கொழுக்கட்டை என்ன சொல்லி தெரியுங்களா, நீ தன்னோடு இருக்கும்படி தந்த பெண் கொடுத்தால் நான் சாப்பிட்டேன். அது கத்தனை முதல்ல நீங்கள் தப்பு, அடுத்தது நீ கொடுத்த பொம்பளை தப்பு, ரெண்டு தப்பு. அடி முதல் அடி நம்ம ஊரில் சொல்லானே, ஒரு கல்லை ரெண்டு வாங்க, அது ஆறாம் தான் தொடக்கம். என்ன பண்ணுற முதல்ல, நீ என்னோடு இருக்க, அது நானாக கேட்டேன். நான் பாட்டு கொஞ்சம் தாடியை வளர்த்து அப்படியே சுற்றிட்டு இருந்தேன், இந்த தாடி இல்லை பெரிய தாடியை வளர்த்துப்பான், சரியா சுற்றிட்டு இருந்தேன். நீங்கள் தான் என்ன பண்ணீங்க, மணியாக இருப்பது நல்லதான், நீ தான் நானாக கேட்டேன் கல்யாணம் பண்ணி சொன்னேன், நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, முதல்ல அவரை குற்றம் சாட்டுக்கிறான், என்னது அவர் கொடுத்த பெண்ணை குற்றம் சாட்டுக்கிறான், கவனிச்சிங்களா? ஆனால் அந்த பெண்ணு கணவனை குற்றம் சாட்டில் பாருங்களேன், என்ன சொல்கிறா, அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். அந்த கடவுளுக்கு காரணம் அவளுக்கு தெரியுது பாருங்களேன். மூன்றாவது என்ன சொல்லுகிறேன், இது மிக அவசியமானது. அவளுடைய தேவ மனுஷன் கேட்குறான், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் உன்னிடத்தில், அது கர்த்தர் என்ன தெரியுங்களா, உனக்குள் என்ன இருக்குதோ அதை கொண்டு தான் நான் உனக்கு உதவி செய்ய முடியும். வெளியே இருந்து கர்த்தர் எதையும் கொண்டு வருவதில்லை, நமக்குள்ளே கர்த்தர் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். நமக்குள்ளிருந்து எடுத்தாங்க பாருங்க, ஆடாம் தனிமையாக இருக்கக்கூடாது, ஏவாடு எங்கேருந்து கொண்டு வந்தார், இன்னொரு உருண்டை களிமண்லேருந்து கொண்டு வரல, அவனுக்குள்ளிருந்து எடுத்தானே அவனுக்கு கொடுத்தார். அப்படி என்றால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேற எங்கேயும் தேடாதீங்க, உங்களுக்குள்ளே தேடுங்க, அது இருக்குது. அதான் மத்திய ஆறு ஆறு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் அறைக்குள் பிரவேசித்து கடவை தாளிட்டு அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா. வெளியெல்லாம் தேடினா கிடைக்கும், எங்கே தேடணும், எனக்குள் நான் தேட வேண்டும். அந்த செல்ஃப் சீக்கிங், எனக்குள் தேடுகின்ற அனுபவம். நாலாவது ஒன்று சுட்டி காட்டுகிறேன், அந்த பெண்டு இருந்தது மிக அவசியமானது. அவளுக்கே ஏற்கனவே கடன், வீட்டுக்காரன் கடன் வாங்கி செத்து போயிட்டான், பிள்ளைகள் அடிமையாக போகிறாங்க. இப்போது தேவ மனுஷன் வந்து நின்று அவன் என்ன சொல்கிறா தெரியுங்களா, நீ போய் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கின்றிருக்கிறதுங்க தமிழில், ஆனால் ஆங்கிலத்தை எப்படி மண்ணில் பார்த்தீங்கன்னா, கோ அண்ட் பாரோ மோர், இன்னும் கடன் வாங்கு. ஏற்கனவே கடன் வாங்கிறதுக்கு வீட்டுக்காரன் செத்தான், பிள்ளைங்க போகிறாங்க, இனி இவ கடன் வாங்கினா இவளையும் பிடிச்சிருந்து போயிடும், அவ்வளோதான். அப்போ அவளுக்கு இது புரிஞ்சிருக்குமா, அவளுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும், தேவ மனிதன் சொல்லுவது எனக்கு புரியுதோ புரியலையோ கீழ்ப்படையன், அவ்வளோதான். அதைத்தான் அவள் செய்தாள், அவளுக்கு புரிஞ்சிருக்காத கடன். இந்த எலிசா இருக்கிறாரே கொஞ்சம் வித்தியாசமான ஆசாமி. ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் 19-20 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, எரிகோவுக்கு போகிறான், குடியிருப்புக்கு நல்லது, தண்ணிலாம் வந்து பாழானது, தண்ணி ஃபுல்லாக உப்பு. அவன் என்ன பண்ணலாம் தெரியுங்களா, ஒரு தோண்டியில் உப்பு போட்டு கொண்டு வாழ்றான் பாருங்களேன். ஒரு நெல்லிக்காய் மரத்தை வெட்டிட்டு வாழ்னாலும் நியாயம் இருக்குது, இல்லை ரேஷன் கிடையாது ஒரு 4 மூட்டை சக்கரையை தள்ளிட்டு வான்னு சொன்னாலும் நியாயம் இருக்குது. அதை விட்டு என்ன பண்ணுறான், ஏற்கனவே உப்பு, இதில் உப்பு போட சொல்கிறான் பாருங்க, ஏயா ஏதாவது இருக்காயா உனக்கு, ஏற்கனவே உப்பில் உப்பு போட சொல்கிறேன், போடுன்னா போடு. வசனம் சொல்லுகிறது அந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிட்டுன்னு போட்டிருப்பாருங்களேன், வாட் ஹீல்டு. அவனுக்கு புரிஞ்சிருக்காது, தேவ மனிதன் சொல்லும்போது அந்த தேவ வார்த்தையாக எடுத்துக்கொண்டால். இந்த பகலில் நிச்சயத்தோடு சொல்லுகிறேன், தேவ மனிதனை தேவன் சொல்கின்ற வார்த்தை எடுத்துக்கொண்டால் நஷ்டம் உங்களுக்கு இல்லை. ஒருவேளை அவர் தவறாக சொன்னது அவருக்கு தான் நஷ்டம், உங்களுக்கு இல்லை எனக்கு இல்லை. கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன், ஷீ நோட் கம் பேக். வீட்டுக்குள்ளே போனால் எண்ணெயெல்லாம் ஊற்றுனா வீடு ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குல்ல, உன்னை சுட்டி எண்ணெய்னா நம்ம கடையில் விற்கிற எண்ணெய் இல்லை, ஒலிவ எண்ணெய் இல்லை, தீர்க்கத்தரிசி வீட்டில் இருக்கக்கூடிய அபிஷேக தைலம் அது. ஏன்னா அவர் சொன்னா தெரியுங்களா, ஒரு குடம் எண்ணெய்னு சொன்னா தெரியுங்களா, ஒரு குடம் என்றால் நம்ம கணக்கில் ஒரு 15-20 லிட்டர் குடம். நீங்கள் பலசாலி போல் இருக்குது, 15-20 குடமா, நாங்கள் 50 லிட்டர் குடத்தை அப்படி தூக்கிடுவோமே, வாழ்க நல்லது தான். ஆனால் அவர் சொன்ன குடம் இருக்குது தெரியுங்களா, குடம் அல்ல, ஆக்குக் என்ற ஒரு எவ்வளிய வார்த்தை, ஆக்குக் என்றால் எ லிட்டில் ஃப்ளாஸ்க் கண்டெய்னிங் ஓண்டர்ஃபுல் ஆயில், ஒரு சின்ன குடு அவ்வளோதான், ஒரு சின்ன ஃப்ளாஸ்க். அதில் என்ன இருக்குது, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற, தீர்க்கதரிசியில் அபிஷேகம் பண்ணுகிற, ஆசாரியர் அபிஷேகம் பண்ணுகிற, வியாதிஸ்தனுக்கு பூசி ஜபிக்காங்க தெரியுங்களா, அந்த எண்ணெய். தீர்க்கதரிசி வீட்டில் அவர் எண்ணெய் கடை வைக்கல, அவர் என்ன வச்சுருக்கான், அவன் பயன்படுத்துகின்ற ஆவிக்குரிய பயிற்சிகளுக்குள்ள எண்ணெய். அவர்கிட்ட இருந்தது எ லிட்டில் ஃப்ளாஸ்க் கண்டெய்னிங் ஓடஃபுல் ஆயில். ஆனால் தேவ மனுஷன் சொன்னான், ஊற்றிட்டே இருந்தால் தெரியுங்களா, நிரம்பிட்டே இருந்ததில்லை, வீடு முழுவதும் வாசனை எண்ணெய், சொல்லப்போனால் அபிஷேக தேவம், அந்த வீடு என்ன வாசனை அடிச்சிருக்கோம். நம்ம வீடு மாத்திரம் அவ்வளோ என்ன தெரிஞ்சுங்களேன், நமக்கு நட்டு காணாமலே போயிட்டுருக்கோம், நட்டு கலனது இல்லை காணாமலே போயிடும், இவ்வளோ எண்ணெயா பைத்தியம் முடிச்சிடும் பாருங்களேன். ஆனால் அவள் திரும்பி வரா பாருங்களேன், கதவை மூடிச்சு என்ன பண்ணுறா, எந்த தெய்வ மருந்து சொன்னாலும் அவன்கிட்ட வரா பாருங்களேன். நம்ம வரமாட்டோம், ஏன்னா வந்தால் பாவி தசம பாகம் கேட்டாலும் கேட்பான், அதில் அதுக்கு பயந்து வரமாட்டோம்ல. ஆனால் கவனியுங்கள், அங்கே போன போகும் சொல்கிறான், கோ அண்ட் செல், போய் எண்ணெய் செய்யணும், விற்று முதல்ல என்ன பண்ணோம், கடனை தீர, மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணை. நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த எண்ணெயை விற்று ஜீவனம் பண்ணுவோம். கடன் கொடுத்தவனுக்கு சும்மா வாங்கினானா, வட்டி வாங்கலை, ஏ வட்டியை வாங்கிட்டு போடா, இப்படி தான் சொல்லிட்டு உட்காந்துருப்போம். நாம் ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள், கடன் இருந்தால் மத்தியானம் சாப்பிடும்போது ஒருத்தொண்டு கறி உள்ளே போடுறீங்கள, அது தொண்டையில் இடிக்கணும், கடங்கார பாவி உனக்கு ஒரு கறி ஒரு கேடான்னு கேட்கணும். அப்படி கேட்கலன்னா சரியாக இல்லைன்னு அர்த்தம். கடனோடு இருக்கும்போது ஆடம்பரங்கள் பண்ண ஒன்று தெரியுங்களா உங்களுக்கு, பணம் இருந்தால் 10 ரூபா செலவு பண்ணுறவங்க கடன் வாங்கினா அதுக்கு 100 ரூபா செலவு பண்ணுவாங்க. கடன் தானே வாங்கிட்டு போகிறான், அவன் சும்மாவாக கொடுத்தான், அப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் என்ன பண்ணா தெரியுங்களா, ஷீ நோ டு கம் பேக், திரும்பி நிறைய பேருக்கு வர தெரியும், அற்புதமேட்டால் ஓடி போயிடுவான், திரும்பி வரமாட்டான். அவன் திரும்பி வந்தால் பாருங்களேன், ஃபர்தர் அட்வைஸ், அதுக்கப்புறம் தான் சொல்கிறான், நீ போய் என்ன பண்ண, அதை விற்று கடனை தீர்த்து மீண்டதை கொண்டு ஜீவனம் பண்ணு. கடத்தலை வழிபாடு படி தெரியுங்களா, முதல்ல கால்களுக்கு தீபம், அதுக்கப்புறம் பாதைக்கு சங்கீதம் 119:105, என்ன கால்களுக்கு தீபம்னா டார்ச் லைட் சரியா, பாதைக்கு வெளிச்சம்னா கார் ஹெட்லைட், அவ்வளோதான். முதல்ல என்ன, அடுத்த அடி வைப்பதற்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பார், அதில் நடக்க நடக்க நடக்கனா தெரியுங்களா நம்முடைய பாதையே வெளிச்சமாக மாறும். இதுதான் கர்த்தர் கொடுக்கறது, அதாவது ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன், அது படிப்படியான வெளிப்பாட்டுக்கு தான் அவளுக்கு கொடுக்கிறார், நமக்கும் கொடுப்பார். கண்ணில் மூடலாமா, கண்ணில் மூடலாமா.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சாராவுக்கு மூன்று பிள்ளைகள். இன்று மூவருமே நல்ல காரணங்களுக்காக வெவ்வேறு இடங்களுக்கு வீட்டை விட்டு சென்று விட்டார்கள். ஒருவன் மேல் படிப்பிற்காக தூரமாய் சென்று விட்டான். மகளுக்கு திருமணமாகி தன்னுடைய கணவரோடு சென்று விட்டாள். அடுத்த பையனும் தன்னுடைய வேலைக்காக மற்றும் ஒரு ஊரில் தங்கி பணி செய்கிறான். ஆனால் சாராவுக்கு எப்பொழுதுமே மூன்று பேரை குறித்தும் ஒரே கவலை. கடவுளே, நான் இல்லாமல் எப்படி அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சமாளிப்பார்கள் என்பதுதான் அவளுக்கு இருந்த பாரம். தாய்மை என்பது இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு வரும் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருந்தாள். இப்பொழுது என் வீட்டைப் போலவே என்னுடைய வாழ்க்கையும் வெறுமையாகிவிட்டதே என்பதுதான் அவளுடைய கவலை. அமர்ந்திருந்தவள் எழும்பி சென்று தன்னுடைய தோட்டத்தில் செடிகளில் காய்ந்து தொங்கிய இலைகளை ஒவ்வொன்றாக அப்புறப்படுத்தினாள். வீட்டின் முன்பக்கம் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சிறிய தொட்டிகளில் தண்ணீர் வெளிவருவதற்காக செய்யப்பட்டிருந்த மண் தொட்டிகளினுடைய ஓட்டைகளில் செடிகளின் வேர்கள் வெளியே வந்து கொண்டிருந்ததை கவனித்தாள். அதை குறித்து தான் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு உண்டாயிற்று. அந்த சிறிய தொட்டியை எடுத்துக்கொண்டு போய் தோட்டத்திலிருந்து அந்த பழைய மேசையின் மேல் தலைகளாக வைத்து மெதுவாக தட்டினாள். 1, 2, 3 என்று 3 வரை தட்டியதில் அந்த முழு செடியுமே அவளுடைய கரத்தில் வந்துவிட்டது. அப்படியே அதை மேஜை மேல் வைத்துவிட்டு ஒரு சுத்தியலை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பழைய தொட்டியை சிறு சிறு துண்டுகளாக உடைத்தாள். புதிதாய் வாங்கி வைத்திருந்த மற்றும் ஒரு பெரிய மண் தொட்டியில் அடியில் அந்த துண்டுகளை போட்டு சிறிது புதிய மண்ணும் உரமும் கலந்து அந்த தொட்டியிலே போட்டாள். அதற்கு மேல் அந்த சிறிய தொட்டியிலிருந்து எடுத்த செடியை மத்தியில் வைத்து சுற்றி மண்ணை நிரப்பி செடியை நேராக நிற்கச் செய்தாள். இந்த செயல்களையெல்லாம் அவள் செய்யும் பொழுது தன்னுடைய தாயை எண்ணி பார்த்தாள். எப்படி சிறிய தொட்டியிலிருந்து செடிகளை பெரிய தொட்டிக்கு மாற்றுவது என்பதை அவளுடைய தாய்தான் அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாள். பழைய உடைந்து போன சிறிய தொட்டியை கூட எப்படி பயனுள்ள வகையிலே தோட்டக்கலையில் பயன்படுத்தலாம் என்பதையும் தன்னுடைய தாயே கற்றுக் கொடுத்தாள் என்பதை நினைத்து பார்த்தாள். இப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அவள் எண்ணி பார்க்கும் பொழுது தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டாள். ஆம், என் பிள்ளைகளும் வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் வளர்ந்த இந்த சிறிய வீடு அவர்கள் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் இங்கே ஓடி ஆடி இருந்த காலங்களின் எண்ணங்கள் நறுமணமாய் அவளுடைய உள்ளத்தை நிரப்பியது. இந்த வீட்டில் அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு பயனளிக்கும் என்பதை எண்ணி பார்த்தாள். ஆம், எனது பிள்ளைகளும் புதிய இடத்தில் புதிய விதமாய் வளர்ச்சி பெறுவார்கள். நான் அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வதும் அவர்களுக்காக இப்பொழுது கடவுளம் வேண்டிக் கொள்வதுமே தன்னுடைய பணி என்பதை உணர்ந்து மன அமைதி பெற்றாள். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதமாய் வளர்க்கும் பொழுது அவர்கள் முதிர் வயதிலும் அதை விட்டுவிடாமல் பின்பற்றுவார்கள் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு நல்ல நம்பிக்கை. இன்று கவனத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய குணநலங்களையும் வீட்டு வேலைகளையும் கற்றுக் கொடுப்போமா?

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யானே என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்துலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாச வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல, ஆனா இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உமக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க, நினைச்சு பார்த்து அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்க? நான் எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்கள் ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எந்த செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்னாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி

அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவனு அவன் தான், அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போது இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவர்.

0: உலகத்துல நீ என்னென்ன செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா, அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையிலிருந்து முடிஞ்சே வெளியே வர்றது அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான், அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் வாங்குவீங்க, அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரும் சொல்றாரு, அதெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நடத்தினா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தனுக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன். கர்த்தரே

தேடி போறேன், எங்கெங்கயோ கதறினேன். நிறைய பேர் சொன்னாங்க இவன் ஓடிட்டான், இவன் பயந்துட்டான், இவன் அவ்வளவுதான் முடிச்சுட்டான். ஆனா யாருக்கும் தெரியாது, நான் ஓடி வந்ததே என் அப்பா சமூகத்துல, நான் ஓடி வந்ததே ஆண்டவருடைய பாதத்திற்கு நான் ஓடி வந்தேன். இனிமே யாரையும் தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூனி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறார். ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார். அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாய் அமையப்போகிறது. நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருந்த காத்திருப்புக்கு பதில் தருகிற நாளாய் ஆசிர்வதிக்கப் போகிறார். இந்த 12 சிறைகளே என்று உள்ளது. எதில் எப்படி சிறையானார்கள் என்று பார்க்கும்போது சகரியாவின் புஸ்தகம் 9:11 பார்ப்போமானால், அதில் கூறப்பட்டுள்ளது, தண்ணீரில்லாத குழியிலே அடைப்பட்டு இருக்கிறவர்கள் என்று. இப்படியாக அடைப்பட்டவர்கள் சிறுமையின் அனுபவத்திலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அனுபவத்தில் உள்ளவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே என்று. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எவற்றிலெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அவற்றிலிருந்து உங்களை மீட்கவும் நன்மையானதை தரும்படியாக இன்றைக்கு கர்த்தர் உங்களின் சிறையிருப்புகளை திருப்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை இந்த வார்த்தைகள் மூலமாக 4 ஆசீர்வாதத்திற்குள் நடத்தப் போகிறார். முதலாவதாக சகரியாவின் புஸ்தகம் 9:14 அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் என்று உள்ளது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களின் பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள், வியாதிகள், மன போராட்டங்கள், பிள்ளைகளை குறித்த கவலைகள் இவற்றின் மத்தியில் கர்த்தர் காணப்படுவார், உங்களை ஆசிர்வதிப்பார். 2 சகரியாவின் புஸ்தகம் 9:15 சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் என்று உள்ளது. இந்த நாளில் நீங்கள் கடந்து போகிற பாதையில் உங்களை காப்பாற்றுகிறவராக உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். 3 சகரியாவின் புஸ்தகம் 9:15 கழிப்பினால் ஆரவரிப்பார்கள் என்று உள்ளதால், இன்றைய நாளில் கர்த்தரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற நன்மைகளினால், அதனால் உண்டான மகிழ்ச்சியினால் உங்களை ஆரவரிக்கும்படி செய்ய போகிறார். 4 சகரியாவின் புஸ்தகம் 9:17 சொல்லப்பட்டுள்ளது, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது என்று. இன்று கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து அவர் தம் காருண்யத்தினால் உங்களை வளர்க்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவன் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினால் ஆசிர்வதித்து இரட்டிப்பான நன்மையை தந்து உங்களை வாழ வைப்பாராக. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

எபிரேயர்களுடைய நிருபம் அதிகாரம் 1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பெற்ற தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பெற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலேயே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருடைய பிதாவாயிருப்பேன் அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னதுண்டார். மேலும் தமது முதற் புறானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவுள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுக்களாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரன் நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தில் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆயிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரிகைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும். ஒரு சால்வை போல அவளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் அவர் சொன்னதுண்டா? இரட்சிப்பை சுதந்திரிக்க போறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும் பணிக்கு அவர் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா?

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உபாகமம் 28:8. 1563 ஜோசப் கரோ என்ற யூத ரபி எழுதிய சுல்ஹான் ஆரூக் என்ற புத்தகம் யூதர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டத்திட்டங்களை பற்றி கூறுகிறது. அது த கோட் ஆஃப் ஜூயிஷ் லா என்ற புத்தகமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதை எழுதிய யூத ரபி ஜோசப் கரோ ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை குறித்து இவ்வாறு கூறியுள்ளார். ஒரு மனிதன் தன் வாழ்வாதாரத்திற்காக கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும். அவன் வாழ்க்கைக்காக வேலை செய்யலாம், ஆனால் அவன் வேலை செய்வதற்காக வாழக்கூடாது. ஒரு யூதன் காலை எழுந்ததும் மோசே எழுதிய ஆகமங்களில் இருந்து வாசித்து பின் தன் வேலைக்கு ஆயத்தமாகி செல்ல வேண்டும். அவன் தோரா எனப்படும் மோசேயின் ஆகமங்களை வாசித்தும் தன் வேலையை சரிவர செய்யாவிட்டால் அவன் தோராவை வாசித்ததால் கிடைக்கும் பலனை இழந்து போவான். வேலை செய்யாத சோம்பேறியாய் அவன் இருந்தால் அவனுக்கு நிச்சயம் வறுமை வரும். தன்னை உண்டாக்கின தேவனுடைய கற்பனைகளை மீறுகிறவனாக அவன் கருதப்படுவான். இருந்த போதிலும் ஒரு மனிதன் தன் வேலையை முதலானதாகவும் முக்கியமானதாகவும் மாற்றிவிடக்கூடாது. வேலை என்பது நம்முடைய வாழ்வில் தேவனுக்கு அடுத்ததாக இரண்டாவது நிலையில் தான் இருக்க வேண்டும். அந்த மனிதனுடைய தோரா எனப்படும் மோசேயின் ஆகமங்கள் அவனுடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தோராவை முதலாவதாகவும் தன் வேலையை இரண்டாவதாகவும் வைத்து செயல்பட்டால் அவன் தேவனுக்கு உண்மையுள்ள மனுஷனாக இருப்பான் என்று எழுதியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக உழைக்க வேண்டும். ஒருவனுக்கு வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலே எழுதியுள்ளார். அதே நேரம் நாம் நம்முடைய வேலைக்கு தேவனை விட முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வில் தேவனும் அவர் அருளிய வேதமும் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வந்து ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவோடு தங்கியிருந்தார். அவர்கள் இருவரும் கூடார வேலை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். பவுல் தானும் கூடார வேலை செய்கிறவரானபடியால் அவர்களோடு சேர்ந்து வேலை செய்தார். அவருக்கும் அவரோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது என்று பவுல் கூறியுள்ளார். பவுல் அப்போஸ்தலன் கூடாரம் செய்யும் வேலையை ஒருபுறம் செய்தாலும் தேவனுக்கடுத்த காரியங்களே பவுலின் வாழ்க்கையில் பிரதானமாக இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்பினாலும் நம் வேலைகள் பிரதானமானதாக மாறிப்போகிறது. ஆனால் தேவனை விட நம் வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடாமல் தேவனை நமது பிரதானமான இடத்திலே வைத்தால் தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நாம் கையிடும் வேலைகளில் நமக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் தங்கள் வேலைகளிலும் சிறந்திருக்க தேவன் உதவி செய்வார். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு கூட வராமல் வேலை செய்து பொருள் சம்பாதிக்கிற மற்றவர்களை விட தேவனை தேடுகிற உங்களுக்கு தேவன் அதிகமான உயர்வுகளையும் மேன்மைகளையும் தருவார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த வேலையை உதாசீனப்படுத்தாமல் சுறுசுறுப்பாகவும் உண்மையாகவும் செய்வோம். தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். அப்பொழுது தேவனும் நம்மை முதலிடத்துக்கு கொண்டு வருவார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிருக்கிற வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 14:11 நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போம். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இப்போ பவுல் இங்கே சொல்லிட்டு வரார் விசுவாசத்தை குறித்து, அந்த சகோதரர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் கொஞ்சம் ஒரு ஜென்ரல் அட்வைஸ் கொடுத்துட்டு வராரு. 14 ஒருத்தர் ஒருத்தரை சகோதரனை என்ன செய்கிறாங்க, குற்றவாளி என்று தீர்க்காத அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இந்த 11 இப்படியாக சொல்கிறார். அந்தப்படியே முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், எல்லா முழங்கால்களும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது சொன்னது யாருன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இது எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, எந்த தீர்க்க தரிசியினால் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45:23 இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. ஏசையா 45:23, முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்றார். பாருங்க, இங்கே ஏசையா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே, பல வருஷங்களுக்கு முன்பாக, 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த வார்த்தை ஏசாண்டவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது. எப்படி நிறைவேறியது என்று பார்த்தால்னா, பவுல் இங்கே இன்னொரு இடத்துல இதை பற்றி குறிப்பிடுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 பார்த்திங்கன்னா தெரியும், 8 வாசிப்போம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்பிடிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, அவர் தாழ்த்தினதுனால தேவன் அவரை என்ன செய்கிறாரோ எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்தி, இயேசு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு என்ன செஞ்சாராம், மேலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான எல்லாரும் முழங்கால் முடங்கும்படிக்கு அவர் என்ன செஞ்சாராம், மேலான நாமத்தை தந்தறினார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாகும், எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமத்தை அவருக்கு தந்தறினார். அப்போ நாவுகள் அறிக்கையிடும்படியாகவும் முழங்கால்கள் முடங்கும்படியாகவும் இந்த ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டது ஏசாண்டவுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. பவுல் வந்து பிலிப்பியிலும் இதை குறிப்பிட்டிருக்கிறார், இங்கே ரோமர்லையும் இதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு, ஆதலால் நம்மில் ஒவ்வொரு, இந்த ரோமர் 14:11-13 நாம் படிக்கிறோம், ஆதலால் நம்மில் ஒருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். ஒவ்வொருத்தவனும் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கிறோம், நம்மளை குறித்து தான் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம மனைவியை குறித்தோ நம்ம பிள்ளையை குறித்தோ நம்மக்கிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்க மாட்டார். உன் கணக்கு என்ன இன்னைக்கு, என்னது பரலோகத்தில் போய் உன் கணக்கு என்னன்னு தான் ஆண்டவர் கேட்பார். நீ ஒழுங்காக ஜெபிச்சியா, நீ ஒழுங்காக வேதம் வாசிச்சியா, நீ ஒழுங்காக நான் சொன்ன மாதிரி கீழ்ப்படிந்து நடந்தியா, அப்படின்னு தான் கேட்பார். நம்ம பிள்ளைகிட்ட போய் உங்கள் அப்பா ஒழுங்காக நடந்தாரா, உங்கள் அம்மா நடந்தாங்களான்னு பிள்ளைகிட்டையும் கேட்க மாட்டார், அம்மாகிட்ட வந்து பிள்ளைங்களை பற்றியும் கேட்க மாட்டார், புருஷனை பற்றியும் கேட்க மாட்டார். யாரை யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள தான், அதுதான் சொல்கிறார். அதனால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிப்பான். நம்மளை குறித்து அந்த கணக்கை நம்ம தான் ஒப்புவிக்கணும், அடுத்தவங்களை குறித்த கணக்கு நம்ம ஒப்பிக்கணும் அவசியம் கிடையாது, அதையும் கேட்கவும் மாட்டார் நம்ம ஆண்டவர், ஜென்டில் ஆண்டவர். நம்மளை குறித்தான் இப்படி இருக்க, அதுக்கப்புறம் தான் சொல்கிறார் 13, இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. இந்த வார்த்தை இன்றைக்கி நம்ம செய்கிறோமா கீழ்ப்படுகிறோமா? எடுத்த எடுப்புக்கு எல்லாரையும் குற்றவாளியன் தான் தீர்த்துட்டு உட்காந்துக்கிறோம். இன்றைக்கி சபை மக்களே சபையில் இருக்கிறவங்களே குற்றவாளின்னு தீர்க்குறோம். இந்த சபை அந்த சபையை குற்றவாளின்னு தீர்க்குது, இந்த ஊழியக்காரங்க அந்த ஊழியக்காரங்களை குற்றவாளின்னு தீர்க்குது, அவன்லாம் சரியில்லை இவன்லாம் சரியில்லைன்னு. இன்றைக்கி எவனுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் குற்றம் பாட்டிகிட்டு இருக்கிறோம். அன்பாவில்லை, இங்கே தேவன் தெளிவாக சொல்கிறார், இனிமேல் ஒருவரையும் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்றே தீர்மானித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி ஒரு தீர்மானத்துக்கு வரணும். இன்றைக்கி நம்ம வேலையை நான் பார்க்க போகிறேன், என் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை, அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயில் 7. அவன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாருங்கள், அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட நீங்கள் வகை தேடாதீர்கள்னு சொல்கிறார். நீ அவனை திருத்துறதுக்கோ அவனை நீ போய் அவன் கண்ணில் இருக்கிற தூசையோ துரும்பையோ எடுத்து போகிறதுக்கு நான் வகை பார்க்கட்டுமா அப்படின்னு நீ கேட்காதன்றார். உன் கண்ணில் இருக்கிறத உத்தரம் எப்படின்னு சொல்கிறார், அவன் கண்ணில் இருக்கு தூசுன்னு சொல்கிறார். உத்தரத்துக்கும் தூசுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறோம் நம்ம. நம்ம கண்ணில் உத்தரம்னா இவ்வளோ பெரிய வாரம் மாதிரி இருக்கிறான். உத்தரம் என்பது வாரைக்கு சமம், தூசு என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு தூசுக்கு சமம். அடுத்தவன் கண்ணில் தூசு இருந்தால் உனக்கு அது எப்படி இருக்குது, உத்தரம் மாதிரி தெரியுது. உன் கண்ணில் உத்தரம் இருக்க உனக்கு தூசு மாதிரி தெரியுது. அதே போல் தான் எனக்காக இருந்தாலும் உனக்காக இருந்தாலும். அன்பானில் இதெல்லாம் நாம் உணர வேண்டும், உணர்ந்து உள்ள கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். நாம் நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய கால்கள் யாருக்கு முன்பாக முடங்குகிறது, முழங்கால் ஆண்டவருக்கு முன்பாக முடங்குறது. அவருக்கு முன்பாக நம்முடைய அவருடைய நாமத்தை வாயால் என்ன செய்கிறோம், அறிக்கை எடுக்கிறோம். அப்போ அதான் சொல்கிறார், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயால் வருமா? ஒரே ஊற்றுக்கண்ணிலேருந்து தித்திப்பான தண்ணியும் கசப்பான தண்ணியும் வருமா? வராது. அப்போ நீ முழங்கால் படியிட்டு ஆண்டவரை துதிக்கிற வாயால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அடுத்த சகோதரனை என்ன செய்கிற, தூஷணமாக பேசுகிறியே, அது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்றார். இன்றைக்கி இதெல்லாம் தெரியாமலே நம்ம பேசிடுறோம், இதெல்லாம் தெரியாமலே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கையில் அநேக பாவங்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். அன்பானில் இன்றைக்கி ஆண்டவர் அழகாக சொல்கிறார், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் என்றார். இன்றைக்கி அத்தனை முழங்காலும் இயேசு ஆண்டவருக்கு முன்பாக முடங்கி கொண்டிருக்கிறது. நாவுகள் இயேசுவை அறிக்கை, அது பாக்கியமுள்ள நாவு, பாக்கியமுள்ள முழங்கால். இன்றைக்கி பாருங்கள், பிசாசு நீ முழங்காலில் நீ நின்னா பிசாசு பயப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கி எதுக்கு பயப்படுறானோ பயப்படலையோ தெரியாது, ஆனால் நீ நானும் முழங்கால் முடக்கி இயேசு ஆண்டவருடைய நாமத்தை வாயால் சொன்னாலே போதும் பிசாசு நடுங்குகிறான் என்று பார்க்குறோம். பரலோகத்தில் இன்றைக்கி ஆண்டவரை அப்படி தான் தேவ தூதர்கள் முழங்கால் முடங்கி என்ன செய்கிறாங்களாம், பணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்றைக்கி பூலோகத்துலேயும் அப்படியாக நாம் முழங்காலில் முடக்கி ஆண்டவருடைய நாமத்தை நான் அறிக்கேட்டோம்னா நரகம் நமக்கு நம்மை பார்த்து நடுங்குகிறது என்று பார்க்கிறோம். முழங்காலுக்கு நிகர் எந்த ஒரு வெப்பனும் இல்லை, நீ உடனே நீ சரண்டாய், பிசாசு ஒன்றை விட்டு போயிடும். அதனால எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன். நான் தற்கொலை ஆவி பிடிச்சி தற்கொலை பண்ணி கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்லி 3 நாளாக தீர்மானித்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போகும்போது என்னுடைய சகோதரி அக்கா வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறேன், அங்கே போனோடனே அது சொல்லிச்சு, போய் எதுக்கும் ஜெபம் பண்ணி பாரு அப்படின்னுச்சு. நான் ரொம்ப திட்டிட்டு எமோஷனலாக திட்டிட்டு அவங்கள வந்து அடுத்த ரூமில் பார்க்குறோம், ஒரு பைபிள் இருக்குது. சரி ஜெபந்தான் பண்ண சொல்லிச்சு, நமக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குதே, சாவ போகிறோம் நாளைக்கு, சரி அது சொன்ன மாதிரி ஜெபந்தான் பண்ணுமேன்னு முட்டி போட்டு பைபிளை வச்சுட்டு சும்மா முட்டி போட்டோம். அவ்வளோதான், ஏசு வேணும்னு கூட சொல்லலை. அந்த முட்டி போட்ட அடுத்த செகண்டு என் மேலேருந்து ஒரு கருத்த உருவம் ஏந்திரிச்சு நின்றுட்டு என்னை முறைச்சி பார்க்குறத நான் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன். இதெல்லாம் கற்பனைலாம் கிடையாது, கனவுலாம் கிடையாது, நினைவில் செய்கிறேன். 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணி வாக்கில் இருக்கும். அப்படியே நின்று பார்க்குது, நல்ல கருத்த உருவன் அப்படியே நின்று முறைச்சி பார்க்குது. நான் பயந்து போய் திரும்பி பார்த்து அதை பார்க்குறேன் நான், அது என்ன பார்க்குது அன்பாங்களே? முழங்கால் முடங்கி இயேசுவேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு எனக்குள்ளிருந்து ஒரு பிசாசு எழும்பி அதுலேயும் தற்கொலை ஆவி. அப்புறம்தான் அது போன பிறகுதான், ஐயோ நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டா நரகத்துக்கு போவோமே, பைபிள் தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதே அப்படின்னு நல்ல புத்தி அப்போ தான் வந்தது. அது வரைக்கும் அந்த கோபம், மனைவி மேலே இருக்கிற கோபம், இப்படி சொல்லிட்டாலே நம்ம செத்து தான் போகணும், இப்படி சொல்லிட்டாலே நம்ம வாழ்க்கையை முடிச்சு தான் போகணும்னு அந்த மூணு நாளாக அந்த தற்கொலை ஆவி என்ன என்ன செஞ்சுது, அழகழிச்சது அன்பாங்களே. ஆனால் எப்போ நான் முழங்காலில் நின்று இயேசுவேன்னு சொல்லும் பொழுது அந்த தற்கொலை ஆவி என்னை விட்டு எட்டக வந்தது. அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. அது நான் என் கண்ணால் பார்த்தேன், அது போனதையும் பார்த்தேன், நின்று முறைச்சதையும் பார்த்தேன், அது ஆவியாக போய் அப்படி போனதையும் பார்த்தேன். அதன் பிறகு தான் எனக்கு நல்ல புத்தியே வந்தது, சரி ஊருக்கு போயிடுவோம், மனைவி என்ன சொன்னால் ஒரு சின்ன வார்த்தை தானே சொன்னால் அதை நம்ம மன்னிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். அதன் பிறகு ஜீவனை ஆண்டவர் கொடுத்து உங்கள் முன்னாடி ஒரு சாட்சியை வைத்திருக்கிறார். அப்போ முழங்காலுக்கு நிகர் எதுவுமே இல்லை. பிசாசு நடுங்கணும் அப்படின்னாக்கா நீ முழங்காலில் நில்லு, நல்ல நேர்முட்டி. எனக்கு உண்மையிலே நான் அறிஞ்ச வகையில் நான் இந்த ஆர்சிக்காரங்க ஜெபிக்கிறத ரொம்ப நான் மனமகிழ்ச்சியாக பார்ப்பேன், ரசித்து பார்ப்பேன். அந்த ஆர்சி கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் பார்த்தாப்புல நேர்முட்டியில் தான் நிற்பாங்க. நம்மள மாதிரி இந்த ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிட்டு இந்த பெந்தகோஸ் சபையில் நானும் பார்த்துருக்குறேன், எல்லாம் இந்த அரைமுட்டி காமுட்டி முக்காமுட்டி இப்படி பார்த்துட்டு இந்த புழுக்கு முட்டிலாம் போட்டுட்டு தான் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறாங்க. நேர்முட்டியில் யாரும் நின்று ஜெபம் பண்ணுறது கிடையாது அன்பாலே. அந்த நேர்முட்டி முழங்கால் முட்டங்கிய ஆண்டவர்கிட்ட ரெண்டு கரத்தை நோக்கி ஆண்டவரே இயேசுவேன்னு அந்த அவருடைய நாமத்தை நம்ம வாயால் அறிக்கை பண்ணி முழங்கால் முடங்கினோம்னா அதுக்கு உண்டான வேல்யூவே தனி தாங்க. விசாசு நடுங்கும். ஒரு ஊழியக்கார் இப்படியே எழுதியிருக்கிறார், பிசாசு என்கிட்ட நடுங்கன்னா முழங்கால் பிசாசு சொல்லுமா, ஐயோ அவன் முழங்காலில் நின்றுட்டான், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அவன் முழங்காலில் நின்றுட்டான், முழங்காலில் நின்றுட்டான் அப்படின்னு அலறிக்கிட்டு ஓடுமா பிசாசு. அன்பான்லே, அந்த முழங்காலுக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது. இன்றைக்கி நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? பேதுரு இதை நினைக்கும் பொழுது, முழங்காலை குறித்து நான் தியானிக்கும் பொழுது பேதுரு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவார். பேதுருனுடைய முழங்காலில் கோவலை தள்ளி நடக்குமா, கோவல் இந்த ஒட்டகத்துக்கெல்லாம் முட்டியில் பார்த்தீங்கன்னா கர்ணம் கரேல்னு கோவலை தள்ளி இருக்குன்னு சொல்லுவாங்க, காப்பு காய்ச்சி இருக்கும், அதுதான் கோவலை தள்ளுறது. இன்றைக்கி உங்கள் முட்டியெல்லாம் நீங்களே எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், யார் முட்டியிலையாவது கோவலை தள்ளுற மாதிரி நம்ம முட்டி போட்டு ஜெபிக்கிறோமா? எல்லார் முட்டியும் சாப்பிட்டா தான் இருக்கும், யார் முட்டியும் கரடு பிடிச்சி இன்றைக்கி அந்த காப்பு காய்ச்சி அப்படி அந்த கோவலை தள்ளுற அளவுக்கு இருக்காது. அம்மாவிலே பேதுருனுடைய முட்டி அப்படி கோவலை தள்ளி இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் அழு ஆண்டவரை, என் முட்டியில் அந்த அளவுக்கு நான் முழங்காலில் நிற்கணும் ஆண்டவரை, முட்டி கோவலை தள்ளுற அளவுக்கு நான் நிற்க, அந்த மாதிரி நீங்கள் நின்று பாருங்கள். நீங்கள் முட்டி போட்டாலே பிசாசு நடுங்குவான், உன் கிட்டக்கு வரமாட்டான். நீங்கள் ஜெபத்தை ஜெபம், உங்கள் ஜெபம் பலிக்கும், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவருடைய வாயிலால் அந்த வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது நரகமே பயப்படும், பரலோகம் தலை வணங்கும். அதனால இன்றைக்கி நம்ம முழங்காலுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. இந்த முழங்காலினுடைய வல்லமையை நம்ம அறியாதபடிக்கு இருக்கிறோம் தான். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் உனக்கு சோதனை வந்துருச்சா, பிரச்சனை வந்துருச்சா, கவலை வந்துருச்சா, வியாதி வந்துருச்சா, எதாக வந்தாலும் சரி தான், நீ சோர்ந்து போய் உக்காந்துட்டுருக்காது. அந்த நேரத்தில் உன் முழங்கால முடங்கு. அதனால்தான் எபிரேயரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. எபிரேயர் 12 12வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தின்னு சொல்கிறார். முடமாய் போகிற, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். நீ உனக்கு சிச்சை வருதா, உனக்கு சோதனை வருதா, இதை நீங்கள் படித்து பாருங்கள். வீட்டில் எபிரேயர் 12 படித்து பாருங்கள். நான் திரும்ப திரும்ப அதை படிப்பேன், 5வதுலேருந்து படித்து பாருங்கள். அந்தியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இன்றைக்கி ஒரு சோதனை பிரச்சனை வருதா, உனக்கு கஷ்டம் வருதா, நம்ம சோர்ந்து போகிறோம். இதுதான் பிசாசுடைய தந்திரம், சோர்வை கொண்டு வந்து உன்னை முடங்க வைக்கிறான், உன் முழங்காலை முடங்க வைக்கிறான். உன் முழங்கால் ஆண்டவருக்கு நேராக நிமிர முடியாதபடிக்கு அதை என்ன செய்கிறான், என்னத்தான் ஜெபித்தோம், போ என்ன ஜெபிச்சு என்ன புண்ணியம், எல்லாம் கஷ்டத்து மேலே கஷ்டம்தான் வருது, ஜெபிக்க ஜெபிக்கதான் எனக்கு சோதனை மேலே சோதனை வருதுன்னு சொல்லி நாம் அந்த ஜெபத்தை நாம் தள்ளி போடுவதாக இருக்கிறோம். அன்பாலே, இன்னைக்கு சோதனை எது வந்தாலும் அதை சிற்சையை நீ சகிக்க கற்றுக்கொள். அதான் சொல்றாரு 11வது வசனம் பாருங்க, எபிரேயர் 12:11, எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆமாம் அன்பானுள்ளே, இன்னைக்கு உனக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் உனக்கு துக்கம்தான் வரும், எனக்கும் துக்கம்தான் வரும், சோர்ந்துதான் போவோம். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? ஆகிலும் பிற்காலத்திலே அது பழகினவருக்கு அது நீதியான பலனை, சமாதானத்தின் பலனை தரும்னு சொல்றாரு. அதனால் தான் அடுத்த வார்த்தையை சொல்றாரு, ஆகையால். இந்த சோதனையை பார்த்து நீ சோர்ந்து போகாத மகனே, மகளே, இந்த சோதனை வேலையில் தான் நீ என்ன செய்யணுமா, முழங்காலையும் தளர்ந்த கைகளையும் என்ன செய்யணுமா, திரும்ப நிமிர்த்தணும் அப்படின்றார். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி நிமிர்த்தி வெற்றியை பார்த்துருக்குறோம். அதனால எனக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அழுதுட்டு உட்காந்து மாட்டேன், முழங்காலில் போய் நின்று நல்ல நேர்முட்டி போட்டு கையை தூக்கி ஆண்டோட்ட சரண்டாயிடும். அப்போ அந்த சோதனை, அந்த பிசாசனுடைய கிரி எல்லாமே நம்மளை விட்டு அகன்று போகும். இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பாக உங்கள் முழங்காலை முடங்க கற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை விரித்து ஆண்டுடைய நாமத்தை அறிக்கையிட கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றிலிருந்தும், சோதனை எல்லாவற்றிலிருந்தும், பிசாசின் கிரியிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்குவார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்மா. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக முடங்கும் என்றும், நாவுகள் யாவும் உம்மை அறிக்கை பண்ணும் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில், இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நாங்கள் சோதனையை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு திரும்ப எங்கள் முழங்காலை நிமிர்த்தி ஆண்டவரே, உமக்கு நேராக உம்முடைய ஆண்டவரே எங்கள் நாவுகளை அறிக்கையிட்டு ஆண்டவரே, நாங்கள் சகோதரர்களுக்கு விரோதமாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டாமல் ஆண்டவரே முழங்காலில் நின்று ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போது எல்லா சோதனையிலேருந்து, எனக்கும் வேதனையிலேருந்து, பிரச்சனையிலேருந்து, கஷ்டத்திலேருந்து எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாச ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே, நாவுனால் அறிக்கையிடுவர்களாய் எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.

கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து கிருபை என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாமே கிருபையின் மூலமாகத்தான் நிறைவேறுகிறது. கிரியைகள் சார்ந்ததல்ல, கிருபை சார்ந்தது. ஆனால் அந்த கிருபையை குறித்து இன்றைக்கு மிக அதிகமான தவறான புரிந்து கொள்ளுதலும் மிக அதிகமான தவறாக வியாக்கியானப்படுதலும் காணப்படுகிறது. ஒரு கூட்டம் பேர் தங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் த கிரேஸ் பிரீச்சர்ஸ். மற்றவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து கிரியை பிரசங்கிகள், அதை லா பிரீச்சர்ஸ். நாங்கள் கிரேஸ் பிரீச்சர்ஸ், அவங்க லா பிரீச்சர்ஸ். அப்போ இந்த கிருபையை குறித்து இவங்க வந்து அதிகமாக எம்பசைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு யதார்த்தம் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைக்கு கிருபை குறித்து அளவுக்கு அதிகமாக யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் கிருபையை, கிருபையின் அடிப்படையை புரிஞ்சிக்கல, அந்த கிருபையை அவங்க அனுபவிக்கலை. இன்றைக்கு கிருபையை அனுபவிக்காதவர்களால் கிருபை பிரசங்கிக்கப்படுகிறபடினாலே கிருபையை குறித்த தவறான புரிந்து கொள்ளுதல் ஏற்படுகிறது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருபை என்பது கர்த்தர் என்னுடைய எதையும் எதிர்பார்க்காமல் என்னுடைய குறைவுகளை ஏற்றுக்கொள்கிறார். சிலர் கேட்பாங்க, இதுதான் அர்த்தமா? நம்ம பழைய காலத்து மாதிரி கிடையாது, இது கிருபையின் காலம். கிருபையின் காலமாக இருக்கிறதுனால நாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், தப்பு தவறுகளெல்லாம் கூட இருக்கலாம். அதையெல்லாம் ஆண்டவர் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா இது என்ன, கிருபை. என்னுடைய நல்ல கிரியைகளை சார்ந்தல்ல, ஆண்டவருடைய கிருபை. நான் அவருடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்ததுனால இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அவர் அதை கண்டுக்கிறதில்ல. ஆனால் இது ஒரு இட்ஸ் அ ஃபால்ஸ் டீச்சிங். கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால நாம் இனி தேவனுக்கு முன்பாக ஒரு உயர்தரகமான வாழ்க்கை வாழ தேவையில்லை, சாதாரணமாக முடிஞ்சளவு வாழ்ந்தால் போதும் அப்படி நினைக்கிறது தவறு. கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஒரு பெரிய தகுதியை கொடுக்கிற ஒன்று. இது நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை கொடுக்கிறது மட்டுமின்றி அந்த தகுதியை பெற்றவன் தகுதிக்கேற்றபடி செயல்படுவதற்கும் அவன் உதவி செய்கிறது. இதைத்தான் வந்து பிலிப்பிய 4:13 பார்க்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கும் பொழுது, என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது. அப்போ கிருபை என்பது வெறும் தகுதியை தருகிறது மட்டுமல்ல, அந்த தகுதிக்கேற்றபடி செயல்பட வைக்கிறது. அதனால் இது கிருபையின் காலம், நான் ஒன்றும் ரொம்ப ஒன்றும் வந்து பிரயாசப்பட வேண்டிய தேவை கிடையாது. நல்ல நீதி, பொறுமை, தாழ்மை, உண்மை, அது இது அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் இதையெல்லாம் பெரிய மேட்டராக எடுத்துக்கிறது கிடையாது. அவர் கிருபை வழங்குகிறார், அது எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அவ்விதமாக நினைக்கக்கூடாது. குறைவுகள் இருந்தால் ஆண்டவர் நம்மளை தள்ளிவிட மாட்டார், ஆனால் அந்த குறைவுகளை உணர்ந்து நிறைவாக்க நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை மன்னிப்பார், சேர்ப்பார். அதே நேரத்தில் நாம் குறைவுகளோடு சாதாரண நிலைமையில் இருக்கிறத பார்த்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா நம்மை சாட்சியாக வாழ அழைத்திருக்கிறார், உலகத்தின் ஒளியாக இருக்க அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருக்கும் பொழுது அந்த அழைப்புக்கேற்றபடி நான் இல்லை என்று சொன்னால் அவருடைய கிருபையை நான் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறேன், அவருடைய கிருபையை பயன்படுத்தவில்லை என்ற அர்த்தம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நாம் வந்து ஒரு சாதாரணமாக வாழ்கிறோம், அப்படி ஒன்றும் பெருசாக, அதாவது இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படித்தான் வாழ வேண்டும், நிறைய போதைகள்லாம் இருக்கிறது. நீ உண்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பரிசுத்தமாக. இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இல்லாமல் நீ குறைவாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு விட்டாயா, அப்போது அதுக்கு பிறகு உனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட எதை நீ இழக்க மாட்டே. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ சாதாரணமாக இருந்தாலும் நீ ஒன்றை இழக்க மாட்டாய். அதுக்கு சிலர் சொல்லு நியாயம் என்னன்னு சொன்னால், நீ பாவியாக இருக்கிற வேலையில் தான் ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதனால் அதுக்கு பிற்பாடு நீ பாவம் செஞ்சிட்டாடப்பா, பாவம் பண்ணிட்டியா, அதனால் ரட்சிப்பை எடுத்துருவேன்னு அவர் எடுத்துக்க மாட்டார். ரட்சிப்பு போகாது. ஏன்னா பாவியாக இருக்கிற வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டும் உனக்கு கிடையாது, ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. அதனால் அப்போ தானே உன்னை தேர்ந்து கொண்டார். அதனால் இப்போ நீ பாவம் செஞ்சிட்டதுனால நீ உன்னை இழக்க போகிறதில்ல. இது ஒரு தவறான வாதம். உதாரணமாக ஒரு பைக்கு கூட ஒழுங்காக ஓட்ட தெரியாத ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன அழைப்பு கொடுக்கணும், நீ பைலட்டாக வாங்கிறார், ஃப்ளைட் ஓட்டவா அப்படிங்கிறார். இவருக்கு பைக்கை ஒழுங்காக ஓட்ட தெரியாது. அப்போ பைக்கே ஒழுங்காக ஓட்ட தெரியாத காலத்தில் இவர் பைலட் ஆக்கப்பட்டிருக்கிறார். இவர் பைலட் ஆன பிறகு இவர் ஃப்ளைட்டை சரியாக ஓட்டலை, இவருக்கு ஃப்ளைட் ஓட்டவே தெரியலை. இப்போது இவரை அழைத்தவர் வந்து சந்தோஷப்படுவாரா? இவர் பைக்கு கூட ஓட்ட தெரியாத அந்த தகுதி இன்மையினாலும் இவரை பைலட்டாக வச்சு தேர்ந்து கொண்டோம்.
அதனால் இப்போ அவர் வந்து அந்த சரியாக ஃப்ளைட்டை ஓட்டலைங்கிறத ஒரு தகுதி குறை எடுத்துக்க வேண்டாம் அப்படி சொல்ல முடியுமா? ஃப்ளை அதாவது பைக்கை ஓட்ட தெரியாதவனாக இருந்தது வேறு மேட்ரு, ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றை வந்து பைலட்டாக மாட்டினா வெறும் பைலட்டுங்கிற போர்டில் இருக்கிறதில்ல, நேமில் இருக்கிறதில்ல, நீ உன்னை பைலட் ஆக்கணும், உன்னை ஃப்ளைட்டை ஓட்ட வைக்கணும், நீ ஃப்ளைட்டை திறமையை ஓட்டணும். அப்போ அதுபோல் பாவியாக இருக்கிற பொழுது எதற்கு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், எதற்காக நம்ம கிருபை கொடுக்கப்பட்டோன்னா கிருபையை பயன்படுத்தி பரிசுத்தவானாக மாறுறதுக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அத்தியாயத்தினுடைய 8 வசனம் என்ன பார்க்குறோம்? பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். மறுபடியும் பாவியாக இருக்கிறதா? இல்லை, சாட்சியாக இருக்க அழைக்கப்படும். ஏன்னா பாவியாக இருந்தீங்க, பாவியாக இருக்கிறவங்கள உங்களை தேர்ந்து கொள்ளுற எந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடையாது, எந்த எலிஜிபிலிட்டியும் கிடையாது. ஆனால் ஐ ஹவ் சோசன் யூ. ஆனால் சோஸ் தெரிந்து கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? எஸ் கிவன் அஸ் த ஹோலி ஸ்பிரிட். இந்த பரிசுத்தாவின் மூலம் நாம் பலப்படுகிறோம், பலப்பட்டு சாட்சியாக இருக்கிறோம். எனவே நாம் தேவனால் அழைக்கப்பட்ட பிறகு பாவியாக இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, தப்பு இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, இதனால் ஒன்றும் இழக்க போதல்னு சொன்னால் பைக் ஓட்ட தெரியாமல் இருந்த வேலை தானே உன்னை பைலட்டாக தேர்ந்தெடுத்தார். அதனால் நீ ஃப்ளைட்டு ஓட்ட தெரியலங்கிறதுக்காக அவர் என்ன சொல்ல போகிறார்? இவ்விதமாக நம்ம ஒரு வார்த்தை முனைத்தோம் சொன்னால் அது ஒரு ஃபூலிஷ் டாக். எனவே இன்றைக்கு கிருபையை குறித்த தவறான போதனைகள் கிருபை பிரசங்கிகள் தான் அதிகமாக இருக்கு. கிருபை குறித்து ஒரு தப்பிதமான புரிந்து கொள்ளுதல் இவள் அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள். மூன்றாவதாக கூட ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். சிலர் வந்து கேட்பாங்க, இப்போது வந்து ஆவிக்குரியவர்களோட ஸ்பிரிச்சுவல் பீப்புள்கிட்ட வந்து கிரியைகளை பற்றி பேசலாமா? அதாவது நீ இந்த நிருபங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நீங்கள் மாம்சமாக இருக்கிறீங்க, ஆவிக்குரியவர்களாக இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நிறைய காரியங்களும் பவுல் பேதுரு யோவான் போனவங்கள சொல்கிறத நம்ம எல்லா நிருபங்களையும் பார்க்குறோம். அதாவது நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இப்போ பவுல் எழுதுகிற பொழுது, தீத்து எழுதுகிற பொழுது, நீ நற்கிரியைகளை செய்ய அவர்கள் பழகட்டும், நீ நற்கிரியைகளை என்ன செய்ய மாதிரியாக இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்கிறார். அப்போது நற்கிரிகள் செய்ய பழகட்டும், நற்கிரிகள் செய்ய முன்மாதிரியாக இருக்கட்டும், இப்படிலாம் சொல்லக்கூடிய கிரியை செய்ய சொல்லத்தான செய்கிறாங்க. அன்பாக இரு, தாழ்மையாயிரு, பொறுமையாயிரு, உண்மையாயிரு, பரிசுத்தமாயிரு, இப்படி ஒவ்வொன்றும் சொல்லுகிற பொழுது இதெல்லாம் கிரியை கிரியை, இதெல்லாம் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னால் இல்லை, கிரியைகளை குறித்து பிரசங்கம் பண்ணத்தான் செய்யணும். சபைகளில் வந்து நாம் எப்படி வாழணுங்கிறத சொல்லத்தவனா தான் கிரியைகள். ஆனால் அந்த கிரியைகள் மாம்சத்திலிருந்து ஏற்படக்கூடாது, கர்த்தர் கொடுத்த கிருபையிலிருந்து உருவாகணும். கிருபையை சார்ந்து கிரியைகள் செய்யணும். அதனால் நம்ம எப்போ வந்து இப்போ பழைய ஏற்பாடு தான் கிரியைகள், இதை செய்வாய், அதை செய்வாய், அப்படி செய்வாய், இப்படி செய்வாய்க, புதிய ஏற்பாடு ஒன்றுமே கிடையாது, நாம் அப்படியே வர வேண்டியது, பாட்டு பாட வேண்டியது, ஆராதனை நடத்த வேண்டியது, நல்லா வந்து டான்ஸ் பண்ண வேண்டியது, விசில் அடிக்க வேண்டியது, அவ்வளோ போதும். இல்லைங்க, வாழ்க்கை முறையை பற்றி பாஸ்டர்கள் சுவிசேஷங்கள் பேசணும், அது கிரியைகள் தான், தே ஆர் டீட்ஸ், தே ஆர் ஒர்க்ஸ். ஆனால் அந்த கிரியைகளை மனிதன் சுயம் சார்ந்து மாம்சம் சார்ந்து செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவ ஐக்கியத்தின் மூலமாக, தேவாவின் பலத்தின் மூலமாக கிருபையை சார்ந்து செய்யணும். ஏன்னா அந்த கிருபை சார்ந்து செயல்படுவதற்கு நமக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். ஆக இப்போல்லாம் கிரியை தேவை கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பாங்க, ஏதாவது நீங்கள் இவ்விதமாக வாழ வேண்டும், அவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிறீங்க. இல்லைங்க, நியாயப்பிரமாணத்தில் மட்டுமல்ல கிரியைகள், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்னு யாக்கோபு 2:20 நம்ம படிக்கிறோம். அப்படின்னு நடத்தோம்னா நம்ம கிருபையை பெற்றால், அந்த கிருபையை பெற்றதற்கு அடையாளமாக சான்றாக நாம் கிரியை செய்யணும். அப்போ அந்த கிரியைகளை இப்படி செய்யுங்க, அப்படி செய்யணும் சொல்லணும். சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அதிகமாக தேவ ஐக்கியத்தை சொல்லணும், தேவ கிருபை சொல்லணும், தேவ ஆவியினால் நடத்தப்பட சொல்லணும். வெறுமனே அவங்கள வந்து மோசை பிரசங்கித்த மாதிரி பிரசங்க கூடாது. நீங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொந்த முயற்சியிலேயே அவ்விதமாக செயல்படுவதற்கு அவங்கள தூண்டக்கூடாது. மற்றபடி புதிய பாட்டிலும் கிரியைகள் பிரசங்கப்பட வேண்டும், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் சொல்ல மாம்சீக கிரியை இல்லை, தேவன் அளித்த கிருபை சார்ந்து, தேவன் அளித்த ஐக்கியத்தை சார்ந்து, தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியை சார்ந்து, அந்த மாதிரி சார்ந்த கிரியைகள் அவசியம். இன்னும் ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம், அந்த கிருபை சார்ந்து நிறைய இடத்துல ஒரு தவறான ஒரு கருத்தினுடைய அடிப்படையில் அடிக்கடி எழும்புகிற ஒரு வாதம்னா, சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் ஒரு கேள்வி கேட்பாங்க, அதாவது ஒருத்தர் வந்து வாழ்கிற பொழுது அவ்வளோ ஒன்றும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வாழலை, அவர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு, தேவனை உடையவன் சொல்கிறாரு, அப்படி சொல்லுகிற ஒருத்தர் அப்படி ஒன்றும் பரிசுத்தமாகவோ ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லைஃப் வாழ்ந்த மாதிரி இல்லை, இப்போ இவர் பரலோகம் போவாரா? அதுக்கு சிலர் சொல்லுகிற பதில்னா, அவர் ரட்சிக்கப்பட்டால் போயிடுவார்.
இப்போ அவர் வந்து அவ்வளோ ஒன்றும் இங்கே வாழ்கிற பொழுது நல்ல ஆவிக்குரிய கிரியைகளோடு ஆவிக்குரிய செயல்படும் வாழலையே எப்படி பரலோகத்துக்கு போகிறன்னு கேட்டால், இல்லை அவர் ரட்சிக்கப்பட்டாலும் போயிடுவார். ரட்சிக்கப்பட்டதுனால அவர் என்ன செய்தார செய்யலையே அதன் அடிப்படையில் அவர் போயிடுவார். உண்மைதான், பரலோகம் போகிறதுக்கு நம்முடைய கிரியைகளை சார்ந்த செயல்படல்ல. பரலோகத்துக்கு போகிற வேலை நீ என்ன கிரியை செய்யிருக்க, என்ன கிரியை செய்யிருக்க, என்ன கிரியை செய்யிருக்கிற அது கேட்கப்பட மாட்டாது. அதனால் எவ்வளவு கிரியைகள் செய்தாலும் அந்த கிரியை அடிப்படையில் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பரலோகம் போகிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதினா, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போது குமாரனுக்குள்ளதான் நித்திய ஜீவன் இருக்குது. அதைத்தான் கொலோசியர் 3 2-3 வசனங்களை வாசிக்கணும். நம்முடைய ஜீவன் அவர்கள் மறைந்திருக்கு. பரலோகம் போகிறதுக்கு என்ன வேணுங்க? பரலோகத்தில் போய் நீ அதை செய்தே, இதை செய்தே, அப்படி செய்தே, இப்படி செய்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. பரலோகத்தில் போனால் என்ன, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவோட போகணும். நான் சாகிறவே இல்லை, நான் ஜட்ஜ்மெண்ட் டேக்கு முன்னாடி போகிறவே இல்லை, கிறிஸ்து என்னோட இருந்தால் நான் பரலோகம் போவேன். அப்போ கிறிஸ்து தான் என்னுடைய தகுதி. ஆனால் இவர் வாழ்கிற வெள்ள ஒன்றும் ரட்சிப்புக்கேற்ற வாழ்க்கையை வாழல, ஒரு பரிசுத்தம் வாழலை. ஆனால் கர்த்தர் தன்னோட இருக்கிறதா சொல்கிறாரு, இவர் பரலோகம் போவாரா? நிறைய பேர் என்ன சொல்கிறார், இல்லை அவர் கிருபை தாங்க, அவருக்கு அவர் ரட்சிக்கப்பட்டார்னா அப்படி போயிடுவார், என்ன தப்பு பண்ணாலும் சரி, தவறு பண்ணாலும் சரி, பாவம் பண்ணால் போயிடுவார். இல்லைங்க, கிறிஸ்து அவரோட இருந்தால் தான் அவர் போவார். கிறிஸ்து அவரோட இருந்தால் அவருடைய முந்தின வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? 2 5 சொல்லுவோம், ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பிலிப்பியர் 1:5 என்ன சொல்லுகிறது, கிறிஸ்து அவனுக்குள்ள நற்கிரிகளை ஆரம்பிக்கிறான். அப்போ உலகத்தில் வாழ்ற வேலை இவன் கிறிஸ்துவோடு இருந்ததற்கு அடையாளம் என்ன தெரியுமா, நற்கிரிகளை உடையவனாக இருந்துதான். இவங்க என்ன பண்ணுறாங்க, கிருபை கிருபை கிருபை அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நாம் ஆண்டவரை பற்றி சந்தோஷமாக ஃபீல் பண்ணால் சரிதான், நமக்கு அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கணும். நம்முடைய தகுதியில் கிடையாது, அவர் தான் எல்லாம் செஞ்சு முடிச்சிடார். நம்முடைய பரிபூர்ணம் கிடையாது, நம்முடைய பரிசுத்தம் கிடையாது, நம்முடைய உண்மை கிடையாது, எல்லாம் அவருடைய தான். ஆனால் அவருடையவைகள் எல்லாம் என் வழியாக வெளிப்பட வேண்டுமே, அதான சாட்சி வாழ்க்கை. அப்பொழுதான உலகத்திற்கு ஒளியாக இருக்க முடியும். அப்போ என்னிடத்துல நற்கிரியைகளை தொடங்கின அவர் என்னுடன் இருந்தால் இந்த உலகத்தில் நான் மறிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்கிற வாழ்க்கை அதற்கேற்றபடி தான் இருக்கும். எனவே கிருபை என்பது ஏதோ முற்காலத்தை மாதிரி கிடையாது. ஆண்டவர் இப்போ வந்து என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல, எப்படி சாதாரணமாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. கிருபை என்பது நம்மை தகுதிப்படுத்துகிறது. தகுதிப்படுத்துவது மட்டுமல்ல, தகுதிப்படுத்தி நம்மை அதற்கேற்ற விதம் வாழ வைக்கிறது. பைக் ஓட்ட தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ கிருபை பெற்றுக்கிறோம் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு. ஆனால் ஃப்ளைட்டு ஓட்டணும் எப்படி? அதற்கு தான் அவர் பயிற்சி கொடுக்கிறார், அதுக்கு தான் பரிசுத்தாய் கொடுக்கிறார். எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், கிருபை என்பது ஒரு பெரிய பொறுப்பை நமக்கு கொடுக்கிறது. நாம் கிருபை பெற்றால் முன்னரை விட 1000000 மடங்கு அதிகம் நாம் ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ முடியும். எனவே கிருபை என்பது நம்மிடத்தில் இருக்கிறவர்களெல்லாம் ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் போகிற என்பதில் அவர் அதிகமாக நம்மிடத்தில் இதுவாக மிகுந்த கனி கொடுக்கிறவர்கள் பிதாவை மகிமைப்படுத்தவர். ஆண்டவர் சின்ன வசனத்தை யோவான் 15:8 வாசிக்கிறீங்க. எனவே நமக்கு அறகுறை கனி கொடு, மிகுந்த கனி கொடுக்கிறது. எனவே கிருபையை குறித்த தவறான போதனைகளும் தவறான வியாக்கியங்களும் மறிந்து போன அந்த காலகட்டத்திலே இந்த கிருபை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. யூஎஸ்ஏ டுடே என்ற நாளிதழ் பல துறைகளைச் சேர்ந்த நிபுணர்களை வரவழைத்து ஒரு நாளின் அத்தியாவசியமான அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்க எவ்வளவு நேரம் தேவை என்று கணித்து சொல்லும்படி கேட்டது. அந்த நிபுணர்கள் ஒரு நாளில் வழக்கமாக செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் தேவைப்படும் நேரத்தை பட்டியலிட்டார்கள். ஒரு நாளில் தூங்குவதற்கு 7.5 மணி நேரம், உடற்பயிற்சிக்கு 1.5 மணி நேரம், தன்னை ஆயத்தம் செய்து கொள்ள 45 நிமிடம், சமைத்து சாப்பிட 1 மணி நேரம், வீட்டை சுத்தம் செய்ய 1 முதல் 2 மணி நேரங்கள், வேலை ஸ்தலத்தில் 7 முதல் 10 மணி நேரம், பலசரக்கு காய்கறிகள் வாங்க 20 நிமிடங்கள் என்று கணித்தனர். மேலும் அந்த நிபுணர்கள் குழந்தைகளோடு எவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டும் என்றும், வாழ்க்கை துணையோடு எவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டும் என்றும், பிற காரியங்களுக்கு தேவைப்படும் நேரத்தையும் பட்டியலிட்டு சொன்னார்கள். அவர்கள் பட்டியலிட்ட அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்க வேண்டுமானால் 42 மணி நேரம் தேவை என அந்த நாளிதழ் கணக்கிட்டது. சொல்ல போனால் நாம் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்க ஒரு நாள் போதாது. அப்படியானால் எதை செய்வது, எதை தவிர்ப்பது? பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நாம் நம் நேரத்தை சரியாக செலவு செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். மிகவும் முக்கியமாக செய்து முடிக்க வேண்டிய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவைகளை முதலில் செய்து முடிக்க வேண்டும். அலைபேசியில் வரும் தேவையற்ற அழைப்புகளுக்கும், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் போன்றவைகளுக்கும் அதிக நேரம் கொடுத்தால் நாம் நியாயமாய் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் தடைபட்டு போகும். இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்தபோது நாள் முழுவதும் அவருக்கு ஊழியங்கள் இருந்தன. தூங்குவதற்கு கூட நேரமில்லை. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அதிகாலையில் இருட்டோட எழுந்து தனியே ஒரு இடத்துக்கு சென்று ஜெபிப்பதற்கு இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் கொடுத்தார். ஆதலால் அவருடைய ஊழியமும் வாழ்க்கையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே நாமும் நம்முடைய வேலைகளின் மத்தியில் எல்லாவற்றையும் விட தேவனோடு நேரம் செலவழிக்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நெகேமியாவும் அவருடைய மனிதர்களும் அலங்கம் கட்டும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த போது அவர்களுடைய எதிரிகளாகிய சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அதற்கு நெகேமியா, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் தேவையற்ற மனிதர்கள் நம் நேரத்தை திருடி விடுகிறார்கள். நெகேமியாவைப் போல தேவையற்ற மனிதர்களின் பேச்சுக்களை தவிர்க்க நாம் பழகி கொள்ள வேண்டும். நமது வேலைகளை அதன் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பட்டியலிட்டு அவசியமானவைகளை முதலில் செய்து முடிக்க வேண்டும். தேவையற்ற வேலைகளை தவிர்க்க வேண்டும். அப்பொழுது நமது காரியங்கள் ஜெயமாயிருக்க தேவன் உதவி செய்வார்.